0: today. I pray, Lord, even as you lead them and guide them through the wonderful power of the Holy Spirit upon their own lives and all those that do not know you also accept you as their Lord and Savior to have this wonderful way in which they can be led by you and you alone in their lives for their leadership. I pray in Jesus' name. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததியை அழைக்கப் போகிறோம். அவரும் வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். I would like to invite Sister Arundhati at this moment to come and be able to share the message God has given her. Thank you, Sister Arundhati. வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
1: Praise the Lord.
0: Praise the Lord. வாருங்கள்.
1: உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துவதோடு கேட்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். நீரின்றி வாழ்வேது இறைவா.

0: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த வானொலி நேயர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற வேளையில கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அடியாளுக்கூடாக நீரே வாயாக இருந்து பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் ஐயா. என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாக இருப்பதாக பொறுப்படுத்த ஆசீர்வதியும் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது பதியத்தக்கதாக ஆண்டவரே, அது பலன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமேன் ஆமேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக திருச்சபைகளிலும் தான், மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தான், இந்த ரட்சிப்பு என்ற காரியம் அதிகமான பேர் நாங்கள் பார்க்கிறோம். அநேகம் பேர், எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ விசுவாசிகள், பிள்ளைகள், வாலிபர்கள் இன்றைக்கு ரட்சிப்பை இழந்து அவர்கள் பின்மாற்றத்துக்குள் போயிருப்பதை பார்க்கும் போது நாம் மாத்திரமல்ல, இறைவனும் கூட அங்கே மிகவும் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இது அவருடைய இருதயத்துக்கு மிகவும் ஒரு கஷ்டமான, துன்பமான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த நாட்களிலும் கூட, அன்று அநேக விசுவாசிகள், ஆதி திருச்சபையில் கூட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்தவர்களாக, ரட்சிப்பை இழந்தவர்களாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த ரட்சிப்பு என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும் இது மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இது ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு திறவுகோல் என்று கூட சொல்லலாம். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்று நாங்கள் சாதாரணமாக பார்க்கும் போது, எங்களை எல்லாரும் அறிந்த விடயம், ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான கிருபை. அதாவது தகுதி இல்லாத நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஈவு, கிஃப்ட் என்று கூட கூறலாம். ஆகவேதான் இந்த ஆதி திருச்சபையிலே நடந்த இந்த காரியங்களை பார்த்து அங்கே எபிரேயர் 2:4 அங்கே பவுல் கூறுகிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த ரட்சிப்பு இழந்து போனால் நாங்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறோம். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போற தகுதியை இழந்து நாங்கள் அங்கே வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் பிலிப்பியர் பட்டணத்திலே அங்கே ஜனங்கள் அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பதை பார்த்து பிலிப்பியர் பட்டணத்தாருக்கும் சபையாருக்கும் அங்கே பவுல் எழுகிறார். பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார். அதாவது அங்குள்ள பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார், என்னவாம் இந்த ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். அதாவது எபேசியர்ல 2:5 பார்ப்போமானால், அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று அங்கே கூறப்படுகிறது. அப்ப ஏன் மனுக்குலத்துக்கு இந்த ரட்சிப்பு தேவைப்பட்டது என்று பார்ப்போமானால், ரோமர் 3:23 நீங்கள் அறிந்தபடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆகவேதான் ரோமர் 6:23 கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நீங்கள் யாவரும் அறிந்து இந்த ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நம் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஒரு புதிய வாழ்க்கையாக, ஒரு மறுரூபப்பட்ட வாழ்க்கையாக அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. ரோமர் 10:9 சொல்லப்படுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். புதிதாக கேட்கிற சகோதரனே சகோதரி, என்றைக்குத்தான் இந்த சத்தியத்தை கேட்பீர்கள்? ஆனால் இது உங்களுக்காகவே கூறப்படுகிறது. கவனமாக கேளுங்கள், இரட்சிப்பது உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிற இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சொந்த இரட்சகராக தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகிறது என்று பார்க்கலாம். இந்த இரட்சிப்பை நாம் எப்படி, இந்த இரட்சிப்பு நிறைவேற எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று பார்க்கலாம். இதுக்கு சில காரியங்களை, நான் மிகவும் முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த இரட்சிப்பு என்ற காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு சுவிசேஷம் 22:37 சொன்னார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது புது முதலாம் கற்பனை. இந்த 10 கற்பனைகளையும் அவர் ஒன்றிலே அடக்கி அங்கே கூடுகிறார். அதற்கு ஒப்பான 2 கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது வந்து ஆண்டவர் தன்னிடத்திலே முதலாவது அன்பு கூறும்படியாக அங்கே எதிர்பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். அன்பானவர்களே, ரட்சிப்பட்ட நாங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு புதிதாய் பிறந்த நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் அவரோடு அன்பு, அவர் மேல் நாங்கள் அன்பு கூர்ந்தால்தான் அவரால் கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தை நாங்கள் வாசிக்க முடியும். அதாவது நாங்கள் மாமிச பிரகாரமாக ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டோமானால், ஒரு குழந்தை பிறந்தால் அது எப்படி பாலை குடித்து ஊட்டச்சத்துக்களை பெற்று வளர்க்கிறதோ மாம்ச பிரகாரமாக, அவ்வண்ணமாக இந்த ஆவிக்குரிய பிரகாரம் பிறந்த நாம், புதிர் சிருஷ்டியாக பட்ட நாங்கள் என்னவாம், ஆவியிலே பெலப்பட வேண்டுமானால் தேவ வசனமாகிய இந்த களங்கம் இல்லாத அந்த ஞான பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது 1 பேதுரு 2:3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி. நாங்கள் இரட்சிப்பை நடுக்கத்தோடும் பயத்தோடும் காக்கப்பட வேண்டுமேயானால், இந்த இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதாவது வார்த்தையில் நாம் வளர வேண்டும். நாம் வார்த்தையை தியானிக்க தியானிக்கத்தான் நாம் இடது புறமோ வலது புறமோ சாயும் போது வழி இது இதிலே நடன்ற சத்தங்கள் கேட்கும், நமக்கு கேட்கும். தேவன் வார்த்தை கூடாக பேசுவார், வழி நடத்துவார். நாங்கள் பிரசங்கங்களை கேட்கும் போது, தேச வசனத்தை தியானிக்கும் போது, அங்கே அவருடைய வார்த்தை எங்களிலே பேசும். அவருடைய வார்த்தை எங்களோடு கண்டித்து உணர்த்தும். எங்களோட அந்த வார்த்தை எங்களோடு மறுபடியும் மறுபடியுமாக தொடர்ந்து அது எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், 2 எபேசியர் 3:16 கூறுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பெலப்படுங்கள். அதாவது நாங்கள் இந்த இரட்சிப்பு நிறைவேற வேண்டுமேயானால், இந்த இரட்சிப்பு எங்களோடு தொடர்ந்து வர வேண்டுமேயானால், கர்த்தருடைய வழியிலே நாங்கள் மோட்சத்துக்கு போகிற பாதையிலே நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டுமேயானால், அவருடைய வார்த்தை கூறுகிறது ஆவியிலே உள்ளான மனுஷனிலே நாங்கள் வல்லமையாய் பெலப்பட வேண்டும் என்று அங்கே கூறுகிறது. அதாவது எபேசியர்ல சொல்லப்பட்டபடி அவருடைய ஆவி என்று சொல்லும் போது பரிசுத்தாவியில் நாங்கள் உள்ளான மனுஷனிலே பெலப்பட வேண்டும். அதாவது ஆவி மனுஷன் பெலப்பட இயேசப்பா சொன்னார், பரிசுத்தாவிக்கு காத்திருந்து பெலப்பட வேண்டும். அதாவது அப்போதுதான் நாங்கள் சாட்சியாக வாழ முடியும் என்று அங்கே அவர் சீஷர்களுக்கு கூறுகிறதை பார்க்கிறோம். சீஷருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அங்கே யோவேலிலே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதை அவர்கள் அங்கே காத்திருந்து பெற்று அனுபவித்தார்கள். அதன்படியே அவர்கள் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரை பார்த்து அன்று இயேசு சொன்னாரே, நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கே புறஜாதி மக்கள் மேல் தேவன் பரிசுத்தாவியை ஊற்றும் போது அவர்கள் நினைவு கூர்ந்ததை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, யோவான் 16:7 ஆண்டவர் இவ்விதமாய் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகிறதினால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், நான் போவேனெனில் அவர் உங்களிடத்தை அனுப்புவேன், நான் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவர். ஆகவே நம் வாழ்க்கை பயணத்துக்கு இந்த இரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நாங்கள் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலப்பட முடியும். நாங்கள் கால்கள் சறுக்கும் போது, எங்களுக்கு சோதனைகள் வரும்போது, வேதனைகள் பெருகும் போது, சோதனைகள் சூழ்ந்து நாங்கள் துன்பப்படும் போது, வியாதிகள் நம்மை தாக்கும் போது, பிரிவினைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, அது நம்மை பரிசுத்தாவியானவர் தேற்றுவர். நம்மை உணர்த்தி கண்டித்து பரிசுத்தாவியானவர் அபிஷேகித்து நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவது. அப்போதுதான் நாங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட முடியும். அந்த அறிவு கெட்டாத இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும். அதாவது தேற்றரவாளன், பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து எங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நாங்கள் சறுக்கும் போது அவர் எங்களை உணர்த்தி வழி நடத்துவார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் எபேசியர் 6:10 கூறுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கூறுகிறார். மூன்றாவதாக நாங்கள் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். எப்படியா? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். அதாவது கிறிஸ்தவ ஓட்டத்தை, வாழ்க்கையிலே ஓடுகிற இந்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றியாக ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுத்தான் இந்த பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். அதாவது அவருடைய பாதப்படியில் காத்திருந்து பெலன் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்திலே பெலனை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகவே ஏசாயா 40:31 நாங்கள் வாசிப்போமானால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை கடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோந்து போகிறார்கள். நான் முன்பு கூறியது போல நம்முடைய ஓட்ட பயணத்திலே இழைப்புகள் வரும், சோர்வுகள் வரும். அப்ப இதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் கழுகுகளை போல் நாங்கள் பெலனை அடைவோம். அப்போதுதான் நாங்கள் ஜெயம் பெறுவோம், வெற்றியை பெறுவோம். கழுகுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அதாவது இந்த கழுகினுடைய இறகுகள் களைப்படைந்து பறந்து பறந்து அவைகள் வயது போகும் காலத்திலே அவைகள் என்ன செய்யுமாம்? ஒரு இடத்திலே அப்படியே உட்கார்ந்து இருக்குமா? அந்த உட்கார்ந்து இருக்கும் போது காற்றுகள் வீசும், எல்லாம் வீசும், பனி கொட்டும், அந்த நேரத்திலும் அது அப்படியே இருக்குமா? மமந்து அது அப்படியே காத்திருக்கும் போது அங்கேயே அந்த பழைய இறகுகள் எல்லாம், முதிர்ந்த இறகுகள் எல்லாம் முதிர்ந்து அங்கே அது காத்திருக்கிற வேளையிலே அங்கே அந்த முதிர்ந்த இறகுகளுக்கு பதிலாக புது இறகுகள் முளைத்து அது எழும்புமா? பிறகு பார்த்தால் அது பெலனை பெற்று மறுபடியும் அது எழுந்து பறக்கும். இதே போலதான் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது நாம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பெலப்பட முடியும். அவரிடத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை குறித்து பேசுவார். அப்பொழுது நாங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இவ்விதமாகத்தான் நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் போதுதான் பிதாவுக்கும் ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். அதாவது எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படும் போது பிதா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியும். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் காரியம் என்ன? அவருக்காக நாங்கள் சாட்சியாக கனி கொடுத்து வாழும்படியாய் எதிர்பார்க்கிறார். யோவான் 15:5 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நன்றால் கவனியுங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவரிலும், நாங்கள் இறைவன் இயேசுவிலும் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த ஊழியத்தை செய்கிற நாங்களும் நானும் நீங்களும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் நிலைத்திருப்போமே ஆனால்தான் பிதாவுக்கு நாங்கள் அநேக கனிகளை கொடுக்க முடியும். அவருக்கு விருப்பமான சுகந்த தித்திப்பான இனிப்பான கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். எப்படி இந்த செடியானது இந்த செடியிலே இந்த கொடிகள் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் திராட்சை செடி நாங்கள் கொடிகள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த சத்தை பெற்று அந்த கொடிகள் எப்படி காய்க்கின்றதோ அவ்வண்ணமாக அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவருடைய சுபாவத்தையும் நாங்கள் பெற்று கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுக்கு தெரியும் அந்த அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள், இந்த கலாத்தியர்ல சொல்லப்பட்டபடி அந்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நாங்கள் அன்பு கூறுவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, துன்பத்தை சகிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக கர்த்தரங்களை மாற்ற முடியும். எப்படியாம் நாங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு காரியத்தை அங்கே இறுதியில் கூறுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே இந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்குத்தான். அவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வி ஆர் நீல், நாங்கள் ஒரு எம்டி பாத்திரம் என்று நாங்கள் எங்களை அறிக்கை செய்ய வேண்டும். எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. நாங்கள் அவருக்கு சொல்லுவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கு, நான் ஒரு வெசல்ஸ் தான், பாத்திரம் தான். அவர் என்னில் மகிமைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கர்த்தருக்கு பிதா மகிமைப்படும்படியாக, நாங்கள் அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக கனிகளை கொடுக்க முடியும். பிதாவும் சந்தோஷப்படுவார். ஆகவே நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார். மாற்கு 13:13 நாங்கள் பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இறுதியாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரட்சிப்பை நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கே ரோமர் 12 பார்க்கிறோம், 12 பவுல் கூறுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தையிலே பற்றிய விசுவாசம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே நாங்கள் பொறுமையாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இவ்விதமாய் நாம் உறுதியாய் இருக்கும் போது, பவுல் கூறியது போல நானும் நீங்களும் பிலிப்பியர் 3:12 அவர் சொல்லுகிறார், ஒன்று நான் செய்கிறேன், அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் கூறுகிறார். இவ்விதமாக நாங்களும் கூற முடியும். அங்கே பார்க்கிறோம், அவர் ஆரம்பத்திலே அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், அவருக்கு வந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் அங்கே அவர் படித்தவர், அவர் கமாலியலின் பாதத்தில் இருந்து கற்றவர், அவர் ரோமர், யூதருக்கு யூதர், அப்படிப்பட்டவர். அவர் ஒன்று சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து, நான் அந்த பின்னான காரியங்களையெல்லாம் மறந்து போனேன், ஒன்றை மாற்றம் செய்கிறேன், முன்னானவைகளை நாடி, அதாவது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, கிறிஸ்து தான் எனக்கு இலக்கு, அவருடைய ராஜ்யம் தான் என்னுடைய இலக்கு, அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் சேர வேண்டும் என்ற அந்த முன்னான அந்த நோக்கத்தோடு அதை நாடி, எனக்கு கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எபிரேயர் 3:14 படி நாம் ஆரம்பத்தில் பற்றி கொண்ட நன்மையை நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:14 படி நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆகவே இயேசு கூறியபடி நாங்கள் எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து, அதாவது இந்த கிறிஸ்துவினுடைய பரலோக ராஜ்யத்துக்கு சேரும்படி, அங்க அவருடைய வாழ்த்தியின்படி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் அங்கே அவர் கூறுகிறார், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இல்லாமல், அவருடைய அன்பில்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய ஆவியிலே பலன் கொண்டு வார்த்தையை நாங்கள் நேசித்தால் தான் வாசிக்க முடியும். இயேசுவிலே அன்பு கூறுகிறதான் தேவ வசனத்தை எப்பொழுதும் தியானிப்பார். அந்த வசனம் எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சம், எங்கள் கால்களுக்கு தீபமாய் மாறும். அந்த வார்த்தை ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகள் எங்களோடு பேசும். அப்படி பேசும் போது நாங்கள் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலே நாங்கள் பொறுமையாயிருக்கத்தக்கதாய், சகிக்கத்தக்கதான பலனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவார். நாங்கள் ஆவியிலே பலன் கொண்டு அவருடைய வார்த்தையின்படி உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் கொள்ள முடியும். உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் கொண்டாதான் அங்கே அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்து நிற்க முடியும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்பட்டால் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட முடியும். அவர் சத்துவம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே எங்களை ஒப்பு கொடுப்பது மாற்றமல்ல, அவருடைய பாதத்திலே நாங்கள் கேட்போம், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும், ஆண்டவரே இந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்பேனே, ஆனால் வரும் தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்று பவுல் சொன்னபடி, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நிறைவேற நாங்கள் ஆண்டவரே கவலையற்றி இல்லாமல் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வழிகாட்டும். ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும், உம்முடைய வார்த்தை கூட எங்களை பேசும். இந்த வார்த்தையிலே நாங்கள் வளரவும், ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாய் மாறவும், எங்களை அபிஷேகியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நாங்கள் உள்ளான மனுஷனிலே பலன் அடைந்து பவுல் கூறியது போல நாங்களும் கூற முடியும். அந்த இலக்கை நோக்கி தொடருவோம். எங்களுக்காக வைக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் என்னும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பார்த்து ஓடத்தக்கதாக இருக்கும். அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவ்வண்ணமாய் நாங்களும் முடிவு பரியந்தம் அவருக்குள்ளே நிலைத்து நிற்க தேவனங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர்களே நிலைத்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு மார்க்கு 13:13 சொன்னது போல முடிவு பரியந்தம் நிலை நிற்க அவர் எங்களை வழி நடத்துவார். ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே கல்கி பெருக பண்ணுவாராக. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளால் மாறுவதற்கு சாட்சியாக, கனி கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு தேவன் தம்முடைய ஆவினாலே அபிஷேகித்து உங்களுடைய தம்முடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்பி நிலைநிறுத்தும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட அன்னி தினமும் உடைய வேத வசனங்களை வாசித்து கீழ்ப்படுகிறவர்களாக, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, ஆண்டவரே முழு பலத்தோடு உங்களை அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இங்க சொன்னீங்களே உன்னை போல, உன்னை நீ நேசிப்பது போல புறனை நேசி என்று அந்த காரியத்திலேயே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவின் அபிஷேகத்தையும் உடைய பலத்தையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பலன் இல்லாமல் இந்த ஓட்ட பந்தயத்தை எங்களால் ஓட முடியாது கெத்தாவே. ஓட்டத்தை துடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நோக்கி பார்த்து ஓட ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய கிருபையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த போராட்டத்தை, வாழ்க்கையிலே வந்த போராட்டங்களினால் ரட்சிப்பை இழந்திருக்கிற மக்களுக்காய் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே மறுபடியும் அவர்கள் எழுந்து ஓடத்தக்கதாக, எழுந்து கட்டத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை சரிந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் எப்படி புதுப்பித்தீரோ அவனமாய் ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தா. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வாழ்க்கையிலே தூரமாயிருக்கிறவர்கள் கர்த்தாவை உடைய ரட்சிப்பை பெற்று மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமா எங்களுடைய சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரனுடைய சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இளம் சமுதாயத்தினர் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை நேசிப்பதினால் வேதத்தை வாசிக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுக்கு இருக்கிற என்ன ஆஸ்தியாவது கொடுத்து ஒரு வேத புத்தகத்தை வாங்கி வாசிக்கத்தக்கதான ஆர்வத்தை கொடு. இது விலையேற பெற்ற பொக்கிஷம் அப்பா. இந்த வேத புத்தகத்தில் எங்களுடைய எதிர்காலம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு வாலிபர்களும் இளம் சந்ததிகளும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய பிரகாரம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் ரட்சிப்பை குறித்து. இன்றைக்கு நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டு ரட்சிப்புக்குள் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த இலக்கை நாங்கள் நோக்கி பார்த்து அந்த பவுல் சொன்னது போலவே நாங்களும் அந்த நோக்கே அந்த இலக்கை நாங்கள் நோக்கி பார்த்து கர்த்தருடைய கிருபையினாலே கடைசி பரியந்தம் வரையும் அவரை நாங்கள் அவருக்கு அன்பு செலுத்தி அவரை சேவை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. Amen. God bless you, sister.
0: Amen. God bless you, sister. God bless you. Thank you.
1: Amen. Amen. அடுத்ததாக நாங்கள் பிரதர் மகேந்திரனை அழைக்க போகிறோம். கத்தர் கொடுத்த வார்த்தையை அவர் வந்து 210 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வார். I would like to invite Brother Mahendran at this point in time on Father's Day as a man of God to come and share with you what the Lord has instilled upon his own heart across the nations, with 210 nations listening at this moment. Thank you. God bless you, Brother Mahendran. வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
2: Amen. Amen. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த காலை மாலை மதிய இரு வேளையிலே சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்சத்திலே ஒரு தேவ செய்து கொடுக்கும்படி நினைவு கூர்ந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். இந்த கொடுக்கும் செய்தியை ஆவியானவரே என்ன மறத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மறு ஒழுகிறப்பிலே இந்த செய்தி போகும் பொழுது அநேகர் கண்டு ரட்சிக்கவும் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளவும் நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே சங்கீதம் 23:5 சொல்லுகிறது. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒவ்வொருவருக்கும் சத்துருக்கள் உண்டு. நாம் சத்துருக்களை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வார்த்தையை கொடுக்கிற தாசர்களுக்கு, தாழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தானாகவே சத்துரு வரும். புறமையினாலே தானாக எழும்புவார், காரணம் இல்லாமல் எழும்புவார். பாருங்கள், பக்கத்து வீட்டுக்கு ரெண்டு பேரும் விசுவாசி, பக்கத்து வீட்டு விசுவாசி ஒரு புதிய கார் வாங்கிட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசி தான், அவற்றுக்கு நித்திரவரா என்னடா இது, எந்த சம்பளத்தில் அவனுக்கு அறிவாயது குறைவு, அப்படி சம்பளம் வாங்கணும், அப்படிடா புதுக்கார் வாங்கினான். அவற்றே ஒரே புகை அவருக்கு, இதை விட நெச்சி நெச்சி நெச்சி அந்த கவலையிலே அவன் வருத்தம் பண்ற. காரணம் பொறாம. இயேசு சொன்னார், ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு என்றார். உறவினருக்குள்ளே சத்துருக்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்களே சத்துருக்கள், அலுவலகத்திலே சத்துருக்கள். ஒரு வேளை இன்று நீங்கள் சிங்கக்கவியிலே தானியே நிற்கிறது போல சத்துருக்கள் நடுவில் நிற்கக்கூடும். கடித்து குதறி பேரை நாசமாக்கிற சத்துருக்கள் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். எங்களுக்கு தேவன் ரெண்டு தூதர்களை கட்டு கொடுத்திருக்கிறார். பாருங்க, சிலர் மந்திரவாதிகளிடம் போய் சைவனை செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார், கைகால் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கத்தருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஐத்தப்படுத்தி உன் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணு. நாங்கள் பயப்பட வேண்டியவர்கள் பாருங்கள், பயப்படாதே, பயப்படாதே, இத்தனை வார்த்தை இருக்கு, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கேன், தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பயப்படுத்த சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நடத்தீர்களோ, நிந்தை சுமந்தீர்களோ, அற்பமா எண்ணப்பட்டீர்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். பாருங்க, சத்துருக்கள் பெருகும் போது அவர்களை பார்த்து கலங்கக்கூடாது. சத்துருக்கள் பெருகும் போதெல்லாம் கர்த்தரை பாருங்கள், வார்த்தையை ஜெயிச்சீங்கள், வார்த்தையை தியானிங்கள், வார்த்தையை அபியாசப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அபிஷேகத்தை நோக்கி பாருங்கள். பாருங்கள், அன்று ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக தாவியின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் அவைகளை கர்த்தருடைய கரத்திலே வைத்து விடுங்கள். அவர் உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாயிருப்பார், அவர் உங்களுக்காக வழக்காய் யுத்தம் செய்வார். பாருங்க, இந்த தாவீது எழுதிய சங்கீதம் 23 அருமையான சங்கீதம், கிரீடம் போல் விளங்குகிறது. எத்தனை இனிமையான சங்கீதம், ஆறுதலான சங்கீதம். மேய்ப்பனாகிய தாவீது தன்னை ஒரு ஆடாக்கி, கர்த்தரை தன் மேய்ப்பனாக்கி, தன் அனுபவத்திலிருந்து எழும்பும் வல்லமையான சங்கீதம். அது பாரு, ஆடுகளுக்கு ஏராளமான சத்துருக்கள் உண்டு. புலி, கரடி, ஓநாய் சேர்ந்து வந்தாலும் நல்ல மேய்ப்பனுடைய கையில் கோலும் தடியும் அவைகளை பாதுகாக்கும். இந்த கோலும் தடியும் என்றால் அவருக்குரிய அர்த்தம் என்ன? சும்மா வாசிக்கிறோம், கோலும் தடியும் அவர்களை பாதுகாக்கும். கோலும் தடியும் என்றால் வல்லமையும் அதிகாரமும், அதுதான் அந்த கருத்து. பாருங்கள், இந்த மத்தியான வெயிலே ஆடுகள் கிருகிருண்டு வரும்பொழுது மேய்ப்பன் தலையில மறந்து கலந்த எண்ணெய் வார்த்தை அபிஷேகம் பண்ணுவான். எத்தனை குளிர்ச்சி, எத்தனை சுகம், எத்தனை ஆறுதல், சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சி அடையும். அந்த எண்ணெயை எடுத்து சரீரமெல்லாம் பூசும் பொழுது முட்களால் கிழிக்கப்பட்ட காயங்கள் ஆறி போகின்றன, புண்கள் குணமாகின்றன. அந்த எண்ணெய் தடவப்படும் பொழுது சரீரத்தை ஒட்டியிருக்கிற பூச்சிகள், புழுக்கள், உண்ணிகள் செத்து விடுகின்றன. அதாவது ஜெப எண்ணெய்ன்னு சொல்லுவார்கள். இப்போ எல்லாம் ஜெப எண்ணெய்ன்னு சும்மா ஒளிவண்ணியை போத்தில் போட்டு அதில் ஜெப எண்ணெய் போட்டு விற்கிறார்கள். என்ன எண்ணெய் எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து இது ஒரு அபிஷேக எண்ணெயை எப்படி தயாரிக்கிறேன்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. நானே நல்ல மேய்ப்பன் என்றார் இயேசு. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் காயம் கட்டுகிறான், எண்ணெய் பூசுகிறான், அன்போடு அரவணைத்து பாதுகாக்கிறான். இயேசுவை விட வேறு நல்ல மேய்ப்பன் யார் உண்டு? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசேஷித்த அபிஷேக தைலம் இருந்தது. தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நம்மை நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்குறாயும் சுற்றித் திறந்தார். கிறிஸ்துவுக்கே அந்த அபிஷேகம் என்ன தேவையாக இருந்தால் நமக்கு எவ்வளவு அதிகமான அந்த என்ன தேவை, அந்த அபிஷேகம் என்ன ஆசீர்வாதம், என்ன காயங்களை ஆற்றும் என்னை. பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வசனம் இது. ஆழ்மான கத்திற்கு ஒவ்வொரு வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அபியாசப்படுத்த ஆவியானது பல விதமான அர்த்தங்களை தருவார். லூக்கா 10:33-34 லூக்கா 10:33, பின்பு சமாரியன் நீங்கள் என்ன கேட்ட செய்திதானே, இதைத்தான் சொல்றேன்னு கேட்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு வரும். பின்பு சமாரியன் ஒருவன் பிரியாரமாய் வருகையை அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்கள் என்னையும் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வானத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரி. இந்த வார்த்தையிலே பாருங்கள் அலமான சத்தியம் இருக்கின்றது. அவனை கண்டு ஆட சமாரிய அவனை கண்டு பாருங்க, இந்த சகைவே கூட ஆண்டவர் சகைவே கண்டு கண்ட உடனே ஒரு ஒரு அதாவது கம்பேஷன் மனதுருக்கம் வரும். அவனை கண்டு கண்டோன மனதுருகி. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஒரு காட்சியை ஆபத்து காட்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மனதுருவாரு, கம்பேஷன் மனதுருவார், மனதுருகி கிட்ட வந்து நாங்கள தூரன்னு தான் பார்ப்போம் ஒரு கிடைக்கங்கால. அவனுடைய காயங்களை என்ன திராட்சம் பார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவரை பார்த்து சுய வாகனத்தில் இருந்தான். இப்போ சொல்லும்போது என்ன காத்து உண்மையாக நடந்த சம்பவம், ஒரு குடும்பம் வந்து சேர்ச்சுக்கு கார் இல்லை வேண்டும், நடந்தா போவேன் சேர்ச்சுக்கு, வெயில் நடந்து போய் நடந்து போய் ஒரு நாள் சபைக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம், உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? தங்களுக்கு ஒரு கார் ஆண்டவர் தந்தால் இந்த வாகனம் இல்லாத மக்களை நான் வாகனத்தில் ஏற்றி செல்வேன். இதுதான் அவருடைய ஜெபத்தின் தலைப்பு. ஒரே ஜெபம், விசுவாசி சேர்ந்து ஜபிக்கிறார்கள், பல மாதங்களாக ஜபிச்சு ஜபித்து கடைசியில் அவர்கள் புதிய கார் வந்து சேர்ந்து விட்டது. கத்தர் கிருபை செய்து புதிய கார், புதிய கார் வந்த உடனே காரில் ஓட தெரியணும், ஓடைக்கில் மனுஷன் சொல்கிறார், மனுஷனுக்கு இங்கே வருங்கோ கண்ட கண்ட குப்பையில் காரில் ஏற்றி ஆயுங்கோ, அது எண்ணெய் எல்லாம் சீட்டில் வடியும், வேர்வை நாத்தம் வரும், ஒரு தடையுமே ஏற்றாது, கண்ட கண்ட குப்பையில் காரில் ஏற்றாதுங்கோ. இந்த கண்ட கண்ட குப்பையில் யார் சொல்லுங்க பார்ப்போம், இந்த தங்களோட காருக்காக உவாச ஜோம்பான விசுவாச அவர்களை காருக்கு ஏற்ற வேண்டாமா, கார் வந்துட்டே இல்லோ. இதுதான் இந்த மனுஷனோட இயல்பு. அதான் சொல்றது வந்து செய்யறது வந்து, கார் வந்தால் அதன் அந்த சொன்னாவே அந்த இதை நிறைவேற்ற வேணும். என்ன காரணம்? இதுதான் அந்த பொறாமையில்

கூட எண்ணெயும் திராட்சத்தையும் எடுத்து செல்ல மறக்கவில்லை. இந்த 10 கன்னிகள் தீவட்டியை கொண்டு போச்சு, இப்போ 5 எண்ணெயை கொண்டு போயில. இப்போ திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்துக்கும் எண்ணெய் பரிசுத்த அபிஷேகத்துக்கும் அடையாளமானவை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் எண்ணெய் பிரியா நேரத்திலே வேணும்? எண்ணெயை கொண்டு போகிறதுலே ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. நாங்களும் எண்ணெயை கொண்டு போகிறோம், நானும் கூட இந்த ஜெவ எண்ணெயை கொண்டு போகிறோம். யாரும் ஆக்சிடென்ட் விழுந்துருந்தா மற்ற பக்கம் பார்த்து திரும்பி ஓடிடுவார். பிரியாண நேரத்திலே குற்றிராய் கிடக்கும் சிலரை சந்திக்கக்கூடும், ஆயிரமாயிரமான காயமுடுகிற மக்களுக்கு தேவைப்படும். என்ன இப்போ உங்களிடத்தில் அபிஷேகம் என்ன இருக்குமானால் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். காயப்பட்டவர்கள் காயங்களை கட்டி ஆற்றுவீர்கள். பாருங்க, லேவியனும் ஆசாரியனும் காயப்பட்ட மனசை கண்டு உதவி செய்யாமல் வழிவிலகி போனார்கள். காரணம் என்ன? அவர்களிடம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்ன இல்லை, வல்லமை இல்லை, ஆகவே உதவி செய்ய முடியாமல் கடந்து செல்கிறார்கள். நான் கேள்வி ஒன்று கேட்கிறேன், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு கேள்வி, திடீரென்று உங்களை பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜபிக்க கூடுறாங்கன்னு சொல்லிக்கொள்ளணும். ஐயா, பிசாசு பிடிச்சி நீங்கள் ஊழியர்கள பிள்ளைகள் தானே, விசுவாசிகள் தானே, இந்த சங்க வானொலியெல்லாம் வார்த்தையை கொடுக்குறீங்க, இந்த பிசாசு பிடிச்சிருக்க வந்திருக்க களைத்து விடுங்க பிசாசு என்றால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நாங்களே ஜபிக்கிறேன், 2-3 நாளாக ஜோபம் இல்லை, சரியான ஜோபம் இல்லை. அப்போ நினைப்பேன், அதுக்கு முதல்தான் ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். என்ன, ஒரு விசுவாசி பிசாச துறை போய் ஜபிக்க அதுலேயே அடிபட்டு செத்து போனார். அதை இவருக்கு யோசனை உடனே நானும் போனால் செத்துப்போன், நான் ஓடிடுவேன். காரணம் என்ன? ஒரு அக்கினி அபிஷேகம் இல்லை, அக்கினியாக நிரம்பி இருக்க வேண்டும். அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், வார்த்தையில நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி ஒதுங்கி போய்விடுகிறார்கள். பாருங்கள், இவ்வளவு ஒரு வேதனைக்குற விஷயம். இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மனப்பாடமாக இருக்கும். இந்த வேதத்தில் வாசிக்கக்கூடாது, வார்த்தை மனப்பாடமாக இருக்கணும். தினமும் வார்த்தையை வாசித்து வாசித்து தியானத்தை அபியாசப்படுத்தும் பொழுது அபிஷேகம் அக்னி மூட எங்களோட வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறும். எந்த பிசாசுக்கும் பயமில்லாமல் தோறும், தங்களுக்கு பலன் வந்துவிடும். கர்த்தராய இதனுடைய ஆவியான இன்மையில் இருக்கிறார். சிறுமப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குன்றவர்களை காயங்கட்டுதலையும் சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கற்றுன்றவர்களுக்கு கற்றெழுத்து கூறும் கர்த்தரை அனுப்பினார். இசாயா 11:12. இந்த வேதத்தில் யாக்கோபு 5:14-15 யோசித்து பார்த்தேன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் முற்புகளை வரவழைப்பானாக. ஏ, நாங்கள் ஜபிக்கக்கூடாதா? கேட்குறோம், நாங்களும் கத்தடைய பிள்ளைகள், அபிஷேகம் இருக்குது, நாங்களும் ஜபிக்கலாம் தானே. உங்களுடன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவேற்பானாக. சில பேர் சொல்கிறாரு ஊழியக்காரர் தான் ஜபிக்கணும் உண்டு, அதன் பக்கம் விசுவாசம் ஜபித்தா குணமாகும். அவள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். பாருங்கள், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல் மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதுக்கிற இரண்டும் உள்ளது. அது திணிக்கப்பட்டாலும் கட்டப்பட்டாலும் இன்னைய நாள் ஆறுதலடைய முடியும். அனைவருடைய காயங்களை ஆற்றும்படி கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த எண்ணெய் உங்கள் மேல் வழிந்து வருகிறது. அவர் அளந்து ஊற்றுகிறவர் அல்ல, பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரம்பும் வழியும்படி அபிஷேகம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, இந்த சங்கமா வானொலியிலே வார்த்தையின் விருட்சத்திலே நித்திய விருட்சத்திலே வார்த்தையை கொடுக்க தாசர்கள், தானந்தை கொடுத்த பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் எல்லோரும் மேலும் ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றுவார். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறோம். என்ன மற்ற 25 நாளை வாசித்து

0: புத்தியுள்ளவர்கள் தங்கள் திருவற்றியோர் கூட தங்கள் பாத்திரங்களை என்ன கொண்டு போனார்கள். இதெல்லாம் கேட்ட கேள்விதான். பாருங்கள், இது என்ன இப்போ இந்த தீவட்டி ஏரியா எல்லா விசுவா எல்லா ஊழியக்காரரும் செய்து கேட்டிருப்பீங்க. இங்கே புத்தி உள்ளவர்கள், அப்போ நாங்கள்லாம் புத்தி இல்லையோ? கிறிஸ்தவரெல்லாம் புத்தி இல்லையோ? எல்லாரும் புத்தி உள்ளவர்கள்லாம். வேதம் சொல்லுது புத்தி உள்ளவர்கள். அப்போ நாங்கள் மடையிறா இந்த கேள்வி, தங்கள் தீவட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். பாருங்கள், எண்ணெய் அடுத்த குணாதிசயம் அது விளக்கையும் தீவட்டியையும் பிரகாசமாக எரிய வைக்கிறது. இப்போ யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், அநேகர் அந்த விளக்கத்தில் கழுவுற மனதாக இருந்தார்கள். இதனுடைய பிள்ளைகள் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்து தினமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானத்தை தியானித்து மனப்பாடம் பண்ணி ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி நிரம்பி வளைஞ்சு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வரும் பொழுது எங்களை பிரகாசம் அடையும். எங்களை முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கும். எங்களை பிசாசு கண்டா தன் ஜெபிக்கத்தை அண்ட பாட்டு ஓடிடுவான். மத்திய 25வது புத்தியுள்ள கனியருக்கும் புத்தியுள்ள கனியருக்கும் ஒரே ஒரு முக்கிய வேறுபாடு இருந்தது. என்ன? வெளித்தோற்றத்துக்கு ஒன்று போல் தான் இருந்தார்கள். இந்த 10 கன்னியல் பாருங்கோ, வெளித்தோற்றத்துக்கு ஒன்று ஊழியர்கள் விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள். இரண்டு கூட்டத்தாரும் கனியல் தான், அதுக்கு எந்த மறப்பும் இல்லை. இரண்டு கூட்டத்தாரும் மணவாளுக்கு காத்திருந்தார், உண்மைதான். இரண்டின் கூட்டத்தாரும் கையில் தீவட்டி இருந்தது, எல்லாம் நல்லதான். அந்த 10 கன்னிகையிலும் எல்லாம் ஒரு மனப்பாடு இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், புத்தி இல்லாத கையில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாததால் தீவட்டி அணைந்தது, மனவாழ்வுக்கு எதிர்கொண்டு போக முடியவில்லை. அந்த பருவமாய் வருகளை கைவிடப்பட்டார். சில பாருங்க, சில வேதத்தை கைகொண்டு போவாங்க, பார்த்தால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த போல எங்களுக்கு தெரியும். ஆனால் அவையில் அபிஷேகம் இல்லை, எண்ணெய் இல்லை. கடைசி நேரத்தில் அவசர அபிஷேக எண்ணெயை கேட்டு கேட்க வாங்க முடியாது. மற்றவன் அபிஷேகத்தை சார்ந்து கொள்ள முடியாது. அணைந்து போகும் தீவட்டியோடு மனவான எதிர்கொண்டு போக முடியாது. நீதிமொழிகள் 31:18 என்ன சொல்லுகிறது? காலைதோறும் புதிய எண்ணெயால் நிரப்பப்படுவீர்களாக, காலையிலே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியாட்டும், அப்பொழுது இரவுடன் உங்கள் தீவு அணையாமல் இருக்கும். பார்த்தேன், காலைதோறும் புதிய எண்ணெயால் நிரப்பப்படுவீர்களாக. புதிய எண்ணெயால் இப்போ நல்ல எண்ணெய் தெரியாது, ஊத்துற இல்லை, புது எண்ணெயால் வார்த்தையில் நிரம்பப்பட வேண்டும், அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும், அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். காலையில் உங்கள் பாத்திரம் இதை விளைவு தீவு அணையாமல் இருக்குவான். அப்போ வீட்டுக்கு லைட் தேவை இல்லையோ? இந்த வேதம் சொல்லுறியா, அப்பொழுது இதை தீபம் அணியாமல் இருக்கும். அப்போ தீவிர லைட் போட தேவை இல்லையோ? இது ஆழமான சத்தியங்கள். நாங்கள் வந்து மன மாமிசத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் தீபம் அணியாமல் இருக்கும், அதுக்கு ஆவியின் அபிஷேகம், அனல் மூற்று அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பற்றி எறிந்து கொண்டே இருக்கும், உங்களுக்குள்ளே பற்றி எறிந்து கொண்டிருக்கும். ஒருவேளை நடுகிறவில் கர்த்தருடைய வருகை வந்தாலும் வரக்கூடும் அல்லவா? நான் நித்திர பண்ணினேன், இருதயமோ விழித்து கொண்டிருந்தது. கதவை தட்டுகிற நேச தத்துவத்தை கேட்டேன், உன்னத பண்ணல அங்கிருந்து. பாருங்கள், இந்த ஒளிவ விதைகளை எண்ணெய் செக்கிலே போட்டு ஆட்டப்படும் பொழுது தீவட்டிக்குரிய எண்ணெய் கிடைக்கிறது. என்ன கெஸ்பன் என்ற வார்த்தைக்கு எண்ணெய் செக்குன்னு அர்த்தம். அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார், அபிஷேக எண்ணெயால் நிரப்பப்பட்டார், நித்திய ஆவியால் தைரியமாய் சிலுவை எதிர்கொண்டு நடந்தார். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் அபிஷேக எண்ணெயால் நிரப்பப்படுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், நரங்குண்ட நுறங்குண்ட இருதயத்தில் ஏற்படும் ஜபம் எத்தனை வலிமை உள்ளது. ஆகவே உங்களுக்கு வாழ்க்கை பிரயாசம் செய்யுங்கள். பாருங்கள், சனி ஞாயிறுலே, சனி ஞாயிற்றுக்கிழமையிலே தொண்டர் நேரப்படி 8 மணிக்கு உபவாச ஜபம், உபவாச ஜப ஆராதனை எடுக்கிறோம். அங்கே ஜபம் செய்கிறோம். ஜபம் செய்யும் பொழுது ஜபம் செய்து அடுத்த நாள் சாட்சி சொல்ல வருகிறாள். ஐயா, சங்கம வானொலியிலே ஜபித்தீர்கள், வயிற்று வலி தோண்டு கிடந்தேன், இப்போ நடந்திருக்கிறேன் என்று. காரணம் என்ன? நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு ஜபிக்கும் பொழுது ஜபிக்க சும்மா ஜபிப்பு சில வேட ஜோமன மயக்க கொடுத்தா வாங்கியலா, ஆவியில் அனல் கொண்டு ஜபிக்க வேண்டும். வார்த்தையை மனம் செய்து ஜபிக்க வேண்டும். வார்த்தையை வாசிக்கிறது என்ன? வார்த்தையை தியானி அதுதான் முயற்சி முக்கியம். வார்த்தையை வாசிக்கலாம், பேப்பர் வாசிக்க மாதிரி வாசி கொண்டு போகலாம், ஆனால் தியானிக்க வேண்டும். மத்திய 5:14 சொல்லுது பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆற உலகத்தாரை பார்த்து சொன்னாரோ? இல்லை, உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டம் மறந்திருக்க மாட்டார்கள். பாருங்கள், இந்த எலிசா அவனை நோக்கி, உன் வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அவள், ஒரு கூட்டம் மண்ணி அல்லாமல் உமது அதிகாரம் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு உண்மையை சொல்லிப்பட்டார். இப்போ நாங்கள்டா எங்கள்ட்ட ஒன்றும் இல்லையா ஐயா, வீட்டில் கூட எண்ணெயும் இல்லை, குடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் வீடு என்ன பயத்தில் எண்ணெயை கேட்டால் கொடுத்துருவோம் உண்டு. ஆனால் இவள் என்ன செய்கிறார்? உண்மையை சொல்கிறார். இந்த உண்மையிலேயே ஐயா அற்புதம் இருக்குது. நாங்கள் போய் சொன்னால் அவர் வந்து பிடிச்சிடுறார். இவர் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ற, அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ஒரு குடம் எண்ணெய் அப்ப சாப்பாடும் இல்லை, என்னதான் இருக்கு, உமது அடையாத வீட்டில் ஒன்றுமே இல்லை என்றார். உண்மையை சொன்னாலேயா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உண்மையை சொல்லும்போது கண்டிப்பா கத்தர் கேட்டு ஆசீர்வாதத்தை தருவார். போய் சொல்லக்கூடாது. ஒரு குடம் மண்ணியை வீட்டில் வைத்துக்கொண்ட தீர்க்கதரிசி மனைவி கடன் பிரச்சனையினாலும் பற்றாக்குறையினால் தவித்தார். கடன் பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகளை அடிமையாக பிடிச்சதில் வந்தார்கள். சில நேரத்தில் இப்படியா நேரத்தில் வருவணும், இந்த பிள்ளையத்தான் நீ காசு ஆடி பிள்ளையத்தான் அந்த மானத்தான் வருவார், அவனுக்கு தெரியும் இவங்களால் கொடுக்க முடியாது என்று. அப்போ அவளுக்கு இந்த ஒரு குடம் மண்ணை, அது பெரிய குடமா சின்ன குடமா எனக்கு தெரியாது, அவளோ அந்த எண்ணெயின் ஆசீர்வாதத்தை அறியவில்லை. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணலாம். என்ன, கொஞ்சம் எண்ணெயால் வியாதிகள் குணமாக்கலாம், அந்த எண்ணெயால் இருந்து பிரயாசிக்கலாம், அந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 104:15, மனுஷனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெய். அந்த பெண்மணிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருந்ததையா, நாம் இன்று அந்த மண்பாண்ட குடமாக இருக்கிறோம். வரியா வரியா வணங்கிக் கொள்ளுங்க, சொல்றத சிந்தனை எங்கேயும் வெளியே விட்டுறாங்களோ. அந்த பெண்மணிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருந்தது, நாம் இன்று அந்த மண்பாண்ட குடமாக இருக்கிறோம். விளங்கினா சரி, விளங்காட்டி நான் ஒன்றும் செய்யலை. இந்த மண்பாண்டத்திலே மைமையின் ஆவியாக நிரம்பி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:7 வாசித்து பாருங்கள், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம். விளங்குதா? மண்பாண்டங்களையா? நாங்கள் மண்பாண்டங்கள், நகையை போட்டான சாரியை போட்டான மண்பாண்டங்கள் தான். 1 பேத்திர 4:14, மகிமையில் ஆவியான் உங்களிடம் தங்கியிருக்கார், உங்களை மையப்படுத்துவார். அமே அவன் பாருங்கள், உங்கள் பாத்திரம் நிரம்பும்படி மாத்திரம் கர்த்தர் வாக்களிக்கவில்லை, நிரம்பி நிரம்பி வழியும்படி அவாதுக்கு ஆன்மா சத்தியம் இருக்கு. ஒரு பாத்திரம் நிரம்பி வளர்ந்தாச்சு கலந்தானே, அது என்ன நிரம்பி நிரம்பி, அது அதாவது பொங்கி பொங்கி எருன்னு சொல்லுவார். என்ன அதாவது நிரம்பி அப்படி ஆசீர்வாதம், பொங்க பொங்க ஆசீர்வாதம். நிரம்பி இருந்தால் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம், நிரம்பி நிரம்பி வளையும் போது மற்ற பாத்திரம் நிரப்ப வல்லமே இல்லை. என்ன இப்போ ஒரு பாத்திரத்திலையா ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அவ்வளோதான், ஆனால் அந்த பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும் போது மற்ற பாத்திரங்களும் நிரப்ப வல்லம் உள்ளது என்ன? சரியோ? இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கும் அபிஷேகத்தின் எண்ணெய் அற்புதங்களை கொண்டு வருகிறது, ஆத்மாக்களை பாத்திரங்களாக நிரப்பி வருகிறது. சங்கீதம் 133 என்ன சொல்லுகிறது? அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியல் மேல் இறங்குறதும் நல்ல தயத்துக்கு இந்த வைத்து கொண்டு பாருங்க. சில தாடி வளர்க்கணும், ஏன்னா அபிஷேகம் ஊற்ற தாடியிலாம் வடி வருவான். ஆக்களே பரிசுதம் இல்லை, அவையிலே ஜெபிக்கிறே இல்லை, அவையிலே துதுக்கிறே இல்லை, வேதம் வாசிக்கிற தாடியை வச்சுக்கணும். இன்னும் தாடி வச்சுக்கிட்ட சும்மா இருக்கும் ஐயா. அது ஆர்வோடைய சிரசுமே விட்டப்பட்டு அவருடைய தாடியிலும் மடியும். எங்க அபிஷேகம் தாடியிலையும் மடியுமா? உள்ளு கொண்டும் இல்லை, வெளிவேஷம். எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, தாடி வளர்த்தான பிரயோசனம் இல்லை. பாரு, ஆர்வம் தான் கர்த்தர் ஏற்படுத்திய முதலாவது பிரதான ஆசாரம் என்ன? அவனுடைய சிரசிலே அபிஷேகம் தான் ஊட்டப்பட்ட போது அவன் ஆசாரியம் செய்ய தகுதியிலிருந்து ஒப்புக்கொண்டான். சரிங்க, பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டிலே 3 வகையான ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ண புதிய ஏற்பாட்டிலே வந்து 5 வகையான ஊழியம் அபிஷேகம் பண்ண புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர். இந்த அபிஷேக எண்ணெய் சாதாரணமானதல்ல, விசேஷமாக ஆயத்தம் செய்யப்பட்ட இந்த அபிஷேக தைலமாகும். இந்த அபிஷேக தைலத்தில் அந்த காரியம் ஒன்று ஒன்று பார்க்கணும். இந்த அபிஷேக தைலத்தை எப்படி செய்கிறது? இனிமே இந்த அபிஷேக தைலம் வந்து வெள்ளப்போளம், கருவப்பட்டை, சுகந்த வம்பு, இலவங்கப்பட்டை, ஒழுகவனை, இதில் ஒவ்வொன்றுக்கும் ஆழமான ஆவுக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இந்த கனடாவில் வாங்கியில் வெள்ளப்போளமும் இல்லை, கருவாப்பட்டது, சுகந்த வம்பு இல்லை, ஒழுகவண்ணே இருக்கு. அதில் ஒவ்வொன்றுக்கு ஒரு ஆளி, அதாவது வந்து வெள்ளப்போளம் என்றால் அதுக்கு ஒரு அழகான கருத்து இருக்கு, கருவாப்பட்டை என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சுகந்த வம்பு, இலங்கப்பட, ஒழுகவனை, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆழமான சத்தியங்கள் இருக்கு. நேரம் இல்லை, 3 நிமிஷம் தான் இருக்கு. கத்திரல் அபிஷேகம் பண்ணுறதுக்கு விதமாக கையில் நிறுத்தி தண்டையெல்லாம் தப்பிப்போற ஒருவரும் இல்லை. பாருங்கள், புதிய ஏற்பாடிலே கத்தர் நம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாகவும் ஆசாரியாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய கத்தாதி கத்தர் ராஜா, நாம் ராஜாக்கள், அவர் மகா தீர்க்கதரிசியான, நாங்கள் தீர்க்கதரிசிகள், அவர் பிரதான ஆசாரிய, நாம் ஆசாரியர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை அபிஷேகத்தால் நிரம்புட ஆவியில் அனல் கொண்டு எழும்பவனும், அபிஷேகத்தில் அனல் கொண்டு எழும்பவனும், வார்த்தையை தியானிக்க வேணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறோம், ரட்சிக்கப்படத்தான் வேணும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட படிப்படியாக முன்னோடு கண்டு போவோம். இந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால், இந்த ஆவியில் அனல் கொண்டு அக்கை மூடு அபிஷேகம் இருக்குமானால் எல்லாரையும் சுகப்படுத்த முடியும். பிசாசில் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ள நல்ல அபிஷேகம், பிசாசு எங்களை கண்டு ஓடும், ஐயோ வாராண்டா இவன் கண்டு ஓடும். ஜோம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அபிஷேக எண்ணெயின் தலைப்பிலே வேதாமத்திலே தொகுத்து ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் சுவாமி. இதில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தை நிறைந்து, அக்னி அபிஷேகத்தை நிறைந்து, ஆவியில நிறைந்து, வார்த்தையிலே நிறைந்து, பரிசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்து நடக்கும்போது சுவாமி அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்ய கிருபை செய்யும் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வரும் செய்திகளை ஆசீர்வதியும், இதுவரை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தீர், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வமான வார்த்தையை கொடுத்தீர், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி, அதற்கான நன்றி. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வந்து எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரம் நாம் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். பரிசுத்த ஆவியின் மூலமாக, அவருடைய பரிசுத்த தைலத்தின் மூலமாக அவர் என்ன மாதிரி அந்த 5 வேர்ஜின்ஸ் என்று தான் நான் சொல்லுவேன். போய் என்ன மாதிரி அவர்கள் அந்த தைலத்தின் விளக்குகளில் அந்த தைலம் அவர்களுக்கு ரெடியாக இருந்தபடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். மற்ற 5 பேரும் அவர்கள் தயாரித்து இல்லாதபடியால் தயாரிப்பில் இல்லாதபடியால் அவர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்றபடியால் நாங்களும் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தைலத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் எங்களை அவர் அந்த தைலத்தின் மூலமாக எங்களை நிரப்பியுள்ளார். அவர் அழைப்புதலாலையும் நிரப்புதலாலையும் நாங்கள் அழைக்கப்பட்டு நிரப்பப்பட்டு நாங்கள் கடைசி பரிவு அந்த மட்டும் அவருக்கு உண்மையாக இருந்தோம் என்றால் நாங்களும் ஏற்கப்பட்டு அவருடைய வருகையிலையும் நாங்கள் தயாரித்து போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் என்றபடியால் அந்த வார்த்தைக்கு தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள், நல்ல ஒரு வார்த்தை, எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. இந்த நேரம் நாங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கீழ்ப்பணிந்து நடப்பதற்கு கத்திரங்களுக்கு அவருடைய கிருபையை அளிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்தை வரவழைக்கப் போகிறோம். I would like to invite Pastor Anton Rasanayam at this time to come and share the word that the Lord has put upon his heart and mind and spirit. Let him come and share with the many that are waiting to listen to him across the nations. Pastor Anton Rasanayam, ungale naangal aravalaikkrom.
2: Praise the Lord, neergale.
1: Praise the Lord.
2: Amen. இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் மனுக்குலத்திற்காக அனுப்பி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை மீண்டும் மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறீர். ஆவியானவரே, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்படியாக எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியை தந்து மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறீர். எங்களை உம்மது பிள்ளைகளாக, மகனாக, மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துக்கொண்டு உம்முடைய பரலோகத்துல வாழுகிற அந்த பரலோக வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொருவரோடு விடப்படும் பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற கிருப செய்யும். ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்ளும். தூதி கன மகிமை உண்டான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில பார்க்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் ஆவியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், கடவுளும் இயேசுவும் ஒன்றாக இருந்து மனுக்குலத்தை படைத்தார். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் மனுக்குலத்துல இந்த மத இனமாக இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படி நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அந்த உருவாக்கின தேவனுக்குத்தான் நாங்கள் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். எங்களை உருவாக்கின தேவன், நாங்கள் எரேமியா 18வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் ஒரு பாத்திரத்தை உருவாக்குவது போலதான் எங்களை மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து நாங்கள் உயிரோடு இருப்பது அவர் தந்த ஜீவ சுவாசமாக இருக்கிறது. அந்த உங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய சுவாசத்துலதான் நாங்கள் வாழுகிறோம். சுவாசம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மரணம் ஏற்படுகிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் பலத்தை கொடுப்பதற்காக, யுத்தங்களில வெற்றியை கொடுப்பதற்காக ஒவ்வொருவர் மேலும் இறங்குற ஆவியானவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவர் எக்கால மூதி அபியேஷ்டியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தபடியாக யுத்தத்துக்காக கிதியோன் மேல அபிஷேகம் இறங்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் பழையப்பட்ட காலத்தில் ஆவியானவர் இறங்கி பலத்தை கொடுத்து யுத்தங்களில வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கின பொழுது சிம்சோன் பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தம் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இந்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், ஹெல்ப்பராக இருக்கிறார், அவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், பிதா எங்களுடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவர், ஒரு மனிதனாக கீ என்று சொல்லப்படுகிறது, மனிதனாக அவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் முதன் முதலாக பெந்தகோஸ்தி என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருபடப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல முழக்கங்களோடு காற்று அடித்து ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தி என்னும் நாளில இறங்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் 8:1 பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 1 பேதுரு 12:12 பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்றாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியை எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எங்களுக்கு இன்றைக்கு அவர் எங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:26 பார்க்கும் பொழுது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை எங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசுவை எங்களுக்கு கற்று தருகிறவராக இருக்கிறார். இயேசு பாருங்கள் எவ்வளவு அன்புள்ளவராக, சமாதானம் உள்ளவராக, சந்தோஷம் உள்ளவர்களாக, இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான குணங்களையும் 9 விதமான வரங்களையும் தந்து இயேசுவை எங்களுக்கு கற்று தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பாருங்கள், நாங்கள் கொடியாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து செடியாக இருக்கிறார். நாங்கள் அவரில் இணைந்து கனிகளை கொடுக்கிறோம், 9 விதமான நல்ல கனிகளை. அன்புதான் முதலாவது கனியாக இருக்கிறது. இப்படியாக நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நாங்கள் இயேசுவோடு இணைந்து செயற்படுகிறோம். நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக இயேசு நாங்கள் யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து எங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை ரிவிலேஷனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் யோவான் 16:7 வசனத்திலேயும், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகேல் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்படியாக இயேசு மரித்து பரலோகத்துக்கு போய் 50வது நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை முதன் முதலாக சீடர்களுக்கு கொடுத்ததை, அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுதுதான் எங்களுக்கு வேதாகமத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது வேதாகமம் ஒரு தேனிலும் இனிமையான ஒரு புஸ்தகமாக எங்களுக்கு இருக்கும். பாருங்கள், அது ஒரு மருந்தாக, ஒரு டாக்டர்ஸ் கொடுக்கிற மருந்தாக பல நோய்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை குணமாக்குற வார்த்தைகளாக, பலன் தருகிற வார்த்தைகளாக, இந்த மரித்த சரீரங்களை உயிர்த்தெழுகிற வார்த்தைகளாக அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கிறது. நாங்கள் யோவான் 16:23 வசனத்திலையும், அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பதினெட்டு பிதா யாக்கோபு 17:17 வசனம் சொல்கிறது, நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் இருந்து வருகிறது. பருங்களுடைய நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுவை நாங்கள் விசுவாசித்து ஆவியில நடக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பாருங்கள், இயேசு எங்களுக்கு சகோதரராக மாறுகிறார். ஒரு சுதந்திரமான பிள்ளைகளாக தேவனங்களை மாற்றுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் அந்த அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு போவார்கள். இன்றைக்கு நாங்கள் சபையாக கூடுகிறோம், ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயங்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் தான் அந்த ஆலய எங்களுக்குள்ளதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இப்போ 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். சபையாக நாங்கள் சபைக்கு போகும் பொழுது எங்களை நாங்கள் வேதாகமத்தை வாசித்து துதித்து ஜெபம் பண்ணி சபைக்கு ஒன்றாக நாங்கள் இணையும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் எங்களுக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்து பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வாழ்ந்து பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுகிற ஆவியானவராக இருக்கிறார். பாவம் செய்யும் பொழுது எங்களுக்கு உணர்த்துவார். இது பாவ சிந்தனைகள் வரும் பொழுது அவர் எங்களுக்கு உணர்த்துவார். பாவம் பொல்லாதது, பாவம் வாசற்படியில வந்து படுத்து விடும், பாவத்தை செய்யாதபடி எங்களை ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:17 வசனத்திலையும், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எங்களுடைய சரீரத்தை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு எங்களுடைய சரீரத்தை அவர் பரிசுத்தமாக, பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் இருக்கிற இடம் ஏசாயா 6 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, கேருமீன்கள் சீராமீன்களும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் ஏஞ்சல்ஸ் அவரை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த உலகத்தில இருந்தும் நாங்கள் அவரை போற்றும் பொழுது, அவருக்கு துதி ஆராதனைகளை எடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அதிகமாக வல்லமையாக எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நாங்கள் யோவான் 16:23 எங்களை நாங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு அனுப்புவார். இப்படியாக நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் தேவனுக்கு ஆராதனை, துதி, கன மகிமை, ஆராதனையை நாங்கள் செலுத்த வேண்டும். அவர் எங்களுடைய தேவன் தருகிற ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரவாயில்லை, உலக மக்களில அதற்கு எதிரான ஆவிகள் காணப்படுகின்றன. பாருங்கள், பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், பெச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இப்படியான தீமையான மாம்ச சிந்தையில இருக்கிற மக்களுக்கு இப்படியான பலவிதமான ஆவிகள் செயற்படும். தேவன் எங்களுக்கு தருகிற ஆவி பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர், சக்தி ஆவியானவர் எங்களுக்கு சத்தியத்தில எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல தேவன் எங்களுக்கு விட்டுதலை தருகிறவராக இருக்கிறார். பாவங்களில் இருந்து, இந்த மத வழிபாடுகளில் இருளில இருந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நோய்களை விடுவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியில ஆவி வரும் பொழுது அந்த நோய்கள், இந்த அசுத்த ஆவிகள், இந்த மாம்ச சிந்தனையான ஆவிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு டொமினியனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவிகளுக்கு முன்னால இந்த தீமையான ஆவிகள் எதுவும் நிற்க முடியாது. அதற்காகத்தான் இயேசு நிக்கதேமுக்கு சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறக்கிறோம், இப்பொழுது நாங்கள் ஆவியில பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை தேவனுக்கு பிரியமாக அவருடைய வேதாகமத்தை தியானிக்க, அவரை துதிக்க, ஆராதிக்க, இப்படியாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவனுங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் அப்போ சிலர் 1:8 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த இன்றைக்கு எந்தெந்த நாடுகளில நீங்க இருக்கிறீர்களோ அந்தந்த நாடுகளில அந்த இடத்துல நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த ரேடியோவுக்குடாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் அந்த நாடுகளில அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குறவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், அபிஷேக வார்த்தைகளை நீங்கள் தியானித்து தியானித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் வல்லமையாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்களுக்கு நோய்கள் வரும் பொழுது சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது, மரிக்கிறது சில பகுதிகள். இந்த பகுதிகளை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், மரித்த லாசரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். பாருங்கள், அவர் இயேசுவை 3 நாள் உயிர்த்தெழ செய்த ஆவியானவர் தான் எங்களுடைய சரீரங்களையும். அவர் இந்த மடித்து போன சரீரங்கள், உறுப்புகள் மடித்திருந்தால், நோய்களாக இருந்தால், அந்த நோய்களிலிருந்து விடுதலையை தந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். நாங்கள் ரோமர் 8:11 பார்க்கும் பொழுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நாம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இப்படியான அவர்களுடைய சரீரங்களிலே சாவுக்கு ஏதுவான சரீரங்கள், நோய்கள் பிடிக்கப்பட்ட சரீரங்களை இந்த நேரத்திலே நீ உயிர்ப்பிக்கும்படியாக, அதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இயேசு எப்படி அந்த ஆவியானவரோடு வாழ்ந்தாரோ, அவரை நிரப்பின அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் எங்களுக்குள்ள வாதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய நோய்கள் பிடிக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஆவியானவர் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து நோய்களை குணமாக்கி எங்களுக்கு வல்லமையை தந்து, வெள்ளத்தை தந்து வழி நடத்துகிற ஆவியானவர் தான் எங்களுக்கு இலவாசமாயிருக்கிற ஆவியானவர். நாங்கள் ரோமர் 8:26 பார்க்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வெட்டி கொள்ள வேண்டிய தின்றதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு ஜெபிக்க முடியாத வேளைகளில இந்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னது என்று அறிவார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அறிகிறவராக இருக்கிறார். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், எங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பாருங்கள், அவர் சொல்லி இருக்கிறார், சகல நாட்களிலும் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நாங்கள் கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது மாம்ச சிந்தையில பிறக்கிறோம். இச்சைகள் எங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் பாவம் செய்து பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். பாருங்கள், இந்த இச்சைகளை எல்லாம் நாங்கள் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். எங்களுடைய கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இப்படியாக நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கும் பொழுது நாங்கள் அன்பில நடப்போம். ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாக, எங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் எங்களுக்கு சகோதரராக இருக்கிறோம். ரோமர் 8:14 மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஆரம்பத்தில் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் 8:15 ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்படியாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களாக எங்களை அவர் மாற்றியிருக்கிறார். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்திலே எங்களை வாழ வைப்பதற்காக அழைத்திருக்கிறார். எங்களுக்கு தந்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருப்பதன் நோக்கம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக. ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்கொண்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை, இப்படியாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவி

யாவனவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.

வீத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.

கணம் கற்றுத்தாரோ ஆண்டவரே, இந்த கவலை கண்ணீர்களை மறைக்க மறக்க உம்மை நோக்க எங்களை கற்றுத்தாரும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.

எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே.

0: ஆவியானவரே ஆமாண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்குவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவராக நிரப்பப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்பம், உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை பரவசப்படுத்துகிறார். நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. கிதியோன் மேலில் இறங்கின ஆவியானவர், சிம்சோன் மேலில் இறங்கின ஆவியானவர், தாவீதின் மேல அபிஷேகத்தின் மூலமாக இறங்கின அதே ஆவியானவர் எங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி ஒவ்வொருவரையும் வெல்லப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வல்லமையை கொண்டிருப்பீராக. உம்மால் எல்லாம் ஆகும். இந்த கடைசி காலத்துல உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொண்டு இந்த சுவிசேஷத்தை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பிரசங்கிக்கப்பட்ட ஆவியானவர் நீரங்களோடு இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரனோடும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் இருந்து நீர் இந்த ஊழியத்தை அறிவித்து உம்முடைய உம்முடைய கட்டளையை உம்முடைய கிரேட் கமிஷனை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெண்டான காரியங்களை செய்ய நீர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரோடும் உடைப்படுத்துகிறதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு அவர் மூலமாக மட்டுமே முடிக்க முடிய எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவர் இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் வார்த்தையின் மூலமாகவோ எந்த விதத்திலையும் நாங்கள் என்னத்தை செய்தாலும் அதை சாதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் மூலமாகவே மட்டுமே அதை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்றபடியால் எங்களோட பலவீனத்தில், எங்களோட சுகவீனத்தில், எங்களோட வார்த்தையின் மூலமாக வருகிற அபிஷத்தினால அவர் உணர்த்துற எல்லா வெளிச்சத்தின் மூலமாக வரும் எல்லா விதங்களும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இந்த சுவிசேஷத்தை கூட அவருடைய தைலத்தின் பரிசுத்த ஆவியின் உணர்ச்சிதலால வாரத ஆக்களுக்களை கொண்டு போய் மனிதர்களுக்குள்ள அந்த உணர்ச்சியை கொடுத்து அவர்களை அந்த ரட்சிப்புகளை கொண்டு வாரதே பரிசுத்த ஆவியானவர் தான். என்றபடியால் நன்றாக அந்த வார்த்தையை கொடுத்தீர்கள். ரட்சிப்புகளை நிறைய பேர் வருவதற்கும் இது ஆயத்தப்படுத்துவதற்கும் நன்றாக உபயோகமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர். அதே போல நீங்கள் கொடுத்தது போலயே இதுக்கு முதலே பிரதர் மகேந்திரன் கூட பரிசுத்த ஆவியின் தைலத்தை பற்றித்தான் சங்கீதம் 23:5 வசனத்திலிருந்து பகிர்ந்தார். அதை அவர் கடைசியில அவரோட என்ன மாதிரி இந்த 5 வேர்ஜின்ஸ் 10 வேர்ஜின்ஸ் கடவுள் அழைத்திருந்தாலும் 5 வேர்ஜின்ஸ் தான் அதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்ற அந்த பரிசுத்த ஆவியின் அவருடைய விளக்கில் அந்த ஆயத்தமாக இருக்கிறதுக்கு அந்த அந்த ஆயில் அந்த கொடுத்த அவர் இந்த மாதிரி எங்களுக்கு அதை நாங்கள் ரெடியாக இருக்கிறதுக்கு அதுதான் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்றபடியாக அது கூட அவர் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து நன்றாக விவரித்திருந்தார், ப்ரீச் பண்ணியிருந்தார். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. ரெண்டு பேரும் அதை தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்தது அதுக்கு கத்தரின் வழிதான். இன்றைக்கு பரிசுத்த ஆவின் மூலமாகவும் நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசனா.
0: God bless you, sister. God bless you, everybody. Amen.
1: Amen.
2: Gajari, closing prayer, please.
1: Amen. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Father, we thank you, Lord, for such a time that you had come, Lord Jesus, and ministered, Lord, to your people. It is nothing but the work of your Holy Spirit, O God, without which we cannot, Lord. Nothing can, Lord Jesus, be, Lord, possibly accomplished, Lord. Except only through the power of your Holy Spirit that you have given to us, Lord, for leading and guiding in every way, Lord, that we have been going into the nations of the world, Lord, to preach the wonderful message of the gospel of peace and love and salvation to their souls, Lord, especially on Father's Day. And all those that have been listening have been, Lord, being blessed by it, Lord. And we thank you, Lord, for each and every person that have been receiving your word right from the beginning, Lord, to the end. And Lord, for our sister Karuna to be able to come and sing and praise and sing once again, Lord, and being such a blessing, Lord, with her ministry as well, bless her and her family, Lord, I pray. And also for our sister Grace Jayaranjan, who has been coming and worshiping and praising and also doing the devotional, Lord, we thank you for her worship and praise, and Lord, what you have been using her, Lord Jesus, in terms of sharing that devotional as well. Bless her as Lord Jesus, there has been, Lord, coming, Lord, with to love and serve you, Lord, and be with her and her family as well. And I thank you, Lord, for that wonderful poetry that came through, Lord, from Sister Mary Thangalingam today once again. For Father's Day, she especially wrote that, Lord, and brought it forward, Lord, to be able to bless many, Lord, with that wonderful poem, Lord, that she had written and shared. We thank you for her call, for her ministry, for her service, everything that you have bestowed upon her as a gift, Lord, in being able to write poetry, poetical language and poetries in Tamil. So we thank you for that, Lord, and bless her as well with her family. And we thank you, Lord, for the messages that went through, Lord, especially on Father's Day, Lord, that you have been, Lord, blessing many, Lord Jesus, as they have been coming and being blessed by it, Lord, for the message that went from myself, Lord, from the beginning, and following that, Lord, from Sister Arundhati, Lord, with her message, Lord Jesus, has been a challenging message as well, Lord, in terms of salvation as well, Father. And Lord, Lord, it's that been going on between the message of salvation and the message of the power of the Holy Spirit. Oh, Lord, we thank you for that, Lord. And Lord, we thank you for the message that came from the same way I had already mentioned about Brother Mahendran, who had been coming and sharing the same way, Lord, upon the anointing power of the Holy Spirit, Lord. Oh, out of the 10 virgins, only 5 were ready because their lamps were burning, because they have were ready with the oil in their lamps, Lord. So we thank you for that, Lord. Lord, and for that way in which we have been warned, Lord, how to be ready. Lord Jesus, nothing but the work of the Holy Spirit. So thank you for the final word that came from Pastor Anton Rasanayam, Lord, that you have been, Lord, working again, once again, through the wonderful working of the power of the Holy Spirit, Lord, coming and speaking to people, Lord. How, Lord, your Spirit is the only one, Lord, that enables us, Lord, to bring forth, Lord, to intercede through the Holy Spirit, to bring forth power of your salvation, and, Lord, also the intercession that goes through with the power of the Holy Spirit, and for healing, and for all the rest of the gifts and the ways, Lord, that you come through, Lord, even to produce fruits in our lives. It's all the working and the power of the Holy Spirit, Lord. And last of all, Lord, for us to be ready, Lord, even as you are preparing your bride, Lord, to see you face to face, Lord, for the preparation that it takes place, Lord, it's all done only through the working power of the Holy Spirit in our own lives. Therefore, help us to yield ourselves once again and surrender our lives to you, Lord, in that respect. And we thank you for all of those that came and shared and gave the worship and also the messages, I pray, in Jesus' name. And also thank you, Father, for Brother Mahendran, who has been hosting alongside, Lord, and also Brother Leslie and Sister Rita, Lord, who have been faithfully, Lord, day in, day out, Lord, morning till evening, Lord, with much of what you are doing in and through them, Lord, through the guidance of your Holy Spirit as well, for all the recordings and that it takes place, Lord, for others to come and be blessed once again, Lord, on YouTube and Facebook and all the rest that goes

கேலீன் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அப்ப கவனிங்க, பழையவைகள் எல்லாம் என்ன நடந்தது? புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறான், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயினால் மாமிச கிரிகைகள், மாமிச சிந்தைகள், மாமிச பயங்கள், மாமிச ஒரிஸ், கவலைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஹல்லேலூயா. ஆகவே புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனோடு இணைத்து கொள்ளுங்கள், வாக்கு தத்தத்தை பேசுங்கள். நிச்சயமா சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாமிசத்துக்கு கீழ்ப்படிவதற்கு, மாமிசத்துக்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள்.

0: எள்ளிம்பி பிரகாசிப்பார்களா? எள்ளிம்பி பிரகாசி, எள்ளிம்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததென்று நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. எள்ளிந்து பிரகாசிப்பார்களாக, ஜெய கிறிஸ்தவர்களாய், ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், ஜெயத்தை ஜெயத்தின்படி வாழுகிறவர்களாய், எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்களாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: Amen, amen. Praise the Lord, Pastor. Praise the Lord, praise the Lord.
0: அருமையான
2: வார்த்தை வெளிப்பாடுகளோடு, மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அந்த வித்தியாசத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி அருமையாக ஒரு வெளிப்பாடுகளோடு பக்தி விருதுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள், வழி நடத்தினீர்கள். தேவன் தாமே அப்படியாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இவ்வளவு நேரம் வழி நடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்திக்கொண்டு நாங்கள் மீண்டும் என்ன இணைப்பிலே சந்திப்போம். பாஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.
0: Amen. Amen. Thank you.
2: Amen. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான வியாழக்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 2:32 நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம்.

அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா இச்சபிக்கிறோம். நாங்கள் வாழ்கிறதான இடங்களிலே அநேக நாத்திகர்கள் இருக்கிறாங்க தாவே அப்பா, அவர்களை எல்லாம் ஆண்டவர கடவுளே இல்லை என்று வாழ்கிறதான பிள்ளைகள் அநேக ஜனங்கள் ஆண்டவர கிறிஸ்துவ தேசத்துக்குள்ளே இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படி இருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவர அப்பா அவர்கள் ஆண்டவர உன் பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படியா சிபிக்கிறோம். சிலர் ஆண்டவர உம்மோடு கூட உறவாடவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வரவும் கூட கர்த்தாவே பயப்படுகிறார்கள். காரணம் என்ன என்றால் தேவன் அவர் நீதி உள்ள நேய நியாயாதிபதியா இருக்கிறபடியா அவருக்கு சொல்லுகிற கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அநேக ஜனங்கள் ஆண்டவர அதை விட்டு ஆண்டவர தூரமாய் ஆண்டவர அவர்கள் போகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அப்படியாய் ஆண்டவர நீர் எல்லாருக்காகவும் ஆண்டவர எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய மீறுதல் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர நீர் ஆண்டவர சிலுவை சுமந்து அப்பா அந்த பாவங்களை போக்க கர்த்தர் நீர் ஆண்டவர அப்பா அந்த சிலுவையை சுமந்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே சிந்தினீரே என்ற ஆண்டவர அந்த காயங்களை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொண்ட ஆண்டவர அதற்கேற்ற வாழ்க்கையை ஆண்டவரே இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி அழைச்சிட்டு இருக்கிறோம். அப்படியா

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாட் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாட் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற மேடு தொடர். 30 அதிகாரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்றீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்து

0: അഞ്ചാം തീയതി ജൂൺ മാസം അഞ്ചാം തീയതി ആനി മാസം 2026 ആണ്ട് வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்திரதாமே நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரை கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்ளுவோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, 29 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 12 அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட 24 மணி தியாலமும் நேரடி ஒலிபரப்பாகவும் மறு ஒலிப்பாகவும் நடைபெறுகின்றிருக்கிறது. இந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து நீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேளை அவர்களுக்கும் தங்கு தடை என்று இணையக்கத்தில் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேதி திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 மணி வரையும் அந்த வகையிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரேசலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: இந்த நாளிலே கூட எபிரேயர் 3 அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளுக்கு கூட கடந்து செல்ல போறோம். ஹலிலூயா. எபிரேயர் 3 அதிகாரத்திலே வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹாலேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் எங்கள் சூழ்நிலைகளிலே கிரிய செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹாலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீங்கள், அதுக்காக நன்றி, ஹாலேலூயா, அப்படி நீங்க சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட கால வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியில வந்தது. ஹாலேலூயா. இந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹாலேலூயா.

என்னையே குணமாக்கினீர். இந்த பாடலை பெருமான் சையா சங்கீதம் 30 அடிப்படையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹலிலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹலிலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹலிலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரகள், அவமானங்கள், விட்கங்கள். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களா இருந்தாலும் அது உள்காயங்கள். ஹலிலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பலவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹலிலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். அப்படினால ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹலிலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹலிலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹலிலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹலிலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹலிலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹலிலூயா. ஆனபடினா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹலிலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களை குடிபூதல். நம்முடைய ஊர்லயே வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். ஹலிலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அன்பு அவன் எத்தனை பாதைகளுக்கு கூடாக கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். ஹலிலூயா. நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹலிலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,

இத்தனை வயசாகிவிட்டது, இத்தனை வயது காலத்தில் என் கண்களில் வழிந்த கண்ணீர்கள், ஹலிலூயா, எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர், அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர், எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹாலே லூயா. ஆன அப்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹலே லூயா. ஆனபடியத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் எங்களுடைய மாம்ச கண்களினால் காணவில்லை, காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹலிலூயா, அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹலிலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹலிலூயா, சொல்லுகிறார்ன்னு சொல்லுகிறார். ஹலிலூயா, அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு இருக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு இருக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹலிலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லினா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நாங்க சொல்லுகிற விளையில்தான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்க படிக்கிற காலங்களில என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகுன்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்திலே ஏத்துகிறோம். ஹலிலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய உள்ளது. ஹலிலூயா.

விட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகள விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுகிறேன். ஹாலேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் ஹாலில் சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்க்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்புள்ள இடத்துல கொண்டு வந்து விட்டீர் ஐயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்திலும் நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உம்முடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா நீங்க நல்லவரப்பா ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தேவனே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹாலேலூயா.

என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கத்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே உம்மை கூப்பிட்டே.

ஆண்டவரே உமக்கு சூத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகி கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நான் உமை துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உமை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரின் நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே ராஜா, திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு சூத்திரம். இயேசுவே உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே, தகப்பனே அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்க, நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன் உண்மையில வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால் ஆண்டவரே, வருத்தங்களினால் ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவர்களை ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா. ஆண்டவரே, சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே தேவனே, மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வராதே மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக, வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக. ஆண்டவரே தேவனே, பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்டுகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கற்பத்தின் கரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, கைண்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக, வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா, பொக்கிசு சாலைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா ஹாலேலூயாமே துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா, மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே மக்கு சோத்திரம், நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா.

வெற்றி கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. வாய் திறந்து பாடுங்கள், கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கை

0: ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகளை அப்படி சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. அந்நாள் ஆண்டவரே அப்பா பிறக்காத பிள்ளைகளை அப்படியே கரத்திலே அர்ப்பணித்தாளையா, உடைய சமூகத்திலே அர்ப்பணித்தாளையா ஆண்டவரே. இவனே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்துல அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளையா பாழாய் போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து எங்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா, வாதி ஆண்டவரவருடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்கள் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே அப்பா பிதாவே, சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனுமன் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பரே. ஆண்டவரே மக்கு சூத்திரம், இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே, அந்நிய தேசமாயிருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா, உங்களுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவ்வளவு பெரிய சாக்கியம் அப்பா ஆண்டவரே. அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறக்கப்படவில்லையப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, உறவஹார் குருவா, ஹாலேலூயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஹாலேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹாலேலூயா, எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரியவர்களே, ஹாலேலூயா, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வீழையிலே எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படி எல்லாம் அண்டிக்கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா, ஆகார பார்க்கின்ற வேளையில் அவள் புறஜாதி அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா, இந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹாலேலூயா, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. ஹாலேலூயா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்களை தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், துதி துதி துதி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஆண்டவரே எங்களுக்கு உரியதெல்லாம் உமக்குரியதப்பா, நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்களப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீர் தந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், திருச்சபையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சொந்தங்களை கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஹாலேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்கழங்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவனியின் நீர் அறியாமல் இருப்பீரோ தகப்பனே? தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்கள ஐயா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எஸ் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே இக்கட்டு காலங்களில் நிறைய எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. கானாவூர் கல்யாணத்தில் ஐயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே தேவனே, குஷ்ட ரோகிகளை ஆண்டு சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே பாடைய தொட்டீரையா ராஜா, வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே நான்கு நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா, நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லையப்பா. லாசரு உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திருப்பா. என் தகப்பனின் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நின்று நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித்திருந்த ஆண்டவரப்பா. உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம் நினைப்போம் ஐயா ராஜா? ஆண்டவரே உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா? அப்பா பிதாவே, அப்பா தகப்பனி, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே பயப்படாதிருங்கள், ஹாலேலூயா என்று சொன்னவரே முக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசுவாசித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என்ன ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பினியே முக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை தூக்கி விடுமாண்டவரே அப்பா. ஒரு கையை கொடுமாண்டவரே அப்பா. அவர்கள் எழுந்திருக்க பெலன் கொடுமாண்டவரே, எடுத்து நிறுத்துமாண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் தருத்தங்கள் மாறுவதாக ராஜா, விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே, அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஐயா ஆண்டவரே, மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா ஆண்டவரே, நீர் கைகண்டி கொண்டு இருப்பீர் ஒரு தகப்பனே ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா, பொல்லாதவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா, சவுலின் மேல் உடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே அவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா, மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே, தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே ராஜா சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா, அவர்களை நீர் விடுதலையாக்கும் ஐயா, நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா, என் தகப்பனே உமக்கு சோத்திரம், இலங்கை தேசத்தை உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம் ஐயா, இந்த சிறிய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா, இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா, தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, ஆண்டவரே இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா, இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா, தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே, ஆட்டுக்குண்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவராக தேவனே அப்பா ஆண்டவரே, பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும் சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம், பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா ஆண்டவராகி தேவனே ராஜா, ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, பகைகள் மறைந்து போற காரியங்கள், சண்டைகள் சச்சரவுகள் சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக ராஜா, ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும் ஐயா ஆண்டவராகி தேவனே, சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே, சபைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செவிக்கிறோம் ஐயா, அந்நிய தேவர்களை ஆண்டவர் கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா, அதை விட ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவீது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா, சாலமோன் கட்டினான் ஐயா ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களுடைய தரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே, தீமையான எண்ணங்கள் தீமையான ஓட்டங்கள் அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனுமா செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனே, எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே, துதிக்கிறோம், மறவானவைகளை நமக்கு தெரியும் அப்பா ராஜா, மறவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா ஆண்டவரே, முக்கு சோத்திரம், இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா ஆண்டவரே, முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா ஆண்டவரே, எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே, யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் இடைப்பட வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவர், பொருளாதார மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தில் ட்ரோப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்தருடைய ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தி வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் கத்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட ஒருவரையும் ஒருவருடனும் பேசி ரட்சிப்புகளே வழி நடத்துவாராக, பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா, ஆமென். பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்களையும் சபையையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையில் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:04 இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்கள் கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாளுக்காக கத்திர தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து இப்ரேயர் 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். கத்திரதாமை அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கத்திரதாமை உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபங்களுக்காக அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டன் அண்டன் தாசனை அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்திரதாமே தங்கிடுது தங்கு தடை என்று இணைய கத்திர உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாட்டிலே வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்திரதாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யூபு 12வது அதிகாரம் 8வது வசனத்திலே பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விபரிக்கும், கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலேதான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கதாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர்தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியலுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதிரியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கர்த்தாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு, ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இறக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்ற உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள் தங்களுடைய தவறான வழிகள் பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்தில மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில மக்களிடையிலே காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து கொண்டு சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக ஒவ்வொரு இருதயங்களோடு நேரிடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவில விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் ஒவ்வொரு பிரசிடென்டோட நீர் இடைப்படும்படியாக உடைய கரம், இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக சபைகள் மாதிரியாக காணப்பட ஆண்டவரே நியாய தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே, சபையில ஆராதனை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக, இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக, ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப இந்த கொஸ்தேன நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய ஒன்பது விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை புத்தியை அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ஸ்ரீரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிசருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய உம்முடைய கார்களை உம்மை போல மாற்றும்படியாகும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பம் உங்கள் சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord sister, Dolly sister, praise the Lord.
3: Praise the Lord sister, praise the Lord. Stuck it.
0: Okay, நீங்க
3: praise the Lord.
0: Praise the Lord. வாலி வகிவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கத்ததாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை நோய்களையும் குணமாக்குற தகப்பனே, இன்று நேரம் அப்பா இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க பரிசுத்தரா நீங்க பரிசுத்தரா இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டும் இல்ல அவர்களோட பெற்றோர்களை காவண்டி வருகிற அப்பா, அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறேன்னு சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற இந்த மக்களுக்காணி வருகிற ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா, தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவரே அப்பா, வறண்ட நிழலில் நிழலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுது ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாமல் அழிந்து போயிருக்கிற மக்களுக்குள்ள இந்த வாலிபருக்குள் ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த வல்லமை உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியானவரே இந்த காலை நேரம் அப்பா உங்க வாக்கு தத்துவத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்காண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே உங்களுடைய திரு இரத்தத்தினால் அவர்கள் எங்களை கழுவி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரமுள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்களை கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமானவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுதும் தித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசுகிறீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க மறைவாக இருந்து அப்ப அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தி இந்த அநேகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் மன்னியோமி பாஸ்டர் காணி வருகிறேன் ஆண்டவரே அவர்களை அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். கணவன் மகன் தூரத்துல இருந்தார் அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக மீன் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. வரப்போற யாவரும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைக்கிறேன் இரவும் பகலும் உங்களோட வார்த்தை எங்களை பயந்து கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அவங்க தேவையையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அன்னிகருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்
0: பிதாவேன். தங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கத்தரங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
3: ஆமேன்.
0: குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலை தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவரா இருக்கிற தேவையுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவர. நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயிருக்கிறவர இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர. எப்பொழுதும் நன்மை செய்கிறவராயிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மலையை பெய்ய பண்ணுகிறவருமா இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுதல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியே என் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி கேட்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுக செய்யட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மேல வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செவிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உலகத்தின் ஆட்சிக்கு பின்பாக உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே மதுபானங்கள் புகைத்தல்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் என்ன எத்தனையோ பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்வீராங்கன்னு செவிக்கிறனையா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக. அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே. இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களை ஆண்டவரே அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையினை கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியும் இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்திலிருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்மை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஜெபங்களுக்காக, கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். என்னும் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று என்னும் அநேகரை தேவரண்டையில இழுக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணன் உம்மை சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏன சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக, தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்மை பாதைகளை செவைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செவிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழிதிலே நடவுங்கிற சத்தம் என்ன உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்துல செவிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் என்று இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. என்ன தப்பு வைப்பீங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரே. என்ன வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
5: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாங்க.
4: அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார்.
5: ஆமேன், ஆமேன். நாங்க வினோ வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
6: பிரைஸ் லார்ட் அக்கா.
5: நீங்க யுத்த நாடுகள்லே இருக்கிறவர்கள், வாலிப ஜோதிகள், யுத்தத்திலே நிற்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமாண்டவரே, மக அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துகிற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்று வீணாய் விதாய் போகாதபடியின் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் அப்பா, எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உறுதிசை மன்னிங்க தகப்பன். கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகள், எந்தெந்த மனிதர்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக, குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல், உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளை பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள் தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கட்டாவை இறுதியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் அப்பா எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள் பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே இப்படி கோவிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கட்டாவை அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே அப்பா மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே கட்டாவே ஆவியானவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள் இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்படாதபடிக்கு எந்தவனே அவர்கள் இதயத்தை சுத்திகரித்து என்னாண்டவரே சதையான இருதயத்தை கொடுங்காண்டவரே கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இருதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் தந்த கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே கள்ளம் தெரியாது கபடம் தெரியாது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாத ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்த ஆண்டவரே கட்டாவே ஆவியானவரே பெரியவர்கள் ஆகிய ஆண்டவரே எத்தனை வேதனைகள் எத்தனை அலக்களிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் தேவனே கத்தாவே இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கத்தாவே நாங்கள் அப்பா மடிந்தால் நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவர ஓ கத்தாவே கொஞ்ச காலம் ஆண்டவரே கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ பேச்சு எத்தனையோ எத்தனையோ வெறுப்புகள் தேவனே கத்தாவை இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே ஆம் தேவனே மல்கியானால் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே ஆம் தேவனே கத்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும் நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து காண்டவரே ஆரோக்கியத்தை கொடுத்து காண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்காண்டவரே கத்தாவே ஆவியானவரே யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா கத்தாவே இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே கத்தாவே இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தாவே அப்பா இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்காண்டவரே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கத்தாவே உம்மை அறியாமல் மடிந்து போகிறதை நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே உம்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே ஆவியானவரே சத்ருவானவன் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே உம்மாலே தான் கூடும் ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையாண்டவரே அப்பா இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனை படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே, கத்தாவே கத்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே, கத்தாவே அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே, இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ண வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே அப்பா, நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே, நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே மல்கே.

0: அப்பா, யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண, எந்தவனையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்துடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிலேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர. அப்பா கத்தாவே நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவர, அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர. என்னென்ன தேவைகள், என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவர, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு, நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் இங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆவியானவர, சகோதரியை உம்முடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கத்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கத்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்துருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்துருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்துருவானவன் யாரில் கை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடிமறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லாம் அமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன்,
0: ஆமேன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள், அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட, நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
2: அன்பும் கிருபையில் இந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே எங்க தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதா, தேவனே அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா என் தேவனே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, முகத்தடிகள் முறிக்கப்படுவதாக தேவனே. இவளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர், சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆகும் தேவனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே விட்டு வெளியேறுவதாக, போதை

0: உங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே, அடிமத்தின ஆவியல் தேவனே, இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே விடுதலை செய்யுங்க அப்பா, ஆபிதாவி இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. ஆவியான இந்த கிரிய செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பரிசுத்தரத்தை தெளிக்கிறேன் அப்பா ஆபிதாவி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்க அப்பா ஆபிதாவி. ஓ கட்டுண்ட பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக, சிறைப்பட்டுகிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, நொறுங்கின்ற இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை காயங்கட்டுங்கள் அப்பா ஆபிதாவி. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே பிரகாசமுள்ள மனக்கிணங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா, இந்த பால்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்தில் உள்ள பால்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே தற்கொலையின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே தேவனே இந்த போதை பஸ்களை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்ற செய்யுங்க அப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா ஆபிதாவே. போதை வசூல் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா ஆபிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா ஆபிதா. பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே அங்குள்ள வாழ்வ பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா, நன்றி அப்பா அபிதாவி. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா அபிதாவி. ஓ நன்றி என் தேவனே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாய் தேவனே செய்ய போவதற்காய் நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பலிகளை என் தேவனே ஒரு விசை மன்னியுங்கப்பா என் தேவனே, மன்னியுங்கப்பா பிதாவி. எல்லா விக்கிரக கிரிகள் தேவனே பிதாவி எல்லாம் எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே புறப்படுங்கள் அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகமிச்சுங்க தேவனே. ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்கப்பா அபிதாவி. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா. உம்முடைய வேத வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி இவளை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசனம். தேவனே முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா, பொறுப்படுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்களை உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துகிறதரை ஆசீர்வதியுங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்கப்பா, கணவனை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும் தேவனே. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா, வழிபாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த உள்ளங்களை மூடிக்கொள்ளுங்களப்பா. எல்லா தீங்குக்கும் எல்லா சோதனைகளுக்கும் எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜபாலை கேட்டத உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன். நாங்கள் கடாசியிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பத்தி விருத்தியும் நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அவருடைய ஆத்துமா மீட்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமா. பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற இயேசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீர் தந்த சந்ததிகள் அப்பா. உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையானதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களைப் போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே இயேசப்பா புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆலயங்களுக்கு சென்று இடரலாயிருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா. ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே நீர் சத்திய தேவனாகிய தேற்றரவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயத்தில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன், சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே, ஏழை நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள் தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசி நெல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனைகளை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலு ஊன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிட நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கத்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ
3: மரித்தீரே.

0: ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனுடைய கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒரு போதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும்.
1: ஏசாயா 46 அதிகாரம். பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? கையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்த திசையில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும்.
0: ஏசாயா 47 அதிகாரம். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை. நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு. வெறுங்காலும் அம்மணத்தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இளைச்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான். என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை. நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன் மேல் வரும். உன் துர்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும். அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும். நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
0: தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா கால வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2 முத்திரையை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையை உடைத்த போது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாக்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 இரண்டாவது வசனம் வாசிக்கலாமா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி. கீர்த்தனம் பண்ணி அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை துதித்து பாடுறது தான். அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே தாண்டி இசை வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவரை துதிக்கிறது இல்லைங்களா? பாமாலை சொல்லுவாங்க. கீர்த்தனம் என்பது ஒரு சங்கீத பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா கர்த்தரை துதிக்கிறது தான். இதெல்லாம் கர்த்தரை அதிகமாக துதித்து பாடுகிற பாடல். இந்த கீர்த்தனையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய படைப்பு, அவருடைய புகழ், அவருடைய நமக்கு செய்கிற நன்மைகள், இன்னும் நம்மை வாழ வைக்கிற அந்த தருணங்கள், இது எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி பாடணுமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செலுத்துறோம்? ஆண்டவரே, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுதான் நமக்கு பெருசா இருக்குல்ல. ஆனா என்றைக்காவது இந்த வானத்தை அழகா உண்டாக்கி இருக்கிறீங்க, இந்த பூமி எனக்காக உண்டாக்கி இருக்கிறீங்க, சமுத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? இதை சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதி நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய நாட்களில் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்றது மிகுதான், அதுதான் கீர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி கீர்த்தனை என்ன செய்யணுமா? கீர்த்தனை பண்ணி, அது மட்டும் சொல்லப்படல, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தான் கீர்த்தனை பண்ணணும். அவர் எத்தனை விதமான நாமங்கள் இருக்குல்ல? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. எத்தனை நாமங்களை சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமா? அத்தனை நாமங்களை சொல்லி கீர்த்தனை பண்ணுங்களே. அது மட்டும் இல்லை, வேதம் சொல்ற துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். துதி வேற, துதி என்ன என்ன செய்யறது? அவரை துதித்து பாடுவது. கீர்த்தனை துதி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையை கொண்டாடுங்கள். மகிமையை கொண்டாடுங்கள். ஆமே. கர்த்தரி பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா, பரலோகத்தில் மிகுந்த பிரீத்தியா இருக்கும், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும், ஆண்டவரே துதிக்கவும், அந்த மகிமையை கொண்டாடவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. வெறுமையா நாங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், அதல்ல. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்க நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தணும், அதனுடைய ஆண்டவரே கீர்த்தனம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்க செய்த நன்மைகளை சொல்லி துதித்து உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரே, அதுதான் உமக்கு பிரியம். இன்றைக்கு நாங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை காத்துக்கொள்ளுங்க, வெளிநடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.
1: ஆமேன், ஆமேன். இன்று 22 தேதி, 6 மாதம், 22 தேதி ஆனி மாதம், 22 தேதி ஜூன் மாதம், 2026 ஆண்டு திங்கட்கிழமை, புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:34 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கிறிஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காலை வேளையிலும் வரவேற்கிறோம். அந்த வேலை வகையிலே எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நேரத்தில் இணைந்திருக்கிறீர்களோ உங்களில் ஒரையும் கத்தர் ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கத்தர் தமது ஜனத்துக்கு சமாதான மரளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 சாமுவேல் 1, இசாயா 46, 47, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து வெளிப்படுத்தல், 3, 4 அதிகாரங்களை பற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொள்ளுங்கள். கதர்தாமை வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். இவ்வளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அபிஷேக ஆராதனுடன் வழி நடத்துவார்கள். எங்களுடன் பகுதி டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நேரம் 5:35. அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை நேரமாக இருக்கிறது, 2:35. அந்த வகையிலே இணைந்திருக்கிற உங்களையும் நேபூர் ஒருவரையும் கதர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். சத்தியவேல் திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த தேவ செய்திகளோடு சாட்சிகளோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ்லோடமா உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடமா படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகி தேவனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய நினைவுகளும் சிந்தனைகளும் உண்மை ஆராதிப்பதும் உண்மை துதிப்பதும் உடைய வார்த்தைகளை உச்சரிப்பதும் ஆயிருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஊரில் ஒருவனாகவும் வம்சத்தில் ஒருவனாகவும் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரே அழைத்து ஆசீர்வித்து எங்களை பிரிக பண்ணி இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவரே எங்களுக்கு முன்பாய் செல்லுகிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன்.

என்று முளைப்பாருவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இழைப்பாருவேன். நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்று முளைப்பாருவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்தல் தருவேன்னு சொன்னீரே அப்பா ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொன்னவரே ராஜா. ஆண்டவரே தேவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றும் சொல்லி இருக்கிறீர் அப்பா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, நீரே எங்களுடைய ஆதாரம், நீரே எங்களுடைய மூச்சு ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனாலே ஆண்டவரே, இன்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் சொல்லப்படுகிறது ராஜா. எல்லா இடங்களிலும் ஜீவன் முளைக்கட்டும் அப்பா, ஜீவன் பெறவட்டும் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் ஹாலேலூயா. ஆண்டவரே, நேற்றைய நாளிலே ஆண்டவரே அப்பா, ஃபாதர்ஸ் டே கொண்டாட நீர் செய்திருக்கிற கிருபைக்காக சூத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா ராஜா. ஹாலேலூயா.

இருப்பதனால் நான் என்று மிளைப்பாருவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இழைப்பாருவேன். கண்காமல் காப்பவரை நான் நம்பி இழைப்பாருவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே.

என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனையே, ஆராதனை உமக்கே ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே

ஹல்லேலூயா. அப்பாவே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இதுவரை எங்களை தூக்கி சுமக்கின்ற எங்கள் தெய்வமே அப்பா பிதாவே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அதிகாரம் கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனே நாங்கள் பிள்ளைகளான நாங்கள் சுதந்திரரும் ஆமே ஆண்டவரே. என் தகப்பன் ஆகிய தேவனே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ரா முழுவதும் ஆண்டவரே அப்பா நல்ல உறக்கத்தை கொடுத்தீரப்பா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உமக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கை துணை ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே தேவனே பாடுபட வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வீடுகளுக்காக, எங்களுக்கு கொடுத்திருக்க வருமானங்களுக்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. சிறுமப்பட்டவன் ஆண்டவரே அப்பா உமை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே தேவனே அந்த சிறுமி எல்லாவற்றையும் மாற்றி

என்னோடு இருப்பவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஹலேலூயா. உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் நாளும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் அப்பா நீங்கள் அப்பா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். நிறங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்பா. ஆண்டவரே நிறங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறீரப்பா ராஜா. எங்கள் தேவைகளும் ஒன்றை நீர் சந்திக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். எங்களை பெருக பண்ணுகிற தேவன் தேவரீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை எல்லாம் பெரிதாக்கி ஆண்டவரே தீங்கு எங்களை ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடி உடைய கரமங்களோடு கூட இருந்து தீங்குக்கு விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம். பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கு எங்களை விலக்கி ரட்சிக்கும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்செவ பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசம் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பாமுக்கு முன்பாக இருக்கிறதப்பா ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ரட்சியும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோமே ஆராதிக்கிறோமே ஐயா.

ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா ராஜா தங்களுடைய அவிசுவாசத்தினால் அப்பா ராஜா ஆண்டவரே நீர் இழைப்பார சொன்ன தேசத்திலே ஆண்டவரே தேவனை பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். ஹாலேலூயா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஐயா, நாங்கள் இழைப்பாருகிறோம் ஆண்டவரே. அப்பாபிதாவே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனே. ஹாலேலூயா, நாங்கள் அப்பத்தை கேட்டா நீர் ஆண்டவரே அப்பத்தை கொடுக்கிற தேவன், நாங்கள் மீனை கேட்டால் எங்களுக்கு மீனை கொடுக்கிற தேவன் ஐயா ராஜா. பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய ஆண்டவர் எங்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவோ. ஹாலேலூயா, உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அந்த நம்பிக்கையினாலே ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பெரியும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே வியாதியின் கொடுமையிலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய ஆண்டவரே வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தை நாம் உரிக்கப்படுகிறது. ஹாலேலூயா, வலி வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தை நான் ஸ்டாப் பண்ணப்படுகிறது ஆண்டவரே. நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் ஆண்டவரே, பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவித்தருமா இருந்தீர். ஹாலேலூயா, எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் உடைய பிள்ளைகள் குணமாகிறார்கள். ஹாலேலூயா, சத்ருவே உடைய கரத்தை இந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே சர்வத்தை விட்டு எடு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஹாலேலூயா, ஆண்டவர் இயேசுவின் தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாகிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறேன் ஐயா. என் தகப்பனே, தடைகள் நீங்கி போகிறது ஐயா ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறத்துல இடதுபுறத்துல இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம், மந்த பெருகுவது போல் நாங்கள் பெருகிறோம் ஐயா ராஜா. நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிறதுவன். சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்போம். ஹாலேலூயா, ஆண்டவரே முக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஹாலேலூயா ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்தை காண்கிற தேவனப்பா, எங்கள் இருதயத்திலே ஐயா ராஜா அந்நிய தேவர்களுக்கு ஒரு ஒரு கிஞ்சித்து கூட நாங்கள் இடம் கொடுக்கவில்லையப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே நேசிக்கிறோம். நீர் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே வந்தவர், எங்கள் ஜீவனை ஆண்டவரே அப்பா தேவனை மறுரூபமாக்கினவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த நாளிலே அதிசயங்களை காண செய்கிறதுவன். உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்கூடாக கடந்து செல்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனையா ராஜா. பார்வோனையும் ஆண்டவரே, அவனுடைய கூட்டத்தாரே ரதங்களையும் ஆண்டவரே, அப்பா செங்கடலிலே ஆண்டவரே தேவனை அமிழ பண்ணினவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கானானிய ஸ்திரீனுடைய ஆண்டவரே மகளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிறுபண்ணே எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவரே மரித்து போன அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவரே தொட்டு சுகமாக்கின தேவனே ஆண்டவரே, தொட்ட வேளையிலேயா சுகமாக்கின தேவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா. சந்திர ரோகியா இருந்து ஆண்டவரே தீயிலும் தண்ணீரிலும் விழுந்த அந்த மகனை ஆண்டவரே அற்புதமாய் சுகமாக்கி தகப்பனுக்கு கொடுத்த தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. நிறையங்களுடைய வாழ்வின் ஆதாரம் நிறையங்களுக்கு சிறப்பப்பா, நிறையங்களுக்கு மகிமையப்பா, நிறையங்களுக்கு கிருபியப்பா, நிறையங்களுக்கு துணி ஆண்டவரே, நிறையங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா.

0: உத்தரிப்பேன் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி பலி செலுத்தியிருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம் ராஜா தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த தேசத்தையும் இருக்கின்ற தேசத்தையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே யுத்தங்களை கடமனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவனையா, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே சமாதானம் சமாதானம் என்று சொல்லி கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவரே பொருளாதார பிரச்சனையிலிருந்து தேசங்களை நீங்கள் விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் விட்டு வந்த தேசத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. எல்லா விக்கிரக ஆராதனையிருந்தும் ஆண்டவரே பதவி மோகங்களில் இருந்தும் ஆண்டவரே மனுஷர்களுடைய பெருமைகள் இருந்தும் ஆண்டவரே நம்முடைய தேசத்தை விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சொந்த ஜனங்களே ஆண்டவரே முற்றிலுமாய் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே அவருடைய இருதயங்களை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் தான் தகப்பனே. என் ஆவியானவரே நீர் வெளிப்படுத்தும் அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். என் ஆவியானவரே ஊழியக்காரர்கள் மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக தகப்பனே. தேசத்தில் ஒரு மாற்றங்கள் வருவதாக ராஜா. அதே போல இந்த கனடா தேசத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே இருக்கின்ற அத்தனை ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபையிலே வாலிபர்கள் பெருகட்டும் ஆண்டவரே, குழந்தைகள் பெருகட்டும், முதியவர்கள் பெருகட்டும் ஐயா, அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அதிசயமாய் நிறங்களை நடத்துகிற தேவனையா ராஜா. உம்முடைய கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கோம் தேவனே. நீர் நல்லவர், நல்லவர் என்று அறிக்கையிடுவோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தி வழிநடத்தினீர்கள். துதிகள் பாடல்கள் ஜெபங்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையில் இதே வேளையிலே அபரிசுத்தமான சந்திப்பு. அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களையும் சபையை கொண்டு போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருப்பாராக. காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா, காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். இமானுவேல் அவர்கள் அங்கு ட்ரம் பிளே பண்ணினார், ஆசீர்வாதமாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடைய ஜெபங்களை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 1, ஏசாயா 46-47, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வெளிப்படுத்தல் 3:4 வேற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே கூட உங்களுடன் பேசுவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இதையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, ஸ்ட்ரகிளுக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணைய போர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே சௌரியை டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதோட்டு வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. சனி ஞாயிறுகளில் நடந்த அபிஷேக ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இணைந்த உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழிய சௌரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார், அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா உங்களுக்கு ஆமேன். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
0: என்னுடைய அன்பின் எல்லாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சகவானுடைய நடத்தி கொண்டிருக்கிறேஸ்டிய நான் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாத்தோடும் என்னாலே நாங்கள் சங்கீதம் 46:9 அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனந்தா பூமியை வானத்தையும் பூமியை உருவாக்கின எங்கள் தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 76:2-3 சாலோமோன் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவர் அங்கிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் அங்கு முறித்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சாலமேன் என்றார் எருசலேம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சியோனாகிய அவருடைய வாசஸ்தலத்தில் இருந்து மனிதனால் பாவிக்கப்படுகிற சகல அதிகாரங்களும் சகல ஆயுதங்களையும் அனைத்தையும் அவர் முறிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். முதலாவது எதிரிகளை அவனுடைய சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் தாவீது எதிரியாகிய அந்த பொலிஸ்தியனை கொன்ற போது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள் 1 Samuel 18:7 அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அப்பொழுது சவுல் எரிச்சல் அடைந்து காய்காரமாய் பார்த்தான் என்று சொல்லியும் அவனுடைய எரிச்சல் அவனுடைய பொல்லாத எரிச்சலின் நிமித்தம் அந்த சுபாவத்தின் நிமித்தம் அவனுக்குள்ளே அந்த பொல்லாத ஆவி இறங்கினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. தாவீது அங்கு தாவீதை சுவரோடு சேர்த்து உருவி குற்றி போடுவேன் என்று ஈட்டியை தாவீதின் மேல் எறிந்தான், 2 எறிந்தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அங்கு விலகி, அதாவது அவன் அந்த இடத்திலிருந்து விலகி அங்கு போகக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பிறகு அங்கு 1000 பேருக்கு அதிபதியாய் தாவீதை வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எதிரியின் சிந்தனை செயல்களை அழிக்க வல்லவர். 2 காரியம், ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 5:8 நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 46,000 பேருக்குள்ளே கேடயமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டு என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நியாயாதிபதிகள் 2:13 அங்கு தாவீது அங்கு இப்படியா அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள், இதனால் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள், இதனால் ஒடுக்கமும் கொடுமையும் ரத்தம் சிந்துதலும் அந்த இடங்கள்ல உருவானது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன் எங்களுக்கு ஒடுக்கம், ஏன் எங்களுக்கு கொடுமை? ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை விட்டு வெளியே போவோமாய் இருந்தா அந்த காரியம் எங்களுக்கு வரும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. பாருங்கள், 3 கோலியாது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த உயர்த்தின நேரமே அங்கு சங்கரித்த தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். 1 Samuel 15:45 அதற்கு தாவீது பொலிஸ்தனாகிய கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத் சொல்லுகிற தாவீது சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், கோலியாத்தின் நம்பிக்கை என்னென்றால் அவனுடைய ஈட்டி, அவனுடைய பாதுகாப்புக்குரிய அந்த கேடகம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவன் தன்னுடைய பலத்தை நம்பினான், ஆயுதத்தை நம்பினான், அந்த நம்பிக்கை எல்லாம் வீண் போனது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், தாவீதின் நம்பிக்கை முற்று முடிய தன்னை உருவாக்கின தேவன் மேல் அவன் தற்றுதலாய் இருந்தான் என்று சொல்லியும் யாருக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு அங்கு தேடி வந்தது அவருக்கு என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் கர்த்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நாங்க வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இப்ப பாருங்கள், இந்திய நாட்களில் மனு புத்திரரின் கற்களான ஈட்டியை முறிக்கிறவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க சங்கீதம் 57:4, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதற்கு அவர் பதில் என்னென்றால் ஜெபம் தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா ஈட்டிகள் எல்லாம் ஈட்டி என்றால் எப்படியும் ஒரு எதிரியை அல்லது கொடுமையானவனை அங்கு தாக்குற ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த ஈட்டியை கூட காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி யுத்தங்களை ஓய பண்ணவும் அந்த வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்குள்ளே நாங்க வாழுகிறபடியா நிச்சயமாகவே தேவனங்களை பெரிய காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஏனென்றா தன்னுடைய ஜெபத்தை ஜெபித்து இந்த மக்களை மனந்திருப்பவும் இந்த யுத்தங்களை நிறுத்தவும் தேவன் எங்களுடைய கையிலே எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், தன்னையே கொடுத்து சிலுவையிலே எங்களை மீட்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்தில் வல்லவராயிருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏனென்றால் எதிரிகளின் சிந்தனைகளை அறிந்த தேவன் அந்த சிந்தனை அங்கு அவர்களுக்குள்ளே வர முன்னமே அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவரா சமாதானத்தை தேசங்களிலே நாடுகளிலே மக்களுக்குள்ளே தலைவர்களுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மேன்மை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீரே இந்த உல ஐந்து கண்ட மக்களையும் அரசாங்கங்களையும் உருவாக்கின தேவன் ஆண்டவரே, அந்த தீமையான சிந்தனைகள் தேவன் உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் பாகால் அஸ்ரோத் வணக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாமாகும், உம்மாலே எல்லாமாகும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. அன்றைக்கு பார்வோனையும் பார்வோனின் சேனைகளையும் செங்கடலில் மூழ்கடித்த தேவன் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த தேவன், யுத்தம் உம்முடையது, வெற்றி எங்களுடையதாக தந்தீரே. இந்த காலத்துல நடக்கிற ஒவ்வொரு யுத்தங்களும் உமக்கு பிரியமில்லாத யுத்தங்கள், மனுஷர்கள் தற்பிரியராக பணப்பிரியராக எரிக்கல் உள்ளவர்களாக சொத்து ஆசை உள்ளவர்களாக வாழுகிறார்கள். நாடுகள் நாடுகளை பிடிப்பது வெளியான தீமையான எண்ணங்கள் தீமையான காரியங்கள்ல இருந்து நீர் ஒருவரே அந்த காரியங்கள் சிந்தைகளில வரும் பொழுதே நீர் அவற்றை எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் அந்த சிந்தனைகளை யோசனைகளை இருதயங்களை அறிகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தீமையான காரியங்கள் மக்களை மக்கள் கொல்லுகிற காரியங்கள் அத்தனை காரியங்களை நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, அந்த காமான் மற்றவர்களுக்காக அந்த தூக்கு மரத்தை கட்டுவித்தான், ஆனால் அவனையே நீர் தூக்கில போட்டிலே. உமக்கு பிரியமில்லாத மனிதர்களுடைய சிந்தனைகள் காரியங்கள் கொலை வரி ஆவிகள் பாவ காரியங்களை எல்லாம் நீர் அகற்றி போடுவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு ஜபிக்கிற மனிதனோடும் கூட இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, அன்று யோசேப்போடு கூட இருந்து அந்த பஞ்ச காலங்களில நீர் ஞானத்தை கொடுத்து நடத்தினது போல இந்த தேசங்கள்ல நடக்கிற காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அகன்று ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக, ஒவ்வொருவரும் நாயிரம் வருட ஆட்சியில உம்மோடு வாழுகிற வாழ்வை, அந்த சமாதானமான வாழ்வை கொடுப்பீராக. இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. எங்களுக்கு நீர் சமாதானத்தை தந்திருக்கிற தேவன், உம்முடைய வழியில உம்மிடத்துலதான் ஜீவன் உள்ள வார்த்தைகள் இருக்கிறது, உம்மிடத்துலதான் அந்த நித்திய வாழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி உம்மிடத்துல வர, உம்முடைய நாமமே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அப்போ சில நாடு பன்றி விசேடமாக ஒரு தமிழ் மக்களும் அறிந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட, ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சிஸ்டரை கொடுத்த ஞானத்துக்காக, புத்திக்காக, அறிவுக்காக மேலும் வெளிப்பாடுகளை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக வாழ, தீமையான எண்ணங்கள் யோசனைகளை விட்டு வாழ நீர் கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள சுகத்தை விரும்புகிற தேவன், அழகான பாதங்களாக நீர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் இந்த ரேடியோ கூட போகும் பொழுது கேட்கிறவர்களுடைய இதயங்களில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக 30, 60, 100 ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் உள்ளே சேர்றதாக. தீமைகளை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, ஒவ்வொருவரும் நன்மையான இவுகளை பரிபூர்ணமான வரங்களை இந்த நிகழ்ச்சி கூடாக இந்த ரேடியோவுக்கூடாக கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்று பரலோக பாக்கியத்தை அடைவார்களாக. அந்த மத வழிபாடுகளில் இருந்து இன்னைக்கு பின்பு மறுமையில என்ன நடக்கும் என்று தெரியாமல் பிசாசின் பிடியில் அகப்பட்டு நரகத்துக்கு போய்க் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்ப உதவி செய்வீராக, ஒருவரோடு உடன்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க ஒடுக்கமாய் இருக்கிற மனுஷர்களுக்காகவும், கொடுமையாய் இருக்கிற மனுஷர்களுக்காகவும், அங்க ஆங்காங்கே இருக்கிற ஒடுக்கங்களை கர்த்தர் காண்கிறார். அப்படிப்பட்டவர்கள் விடுதலையாகி ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் புதிதான கிருபையின் மூலமாக அப்பா எங்களை நீங்க வழி நடத்துற கிருபைகளுக்கு அணி நன்றி செலுத்துற. இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லமை நிறைந்த தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா. இடுக்கத்துல நெருக்கத்துல இருக்கிற மக்களை உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்க ஜீவன் உள்ள தகப்பன், இன்னமும் ஜீவிக்கிறீங்கப்பா அப்பா. உங்களோட வார்த்தையில அப்பா எங்களை அனுப்பி சுகமாக்கி எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து புதிய வழியில் நடத்தி வருகிற தகப்பனே, இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் இந்த மக்களை கண்ணோக்கி பார்க்க போற தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி. இவர்களை உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நெருக்கத்துல தவித்துக் கொண்டு எங்கே போவோம், என்னத்தை செய்வோம், எப்படி நடப்பது என்று தவித்துக் கொண்டு இருக்கிற மக்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவப்படி அப்பா, அப்பா நீங்க ஜீவன் கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. ஜீவனே அப்பா, ஜெபமே ஜெயம் என்று கூறி அந்த ஜெபத்துல ஜெயத்தை கொடுத்த ஆண்டவரே, இந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களை நான் கண் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க கண்ணீர்களை துடைக்கிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. செங்கடலை நீங்க பிளந்து ஆண்டவரே அப்பா அந்த அங்க உள்ளவருக்கு அந்த தாகத்தை தீத்தி அவர்களது தாகத்தை நிறைவேற்றின தகப்பனே, இன்று ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்குள்ள எங்களுடைய அப்பா இந்த ஜனங்களுக்குள்ள உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா குருடனின் கண்ணை திறந்தவரே, அப்பா குஷ்டரோகிய சுத்தமாக்கின தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே எத்தனை பேர் பாவத்துல குஷ்டரோகிகள் போல அப்பா விழுந்த போயிருக்கிறாங்களா ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அப்பா நீங்கரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவரே நீங்க அதேப்பா விளக்கி காக்குற வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார் ஆண்டவரே. அஞ்சாதே மகளேமான் என்று கூறின தகப்பனே, இப்பொழுது இவர்களை இவர்களுக்கு மேல ஒரு இரக்கத்தையும் அப்பா தாயவையும் கொடுத்து இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு தந்த மகா பெரிதான அன்பு காவனை ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்று மட்டும் காத்தவரே இனிமேலும் காத்து அப்பா இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சம் விடுதலையும் வெளிச்சம் எல்லாத்திலும் ஆண்டவரே பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை தினமும் புதிதாக்கி புதிதான வல்லமை கிருபையை கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி உங்களுக்கு அப்பா உண்மை உள்ளவர்கள் ஜனங்களாக அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. ஒருதற்கும் செய்ய முடியாத காரியத்தை நீங்க செய்யற தகப்பன், மனுஷரால் முடியாத காரியம் உங்களால கூடும். மறுபடி யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்களே வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களோட திருக்கரத்தினால அப்பா தாங்கி நடத்தி வந்து வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் வீக்கெண்ட்ஸ்லயும் ஆண்டவரே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மண்டேல இருந்து ஃப்ரைடே வரை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு அப்பா நேரத்தை உங்களுக்கென்று செலவழித்து ஆன்லைன்ல இருக்கிற தடையில் எல்லாற்றையும் நீக்கி யாவரையும் அப்ப அவர்களை மென்மேலும் ஆக உங்க ரத்த கோட்டைக்களை மறுத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜெனட் லோகனுக்கானும் ஜெபிக்கிறேன், அவங்கள கூலி ஊழியத்துல குடியிருங்க. சிஸ்டர் ஜெனட் பிள்ளைகளுக்கானும் அவருடைய ஹஸ்பண்டுக்கான வர்ற அவர்கள் இப்ப புதிதாக செய்ய போற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்ப பிரதர் லெஸ்லிக்கு கொடுத்த தரிசனத்தை போல அவர்களுக்கு ஆண்டவரின் அதிகமான புதிதான தரிசனங்களை கொடுத்து யாவரையும் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வருகையில நாங்க எடுபட்டக்கூடியதாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அதிகமாக உங்களுடைய அன்புல இணைத்து அப்பா எங்களை அனைத்து உங்களுக்குள்ள நிறுத்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளை இடுவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். God bless sister.
0: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா
4: பிரைஸ் லார்ட்.
0: நீங்கள் எல்லா அதிகாரிகளுக்காக அதிகாரங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மனுஷனுடைய மாமிச அதிகாரங்கள் அகன்று போக தேவனுடைய வல்லமை தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு எல்லா ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இருக்க ஜனேஸ்வரியும் சுவாமி உங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். அப்பா உமக்கு சூத்திரம், உமக்கு சூத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அன்பான தகப்பனே ஆவியானவரே உமக்கு சூத்திரம். அப்பா அப்பா பிதாவே நாங்கள் ஜெபிக்க போகும்போது எங்களோட துணையாயிருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த அரசாங்கங்கள் அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்து அப்பா அவர்கள் செய்ய போற செயல்கள் எல்லாம் ஒரு நன்மைக்கேத்த காரியங்களாக நடக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களுக்கு யோட கூட இருந்து அவர்களை பலப்படுத்த அப்பா அவர்களை ஆசிர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. அப்பா எந்தத்தையே அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த நாட்டை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த ராஜாக்களே மந்திரிமார்களே ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வையோ அவற்றை பெற்றுக் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே சனம் எல்லாம் ஒரு செந்தளிப்பை கொடும் தகப்பனே. மக்கள் பட்ட கஷ்ட துன்பத்துக்கு ஒரு நிம்மதியை கொடும் தகப்பனே. அவர்கள் மகிழ்ச்சியின் சந்தோஷமாயிருக்க ஒரு நல்ல வழி காட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டு எந்த நேரமும் போராட்டத்தில் நிற்கிறார்களே தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட சனத்தின் மேலே உமது ஆவியை ஊற்றும் தகப்பனே. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆகுதலை கொடும் தகப்பனே. அவையானவரே இந்த ராஜாக்கள் அவர்கள் மேல் இறங்க செய்யும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவையானவரே ஒவ்வொரு பொழுதும் நான் ஜபிக்கும் போதும் அங்கே மன்றாடும் போதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அங்கே ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே. அப்பா இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே. ஏங்கி தவிக்கிற மக்கள் மேலே ஆதரவை காட்டும் தகப்பனே. அப்பா அங்கே ஒரு ஆபத்துக்களை நேரிடாத வண்ணமும் இந்த போது குடிவகையிலிருந்து எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இழப்பா. அப்பா தகப்பனே லேசி அண்ணா குடும்பத்தையா ஆசீர்வதி இந்த கம்பெனி இந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்களை ஆசீர்வதி இந்த கம்பெனி அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு உற்சாகத்தையும் உறுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருளும் தகப்பனே. அவர்கள் மென்மேலும் ஓங்கி வளர உதவி செய்யறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே கனா சித்திர குடும்பத்தையா ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் இரு பிள்ளைகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்த அவர்களின் தேவைகளை எல்லாம் நேர்த்தியாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உதவி செய்யும்படியாக உண்மையிலிருந்து கேட்கிறேன் தகப்பனே. ஜீசுக்கு சுண்ணாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
5: ஏன் அமேனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கத்தர் உங்களோடும் உங்கள் கணவனோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் சமாதானம் தந்து நடத்துவாராக. ஆமேன்.
4: உங்களோடும் இருந்து உங்களோடும் இருந்து சமாதானத்தையும் ஒற்றுமையும் தருவாராக.
5: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ரைசலோட்
6: ஐரீன்
5: நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா அட்டூழியங்கள் அநீதிகள் அந்நியாயங்கள் துன்மாக்கங்கள் பொல்லாப்புகள் இந்த மனுஷரை விட்டு மனுபுத்திரரை விட்டு வெளியேற கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் கொலைகள் கொள்ளைகள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களினால் தேசம் தீட்டுப்படுகிறது. தேசம் தீட்டுப்படும் போது தேவனுடைய கோபம் வெளிப்படும். ஆகவே இந்த கோபம் வெளிப்பட முன்ன இந்த மனுபுத்திரர்கள் மனம் திரும்ப கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் இலங்கை தேசத்துக்காக இலங்கை தேச மக்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையும் தேவனே மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. என்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. கத்தாவே இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் என்னென்ன பாவங்கள் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறது நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் கத்தாவே அப்பா இலங்கை தேசத்தையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிறதான கத்தாவே தலைவர்கள் முதல் கத்தாவே அப்பா கடைசி ஜனங்கள் வரையிலும் கத்தாவே அப்பா.

0: இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்துல இருக்கிற எல்லா அப்பா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தாவே நிர்மூலமாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தற்கொலை நாவிதிகள் கர்த்தாவே, விபத்தின் ஆவிகள் கர்த்தாவே அப்பா, எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே நடக்கிறதான வீண் ரத்தம் சிந்தலர்கள் கர்த்தாவே அப்பா, எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, அந்த ஜனங்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபையை தேவன் இவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அறியாத அநேக ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாவசேத்திலே விழுந்து கிடக்குறாங்க தகப்பனே அப்பா. அவங்களை எல்லாம் தேவன் நீங்க தூக்கி எடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே அப்பா. தேசத்துல இருக்கிறதான கர்த்தாவே எல்லா பொல்லாத காரியங்களையும் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா. எல்லா ஜனங்களுக்கும் நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, கொலை வெறியின் ஆவிகளை தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அநேக பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் விசுவாச பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆவி இந்த இடத்திலே கர்த்தாவே தேசத்திலே ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய அபிஷேகத்தால் இந்த தேசத்தை நிரப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விக்கிர கட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பொறாமையின் ஆவிகள் கர்த்தாவே, விரோதத்தின் ஆவிகள் கர்த்தாவே, எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களுக்கு இடையே ஒற்றுமை அன்பு சமாதானம் கிடைக்க தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஒரு இனத்துக்கு இனம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரச்சனைகள் எழும்பாத படிக்கு தேவன் தேசத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு தேவையான வழி வாசல்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. யாரும் கைவிட்டு விடாத படிக்க கர்த்தாவே அப்பா. உண்மையே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள அப்பா உண்மை பின்பற்ற தேவன் கிருபையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, தேசத்தை முற்றிலுமாக ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேச தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே அப்பா. இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே அப்பா. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்து ஜெபித்த பிள்ளைகளை, இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிசகர், உங்களோடு கூட இருந்து வலிமையா வழி நடத்துவாராக. ஆமேன். தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த தேசத்தில் இருக்கிற ஈட்டியலை முறிக்கிற தேவன் அந்த ஈட்டியலை எல்லாம் முறித்து யுத்தங்களை ஓய பண்ண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபென்ற பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, இந்த தேசங்களை ஒவ்வொரு தேசங்களையும் அந்த கருத்தை ஒப்படைக்கிறேன். விசேஷமா யுத்தம் நடக்கிற தேசங்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அக்னி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, புதிய ஆவியை கொடுங்க, உடைய மனக்கண்களை திறவுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தம் தேவனே சிந்தின தேவனே, இந்த பூமியுள்ள இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அக்னி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்ன தேவனே அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, சபிக்கிறவளை நான் சபிப்பேன் சொன்ன தேவனே அப்பா கிருப செய்யுங்க அப்பா என் தேவனே. இந்த கடைசி நாட்கள்லே இஸ்ரவேல் தேசம் அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட தேவனே, அந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் மாற்றி அமையுங்க அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேசமாக இஸ்ரவேல் தேசம் தேவனே எழும்பத்தக்கதாக நீங்க பெரிய காரியங்களை இஸ்ரவேல் தேசத்தில் செய்யுங்க அப்பா தேவனே. எல்லாம் வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல், கண்ணியல் ஆவியல் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற சகல காரியங்களும் சேர்ந்து போவதாக என் தேவனே. நீங்கள் நீதியின் நியாயாதிபதி அப்பா பிதாவே, நீங்கள் நீதியின்படி யுத்தம் செய்யுங்க அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக. ஓ இந்த வழக்காடுங்கப்பா, யுத்தம் செய்யுங்க என் தேவனே பிதாவே. பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு தேவனே, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கட்சித்து தேவனே உம்முடைய சத்துருக்களை நான் மேற்கொள்ளுவேன் சொன்ன தேவனே. அப்படியாக நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புற சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா பிதாவே. இதை கடைசி நாட்கள்லே இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக இந்த பூமி உள்ள அனைத்து தேசங்களுக்கும் அப்பா நீங்கள் அதை அறிவிக்க போவதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை சகல மக்களும் அறியத்தக்கதாக இஸ்ரவேலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வருகைக்காக இஸ்ரவேல் தேசத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. இஸ்ரவேல் மக்கள் அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும், உம்முடைய சுவிசாசத்தை அறிவிக்கும் அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் தேவனே உம்முடைய சுவிசேஷம் பரம்புவதற்காக நடக்க போவதற்காய் நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக தேவனே பூமி எங்கும் நீங்கள் அறிவிக்க போவதற்காய் நன்றி, அறிவித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. இப்பொழுது நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளையும் புறப்படும் அப்பா பிதாவே. ஈரான் தேசத்தை புறப்படும், அமெரிக்காவை புறப்படும், இஸ்ரவேலை புறப்படும் அப்பா தேவனே. சகல மாம்ச கிரிகளும், பிசாவுடைய கிரிகளும், உலக கிரிகளும் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே. ஆவியானவரே நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே நீங்கள் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துங்கள் அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பேச்சுவார்த்தையிலே நிறைவேற கிருப செய்யுங்க அப்பா. சமாதானம் இல்லாமல் இருந்து சமாதானம், சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் தேவனே பேசுற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதாவே. எல்லா தந்திரங்கள், எல்லா கண்ணிகள், பிசாவுடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக என் தேவனே. வஞ்சிக்கிற ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஒவ்வொரு தேச தலைவர்கள் மீதும், அதிகாரிகள் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா, உம்முடைய அக்னியை போடுங்க. ராஜாக்குடைய தேவனே, இருதயங்கள் சிந்திகளை நீங்கள் மாற்றுகிறதவன் அப்பா பிதாவே. உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு தேச தலைவன் அதிகாரியுடைய இருதயங்களையும் சிந்திகளையும் உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் திருப்புங்க அப்பா பிதாவே. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க தேவனே பிதாவே. ஈரான் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, அமெரிக்கா தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ரஷ்யா தேசம், உக்ரைன் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இலங்கை தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இந்தியா தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ஒவ்வொரு தேசங்களும் ரட்சிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. கடைசி நாட்கள் என் தேவனே நீங்கள் அப்படியாக பெரிய காரியங்களை தேசமெங்கும் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது என் தேவனே. உம்முடைய சகல ஜனங்களும், நீங்கள் உருவாக்குற சகல மக்களும் அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் தேவனே இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறுவதாக, உம்முடைய ஆளுகை தேவனே தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய ராட்சியம் இந்த பூமியிலே வருவதாக. ஓ நன்றி என் தேவனே சோஷம் அப்பா, எஸ் ராஜாவே நன்றி அப்பா. அப்படியாக இந்த கடைசி காலத்திலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. நீதி உள்ள ராஜாக்களை ஏற்படுத்துங்கள் அப்பா. உம்முடைய நீதியை, உம்முடைய நியாயத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை தேவனே கடைபிடிக்கிற தேவனே ராஜாக்களை ஏற்படுத்துங்க இயேசு ராஜாவே. ஓ வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி என் தேவனே உம்முடைய சித்தத்தை மாற்றம் தேவனே இவள் செய்ய, ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் செய்ய தேவனே கிருப செய்யுங்க அப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. இந்த வேண்டுகோள் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்படியா இந்த கடைசி காலத்திலே செய்ய போவதற்காய் நன்றி இயேசு ராஜா, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும், உம்முடைய அக்னியை போடுங்கப்பா மாம்சமான யாவர் மேலும். இப்பொழுதே அந்த அக்னி பற்றி எரிவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்ரம். அதே போல் தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, அதை நடத்துகிற ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த ஊழியத்தை தேவனே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. இந்த ஊழியத்தின் மூலமா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா பிதாவே. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும், மண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த ஜபங்கள் மூலமாக நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்துக்கு பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதாவி. திறப்பின் வாசலே நின்று ஜபிக்கிற தேவனே ஒவ்வொருவரையும் தேவனே அக்கினி ஜுவாகளாய் மாற்றுங்க. வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா அவர்களுக்கு. ஓ அந்த குடும்பங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. ஜெனசிஸ் புறப்படும் ஐயா, கணவனை புறப்படும், ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதாவி. தேவனே அக்னி மதுராய்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா பிதாவி. தேவனே ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. ரெட்டிப்பான வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. அதே போல் தேவனே யார் யார் கேட்டுக் கொண்டிருக்காளோ பட்சபாதம் இல்லாத தேவனே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க தேவனே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவிய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. சகல நோய்கள் வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒவ்வொரு வீட்டுகளிலே பரிசுத்தத்தை பூசுகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அவனுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக.
1: நிர்மலா அம்பியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கையை அநேகர் மீறி கொண்டிருக்கிறார்கள் சபைகளிலே, மக்கள் மத்தியிலே. இந்த மீறுதலில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட, சத்துருவின் பிடியிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் புரிந்து கொள்ள உணர்வுள்ள நல்ல ஆவி அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: நல்லவரே, வல்லவரே, மாறாத தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் நிர்மலமாகாத இருப்பதும் உண்ட ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா இது உன்ன நாளிலும் ஆண்டவரே ஜனங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவரே அவர்களை வீட்டிருக்கிறபடியால் கர்த்தாவே, அவர்கள் உலகமும் உலகத்தினுடைய காரியங்களையும் அனுதினமும் ஆண்டவரை யோசித்து நடப்பித்து ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்த ஆண்டவரே, அப்பா அவருடைய சமூகத்தை நினைக்காமலும் இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக தன்னுடைய லௌகீக கவலைகளுக்காக ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. தேவன் தாமே ஆண்டவரே அவரை சந்திக்கும்படி ஆட்சி வைக்கிறோம். என் தேவனாகிய ராஜா அவர்களை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. அப்பா இதோ ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ பரிசுத்த அக்னிய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையின் ஆண்டவரே காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதையே அவர்கள் அதை அதன்படி நடக்காமல் வீணான காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உலகத்தினுடைய அப்பா லௌகீக கவலைகளினால் நிலைத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு வெற்றியும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை. காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறபடியால், தேவனுடைய சத்தியத்தை மீறுகிறபடியால், தேவன் அவர்களுக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களை அசட்டை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் வாழ்க்கையில உயர்வும் இல்லை, அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, அவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. குடும்பங்கள் ஆண்டவரை சீர்கட்டு இருக்கிறது, குடும்பங்களில ஒரு ஒற்றுமை இல்லை அப்பா. இதோ ஆண்டவரே அவர்கள் கண் போன போக்கிலே ஒவ்வொருவரும் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஆண்டவரே இவர்கள் எல்லாம் மனம் மாறணும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் அப்பா பரிசுத்த தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் என் தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் இந்த நாள் வரையிலும் போஷிக்கிறார், அவரை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை நினைக்காமல் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தான்

மூலமாக அவருடைய வாழ்க்கையில் அவர்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி வழி நடத்தி உம்முடைய பாதையில் அவர்கள் கவனம் செலுத்த உம்முடைய காரியங்களிலே நிலைத்திருக்க உமக்காக ஆண்டவரை ஓடவும் உமக்காக உழைக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை முன்வைத்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும்படியாய் அப்படியான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில கண்டு ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உயர்வை காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா ஆலயங்களை ஆண்டவரே சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆலயங்களிலே ஆண்டவரே அப்பா தேவன் இருக்கிறாரா என்கிற ஆண்டவரே அந்த சந்தேகத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உஜீவிக்கிறதை பார்க்கிறோங்க தாவு. அங்கே தேவனை ஆண்டவரே ஆராதிக்க வருகிறார்களா இல்லை அந்த இடத்திலே தன்னுடைய ஆடம்பரத்தையும் தன் பெருமைகளையும் காட்ட வருகிறார்களா என்று தெரியவில்லை. அதே வேளையில் கொடுத்தாவே அந்த இடத்திலே அவர்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற நடைகள் இல்லாமல் ஆண்டவரே வெளியூர் வேஷமும் உள்ளூர் வேஷமுமாய் தரித்து கொண்டு ஆலயத்தில் இருக்கிற வரையிலும் ஆண்டவரே ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் வார்த்தைகளை கேட்டோம் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நடத்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியா இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு அப்பா அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே விசுவாசிகளா இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஓய்வு நாளிலே தேவனை ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் அமரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதை விட்டு ஆண்டவரே ஆலயத்தை விட்டு வெளியே போனதும் ஆண்டவரே போன உடனே அவர்கள் ஆண்டவரே இந்த உலக உலகத்தை பற்றி கொண்டு உலகத்தினுடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆலயத்துக்கு சென்று வந்துற அந்த எண்ணமும் இல்லாதபடி அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தாவே ஊழியக்காரர்களுக்கு தாவே ஏதோ ஆண்டவரே வருமானத்திற்காகவும் அந்த இடத்திலே தன்னுடைய தனக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள தக்கதாகவும் அதே நேரத்திலே சில வேளையிலே ஆண்டவரே இந்த ஆராதனையும் மற்ற காரியங்கள் தேவனுக்கு ஏற்ற காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு ஏதோ வந்த கடமைக்காக ஏதோ ஒரு வியாபாரம் போல ஏதோ வந்தோம் அந்த நாட்களிலே கிடைக்கிற பணத்தை சுருட்டி கொண்டும் போனோம் என்று அப்படியா இருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்திக்கணும் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீ தரும்படியா இச்சுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் பயத்தோடு பக்தியோடு தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் மாற்றப்படும்படியாக்கிறோம். கடமைக்காக செய்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு உண்மையும் உத்தமமாய் என் தேவனுக்கு செய்கிற ஆராதனையை ஒழுங்கு கிராமமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கும் உடன்படைகளுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக அவளுடைய வாழ்க்கையே அப்படியா ஆண்டவரே வேதத்தின்படி நீ சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. என்னை பின்பற்றி வருகிறவன் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவை சுமந்து கொண்டு. அப்படியா இல்லாதபடிக்கு ஆண்டவரே உலகத்தை அல்லவா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்பா இதோ தன் தேவையை அறிந்து கொண்டு தானே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வந்தோம் என்று ஏதோ காரியம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டும் இன்னலும் ஏற்படும் பொழுதுதான் தேவன் இருக்கிறார் என்கின்ற எண்ணமே அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது கர்த்தாவே. அதுவரையிலும் ஆண்டவரே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த பயம் இல்லாமல் அந்த வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே உண்மையான உத்தமமான ஆண்டவரே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் வார்த்தையினாலும் தொட்டும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் தெரிந்தானா ஆண்டவரே இந்த மூன்றரை காலம் நடந்த ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எத்தனை அற்புதங்கள் ஆண்டவரே அப்பா நீர் செய்த அப்பா அற்புதங்களை இந்த எழுதினால் இந்த உலக

0: கொள்ளாது என்று ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் அவரையே மறந்து அல்லவா ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக பிழைகள் ஆண்டவரே தன் இஷ்டத்திற்கு தன்னுடைய எண்ணத்திற்கு தக்கதாய் ஆண்டவரே கண் போன போக்கிலே போய் ஆண்டவரே அவர்கள் எண்ணும் போல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனை தரிசித்து தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த கலையை அந்த நாட்களில் ஆண்டவரே நீ ஒவ்வொருக்கும் ஒருவருக்கும் பழைய காலங்களில் ஆண்டவரே ஒருவரோடு நீர் இடைப்பட்டதை பார்க்கிறோம். இவ்வப்பொழுது ஆண்டவரே நீரே வருவதற்கு தடையா இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறபடியா உம்முடைய பிரசத்தரை எப்படி ஆண்டவரே இவர்கள் அறிந்து கொள்ள முடியும், உம்முடைய பிரசனம் எப்படி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே வந்து சேரும் ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்காகவும் உம்முடைய ஊழியத்தையே நோக்கி பார்த்து ஆண்டவரே முடிய வசனங்களின் படியாகவும் அப்பா உம்முடைய உடன்படிக்கையின் படியாகவும் உம்முடைய கற்பனைகளின் படியாகவும் வாழ கத்த தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரே உண்மையான தேவனை முழு உள்ளத்தோடும் பரிசுத்தோடும் தொழுது கொள்கிறவர்களாக மாற்றி வழி நடத்தும்படியாய் சபிக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு ஆண்டவரே ஆலயங்களிலும் உமக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆண்டவரே கனத்தை அந்த பிள்ளைகள் எல்லாம் செலுத்தத்தக்கதாகவும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியத்தை அந்த இடத்துல அநேக ஜனங்கள் ஆண்டவரை காணக்கூடத்தக்கதாகவும் ஆமாப்பா நீ இருக்கும் பொழுது ஆண்டவரே அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். தேவ ஆவியின் வல்லமை ஆண்டவரை இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்கத்தாவே. அப்படியாய் அந்த ஆலயங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவரே அந்த ஒத்தாசி கிடைக்க உடனே அவர்களுக்கு அந்த பதில் கிடைக்க அப்பேற்பட்ட விசுவாசத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியும். தேவனாகிய கர்த்தர் உமக்கு பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சொல்லும்படியாய் சபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் கர்த்தால், எத்தனையோ பிரசங்கங்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தால், எத்தனையோ செய்திகளை கேட்கிறார். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பின்னோக்கி அல்லவா சென்று கொண்டிருக்கார். அப்படி இல்லாதபடிக்கு தேவனை அன் உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரையும் மாத்தி ஆண்டவரை வழி நடத்தி நாளையெல்லாம் பரிசுத்தப்படுத்தி நாளையத்தில் தேவன் விழாவுகிறார் என்ற எண்ணத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்த முடியாச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. கர்த்தர்தாமே இப்படியா ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே இப்படியா இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நீ தந்த தன்னத்துக்கும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோமோ கர்த்தர் தாமே ஆண்டவர் அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற இடங்களில் எல்லாம் நம்முடைய தேவ வார்த்தை சொல்லுகும் பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர், மனம் மாறட்டும் ஆண்டவர், இந்த பிள்ளைகள் உண்மை தேடுகிறவர்களாக மாறட்டும். ஏன்னா ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளும் உடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவரே அதை ஆண்டவரே கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க தன்னை ஆயத்தப்படுகிறவர்களாக மாறக்கத்தன் உதவி செய்ய முடிய ஆட்சிப்பிக்கிறோம். ஏற்கனவே ஏறெடுக்கப்படுகிறதான ஜபங்களுக்கு தேவன் விடை தந்து வழிநடத்தி வீராக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கோடான கூடி ஸ்தோத்திரம். இப்படியாய் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்படையவும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் இப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தர இந்த உலகத்தை நீ பயன்படுத்தியதற்காக முக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சமூகத்தில் கொண்டு வருகிறையா மகன் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவர் அவமானமோ அவமானங்கள் நிந்தைகள் தடைகள் வேதை மத்தியில இந்த ஊழியத்தை ஆண்டவரே துவைக்கிற காலத்தில் ஆண்டவரே எத்தனையோ இடப்பாடுகள் இருந்திருக்கலாம். அத்தனையும் தாண்டி இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியர் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவும் அவர் மகன் ஆண்டவரை திறம்பட செய்கிறதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை தகப்பனாயிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை அவர்கள் எருகிற காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை செய்து இந்த பிள்ளைகளை அவர்கள் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய இப்படி ஆட்சேபிக்கிறோம். அருமையான சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ பிரசனத்தினால் வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க இருங்க கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தி அடையட்டும். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்கா நமக்கு கொடான கொடி சோத்திரம்பா. இந்த வேலைகளுக்கு கத்தாவை இந்த அருமையான ஜெப வேலையை தொகுத்து விடுகிறதான ஜானக் மகளையும் ஆண்டவரே, அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். உமக்காக ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி ஒவ்வொரு நாளும் போகிற இந்த பிள்ளைகளுக்கு நீ துணையா இருந்த ஆண்டவரே, அப்பா இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எந்த விதமா நேரிடாதபடிக்கு இவர்கள் சுற்றிலுமாய் தேவ பட்டாளம் இருந்து ஆண்டவரே இவர்கள் செய்கிற ஊழியத்தை கனப்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவரும் பக்கமாய் ஆண்டவரைக்கு கொண்டு வர கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே மோருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராங்க. நாங்கள் நிர்மலா மரியா ஏற்றுக்கொண்டு பிரேசலோர் நீங்க வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னபடி இந்த கூடாரங்களிலே தேவனுடைய வல்லம் இறங்க வேண்டும். அதுக்கேற்றபடி அவர்கள் சமாதானத்தின் தேவனை அவர்கள் வீடுகளிலே ஒவ்வொரு கூடாரங்களிலே அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்கள்லே ஊற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களை அதிக அதிகமாய் நேசியின்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு கூடிய அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு ஒரு விசை கூட எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியா ஒப்பு கொடுக்குறப்பா. உமக்கு சூத்திரம் நிற்கொடை மட்டுமாய் பாதுகாத்து வந்த எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் கரை திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா முழுமையாய் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் உமது சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே முதலாவதாக கர்த்தாவே எங்களுடைய கூடாரங்களையும் அப்பா நீர் எந்த ஒரு வாதை எங்களை நெருங்காத படிக்கை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த பொல்லாப்பு கூட நேரிடாத வண்ணமாய் ஆண்டவருடைய கரம் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. நீர் சூத்திர ராஜா உன்னுடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தீங்கு நாட்களிலே அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி எப்பேற்பட்ட தீங்கு நாள் வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உடைய கூடாரத்திலே எங்களை மூடி மறைத்து அப்பா நீர் வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த நாள்ல அநேகமாக பார்க்கும் பொழுது அதிகமான கொள்ளை நோய்களும் ஆண்டவரே அப்பா வேறு விதவிதமான நோய்களும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக மக்கள் படுகிற அவதிகளே அவஸ்தைகளே ஆண்டவரே வேதனைகளே ஆண்டவரே அப்பா உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சிலுவையிலே சுமந்து அந்த பாவ சாபங்களின் மீது வெற்றி கொண்ட அப்பா நீர் சிலுவையிலே பெற்றுக்கொ தந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியா எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய காரியங்கள் வாழ்க்கை எல்லாம் உமக்கு பிரீதியா இருக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அப்படியா கர்த்தாவே தேவனுடைய தேவன் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கூடாரங்களிலும் ஆண்டவரே நீர் வாசஸ்தலம் வசித்த ஆண்டவரே உமது வாசஸ்தலமாய் நீர் மாற்றிக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஒரு ஒருத்தரும் உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் வாழ்ந்திருக்க பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீங்க ராஜா நீ சொல்லி இருக்கிறீரப்பா, எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோயும் உன் மீது நான் வர பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்களும் இது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்பணிந்து வாழ்ந்திருக்கும் பொழுது தேவன் எப்பேர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாதை எங்களை அண்டாத படிக்க எங்கள் கூடாரத்தினால் கூடாரத்தை தேவனே சமாதானத்தோடு பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, தேவாவியானவர்கள் எங்களுடைய கூடாரங்களிலே இறங்கும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா. நீர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சமாதானத்தை விட்டு போயிருக்கிறீர் தகப்பனே. அப்படியானுக சமாதானத்தை எங்கள் கூடாரங்களிலே நீர் கொடுக்கும்படியாய் இடம் கொடுக்கும்படியா அப்பா. நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக சமாதானத்தின் தேவன் எங்கள் கூடாரங்களிலே தேவன் நீர் எல்லவில்லாமல் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த எந்தெந்த கூடாரங்களில் சமாதானம் இல்லாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கூடாரங்கள், அப்படிப்பட்ட மனுஷர்கள் தெய்வ பிள்ளைகளின் கூடாரங்களிலே கூட தேவனுடைய சமாதானம் இறங்கும்படியாய் ஜபிக்கிறார் ராஜா. கடைசி நாட்களிலே ஆண்டவரே சமாதானம் காண்பேனோ என்று சொல்லி இருக்கிறீரே, விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாக கூடாரங்களிலே சமாதானமும் விசுவாசமும் பெருகி எல்லா மக்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்க எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்து எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடங்க ஆண்டவர் தேவன் நீர் கிருபை செய்வீராக ராஜா. அப்படியாக நீர் கூடாரங்களிலே வந்து தங்கி வசிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்திலே முழுமையான சமாதானம், தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும் தகப்பனே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் கூடாரங்களிலே தங்கி தாவரித்து கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கணும். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், போதித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. அப்படியாக எங்களை போதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி தேவன் தாமே வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நிற்கிறியை செய்யுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அப்படியாக எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க ராஜா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி வாதை கூடாரத்தை அண்டாத படிக்கு உமது பலத்தினாலே நீர் வழி நடத்துங்க. அப்படியாக பலன் இல்லாதவனுக்கு நீர் பலன் கொடுத்து அப்பா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. உமக்கு சோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவன் ஒவ்வொரு கூடாரங்களிலும் தெய்வீக வல்லமை இறங்கி ஆவியானவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து சமாதானத்தை கூடாரங்களிலே அப்பா திரளாய் ஊற்றி அப்பா விசுவாசத்தினாலே நிரப்பி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த பொல்லாப்பு கூட நேரிடாத படிக்கு, எந்த வாதையும் எங்கள் கூடாரத்தை அணுகாத படிக்கு தேவரே நீர் பாதுகாத்துக் கொள்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அப்பா இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா எல்லோருடைய கூடாரங்களில் ஆண்டவரே தேவன் நீர் உமது வல்லமை இறங்கும்படியா விக்கிறப்பா சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே இன்னும் அதிகமாக இந்த ஊடகத்தை நீர் பெருக செய்து வழி நடத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லோரையுமாய் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய கூடாரங்களிலும் அப்பா தெய்வ மகிமை விளங்கட்டும். எந்த வாதையும் அண்டாத படிக்கு தேவன் தாமே பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியே கூடப்பா இந்த ஜப கூட்டத்தை நடத்துகிறதான தெய்வதா தெய்வ மகள் அப்பா சூத்திர ராஜா, ஞானட்டு மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்து இன்னும் ஊழிய பாதையிலே நீர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஜபாவி விண்ணப்பத்தினாவி வேண்டுதலினாவினாலும் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இறுதியாக ஜபிக்க வருகிறதான எம்மி புஷ்பரா சகோதரிய, அவளும் மகளுடைய குடும்பத்தையும் அப்பா மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் எல்லா காரியத்தையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தின் நாள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு சூத்திரன் நன்றி சிஸ்டர். கேட்டதாமே உங்கள் ஜபத்தை கேட்டு இந்த தேசத்திலே இருக்கிற அந்த வாதைகள் எல்லாம் வெடியேற கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
2: ஆமேன். தேவன் அப்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
3: ஆமேன். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தலைமுறை தலைக்கவும் இனங்கள் ஜாதிகள் தேவனை காணவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
4: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒரு விஷயப்பா தந்தையே, இப்படி நேரம் அப்பா நான் ஏதாவது அறியாமல் பிள்ளைகள் செய்திருந்தால் ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து கழுவி சுத்தி அறிங்கப்பா. என்னை ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுத்தி அறித்தப்பா தந்தையே அப்பா. இந்த வார்த்தையும் அப்பாவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தலைமுறை தலைமுறையாக தந்தையப்பா தகப்பனேப்பா எல்லா பாவ சாவங்களையும் மன்னிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. ஒரு ஒரு தலைமுறை அப்பாவின் பாதத்தில இருந்தால் அப்பா தகப்பனே எல்லா தலைமுறைகளும் அப்பா தந்தையின் பாதத்துல இருக்கிற தலைமுறைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. நீங்கள் புறப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. அப்பா நீங்கள் வானொலியையும் பொறுப்படுங்க அப்பா தந்தையப்பா. வானொலி இன்னும் இன்னும் அப்பா உலகம் எல்லாம் எல்லா நாடு தேசங்களையும் இருந்து கேட்கிறவர்கள் அப்பா தந்தையப்பா. இது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் என்றதை அவர்கள் புரிந்து கொண்டு அப்பா எங்களை நல்வழிப்படுத்துறவர் நாங்கள் மனிதராக எல்லாரோடையும் வாழ்வதற்காகத்தான் இதை அப்பா இந்த வானொலியில ஒடித்து கொண்டிருக்கிறதை கேட்டு நாங்கள் மனிதராய் வாழ வேண்டும் சொல்லி கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா தந்தையப்பா இத புரிந்து கொண்டு தந்தையின் பாதத்திலே வர கிருபை செய்யுங்கப்பா தந்தையப்பா. வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா குடும்பங்கள் அனைவரையும் அப்பா பேர பிள்ளைகள் உட்பட அனைவரையும் நீங்கள் உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. என் சிசரை புறப்படுங்க அப்பா தந்தையப்பா. குடும்பத்துல இருக்கிற அப்பா மூவர் அப்பா இந்த தகப்பனை எல்லாரையும் நீங்கள் புறப்படுத்த காத்து வழி நடத்துங்க அப்பா தந்தையப்பா. எபித்துட்டு போயினவர்கள் எபிக்க வந்த அனைவரையும் அப்பாவின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் சகல ஞானத்திலும் நிரப்புவாராக. ஆமேன். சொல்லுங்க. ஓகே, நாங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். கத்தரங்களோடு கூட இருந்து அந்த பகுதியை எல்லாம் சுகமாக்கி குணமாக்குவாராக.
4: ஆமேன்.
3: ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அண்ணன பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரமையா. எங்கள் ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளையோட தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட எங்கள் தலைமுறைகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தலைக்க ஆண்டவரே எங்கள் இனங்கள் கர்த்தாவே ஜாதிகள் எல்லாம் மனம் திரும்ப கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சமாதானம் இல்லாம இருக்கிற பிள்ளைகள் சமாதானம் அடைய வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மாற்றப்பட என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் தேசிய அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பல்கி பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரையும் ஏன் பொறுப்பேறும் கத்தாவ பிள்ளையோட ஜபங்கள் விண்ணப்பங்கள் சூத்திரங்கள் எல்லாம் நமக்கு நீராய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிழமை முடுக்க நடத்தி செல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.
5: ஆமேன் ஆமேன். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை கொடுத்ததுக்கா, இந்த புதிய வாரத்திலே இந்த வானொலி ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியில இணைந்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகள், துதிக்கிற தேவ பிள்ளைகள், பாடல்களோடும் வார்த்தைகளோடும் ஆண்டவரே சிந்தனை துளிகளோடும் வருகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்னும் அபிஷேக வல்லமையினால் நிரப்பி, இன்னும் ஆண்டவரே இந்த உலகெங்கும் சென்று அவர்கள் சுவிசேஷம் அறிவித்து ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கத்தக்கதாய் நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் எங்களுடைய கரத்திலே படைக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே வானிலைக்கு வர முடியாதிருக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் ஒருவர் நீங்கள் தானப்பா. ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி இந்த இடத்திலே கொண்டு வந்து அவர்களையும் ஜெபிக்க வைக்க வேணுமா எங்களை கரத்திலே படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே. சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே படைக்கிறோம். தகப்பனே உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே கூட இருந்து நீங்க நடத்தும்படியா எங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி நிர்மலா மரியா, பாச சார்ஸ் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற அந்த இந்தியா தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் சந்ததியாக உங்களை கரத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதிக்கு ஜபிக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய ஊழியங்களையும் பொறுப்பேற்று இந்த வானொலியிலே இயேசப்பா அனைத்து நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி உங்களை நாமம் ஒன்றே அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அசைகின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கல்வாரி ரத்த கோட்டைகளை தயாவை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. படிக்கிற பாடசாலையை ஒப்பு கொடுக்கிறோம். உடன் படிக்கிற மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய் அவளுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் மகாண்டவரே அவர்களோடு கூட இருந்து நீங்களை வழி நடத்த வேணுமாய், இந்த குடும்பத்தை தாங்கி நீங்க நடத்த வேணுமாய் எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரியோடு எடுக்கின்ற ஒரு ஜெபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கலாசீலன் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ராதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே சுவாமி அவருக்குள்ள இன்னும் ஜபாவியை ஊற்றி நீங்க நடத்துற கிருபைக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் ஆரம்பித்திருக்கின்ற அந்த வீட்டிலே ஜப கூடுகை ஒப்பு கொடுக்கிறோம். அதுல அந்த ஏரியாவிலே அநேக ஜனங்கள் அந்த இடத்திலே சேர்ந்து ஆண்டவரே ஒரு மனத்தினாவியோடு அவர்கள் விண்ணப்பங்கள், ஜபங்கள், ஸ்தோத்திரங்களை ஏடெடுக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல தாயா சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், சபை மக்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சத்திய வேத திருச்சபை பாஸ்டர் சகோதரி நகோமி லோகனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே சுவாமி பாசைலிசா லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி பாசப்பா லூசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னமாக அவர் இருக்கிற அந்த கர்நாடக மாநிலத்தையும் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி ஐரீனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஐரீனோடு நீங்கள் இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி கான்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியர் சுசேஷரின் வானறையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே இணைகின்ற தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாதரன் மகேந்திரனையாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகளை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி சுபாலங்கோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம், கருணாவையும் ஆசிர்வதித்து ஆண்டவரே அபிஷேக வல்லமை நாள் நிரப்பி நீங்கள் பயன்படுத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம், மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம், பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம், மகளை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் கருத்துக்களை தந்து ஜபிக்கிறோம். இந்த வேலை எடுத்து ஊழியங்களுக்காய் அந்த வேலை இடத்திலே இயேசப்பா இன்னைக்கு ஆத்துமாக்கள் ஆண்டவரே அறுபடை செய்யப்பட வேணுமா, எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாக இருந்து இந்த புதிய வாரம் முழுவதும் நீங்கள் நடத்தி செல்ல வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை பொறுப்பேற்று இந்த ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து பாடங்களை படிக்க உதவி செய்ய வேணுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். இந்த நாளும் சாதரி ருமானா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஷியாமி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருக்கும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் நீங்கி ஒரு அற்புதத்துக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன்.
6: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த தேவ ஊழிய சௌரிய மி புஷ்பராஜா அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய தேவ ஊழிய சௌரி ஜானத் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். புதிய வாரத்தையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக. குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. நன்றி சிஸ்டர் ஜானட். நன்றி ஏமி. மீதியான ஊழியர்கள் விலகிக் கொண்டார்கள், அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும்
7: Recording in progress.
6: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.

0: ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப்பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்வான். அப்படியே அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக் கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனுடைய கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒரு போதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று.
1: யெசாயா 46. பேல் பணியும் நேபோ புனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்த திசையில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன்.
0: அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சியோனில் ரட்சிப்பையும்.
1: ஏசாயா 47 அதிகாரம். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு, வெறுங்காலும் அம்மன தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ, உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலச்சை காணப்படும், நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன், எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு, இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன் மேல் வரும். உன் துர்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய்.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா கால வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2 முத்திரையை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையை உடைத்த போது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாக்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது.
2: Recording stopped. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look in. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 இரண்டாவது வசனம் வாசிக்கலாமா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி. கீர்த்தனம் பண்ணி அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் துதித்து பாடுறது தான். அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே தாண்டி இசை வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவரை துதிக்கிறது இல்லைங்களா? பாமாலை சொல்லுவாங்க. கீர்த்தனம் என்பது ஒரு சங்கீத பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா கர்த்தரை துதிக்கிறது தான். இதெல்லாம் கர்த்தரை அதிகமாக துதித்து பாடுகிற பாடல். இந்த கீர்த்தனையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய படைப்பு, அவருடைய புகழ், அவருடைய நமக்கு செய்கிற நன்மைகள், இன்னும் நம்மை வாழ வைக்கிற அந்த தருணங்கள், இது எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி பாடணுமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செலுத்துறோம்? ஆண்டவரே, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுதான் நமக்கு பெருசா இருக்குல்ல. ஆனா என்றைக்காவது இந்த வானத்தை அழகா உண்டாக்கி இருக்கிறீங்க, இந்த பூமி எனக்காக உண்டாக்கி இருக்கிறீங்க, சமுத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? இதை சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதி நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்க. அப்ப அதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய நாட்களில் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்றது மிகுதான், அதுதான் கீர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி கீர்த்தனை என்ன செய்யணுமா? கீர்த்தனை பண்ணி, அது மட்டும் சொல்லப்படல, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தான் கீர்த்தனை பண்ணணும். அவர் எத்தனை விதமான நாமங்கள் இருக்குல்ல? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. எத்தனை நாமங்களை சொல்ல முடியும் சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமா? அத்தனை நாமங்களை சொல்லி கீர்த்தனை பண்ணுங்களேன். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்ற துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். துதி வேற, துதி என்ன என்ன செய்யறது? அவரை துதித்து பாடுவது. கீர்த்தனை துதி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையை கொண்டாடு கொண்டாடுங்கள். வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார், அநேக நடுவில் தலையை உயர்த்தினார். எந்த நிலையில் அந்த நிலையில் இல்லாம கர்த்தர் வேறு விதமாய் நம்மை நடத்துகிறார். நம்ம பிள்ளைங்களை பூஷிக்கிறார், குடும்பத்தை பாதுகாக்கிறது எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள். ஆமென். கர்த்தரே பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா, பரலோகத்துல மிகுந்த பிரீத்தியா இருக்கும், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தை கீர்த்தனை பண்ணவும், ஆண்டவரே துதிக்கவும், அந்த மகிமையை கொண்டாடுவோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. வெறுமையா நாங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், அதல்ல. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்க நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தணும், அதனுடைய ஆண்டவரே கீர்த்தனை பண்ணணும். அது மட்டும் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி துதித்து உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தணும் ஆண்டவரே. அதுதான் உமக்கு பிரியம். இன்றைக்கு நாங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 23 வசனம். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆச்சரியமான சில நன்மைகளையும், நீங்கள் நினைத்தும் பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி இன்றைய நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல தேவைகளுக்காக, காரியங்களுக்காக அநேக வழிகளில் முயற்சி செய்து செய்து அவைகள் முடியாது போகவே சோர்ந்து போய், இனிமேல் நாம் முயற்சி செய்த இடத்திலிருந்து நமக்கு நன்மை வராது என்று முடிவெடுத்து இருப்பீர்கள், அல்லது முயற்சியை கைவிட்டு இருப்பீர்கள். சில வேளைகளில் அவைகளை குறித்து மறந்தே போயிருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நீண்ட நாட்களாய் காத்திருந்த, முயற்சி செய்த, மறந்து போன காரியங்களை தேவைகளை ஆச்சரியமாய் நடத்த போகின்றார். அதிகமாய் பிரயாசம் எடுத்து செய்ய நினைத்தவைகளை இன்றைக்கு சுலபமாக

0: அதை அக்கறைக்கு கொண்டு போகும்படி கூறுகின்றார். இந்த 12 கற்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் யோர்தானில் கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தினால் நிற்க முடியாமல் விழுந்து விட்டவைகள். மேலும் அவைகள் வெள்ளத்தின் வேகத்தினாலும் பாய்ந்தோடும் தண்ணீரின் அழுத்தத்தினாலும் ஆற்றின் நடுவிலே யாருக்கும் அடையாளம் தெரியாமல் அமிழ்ந்து போனவைகளாக காணப்பட்டவைகள். அவைகள் கர்த்தர் யோசுவாவை கொண்டு எடுத்து தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், குழப்பங்கள் போன்றவைகள் யோர்தானின் வெள்ளம் போல் வந்து மோதியடித்து உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களை அமிழ்ந்து போகும்படி செய்திருக்கலாம். அதனால் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் யாருமே விசாரிப்பாரற்றவர்களாய் சூழ்நிலையினால் ஆழத்தில் அமிழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களை கர்த்தர் காண்கிறார். யோர்தானில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போன்ற சூழ்நிலைகளினால் சாய்ந்து போன கல் என்று நினைத்திருக்கின்ற உங்களை சாட்சியின் கற்களாய் நிறுத்துவேன் என்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யோர்தானின் வெள்ளமாய் இருக்கிறதே என்றும் கோலியாத்தை போன்று பல சூழ்நிலைகள் அனுதினமும் வந்து வந்து கெர்ச்சித்து கொண்டு இருக்கிறதே என்றும் கலங்கிக் கொண்டும் பயந்தும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் யோர்தானின் சூழ்நிலைகளை கடக்கும்படியும் கெர்ச்சிக்கிற கோலியாத்தின் சத்தங்களை தாழ விழப்பண்ணியும் அவமானம் நிந்தையான பேச்சுக்களினால் அடையாளம் தெரியாது போன உங்களின் வாழ்க்கையை பலரும் ஆச்சரியமாய் பார்க்கும்படி சாட்சியின் கற்களாய் மாற்றுகின்றார். அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணின தேவனை, அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களை அதிசயம் காண பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:14. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுலின் பாடுகளின் ஊழிய பாதையை பாருங்கள். அவர் பயணம் செய்த கப்பல் ஒன்று பெருங்காற்று மலையில் சிக்கி கொண்டது. அவர்களுக்கு இரவும் பகலும் 14 நாட்களாக வெளிச்சம் இல்லை. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ எதுவும் காணப்படவில்லை. ஒருவராலும் ஆகாரம் புசிக்க முடியவில்லை. எல்லோரும் அதேரியப்பட்டு நம்பிக்கை இழந்த வேளையில் அப்போஸ்தலர் பவுல் எல்லோருக்கும் முன்பாக எழுந்து நின்றார். அவர் அவர்களை நோக்கி, திடமனதாயிருங்கள், இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். என்னை ஆட்கொள்பவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் தம்முடைய தூதனை இந்த இராத்திரியில் என்னிடத்தில் அனுப்பினார் என்று கூறினார். தேவன் தன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் அவர் மற்றவர்களை தைரியப்படுத்த கூறியவராக இருந்தார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அப்படியானால் உங்களால் மற்றவர்களை தைரியப்படுத்த முடியும். மற்றவர்களை ஊக்குவிக்கும் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம். கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிருந்த 12 பேரில் 10 பேர் செய்தது போல எங்களுடைய இயற்கையான கண்களால் காண்பதை மட்டும் பேசி மற்றவர்களை தைரியப்படுத்தல் ஆகாது. விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஊக்குவித்த மற்ற இருவரான யோசுவாயும் காப்பேலையும் போல நாம் மற்றவர்களிடம் பேசும் போது இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று தைரியமாக சொல்வோமாக.

கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த காலை வேளையிலே நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22 ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 26:12 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புத்தகத்தை நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் இந்த இடத்திலே ஒரு ஜபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதக்காரனுடைய ஜபம் எப்படியாக இருக்கிறது என்றால், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்ற ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை தொடர்ந்து அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக முடிவிலே அந்த ஜபத்தினூடாக சொல்லுகிறார், எப்படி என்றால், என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, தேவனை துதிக்கும் இடமாகிய கர்த்தருடைய சபை, அவர் வாசம் செய்கிற இடம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வீதத்தில் இன்றைக்கு நாங்கள் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அதாவது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் கட்டுகிற அந்த சபையிலே நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே, நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களை நிற்கிற வேளையிலே, தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய விடுதலையையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நிற்கிற இடம், நம்முடைய கால்கள் நிற்கிற இடம் எங்கே என்பதைத்தான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய கால்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், பாவம் செய்வதற்காக துணிந்து இந்த நாட்களிலே பாவம் செய்கிற காரியத்துக்காக தொடர்ந்து இந்த நாட்களிலே அங்கே அந்த இடங்களில் நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களிலே நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா? இருந்தால் அது தேவனுடைய சபையிலே தான் அந்த இடம் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படியான இடத்திலே இருக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களிலே துதிக்கிற இடமாக அந்த இடம் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் இந்த நாட்களில் இடராதபடி இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செம்மையான இடத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வாசம் செய்கிற, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து நாங்கள் துதிப்போமா? இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய துதியின், அதாவது துதிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்திற்கு விடுதலை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படியான இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கால்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த இடத்திலே நிற்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆயிருந்தால்தான் கர்த்தரை உயர்த்தும் துதி உங்களுடைய வாயிலே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை துதிப்போமா? இருந்தால் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா? இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை இந்த நாட்களிலே விடுதலையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்களை செவ்வியான இடத்திலே இந்த நாட்களிலே, அதாவது செம்மையான இடத்திலே நிற்கும்படியாக அந்த இடத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அந்த இடத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே அந்த இடம் சபையாக இருக்கிறபடியினால் அந்த இடத்திலே சபைகளிலே தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Recording stopped.

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் நாங்கள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 22ஆம் திகதி 2026. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. ஆரம்ப வசனமாக சங்கீதம் 18:2 பார்ப்போம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய கண்மலை என்பதை உங்களுக்கு தெரியுமா? இன்றைய வேத வசனம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நம்முடைய வல்லமையான கண்மலையும் பாதுகாப்பான அடைக்கலமுமாக இருக்கிறார். ஒரு உறுதியான கண்மலை ஒரு வீட்டை நிலையாக நிற்கச் செய்வது போல, இயேசு உங்களை பலமாகவும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறார். இயேசு ஒருமுறை இரண்டு வீடு கட்டுகிறவர்களை பற்றி பேசினார். ஒருவர் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினார், மற்றொருவர் மணலின் மேல் கட்டினார். புயல் வந்தபோது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியாக நின்றது. இது மத்தேயு 7:24-27. தேவனுடைய வார்த்தையை படித்து அதனை தியானித்து அது சொல்லுகிறபடி நடக்கும் போது உங்கள் வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. புயல்கள் என்பது வாழ்க்கையில் வரும் சிரமங்கள், கஷ்டங்கள், சவால்கள் அல்லது பயமுறுத்தும் சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? கர்த்தர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். கிறிஸ்துவே நான் நிற்கும் கண்மலை, ஆகையால் மகிமையும் அழகும் நிறைந்த வாழ்க்கைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என் உறுதியான அஸ்திவாரமாக இருப்பதால் நான் எப்போதும் பாதுகாப்பாகவும் பலப்படுத்தப்பட்டவனாகவும் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, என்று நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக எங்களை நீங்கள் உருமாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்று முதல் உங்கள் வசனத்தை இன்னுமாய் தியானிக்கவும் என்ன இயேசு ராஜாவை, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைய நாளிலும் என்னென்ன கஷ்டங்கள் புயல்களுக்குடாக போய்கொண்டிருக்கிறார்களோ என்னை சுராஜாவே, அவை அனைத்துக்கும் உங்கள் வார்த்தையில் அப்பா பதில் இருக்கிறது ராஜா. அந்த வார்த்தையின் மூலம் இசுராஜாவே அவர்களுடைய எல்லா புயல்களையும் அப்பா வென்றெடுத்து நீங்கள் தந்திருக்கும் இந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்க இன்றைய நாளிலும் நீங்கள் தந்த இந்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into the word meditation for today. Today is Monday, 22nd of June 2026. And the topic for today is Founded on the Rock. The opening scripture is taken from Psalm 18 verse 2. The Lord is my rock and my fortress and my deliverer. Did you know that Jesus is your rock? That's what today's scripture teaches us. He is our strong rock and our safe place. Just like a solid rock keeps a house standing firm, Jesus keeps you strong, safe, and secure. Jesus once talked about two builders. One built his house on a rock, and the other built it on sand. When the storms came, the house built on the rock stood strong. This is in Matthew 7 verses 24 to 27. You build your life on the rock by studying God's word, meditating on it, and doing what it says. Storms can be difficulties, challenges, or scary moments. But when your life is built on God's word, you don't have to be afraid. Why? Because the Lord is always with you and He will protect you. Hallelujah. Let's look into another scripture from Acts 20 verse 32. And now, brethren, I commend you to God and to the word of His grace, which is able to build you up and to give you an inheritance among all them which are sanctified. Hallelujah. Please repeat after me. Christ is the rock on which I stand. Therefore, I am set for a glorious and beautiful life. I am always secure and strengthened because God's word is my firm foundation. In Jesus' name, amen. Hallelujah. God bless you all. Have a wonderful day. See you tomorrow.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் நாங்கள் வாக்கு தத்தியானத்துக்கூடாக நற்சிந்தனைகளுக்கூடாக தேவனுடன் ஒரு தியானம் அந்த காரியத்துக்கூடாக அத்தோடு ஜீவ வார்த்தை ஜீவ மன்னா வாக்கு தத்துவத்தோடு வழி நடத்தப்பட்டோம். கத்திரதாமே உங்களுக்கூடாக வழி நடத்துவாராக, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பதை விசுவாசிக்கிறோம். நாள் இந்த வழியிலிருந்து ஊழியரை அழைக்க இருக்கிறோம்.
1: Recording in progress.
0: ஆமீன். எங்களுடன் தேவ ஊழியர் சவரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தவியான தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். கத்தருடைய கேரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். ப்ரைஸ் லார்ட் ஐயா.
2: ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட்.
0: ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எடுத்து வரப்போகிற ஜபங்களையும் பாடல்களையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே நமது அன்பான சகோதரர் சங்கமத்தின் வானொலியை நடத்துகிற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவருடைய உடி சேர்ந்த அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம் வானொலியை சோயம் எடுக்கின்ற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே ராஜா உங்களுக்கு பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க முடி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே மற்றும் ராஜா சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவகுமாரனுக்கு கோடி சோத்திரன் ராஜா. தகப்பனே உலகளா ரீதியில் உங்களோட மாம்சமான யாவர் மேலும் உங்களை ஆவியை ஊட்டுவேன்னு சொன்னீங்க ராஜா. ரெண்டக்கே ஊட்டப்பட முடி ஜபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ரசிப்பு கொண்டு வாழ் எடுத்துக்க ராஜா. எங்களை தெரிஞ்செடுத்தது போல ராஜா எல்லா குடும்பங்களையும் தெரிஞ்செடுத்து ரசிப்பு கொண்டு வாழ் எடுத்துக்க ராஜா. தெரிஞ்செடுத்து வழி நடத்துங்க ராஜா. பாவத்துல மூழ்கி போயிருந்த என்னை தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. சினிமாவில அப்பா சினிமா பைத்தியமாயிருந்த என்னை தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. மதுவிலையும் இருந்த என்னை தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. அதுக்காக கோடி கோடி நன்றி ராஜா. கோடி நன்றி ராப்பனே. கோடான கோடி நன்றி ராஜாவுக்கு. தொடர்ந்து அப்பா நாளைக்கு நானும் இந்த படம் பார்த்து கொண்டது என்ன தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. அனுதினமும் மதுபானத்தில் இருந்து என்னை தெரிஞ்செடுத்ததுக்காக கோடி நன்றி ராஜா. விடுதலை இருந்தீங்க ராஜா விடுதலை. அதே கூட வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுவீங்க ராஜா. விடுவீங்க விடுவீங்க. குடும்பங்களை ஆசீர்வாதீங்க தாப்பனே. குடும்பங்களை ஆசீர்வாதீங்க ராஜா. ஆசீர்வாதீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம் ராஜா. மற்றும் தகப்பனே தேசங்களில் எல்லா வளங்களையும் ஆசீர்வதிக்கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள விவசாய வளங்களை இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் எல்லா வளங்களையும் ஆசீர்வதிப்பதோடு விவசாய வளங்களையும் இரட்டத்தனியாக ஆசீர்வதித்து வருகிறமைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. தொடர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க வாயெடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் ஜனமே. மனந்திரும்பு என்று வேதம் சொன்னால், மனந்திரும்பு என்று நாம சொன்னால், மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே, மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே, மனம் போனபடி திட்டு

0: வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னால் மிக விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னால் மிக விசனத்தோடு கேலி செய்யும் ஜனமே, மிக விசனத்தோடு கேலி செய்யும் ஜனமே. நல்ல வழி என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்த வழி பூங்கல் என்று சொல்லும் ஜனமே. நல்ல வழி என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்த வழி பூங்கல் என்று சொல்லும் ஜனமே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாய் இல்லை என்று சொல்லும் மனமே. நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாய் இல்லை என்று சொல்லும் ஜனமே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால், சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்தவர் உடலே. அங்கே எரியுது பாறக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்தவர் உடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்தவர் உடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்பவர் உடலே. ஆமேன் பிரதர்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான பாடல். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல், அருமையான வரிகள். ஆமேன். நரகத்தை குறித்த அந்த பாடல் அருமையாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே மக்களை, ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய விழிப்புணர்வு வர கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த பாடல் மூலம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தமாகனால் நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம் பிரதர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ்.
2: காட் பிளஸ் டூ பிரதர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களை சேர்ந்து ஊழியம் செய்கிற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள், மற்றும் முதலாளியில் சங்கமமான சுகம் எடுக்கிற மற்ற எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அணு வினாடியும் கிடைக்க வேண்டும். இயேசு கிருஷ்ணன் நாமல்ல வாத்தி கொண்டு காட் பிளஸ். காட் பிளஸ்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் சாட்சிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சகோதரி ஜீவாவையும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருக்கிறோம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சம். ஒரு ஓரிரு பாடலோடு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.

நண்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

இயேசுக்குள் பிரியமானவர்களே, வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கேட்டு குறிப்பெடுத்து வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததை குறித்து எழுதியிருந்தீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள், அனைவருக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வசனத்திற்கு நமது வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போமாக. இந்நாட்களிலே நாம் யாக்கோபு நிருபத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று 5வது அதிகாரத்திலே முதல் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் இந்த 5வது அதிகாரத்திற்குள்ளே வரும்பொழுது இந்த நிருபத்தின் ஒரு சிறந்த பகுதிக்குள்ளாக வந்துவிட்டதை உணர முடியும். இந்த பகுதி இந்த நிருபத்திலே இடம்பெற்றிராதது போல கூட தோன்றும். நீங்கள் இந்த முதல் 6 வசனங்களை மட்டும் தனிப்பட வாசித்து சிந்தித்தீர்களானால், பணக்காரர்களை கொள்ளையிட வேண்டும் அல்லது செல்வத்தை பங்கிட வேண்டும் என்று அவர் கூறுவது போல நமக்கு காணப்படும். அதற்கு மாறாக இந்த பகுதியில் உள்ள வசனங்களை கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலன் யாக்கோபு அவ்வாறு ஒன்றும் போதிக்கவில்லை என்பதையும் கண்டுகொள்வீர்கள். அவர் விசுவாசிகள் இந்த உலகத்திலே எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறதை இங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலன் யாக்கோபு வாழ்ந்த ரோம உலகம் நாம் இப்பொழுது வாழ்வதைப் போன்ற நவீன உலகம் அல்ல. வாழ்க்கை முறை முற்றிலும் மாறுபட்டது. யாக்கோபின் காலத்திலே நடுத்தர மக்கள் கிடையாது. ஒன்று மிக பெரிய பணக்காரர்களாயிருப்பார்கள் அல்லது மிகவும் ஏழைகளாயிருப்பார்கள். அந்நாட்களிலே கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் ஏழைகளான குடும்பங்களிலிருந்தும் அடிமைகளிலிருந்தும் வந்தவர்களாயிருந்தார்கள். அப்பொழுது நாம் இன்றைய நாட்களிலே காண்பதைப் போன்ற பெரிய பெரிய தேவாலயங்கள் எல்லாம் கிடையாது. சபைக்கென்று கட்டிடங்களே கிடையாது. ஆதி திருச்சபை அவ்வாறு காணப்படவில்லை. பிரியமானவர்களே, நாம் இந்த வேத பகுதியை அணுகும் பொழுது அப்போஸ்தலனாய் யாக்கோபு செல்வத்தை கண்டனம் பண்ணவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். செல்வம் தன்னில் தானே தீங்குள்ளதல்ல, நன்னறி கெட்டதல்ல. அதாவது இது நல்லொழுக்கத்தையும் தீய ஒழுக்கத்தையும் சேராத ஒன்று. வேதம் பணத்தை கண்டனம் பண்ணவில்லை. அநேகர் இவ்வாறு ஒரு தவறான கண்ணோட்டத்தை இன்று பெற்றிருக்கிறார்கள். பணத்திலே தீமை இருப்பதாக எண்ணுகிறார்கள். பணத்தை குறித்து குறைவான மதிப்பீடு, இழிவான முறையற்ற வகையிலே வந்த ஆதாயம் என்று சிலர் இதை அழைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, வேதம் செல்வத்தை இவ்வாறு அழைக்கவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கிறோம் இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எனவே பிரச்சனை பணத்திலே இல்லை, ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் உள்ளத்திலே தான் இருக்கிறது. பணத்தின் மீதான ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பின்னர் இந்த வேர் உறுதிப்பட்டு மரத்திலே தீய கனிகள் உண்டாகிறது. மக்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்காக யாக்கோபு அவர்களை கண்டனம் பண்ணவில்லை. அவர்கள் பணத்தோடு கொண்டுள்ள தவறான தொடர்பிற்காகவே அவர்களை கண்டனம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து செல்வத்தை குறித்து மிக அதிகமாகவே கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறின 3 ஓமைகள் யாக்கோபு கூறின காரியங்களை புரிந்து கொள்ள மிகவும் நமக்கு உதவி செய்கிறது. லூக்காளின சுவிசேஷம் 16:19-31 உள்ள வசனங்களிலே ஏழையாகிய லாசருவும் ஐஸ்வர்யவானும் பற்றிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இது ஒரு நடந்த நிகழ்ச்சி என்றே விசுவாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான் எவ்வாறு தன் பணத்தை செலவழிக்க வேண்டும் என்பதனை குறித்து இதிலே அழகாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அந்த ஐஸ்வர்யவான் மிகவும் செல்வ செழுமையோடு வாழ்ந்து வந்தான். அவன் வாசல் அருகே பிச்சைக்காரனாகிய லாசருவும் வைக்கப்பட்டிருந்ததுதான் ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாகும். யார் அவனை அந்த வாசல் அருகிலே வைத்தது தெரியாது. இருந்த போதிலும் அந்த பணக்காரன் இந்த லாசருவுக்கு ஒரு விதத்திலே பொறுப்பாளியே. அந்த பணக்காரன் தன்னுடைய மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளையாவது லாசருவுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது நாய்கள் வந்து லாசருவின் பருக்களை நக்கிற்று. இவ்விதமாக லாசரு விசுவாசத்திலே ஐஸ்வர்யவானான் என்று சொல்லலாம். இவ்வாறு இப்படி சொல்லுகிறீர்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இந்த 2 மனிதரும் மரித்த பின்னர் எங்கே சென்றார்கள்? லாசரு ஆபிரகாமின் மடிக்கும் பணக்காரன் நரகத்திற்கும் சென்றார்கள் இல்லையா. இதன் மூலம் தேவன் இந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கையையும் எவ்வாறு நியாயம் தீர்ப்பார் என்பதை பார்க்கிறோம். லூக்கா 12வது அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்ட திட்டமிட்டதை பார்க்கிறோம். அவன் திட்டமிட்டான், கட்டவில்லை. காரணம், அதற்கு முன்பதாக அவன் மரித்து போனான். அந்த மனிதன் ஐஸ்வர்யவானாக இருந்ததற்காக இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் கண்டனம் பண்ணவில்லை. அவர் அதை பற்றி கூறும்போது அதை ஒரு செய்தியாகவே கூறுகிறார். வெளிப்பிரகாரமாக பார்க்கும்பொழுது இந்த மனிதன் நல்லவனாக நேர்மையானவனாகவே காணப்பட்டான். ஆனால் அவன் பணத்தை போற்றி பாதுகாத்து வந்தான். அவன் தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் சிறப்பாக வாழ விரும்பினான்.
நித்தியத்தை குறித்து அவன் சிந்திக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இவனை பார்த்து மதிகேடனே என்றார். உண்மையில் இவன் பொருளாசைக்காரனை விட மோசமானவன், சுயநலம் உள்ளவன். அவன் தனக்கென்று செல்வத்தை பத்திரப்படுத்தி வைக்க விரும்பினான். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனையாகும். வேதவசனம் அவ்வாறுதான் அழைக்கிறது, பொருள் ஆசையான விக்கிரக ஆராதனை. அது செல்வத்தை வணங்குவதற்கு சமமானது. அதே போல உங்களை நீங்களே வணங்குவதுதான் சுயநலம். இப்படிப்பட்ட காரியத்திலேயே அநேகர் இன்று வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதை கிறிஸ்தவ ஒழுக்கமாக கூட இன்று அநேகர் போதிக்கிறார்கள். நாம் நம்மை குறித்து உயர்வாக எண்ண வேண்டும் என்றும் நம்மிலே அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று போதிப்பதுதான் அந்த ஒழுக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானை குறித்து கூறிய மூன்றாவது உவமை அநீதியான உக்ரானக்காரனை பற்றியது. இதை லூக்கா 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இதில் தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வாறு பணத்தை புத்தியாக பயன்படுத்த வேண்டும் என்று போதிக்கிறார். மனிதன் பணத்தை எவ்வாறு சம்பாதிக்கிறான் என்பதற்காக மட்டும் தேவன் கணக்கு கேளாமல் அவன் பணத்தை எவ்வாறு செலவழிக்கிறான் என்பதை குறித்தும் பொறுப்புடையவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் வேத பகுதிக்குள்ளாக கடந்து போகும் முன்னர் இன்னொரு கேள்வியை குறித்தும் சற்றே சிந்திக்க வேண்டியது அவசியம். இங்கே யாக்கோபு கண்டனம் பண்ணுகிற ஐஸ்வர்யவான்கள் விசுவாசிகளா அல்லது அவிசுவாசிகளா? அவர்கள் தேவ பக்தி உள்ள பணக்காரர்களா அல்லது தேவ பக்தி அற்ற பணக்காரர்களா? இந்த கேள்வியை குறித்து வேத வியாக்கியானம் பண்ணுகிறவர்களிடையே சில கருத்துக்கள் வித்தியாசப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலானவர்கள் இது தேவ பக்தியற்ற ஐஸ்வர்யவான்களுக்கு நேராக சொல்லப்பட்டது என்றுதான் கூறுகிறார்கள். இதுவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஜான் கல்வின், தாமஸ் மெண்டேன் போன்றோர் இப்படிப்பட்ட கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். தேவ பக்தி உள்ளவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த புஸ்னா யாக்கோபு திடீரென்று தேவ பக்தி அற்றவர்களோடு பேச திரும்ப காரணம் என்ன? உண்மையை பார்ப்போம் என்றால் அவர் அவ்வாறு மாறவில்லை. அவர் எப்பொழுதும் தேவ ஜனங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவான்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அவர் எவ்வாறு தேவ ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்க முடியும்? அவர் தேவனற்ற ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் அதே வேளையிலே தேவ பக்தி உள்ள ஜனங்களிடம் நீங்கள் தேவ பக்தியற்ற ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறீர்கள், இங்கே இந்த தேவ பக்தியற்ற ஐஸ்வர்யவான்கள் சில கடினமான நிலைமையை உங்களுக்கு கொடுப்பார்கள், அப்படிப்பட்டவர்களுடைய இரக்கத்தில் தான் இந்த தேவ ஜனங்கள் இருக்க வேண்டியது இருக்கிறது என்பது போல சொல்கிறார். யோவான் 16:33 வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பான காரியத்தை சொல்கிறார். கவனியுங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். தேவ ஜனங்கள் இந்த சூழ்நிலையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவன் பக்தியற்ற பணக்காரர்களை இங்கே இல்லாவிட்டாலும் நித்தியத்திலே தண்டிப்பார், நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிந்து பொறுமையாயிருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் 6 வசனத்திலே இதை அவர் தெளிவுபடுத்துகிறார். நீதிமானை நீங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் என்று சொல்கிறார். தேவன் ஐஸ்வர்யவான்களின் இந்த செய்கையை கண்டனம் செய்கிறார். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை, ஆனால் தேவன் இதை அனுமதித்தார் என்று இதன் மூலம் காண முடிகிறது. இருந்த போதிலும் தேவன் அவர்களை இறுதியிலே நியாயம் தீர்ப்பார். அதாவது நரகத்திற்கு ஐஸ்வர்யவானாக போவதை விட ஏழையாக போவதே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நாம் அங்கே போகப் போவதில்லை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே, நாம் அவருடைய நித்திய ஜீவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் நரகத்திற்கு போவதில்லை. தாவீது துன்மார்க்கருடைய செழுமையான வாழ்வியைக் கண்டு குழம்பி போனார். அவருக்கு அதற்கு ஒரு முடிவே தெரியாது, கலங்கினார். பாருங்கள் சங்கீதம் 37:35-36 வசனங்கள். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருப்பான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை என்று சொல்கிறார். இந்த சங்கீதத்தின் முந்தின பகுதியிலே யாக்கோபு கூறியிருக்கின்ற அதே ஆலோசனை சொல்லப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 37:7 வசனத்திலே, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்று சொல்கிறார். இது ஒரு சிறந்த வாக்கியம் இல்லையா? பிரியமானவர்களே, இவர் தேவனற்ற பணக்காரர்களை குறித்து பேசுகிறார். தாவீது தேவாலயத்திற்குள்ளே சென்று தேவன் அவர்களை விசாரிப்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் குழப்பமுடையவராகவே காணப்பட்டார். இப்பொழுது யாக்கோபு 5:1 வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிற்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். யாக்கோபு தன்னுடைய காலத்தில் உள்ள பணக்காரர்களை குறித்தா அல்லது எதிர்காலத்திலே வரப்போகிற பணக்காரர்களை குறித்தா சொல்லுகிறார்?
அவர் காலத்திலே இருந்த ஐஸ்வர்யவான்களை குறித்துதான் எச்சரிக்கிறார். அது அன்று மட்டுமல்ல, இன்று வரை பொருத்தமுள்ளதாகவே காணப்படுகிறது. அப்போஸ்தலன் யாக்கோபு இந்த நிருபத்தை கிறிஸ்துவுக்கு பின் 45 முதல் 50 ஆண்டுக்குள்ளே எழுதியிருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 60 ஆண்டு என்று சொல்கிறார்கள். இருந்த போதிலும் எருசலேமின் அழிவு கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டிலேயே இருந்தது. இது போன்ற ஒரு அழிவை எருசலேம் இதற்கு முன் கண்டதில்லை. அவன் அதை உழுது போட்டான். அவனுக்கு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிடிக்கவில்லை. அந்த நகரத்திலே இவர்களே இருந்தபடியினாலே, அதை வெறுத்து அழித்தபடியினாலே அங்கே ஒரு யூத ஐஸ்வர்யவான் கூட தப்பவில்லை. அவர்களிலே அநேகர் கொல்லப்பட்டார்கள், சிலர் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய செல்வம் எல்லாம் பிடுங்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அப்போஸ்தலன் யாக்கோபு கூறிய வசனங்கள் நிறைவேறின. இயேசு கிறிஸ்துவும் பரலோகம் ஏறி போகும் முன்னர் இதை குறித்து சீஷர்களிடத்திலே சொன்னார். லூக்கா 21:20 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள் என்றார். இது கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டிலே நிறைவேறியது. யாக்கோபு 5:2 பாருங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்திலே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை ஐஸ்வர்யவான்களுக்கு எச்சரித்து சொல்கிறார். இது அன்றைய நாட்களிலே வாழ்ந்த ஐஸ்வர்யவான்களை எந்த அளவு பாதித்திருக்கும் என்பது கேள்விக்குறிதான். எவ்வாறு இன்றைய ஜனங்கள் தேவனுடைய எச்சரிப்பை சற்றும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ, இதைவிட மோசமாகவே அவர்களும் இருந்திருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. இருந்த போதிலும் எதிர்காலமானது தனக்கு உறுதியற்றது என்பதை அநேக பணக்காரர்கள் இன்றைப் போல அன்றும் உணர்ந்திருப்பார்கள். இயற்கை சீற்றம், பஞ்சம், பொருளாதார மந்தம், இது போன்ற எத்தனையோ ஆபத்துகள் செல்வத்திற்கு உண்டு. மனிதன் பணக்கத்தை புழக்கத்திலே விட்ட நாளிலிருந்து இது வழக்கமாயிருக்கிறது. உலக வரலாற்றிலே அநேக நல்ல செழுமையான வருடங்களையும் மோசமான நெருக்கடியான வருடங்களையும் நாம் காண முடிகிறது. 1930 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தத்தை உலகம் மறக்காது. பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரே இரவிலே பரம ஏழைகளானார்கள். அநேக செல்வந்தர்கள் பல வியாபாரிகளாக தெருக்களிலே நின்றார்கள். வங்கியின் நிலையான வைப்பு தொகையாவணம் செல்லுபடியற்ற ஒரு சாதாரண தாளை போலாகிவிட்டது. பாருங்கள் யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் எவ்வாறு துருப்பிடிக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் அழிவை காணப்போவதால் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இதுவே தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் மேல் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து கூறிய 2 ஓமைகளிலே அந்த ஐஸ்வர்யவான்கள் மேல் வந்த நியாய தீர்ப்பை போல இவர்கள் மேலும் வரும். இந்த இருவருக்கும் மரணம் நேரிட்டது. மரணமானது ஒரு பணக்காரனை செல்வத்தினின்று நிச்சயமாகவே பிரித்துவிடும். ஒரு குடும்ப தலைவர் மரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது உறவினர்கள் வெளியே காத்துக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திலே உள்ள அறையிலிருந்து மருத்துவரும் வழக்கறிஞரும் வெளியே வந்தார்கள். உடனே குடும்ப உறுப்பினர் வழக்கறிஞரிடத்திலே அவர் எவ்வளவு விட்டு சென்றார் என்று கேட்டார்கள். அதற்கு வழக்கறிஞர், அவர் எல்லாவற்றையும் தான் விட்டு விட்டு சென்று விட்டார், இங்கே இருந்து ஒன்றுமே எடுத்துச் செல்லவில்லை என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இவ்விதமாகத்தான் தங்கமும் வெள்ளியும் துருப்பிடித்து போகிறது, பிரயோஜனமற்று போகிறது. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு அவருடைய சொத்துக்களை நிலத்தை எல்லாம் சுற்றி காட்டினார். அவ்வாறு காட்டிய பிறகு, இந்த நிலமும் பரலோகமும் சிறந்தது, ஆனால் இந்த நிலமும் நரகமும் கொடியது என்றார். ஆம், இவ்வுலக ஆஸ்தியை விட்டு போகும்பொழுது பரலோகம் போவதே சிறந்தது, ஆனால் நரகத்தை பெறுகிறவர்களாக இருப்போம் என்றால் அது கொடியது. செல்வத்தை சேமித்து வைப்பதற்காகவே தேவனற்ற ஐஸ்வர்யவான்களை அப்போஸ்தலன் யாக்கோபு கண்டனம் பண்ணுகிறார். பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்கும், அழிந்து போகும். ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆனாலும் திருப்தி அடைய போவதில்லை. அவன் இன்னும் பல கோடிகளை சம்பாதிக்க முற்படுகிறான். இது கடல் நீரை குடிப்பது போல உள்ளது. நீங்கள் அதிகம் குடிக்க குடிக்க இன்னும் தாகம் உண்டாகும். செல்வந்தன் அவ்வண்ணமாகவே பல கோடிகளை சேர்த்துக் கொண்டே போனாலும் அது அவனை திருப்திப்படுத்தவோ சந்தோஷப்படுத்துவதோ இல்லை.

என்ன ஒரு பரிதாபம்! தன்னுடைய செல்வத்தாலே மகிழ்ச்சி இல்லை என்பதை வருத்தத்துடன் சொல்கிறார். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகவே தேவன் செல்வத்தை தருகிறாரே ஒழிய சேமித்து வைப்பதற்காக இல்லை. இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையிலே வருகின்ற செல்வந்தன் பெரிய களஞ்சியத்தை கட்ட முயற்சிக்கிறான். அதில் தன்னுடைய கனிகளையும் பொருட்களையும் பாதுகாத்து வைக்க முடிவு செய்தான். நமக்கு ஓரளவுதான் உண்ண முடியும், குடிக்க முடியும். ஒரு நேரத்தில் ஒரு சட்டையும் ஒரு வேட்டியுமே நம்மாலே அணிய முடியும். செல்வம் சேர்க்க சேர்க்க அது பாறை அடுக்கு போன்று சேர்ந்து கொண்டே வரும். உங்களால் அனைத்தையும் உண்ண முடியாது, அதை கொண்டு எதையும் செய்ய இயலாது. ஆகவேதான் இயேசு அவனை பார்த்து மதிகேடனே என்றார். அவன் தன்னுடைய களஞ்சியத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு மற்றவருடைய களஞ்சியத்தை நிரப்பியிருக்க வேண்டும். ஆம், செல்வமானது சேர்த்து வைக்கப்படாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? செல்வத்தை சுயநலத்தோடு உங்களுக்காக சேர்த்துக் கொண்டே போகிறீர்களா? உங்கள் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேவனை விசுவாசிக்காதபடி காணப்படுகிறீர்களா? உங்கள் வீட்டின் முன் லாசர் போன்ற ஏழைகள் வாழும் பொழுது நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து ஏழை எளிய மக்களை குறித்து அக்கறையற்றவர்களாய் இருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். யாக்கோபு 5:4 பாருங்கள். இதோ, உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எழுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. தேவனற்ற பணக்காரர்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கிறதற்காக மட்டுமல்ல, அதை அவர்கள் நேர்மையற்ற வழிகளிலே சேர்ப்பதாகவும் யாக்கோபு கண்டனம் பண்ணுகிறார். அவர்கள் பணக்காரர்கள் ஆவதற்காக ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். இயேசு கூறிய உண்மையிலே பிச்சைக்காரன் உண்பதற்காக சில துணிக்கைகளை மேஜையிலிருந்து ஐஸ்வர்யவான் விடுவதாக இல்லை. அந்த ஏழை லாசரு இந்த ஐஸ்வர்யவான் வீட்டின் கதவு முன்னே வைக்கப்பட்டான். ஏனென்றால் அந்த ஐஸ்வர்யவானே அந்த ஏழைக்கு பொறுப்பானவன். நீதிமொழிகள் 22:7 பாருங்கள். ஐஸ்வர்யவான் தருத்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நேர்மையற்ற வகையிலே செல்வம் சேர்க்கின்ற தேவ பக்தியற்ற மனிதனையும் தேவன் கண்டனம் பண்ணுகிறார். குறிப்பாக தேவ ஜனங்களை கீழ்ப்படுத்தி அவ்வாறு செல்வம் சேர்ப்பதை தேவன் கண்டனம் பண்ணுகிறார். தேவன் ஒருவேளை இப்பொழுது ஒன்றுமே செய்யாமல் காணப்படக்கூடும், ஆனால் எதிர்காலத்திலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எளியவர்களை ஒடுக்கியே செல்வத்தை சேர்ப்பார்கள் என்றால் தேவன் நிச்சயம் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இது செல்வந்தர்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து உயர்மட்டத்தில் உள்ள உயர்ந்தவர்களுக்கும் எச்சரிப்பின் வார்த்தையாக அமைகிறது. மனிதன் செல்வத்தை எவ்வாறு உருவாக்குகிறான், அதை எவ்வாறு செலவழிக்கிறான் என்பதை தேவன் கவனமாய் கவனிக்கிறார். அது தவறாக செல்லும் பொழுது அதை நியாயம் தீர்க்கவும் செய்கிறார். யாக்கோபு 5:5 வாருங்கள். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். செல்வந்தர்கள் தவறான வழியிலே பணத்தை செலவழிக்கிறார்கள். கருமி சொல்வான், பணம் தாளாக இருப்பதனாலே அடிக்கு சேர்ப்பது எளிது என்பான். செலவாளி சொல்வான், நாணயம் உருண்டையாக இருப்பதால் உருண்டு விடுகிறது என்பான். எப்படியாயினும் நீங்கள் தவறான வழியிலே சேர்க்கிறீர்கள், செலவழிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் ஒரு நீதிமொழியை கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:11 பாருங்கள். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 21:11 பாருங்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து கூறிய இரண்டு தேவனற்ற ஐஸ்வர்யவான்களை பற்றிய ஓவியமாகும். இருவருமே நன்றாக வாழ விரும்பினார்கள். ஒரு ஐஸ்வர்யவான் இப்பொழுது சேர்த்து வைத்து வயதான காலத்திலே வாழ்ந்திருக்க நினைத்தான். மற்றொருவன் ஒரு ஏழை மனிதன் வாசலிலே இருந்து துன்புறும் பொழுது சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழ விரும்புவீர்கள் என்றால் வாழுங்கள். ஆனால் தேவன் உங்களை பார்த்து மதிகேடனே என்றுதான் சொல்லுவார். நீங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா, அல்லது இந்த உலக வாழ்க்கையை மட்டும் விரும்புகிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். யாக்கோபு 5:6 வாசிக்கிறேன். நீதிமானை நீங்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்வீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இங்கே நாம் பார்ப்பது தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் தேவ ஜனங்களை இவ்வாறு துன்புறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு

0: இரண்டாம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் என்று அங்கே அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து சொல்கிறார். இவ்வாறு தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் தேவ ஜனங்களை துன்புறுத்தும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் நீதிமான்களை பின் நாட்களிலே கனப்படுத்துகிறார், தேவனற்ற ஐஸ்வர்யவான்களையோ தண்டிக்கிறார். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை என்று பார்க்கிறோம். அதாவது தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் செய்த காரியம் நிறைவேறிவிட்டது. அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள் போல காணப்படுவார்கள். தாவீதிற்கு இந்த காரியமே கலக்கத்தை முதலாவது கொடுத்தது. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருக்கிறான் என்று சொன்னார். ஒருவன் தவறு செய்தால் அதற்காக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். பாபிலோன் ராஜா தவறு செய்து கொண்டே போனான், அவனை தடுப்பார் எவரும் இல்லை. தேவன் இவ்வாறே துன்மார்க்கரை சில வேளைகளிலே விட்டுவிடுகிறார், பின்னால் தண்டிக்கிறார். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். அவர்களை தேவன் இப்பொழுது நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் அவர்களுடைய முடிவு மிகவும் கொடியதாயிருக்கும். செல்வமானது மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை ஒருபொழுதும் தராது. தேவனுடைய மனிதனாக இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு இங்கு ஒரு அருமையான பாடம் வருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வங்கிக் கணக்கிலே எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள்? இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தால் அவர் உங்களுடைய வரவு கணக்குகளை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? அதை அவர் ஒரு நாளிலே செய்யத்தான் போகிறார். உங்களுடைய செல்வத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய செலவு கணக்கிலே உங்களுக்காக செலவழிக்கப்பட்டது அதிகம் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக செலவழிக்கப்பட்டது அதிகம் காணப்படுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீதிமொழிகள் 30:8-9 வசனம் என்ன சொல்கிறது? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக, அதாவது என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதுவே நம்முடைய ஜபமாகவும் இருக்கட்டும். நாம் செல்வந்தர்களாக இருந்து தேவனை மறுதளிக்காமல், இல்லையென்றால் ஏழையாக இருந்து திருடாமல், தேவன் நமது படியை நமக்கு அளந்து போஷிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை கர்த்தருடைய சித்தப்படி நம்மை செல்வந்தர்களாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருப்பார் என்றால், அதற்கு காரணம் நம்மை சுற்றி இருக்கிற தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை நாம் மனப்பூர்வமாய் சந்திப்பதற்காகவும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உற்சாகமாய் கர்த்தருக்காக கொடுப்பதற்குமே என்பதை மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்களை குறித்து நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்டோம் ஐயா. எங்களிலே யார் யார் என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை ஒருவேளை செல்வந்தர்களாக வைத்திருப்பீர்கள் என்றால், தவறான வழியிலே செல்வம் ஈட்டுகிறவர்களாய் காணப்படாதபடி நீரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்கள் கொடுத்திருக்கிற செல்வத்தினாலே நாங்கள் தேவையுள்ளவருடைய தேவைகளை சந்திக்கவும், உம்முடைய ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கவும் நீரே தொடர்ந்து எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே செல்வத்தை குறித்து என்ன எண்ணம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்பதை நீர் ஒருவரை அறிந்திருக்கிறீர். எனவே தொடர்ந்து அதை குறித்து எங்களோடு பேசும், உம்முடைய விருப்பத்தை தெளிவுபடுத்தும், அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி தமிழ் TTV @radio882

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வர இணைந்திருக்கிறார் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ண அவர்கள். பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் சங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கத்தடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் அவருடைய எல்லா காரியங்களிலும் கத்தடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு இணைந்திருப்பார் விசுவாசிக்கிறோம். கத்தர் நேற்றைய நாளிலே அபிஷேகித்திருப்பார் சபை ஊழியங்களிலே. இன்றைய நாளிலே புதிய உற்சாகத்தோடு இணைந்திருக்க ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலைப்பிலே கேட்க போகின்ற யூடியூப் கூடாக ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
2: ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்கள் மதிலே பசுத்த ஆவியை குறித்து நான் பேசி வரும்போது பசுத்தாவின் வல்லமை, இயேசு நாமத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்று மூன்று தலைப்புகளில் மூன்று வாரத்தில் உங்கள் மதியிலே நான் பேசுவேன். இன்றைக்கு இயேசு சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை, பசுத்த ஆவி அவருடைய வல்லமையை கிரியை செய்கிறார், அவருடைய வல்லமை வைத்து அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்தை புகழ்வதும் இயேசுவானவர் பேசின வார்த்தைகளை நினைவு ஊட்டவும் பசுத்த ஆவி அவருடைய நாமத்தை. ஆகவே பசுத்த ஆவி இந்த காலகட்டத்தில் நமக்கு கிரியை செய்கிறார். அடுத்ததாக இயேசுவின் நாமத்தின் வல்லமை குறித்து பார்த்தோம். அவருக்கு என்னென்ன எவ்விதமாக அவருடைய வல்லமை செயல்பட்டது பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்று. போன வாரம் புதன்கிழமை பார்த்தோம் அவருடைய வார்த்தையின் வல்லமை என்று பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது மாறாத வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அருளப்படுகிற கிருபை அது மிகப்பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போவது இயேசு சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை, பெற்ற ரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் தன்னை பலியாக அர்ப்பணிக்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை நாம் அறிந்தவர்களாய், இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், இந்த வேதத்திலே நாம் அவருடைய இரத்தத்தை குறித்து பேசும்போது அவருடைய இரத்தம் அவருடைய இரத்தத்தின் வல்லமை விசுவாசின் கிரியைகளை அழிக்கிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை பாவ கட்டுகளை உடைக்கிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை அசுத்தமாய் இருக்கிற ஒரு ஆத்மாவை பசுத்தப்படுத்துகிறது, அவருடைய ரத்தம் சாப கட்டுகளை உடைக்கிறது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார். கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனம் தாது. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் பேசுவதற்கு எனக்கு தகுதியை ஒரு ஸ்தானத்தையும் ஒரு கணத்தையும் கொடுத்தது என்னுடைய பாவ கரைகளை நீக்கி பசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையை பிள்ளையாய் இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால சுத்திகரிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பசுத்தமாக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பாவ கட்டுகள் முறிக்கப்பட்டது, அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே விசுவாசியின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே பிசாசை ஆளுகிற பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றினது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். ஒரு பசுத்தவான் பசுத்தத்திற்காக போராடும் போது அந்த பிசாசு எவ்விதத்திலும் எப்பக்கத்திலும் சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கிற அந்த பசுத்தமுள்ள ரத்தம், அந்த பசுத்தமுள்ள ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த பசுத்த ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் இல்லை, பாவம் மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆடு அடிக்கப்பட்டது, பறவைகள் அடிக்கப்பட்டது, பலி செலுத்தினார், ஆயிரம் ஆயிரக்கணக்கான பலிகள் செலுத்தப்பட்டது பாவத்திற்காக. பலிப்பிடத்திலே ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு சுத்திகரித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்ட நியாய தீர்ப்பின் காலத்திலே. இப்போது கிருபையின் காலத்திலே இயேசு சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாய் பெற்றுக்கொள். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம்.

எபிரேயர் 9:14 சொல்லியிருக்கிறது, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பவித்தர்த்த பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு, அதாவது நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, கரையில்லாத பலியாக, பாவமில்லாத பலியாக, பசுத்தத்தை ரத்தம் சிந்த ஒரு பலியாக, இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவருடைய பலியின் மூலமாக மறுவாழ்வு அடைவதற்கு கிருபையை பெற்றுக்கொண்டோம். அங்கேதான் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீ நானும் ஒன்றும் செய்யவில்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பலி செலுத்தின பின்பு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்மை பாதுகாத்தது, விடுதலை கொடுத்தது, மீட்பு கொடுத்தது, ரட்சிப்பென்னும் மிக பெரிய ஒரு கிருபையே நமக்கு அருளினது. பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம், இந்த கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாதபடி யாரும் எவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பாவ மன்னிப்பு இல்லை, அவருடைய ரத்தத்தின் மூலமாய்த்தான் பாவ மன்னிப்பு. அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெறாதவன் கடைசி நாட்களிலே அவனுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சாதகமாய் இருக்காது, எதிர்ப்பாக இருக்கும். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பழுதற்ற ஆற்றுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தை, அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இருளை அகற்றி, பாவத்தை அகற்றி, சாபங்களை அகற்றி உண்மையான வாழ்வை கொடுத்தவர், உண்மையான சமாதானத்தை கொடுத்தவர், உண்மையான அன்பை கொடுத்தவர். அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தின அந்த அர்ப்பணிப்பு, டெடிக்கேட்டட் லைஃப், உனக்கும் எனக்கும் அவர் வாழ்வு கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். இதைத்தான் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கும்.

கிறிஸ்துவனுடைய ரத்தம் நாம் மீண்டமாய் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினது. அது எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தினது என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. அவருடைய ரத்தம் இல்லாதபடி யாரும் நித்திய ஜீவனை பெற முடியாது, பரலோகத்திற்கு வர முடியாது. உரலா இருக்கிறவன், அதிகாரத்தை விட்டு கொண்டு இருக்கிறவன், அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறவன், உலகத்தை ஆட்டி படைக்கிற பிசாசுக்கு கீழ்படுகிறவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாய் மாறுகிறவன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், பைபிளை விரோதியே விரோதமாய் நினைக்கிறவன், அவனெல்லாம் அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் இயேசு வரும்போது நியாயாதிபதியாய் அவன் நியாயம் தீர்க்கும் பொழுது அவனுடைய நிலைமையெல்லாம் பரிதாபமாய் மாறும். எரிகிற கடல், அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள், இது நிச்சயம். அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமாக சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் 12:11, மரணம் நேரிடதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடதாய் இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், அவருடைய ரத்தமும் அவருடைய சாட்சியும் அந்த சாட்சியினுடைய வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிற விசுவாசிகள், ஜெயம் கொள்ளுகிற ஊழியக்காரர்கள், ஜெயம் கொள்ளுகிற வாலிபர்கள், ஜெயம் கொள்ளுகிற பெற்றோர், ஜெயம் கொள்ளுகிற இயேசுவை நம்பி பயணத்தை துவங்கின ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜெயத்தை கூட ஜெயத்தை கொடுக்க கூடியது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். நமக்கு ஒரு காலமும் தோல்வி கிடையாது. ஜெய கிறிஸ்து அவசிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் திடத்தில் சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாட்சியின் வசனத்தினாலும் தங்கள் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்பது யார்? நமக்கு விரோதி, உலகத்தை ஆளுகிற பிசாஸ், பாவத்தை செய்கிறவன், அநியாயத்தை செய்கிறவன், துணிந்து துர்மார்க்கதனமாய் குழப்பங்களையும் சோதனையும் கொண்டு வந்து போராட்டத்தின் வாழ்க்கையில் நிறுத்துகிறவன், நமக்கு விசுவாசத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவன், பசுத்தத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவன், தேவ வசனத்தை வாசிப்பதில் உறுதியாய் இருக்கும் போது அவைகளை பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் தேவ வசனத்தை வாசிக்காதபடி தடைகளை கொண்டு வருகிறவன், ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிடும் போது அநேக தடைகளை கொண்டு வந்து தேவனுடைய வழியிலிருந்து பிரிப்பதற்காக திட்டங்களை போடுகிற அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தம் உனக்கு தேவை. பிசாசின் கிரியைகள் உன்னுடைய வீட்டில இருக்குமானால் அவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை தேவை. அதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதைத்தான் யோசிக்க வேண்டும். ஒரு சாட்சி உள்ள விசுவாசியா இருக்கிறாய்? அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசியா இருக்கிறாய்? அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசியா இருக்கிறாயா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் பசுத்தத்தில் வாழ்கிற ஒரு விசுவாசியா இருக்கிறாயா? சிந்தித்து பாருங்க.
ஜெயம் கொள்ளுவதற்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு காலம் விசுவாச வாழ்க்கையில் நீ ஜெயம் கொள்ள முடியாது, ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒருவரே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தினுடைய தியாகம் பெரியது. அதை அநேக தள்ளிவிடுகிறார்கள், விட்டுவிடுகிறார்கள். இந்த குறைபாடெல்லாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் படுகிற பாடுகள், நம்மை மோதுகிற உபத்திரங்கள், நம்மை துன்புறுத்துகிற கண்ணீர்கள், இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியுள்ள விசுவாசிக்கு பிசாசு சோதனையை கொண்டு வந்து நம்மை திசை திருப்புவார். இருந்த போதிலும் பசுத்தாவி ஆலயமாய் நம்மை எடுத்துக்கொண்டு நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறபடி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பசுத்தாவி நம்மை காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார், ஆதரிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நமக்கு வேண்டிய வல்லமையும் பலனையும் கொடுக்கிறார். இயேசுவானவர் எந்த வார்த்தை உச்சரித்தாரோ அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துகிற ஒரு பசுத்தாவி இருக்கும் போது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது, அவனே தோல்வி அடை, அவனே வெற்றி இல்லாமல் போவான். இதைத்தான் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். உடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை குறைவில்லாத வார்த்தை, பலனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை,

ஒன்று யோவான் 1 அதிகாரம் 7 வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாயிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதாவது இயேசு ஒளியில் இருக்கிறது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால், அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் நம்மை இருளில் இருந்து விடுதலை கொடுத்து வெளிச்சத்திற்கு வரவோ ஒளியில் இருக்கவோ கிருபை தந்தார்.

0: அந்த ஒளி எனக்குள்ளே வாசமா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஒளியை தரித்தவர்கள். ஆகவே தான் இயேசுசாமி சொன்னாங்க, நானே உலகத்தின் ஒளி. இருளடைந்த பூமி, பிசாசினாலே இருளடைந்தது இந்த பூமி. இருளின் அதிகாரமே அவனுடைய பெயர். இருளின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிசாசு இந்த உலகத்தை ஆளுவதற்கு, இந்த உலகத்தை இருள்படுத்தி கொண்டிருந்தான் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவிதமான துர்மார்க்கத்தினுடைய கட்டுகளினாலும் அவன் அப்படி செய்தது. ஆனால் கிறிஸ்து வந்தவுடனே இருளை அகற்றி ஒளியை கொடுத்தார். ஒளியில் வாழ்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அவர் சுவிசேஷத்தை பேச பேச இருளில் நடந்தவன் ஒளியில் வந்தடைந்தான். தோ அவரே உலகத்தின் ஒளி. அந்த உலகத்தின் ஒளி நம்மோடு கூட இருக்கும் போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறபடி, இருள் அவருடைய காலின் கீழ் இருந்தது இருக்கிறது. அப்போ அவருடைய காலின் கீழ் இருள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருள், இருள் நிறைந்த இந்த உலகம், இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நீய நானும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்திற்கு என்ன வல்லமை உண்டு என்றால், சகல பாவத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை. அது நம்மை முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது. சுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், சுத்தமாகிறோம். நம்மை சுத்திகரிக்கும் ஒரு ரத்தம் உண்டு என்றால் அந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுத்தமாகிறோம். எல்லா கரை, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா கரைகளும் நீக்கப்படுகிறது. பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பப்படுகிறோம். மகா பசுத்தமுள்ள கர்த்தர் நம்மை ஆட்டி படைக்கிறோம். அவர் நமக்குள் வாழ்கிறார், அவர் நம்மோடு வாழ்கிறார். அப்போ சகல பாவங்களையும் நீக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு குடும்பம் பாவம் செய்த பிறகு பலி செலுத்த வேண்டும், இன்னொரு பாவம் செய்த பிறகு சில நாட்கள் கழித்த பிறகு இன்னொரு பாவம் செய்த பிறகு இன்னொரு பலி செலுத்த வேண்டும். அப்படியே வழக்கமாக எப்பப்போது பாவம் எல்லாம் செய்தீரோ அப்போதெல்லாம் ஒரு பலியை செலுத்தி தெய்வத்தினிடத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டிருக்க இருந்தார்கள். அப்ப அந்த பலிக்கு சொந்தமா இருக்கிற ஆடை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருவன் அதை பராமரிக்க பணத்தை கொடுக்க வேண்டும், அது செலவு இருக்கிறது. இல்லாவிட்டால் வீட்டில் ஆடு இல்லாதவன் அவன் ஒன்று வாங்க வேண்டும், அதற்கு அவன் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அப்போ உன் பாவத்தை செய்த உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்றால் நீ விலை கொடுத்து அந்த பலி செலுத்துகிற ஆடை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கிருபையாய் சகல பாவத்தையும், இன்னைக்கு ஒரு பாவம் செய்தன்னா நேற்று அறிக்கையிடுற மன்னிப்பு கிடைக்கிறது, நாளைக்கு ஒரு பாவத்தை தவறி செய்து விட்டால் போய் சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. பாவத்தை செய்து கொண்டே போனால் கிருபை எடுக்கிறோம், அது வேற சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கிருபாக்கியனுக்குள் தள்ளப்படுகிறோம், ஜாகிரதையாக. இந்த காலகட்டத்தில் கூட நான் நியாய தீர்ப்பு கத்தரிடத்திலிருந்து வருகிறது. செய்து கொண்டிருந்த பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கிற அந்த பாவத்திற்கு உன்னிலே இருந்து பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரும்போது கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரியதான தியாகம் சகல பாவங்களின் சுத்திகள் சகல பாவங்கள் வாயை விட்டு அறிக்கையிட்டால் போதும் மன்னிப்பு கிடைக்கிறது. மனஸ்தாபப்பட்டால் நீ மனம் திருந்தால் போதும் மன்னிப்பு கிடைக்கிறது. உனக்கு தண்டனை இல்லை, கர்த்தர் தண்டிக்கிறது கிடையாது. அவர் பொறுமையோடு இடைப்படுகிறார் நம்மோடு. கிருபையாக நமக்கு அருளப்படுகிற பாவ மன்னிப்பு என்று தாராளமாய் பாவத்தை குடிக்கக்கூடாது. பாவத்தை தொடர்வதற்கு பாவம் நம்முடைய இதயத்தின் வாசலில் படுத்து இருக்கக்கூடாது. பாவத்திற்கு அடிமையாய் மாறக்கூடாது. இந்த பாவத்தின் வழிகள் உன்னை நொறுக்கும். அடுத்ததாக நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சத்தியம் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும். உனக்கு பாவம் இருக்காது, சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கு உனக்குள்ள பாவம் என்டர் ஆகாது. அதுதான் அர்த்தம். அதுக்குதான் சத்தியத்தை வாசியுங்கள், சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை வைத்து வாழுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய சத்தம் அவருடைய சத்தியமாய் நம்முடைய காதில் உதைக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சில நேரத்தில் நம்ம செய்யற பாவத்தை கூட அருகே எடுத்து கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா இயேசுவின் ரத்த ஆட்டோமேட்டிக் மிஷின், அது நான் கேட்காமலே என்ன மன்னிச்சிடும்னு நினைக்கிறோம். தப்பு, இட்ஸ் வெரி கிரேட் மிஸ்டேக். அதை நாம் செய்வோம் ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லை. அறிக்கை இடுகிறவன், பாவத்தை விட்டு விடுகிறவன், பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறவனுக்கு அவருடைய கிருபை இறங்கி வந்து அவருடைய ரத்தம் இறங்கி வந்து நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் மன்னிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசு சிந்தின விலையேற பெற்ற ரத்தம். அதற்கு வல்லமை உண்டு. சாபக்கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பாவக்கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பாவம் செய்த பிறகு நான் பாவித்தானாயா என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பசுத்தத்தை விட்டு தூரமாய் போகிறாய். அவர் வசனம் சத்தியம், அந்த சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். அப்ப சத்தியம் எங்க இருக்குதோ அங்கதான் பசுத்தமாக்கப்படும். இவைகளில் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும் நீயனும். பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய ஆத்மாவையோ பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அநேகருடைய பிரசங்கத்தில் பாவத்தை எச்சரிப்பதும் பாவத்தை குறித்து எதிர்த்து பேசுகிற பிரசங்கங்கள் இந்த காலகட்டத்தில் குறைவாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் ஆரோக்கியமான சத்தியத்தை கேட்க, ஆரோக்கியமான பிரசங்கத்தை கேட்க, சுகத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்ற பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆர்வமா இருக்கிறவர்கள், ஆனால் தன் வாழ்க்கையில் பாவம் செய்தபடினாலே ஆசீர்வாதம் தழுக்கப்படுகிறது, கிருபை இழக்கப்படுகிறது, தேவ கோபாக்கினை எனக்குள்ளே பிரவேசிக்கிறது என்று அநேகர் மறந்து விடுகிறார்கள். இதுதான் சத்தியம். ஆண்டவரை நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. இஷ்டமா பாவத்தை செய்துட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கூட என்று வேலை நீ ஜெபம் பண்ண முடியாது. ஆகவே நீ நானும் பாவம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே செய்கிற குற்றங்களை இனி தொடர்ந்து செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும், ஆத்மாவை காத்துக்கொள்ளும் என்ற ஒரு ஜெப ரீதியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற நிலையிலே இருக்க வேண்டும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கர்த்தர் நோக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம், கடைசியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் முக்கியம், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளோ நீதி உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப பாவத்தை அறிக்கையிட வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், உன் மேட்மையிலிருந்து இறங்கி வர வேண்டும், உன்னுடைய கெட்ட குணத்திலிருந்து மாறுதல் தேவை. அறிக்கை இடுதல் என்றால் செய்ததை நினைத்து வருத்தப்படுவது, செய்ததை நினைத்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், பாவ மன்னிப்பு நமக்கு உறுதியாய் அளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகாது. ஒரு மனிதன் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்ப அறிக்கை இட்டால்தான் பாவம் மன்னிப்பு. அப்ப அறிக்கை இடுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும், அதாவது மனம் திருந்துதல், செய்தது பாவம் தான். பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். அவர் வந்து எனக்கு ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்றால் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர் அவர் ஒருத்தர், நீதி உள்ளவர் அவர் ஒருத்தர். நீ பாவத்தை அறிக்கையிடும் போது உனக்கு நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தர் அவர். அநியாயமெல்லாம் நீக்கப்படுகிறது, அறிக்கையிடுவதன் மூலமாக அநியாயமெல்லாம் நீக்கப்படுகிறது. நாம் சுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்க, இந்த உண்மையும் நீதியும் நிலைநாட்டுகிற கர்த்தர் அவர், நீதி உள்ள தேவன் அவர், உண்மை உள்ள தேவன் அவர். நாம் அறிக்கையிடும் பொழுது ஜீயம் கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார், பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு துணையாய் நிற்கிறது, அவருடைய ரத்தம் நம்மை மன்னிக்கிறது, அவருடைய ரத்தம் நம்மை வழிநடத்துகிறது, அவருடைய ரத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிச்சு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுவனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக சொல், இஸ்ரவேலின் தேவன் நீர் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன். ரத்த சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தை குறித்து, அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவம் மன்னிப்பு, அந்த ரத்தத்தின் மூலமாய் ஜெயம் கொள்ளுதல், அந்த ரத்தத்தின் மூலமாய் நீதி கிடைத்தல், அந்த ரத்தத்தின் மூலமாய் சுத்திகரித்தல், அந்த ரத்தத்தின் மூலமாய் பசுத்தம் அடைய 25 அதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, யாரார் பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிறவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியது உம்முடைய சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே மனமாற கிருபை தந்தார். உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த உம்மோடு வாழ கிருபை தந்தார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை கேட்டவர்களாய், இதற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே கிருபை பெற்றவர்களாய் மாறுவதற்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தை குறித்ததான அந்த தேவசெய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியேல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவசெய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் வெளியில் சென்றிருக்கிறார். அவர் வரும் வரை ஒரு பாடலோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து அவர் வருகின்ற பொழுது வேத பாடத்தோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து ஜெபவேளை கூடாக தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ராஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைவார்கள். பிரான்ஸிலே ஊழியங்களுக்காக சனி ஞாயிறிலே சென்றிருந்தார், திரும்பி வந்திருப்பார் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு கடந்து செல்கின்ற பொழுது கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் வரும் வரை பாடலோடு இணைவோம்.

ஆமீன் ஆமீன். அருமையான பாடல்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஆமீன். இதோ வேத ஆராய்ச்சி.

வீண் சிந்தனைகளை நான் விருத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?

இயேசுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று நாம் யாக்கோபு 5:7 முதல் 20 வரை தியானிக்கப் போகிறோம். நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிகவும் தெளிவுபட கூறுகிறார். இது ஒரு பெரிய மோசமான உலகம், நாயை நாய் தின்னும் தத்துவத்தை பின்பற்றும் உலகம். வலியவர்கள் எளியவர்களின் முதியின் மீது ஏறி மேலே செல்லும் காலம் இது. இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா? நம்மாலே செய்ய முடியாது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் என்னதான் செய்ய முடியும்? தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூறும் வார்த்தைகளை சற்றே கவனிப்போமா? வாசிக்கிறேன், யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு ஏழையான மனிதனுக்கும் நீதி கிடைக்கும். நேர்மையானபடி சரியானபடி நடத்தப்படுவான். இதை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்கிறது. ஆகவே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். தேவனுடைய ஆட்சியின் பொழுது இப்படிப்பட்ட நீதியான ஆட்சி உலகத்திலே முதன் முதலாவது ஸ்தாபிக்கப்படும். இந்த காரியத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஏசாயா 11:4 என்ன சொல்கிறது? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இதுவரை ஏழைகளுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை. ஆட்சியை தத்துவத்தை மாற்றி அமைத்து விடுவதனாலே இந்த ஏழை மக்களுக்கு நீதியான நல்ல நடத்துதல் கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறான காரியமாகும். அதிகாரத்தின் பணத்தின் பின்னால் செல்லும் மனிதனிடத்திலே நாம் அவன் நீதியாக செயல்படுவான் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் என்னதான் வாக்கு பண்ணினாலும் ஏழைகளை கவனிக்கப் போகிறதில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஏழை ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே பூமியிலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். அப்பொழுது அவர் ஏழைகளுக்கு சரியானபடியான நீதியான நடத்துதலை கொடுப்பார். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இது சிறந்த ஒரு வாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் வருகை உலகத்திலே உள்ள தவறானவைகளை சரி செய்யப் போகிறது. இதை குறித்து நீங்கள் வேதத்திலே மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே மிகவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஆட்சியின் பொழுது ஏழைகளுக்கு நியாயமான நடத்துதலை கொடுக்க அவர் நோக்கமுடையவராயிருக்கிறார். மத்தேயு 6:19-24 வரை உள்ள வசனங்களிலே இதை நீங்கள் பார்க்க முடியும். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் என்று ஒரு உதாரணத்தை இங்கே யாக்கோபு சொல்கிறார். அதாவது, முந்தின நாள் இரவிலே விதை விதைத்து அடுத்த நாள் காலையிலே அறுவடை செய்ய நினைக்காதே, பொறுமை தேவை என்கிறார். அறுவடை வருவது உறுதி, அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய வசனத்தை விதைக்க சொல்லும் பொழுது நல்ல அறுவடையை கர்த்தர் தந்தார் என்று சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல கேட்கலாம். ஆனால் இதற்கு அறுவடை என்று சொல்லக்கூடாது. இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்பும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் முடிவு காலத்திலே இருந்தார்கள். அவர்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்குத்தான் இயேசுவால் அனுப்பப்பட்டார்களே ஒழிய உலகம் முழுவதும் அனுப்பப்படவில்லை. லூக்கா 10:2 அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காலமும் நியாய தீர்ப்போடு முடிவடைகிறது. நம்முடைய இந்த காலமும் தேவனிடத்திலிருந்து வரும் நியாய தீர்ப்பினால் முடிவடையும். அதுவே அறுவடை காலம். மத்தேயு 13:3 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் தம்முடைய தேவதூதர்களை அனுப்பி அறுப்பின் பொழுது சேகரிக்கப் போவதாக சொல்கிறார். விசுவாசிகள் அறுவடை செய்யப் போவதில்லை. அவர் கோதுமையின் நின்று களைகளை பிரிப்பார். அப்படியானால் நாம் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து விதைக்கிறார். இன்றும் அவர் விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். இதுவே நம்முடைய பணியும் கூட. நாமும் தேவனுடைய வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மால் இதைத்தான் செய்ய முடியும். நாம் விதைக்கிறோம், அறுக்கவில்லை. அவ்வாறு விதைக்கும் பொழுது சில நல்ல நிலத்திலே விழுகிறது. அநேகமானவை விழாவிட்டாலும் சில விழுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்த இந்த விதைகள் வளர்கின்றன. யாக்கோபு 5:8 வாருங்கள். நீங்கள் பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்திலே இப்பொழுது வாழ வேண்டும்
என்று வேதம் முழுவதிலேயும் நமக்கு போதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். வசனம் 9 என்ன சொல்கிறது பாருங்கள், சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நீங்கள் அமர்ந்து மற்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து விடுவார் என்றால் எப்படி இருக்கும்? உங்களுக்கே அதிக மனவேதனை உண்டாகும் இல்லையா? அவருடைய பிரசன்னத்திலே அவர் உங்களை நியாயம் தீர்ப்பது போல உணர்வீர்கள். யாக்கோபு சொல்கிறது என்ன தெரியுமா, உங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள், அவர் வரும் முன்னர் உங்கள் காரியங்களை சரி செய்து விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் அதை சரி செய்யாவிட்டால் அவர் அவற்றை சரி செய்ய போகிறார் என்று சொல்கிறார். இதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. யாக்கோபு 5:10 பாருங்கள், என் சகோதரரே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகள் நமக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள். அவர்கள் துன்பப்படும் பொழுது பொறுமையாக இருந்தார்கள், ஏனென்றால் நாம் விசுவாசத்தின் நிமித்தம் பாடுகளின் ஊடே செல்லும் பொழுது பொறுமையாயிருக்க வேண்டியது அவசியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்றும் பாடுகளின் வழியாக வேதனைகளின் வழியாக கடந்து வருகிற என்ன கருமையான விசுவாசியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருஷ்டாந்தத்தை மனதிலே வைத்து பொறுமையோடே காத்திருங்கள், நிச்சயம் முடிவு உண்டு, சோர்ந்து போகாதிருங்கள். யாக்கோபு 5:11, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அருமையான சகோதரனே சகோதரியே, நாமும் யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நாம் யோபுவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யோபு பொறுமை உள்ளவராகவே நமக்கு தெரிய மாட்டார், மிகவும் பொறுமையற்றவர் போல வசனங்கள் வெளிப்படுத்தும். உண்மையில் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். அவர் பொறுமையற்றவர்தான், ஆனாலும் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார். இங்கே அவர் எடுத்துக்காட்டாகவும் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே என்கிறார். நீங்கள் யோபுவின் புத்தகத்தின் இறுதி பகுதிக்கு வந்து அங்கே தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் யோபுவின் சோதனையின் முடிவை பார்க்க முடியும். அங்கே யோபு சிறந்த பாடங்களை கற்றுக்கொண்டதை குறித்து பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, தேவன் யோபுவோடே இரக்கமாக மன உருக்கமாக இருந்ததையும் தாராளமாக அவருடன் காரியங்களை நடப்பித்ததையும் பார்க்கலாம். பொறுமை உள்ளவர்களோடு தேவன் எவ்வளவு மன உருக்கமாக செயல்படுகிறார் பார்த்தீர்களா? எனவேதான் உங்களுக்கும் பொறுமை வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் இரக்கமாக மன உருக்கமாக செயல்படுவார். யாக்கோபு 5:12 வாருங்கள், விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அதாவது நீங்கள் ஒன்றை வாக்கு பண்ணும் பொழுது அதை நீதிமன்றத்திலே வேதத்தின் மீது கை வைத்து உறுதியெடுத்து சொல்வதை போன்ற கனத்தோட மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் அதை அவ்வாறு மதிக்க வேண்டும். உங்களுடைய உரையாடல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் வார்த்தைகளை மதிக்க வேண்டும், மற்றவர்களும் உங்கள் வார்த்தைகளை மதிக்க வேண்டும். ஒரு ஊழியருடைய தகப்பனார் வங்கியிலே சென்று பணம் கடனாக பெற சென்றிருந்தார். அப்பொழுது வங்கியின் மேலாளர் மிகவும் பணி நெருக்கத்திலே காணப்பட்டார். ஆகவே அவருடைய தந்தை பணம் கேட்டவுடன் மேலாளர், சென்று பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். உடனே தந்தை, ஐயா நான் அந்த பாரத்திலே இன்னும் கையெழுத்து வைக்கவில்லையே என்றார். அப்பொழுது மேலாளர் கூறிய வார்த்தை அற்புதமானது, நீங்கள் பணத்தை திரும்ப தருவீர்கள் என்பது எனக்கு தெரியும், மட்டுமல்ல நீங்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள், அதை நம்புகிறேன், பிறகு வந்து கையெழுத்து போடுங்கள் என்றார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தையையும் மற்றவர்கள் இவ்வாறுதான் மதிக்க வேண்டும். ஆனால் சிலருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வார்த்தையை எவருமே மதிப்பதில்லை என்பது தெரியும். ஏன் தெரியுமா? அவர்கள் முன்பு தாங்கள் கூறிய வார்த்தைகள் எதையுமே நிறைவேற்றியிருக்க மாட்டார்கள், உள்ளதை உள்ளதென்று சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வதிலே 99% நம்ப முடியாது என்று பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தையை நம்ப முடியாது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற ஒரு விசுவாசியாயிருந்தால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் உண்மை பேச வேண்டும்,
உங்களுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் எல்லாரும் நூத்துக்கு நூறு நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போமா? தொடர்ந்து யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று யாக்கோபு சொல்கிறார். துன்பப்படுகிறவர்கள் ஜபம் பண்ண வேண்டும், மகிழ்ச்சியாயிருக்கிறவர்கள் சங்கீதம் அதாவது பாடல் பாட வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார். ஒரு சபையிலே பாடல் நடத்துகிறவர் இவ்வாறு சொல்வதுண்டு, இப்பொழுது எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு சிரியுங்கள் என்பாராம். இவ்வாறு சொல்கிற அவரை பார்த்து ஒரு நாள் சபை போதகர், நீங்கள் இவ்வாறு சொல்வது எனக்கு திருப்தியாக இல்லை, இந்த சபையிலே எத்தனை பேர் மனபாரத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியுமா? இவர்களிலே பலதரப்பட்ட தொழில் செய்கிறவர்கள், பல்வேறு விதமான சூழ்நிலையிலே வாழ்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துன்பங்கள் நமக்கு தெரியாது. அவர்களை பார்த்து சிரியுங்கள் என்று சொல்வது சரியல்ல. துன்பப்படுகிறவர்கள் ஜபம் பண்ண வேண்டும், மகிழ்ச்சியாயிருப்பவர்கள் பாடல் பாட வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, சிலர் சபைக்கு சென்ற பிறகு உற்சாகம் அடைவார்கள். ஆனால் நாம் சபைக்கு செல்லும் முன்னரே உற்சாகமும் புத்துணர்ச்சியும் உடையவர்களாக இருப்பது சிறந்தது. ஒருவேளை இந்நாட்களிலே நீங்கள் துன்பங்களின் வழியாக பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நேரம் எடுத்து ஆண்டுடைய பாதத்திலே போய் உங்கள் பாரங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள். ஒருவேளை திரும்ப திரும்ப அதைத்தானே சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை, அவரிடத்திலே உங்கள் உள்ளத்தின் பாரங்களை சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்படி உங்களுடைய பாரங்களை அவர் மேலே நீங்கள் வைக்கும் பொழுதுதான் ஜபம்தான் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். அதே வேளையிலே கர்த்தருக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கும் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வாயை திறந்து உரத்த குரலிலே கர்த்தரை துதித்து பாடுங்கள். அதையே தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். யாக்கோபு 5:14 என்ன சொல்கிறது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பட்டணத்தின் அருகிலே உள்ள ஒரு சிறிய ஊரிலே ஒரு துயர சம்பவம் நடந்தது. ஒரு சிறுவனுக்கு இன்சுலின் மருந்து கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது அவனுடைய தகப்பனார் அவனுக்கு கொடுக்க வைத்திருந்த மருந்தை தூக்கி எறிந்தார். தேவன் தன்னுடைய மகனை சுகமாக்குவார் என்று கூறினார். ஆனால் அந்த சிறுவன் மரித்து போனான். உடனே அந்த வைராக்கியமான மனிதர், தேவன் அவனை உயிரோடே எழுப்பப் போகிறார், ஏனென்றால் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் என்றார். இந்த சபை பிரிவைச் சேர்ந்தவர்கள் போதகர்கள் இவ்வாறு போதிக்கவில்லை என்றே சொல்கிறார்கள். எல்லாரும் தெய்வ சுகம் பெறுவது இயலாது, அதற்கு தேவ சித்தம் வேண்டும், ஒருவர் சுகமாக வேண்டுமென்றால் தேவ சித்தம் இருந்தாலே முடியும் என்றே இந்த போதகர்கள் விசுவாசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெய்வீக சுகத்தை பெற்று விடுவது தேவனுடைய சித்தம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்க வேண்டியது அவசியம். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் மரிக்க மாட்டார்களே? இந்த ஒரு கேள்வியையும் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். நாம் ஒவ்வொருவரும் மரணத்துக்கு ஏதுவான நோயில் இருந்தாலும் தேவனால் சுகமாக்கப்பட்டு விடுவோமே, இது வேடிக்கையாய் போய்விடும் இல்லையா? தெய்வீக சுகம் என்பது நிச்சயமாக உண்டு, ஆனால் அது தேவ சித்தப்படியே சிலருக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு ஊழியர் தேவ கிருபையினாலே புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற்றார். அருமையானவர்களே, தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தப்படி தலையிடாவிட்டால் அவர் மரித்து போயிருப்பார். எல்லாரும் சுகமாக்கப்படுவது தேவ சித்தம் என்று சொல்லப்படுவது, விசுவாசிகளுக்கு போதிக்கப்படுவது ஒரு தவறான ஏமாற்றான போதனை என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலன் யாக்கோபு இந்த வசனத்திலே கேள்வி எழுப்பவில்லை, உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறார். மூப்பர்களை வரவழைக்க வேண்டும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசுதல் அல்லது அபிஷேகம் பண்ணுதல் என்பதற்கு இரண்டு கிரேக்க வார்த்தைகள் உண்டு. ஒன்று சமய சார்புடையது, இது மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதிலிருந்துதான் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை உண்டாயிற்று. இந்த செய்கைக்கு என்ன அர்த்தம் என்றால், நறுமணமான தைலத்தை கொண்டோ எண்ணெயை கொண்டோ பூசுதல் என்பதாகும். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 5 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்ததை குறிக்கிறது. இரண்டாவது ஒரு வார்த்தை இதற்குண்டு, இது அநேக முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6:17 விதமாய் வாசிக்கிறோம், நீயோ உபவாசிக்கும் போது
அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இங்கே தலைக்கு எண்ணெய் பூசுதல் என்பதற்கு மற்றொரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான காரியத்தை குறிக்கிறது. இதை குறித்து ஒரு வேத வல்லுநர் சொல்லும் பொழுது, ஒரு கிரேக்க வார்த்தை உலகம் சார்ந்த சமயத்திற்கு மாறான பண்புடையது, மற்றது பரிசுத்தமான சமயம் சார்ந்த வார்த்தை என்று சொல்கிறார். இங்கே யாக்கோபு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை சாதாரணமான சமயம் சாராத கிரேக்க வார்த்தையாகும். எண்ணெய் பூசுதலான சாதாரண செய்கையை இது குறிக்கிறது. இசைக்கியா வியாதிப்பட்டிருந்த பொழுது அவருடைய பிளவையின் மேல் மருத்துவ குணமுடைய அத்தி பழத்தை அடையை பற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலன் யாக்கோபுவும் நடைமுறையான ஒரு காரியத்தையே சொல்கிறார். மூப்பர்களை வரவழையுங்கள், ஜெபியுங்கள், அதே வேளையிலே மருந்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எண்ணெய் பூசுதல் மருத்துவ குணமுடையது என்று நாம் அறிகிறோம். அது சமய சடங்கான எண்ணெய் பூசி அபிஷேகித்தலை குறிக்கவில்லை, அதிலே வேறு ஒன்றுமில்லை. யாக்கோபு இங்கே மிகவும் நடைமுறையான காரியத்தை குறித்துதான் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போஸ்தலன் யாக்கோபு ஒரு ஜெப வீரன்தான் என்று முன்னர் சிந்தித்தோம். அவர் சொல்கிறார், ஜெபிக்க மூப்பர்களை அழையுங்கள். ஆகவே நோய்வாய்ப்படும் பொழுது மற்றவர்களிடம் ஜெபிக்க சொல்லுங்கள், அதோடு மருத்துவரையும் பாருங்கள், அதில் தவறில்லை. விசுவாசிகளும் ஆசாரியத்துவம் உடையவர்களே என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியக்காரனே, ஆசாரியனே. அப்போஸ்தலன் யாக்கோபு இதை அடுத்து வருகிற வசனத்திலே தெளிவாய் சொல்கிறார். பாருங்கள், யாக்கோபு 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். ஆம், விசுவாசம் உள்ள ஜெபம் சுகம் தரும். இந்த சத்தியத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து உங்கள் வியாதி நேரத்திலே ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது, நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டும், ஆனால் நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். நான் உங்களுக்கு தீங்கு விளைவித்திருப்பேன் என்றால் அதை உங்களிடத்திலே அறிக்கையிட வேண்டியது அவசியம். அதே வேளையிலே என்னுடைய பாவத்தை உங்களிடம் அறிக்கையிட வேண்டிய அவசியமில்லை, அதை தேவனிடத்திலேயே அறிக்கையிட வேண்டும். அதே போல நீங்களும் என்னிடத்திலே பாவத்தை அறிக்கையிட வேண்டுவதில்லை, அதை தேவனிடத்திலேயே அறிக்கையிட வேண்டும். 1 யோவான் 1:9 என்ன சொல்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். என்னால் பாவத்தை மன்னிக்க முடியாது, அல்லது பூமியிலே வாழும் எந்த பரிசுத்தவானும் தேவனுடைய ஊழியக்காரனும் மற்றவர்களின் பாவத்தை மன்னிக்க முடியாது. தேவனால் மாத்திரமே அது முடியும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் யாக்கோபு ஒரு ஜெப வீரர். இவரை வயதான ஒட்டகத்தின் முழங்கால்களை உடையவர் என்று சொல்வார்கள். அவ்வளவாக ஜெபித்து அவருடைய முழங்கால்கள் தீய்ந்திருக்கும். இப்பொழுது அவர் வேறொரு ஜெப வீரரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், யாக்கோபு 5:17-18 வசனங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. உங்களால் இதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? 3.5 ஆண்டுகள் எலியா கால நிலையை கட்டுப்படுத்துகிறவராயிருந்தார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி இவர் தடுத்து நிறுத்தினார். அவர் மழைக்காக ஜெபிக்கும் வரையிலேயும் அது திரும்ப வரவில்லை. நீங்களும் எலியாவை போன்றவர்களே. எலியா ஒரு விசேஷித்த மனிதர் அல்ல, அவர் நம்மை போல பாடுள்ள மனிதர்தான். ஆனால் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு ஜெபம் இன்று நம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களிடத்திலே கருத்தாய் ஜெபிக்கும் பழக்கம் உண்டா? நாம் அநேக ஜெபக்குழுக்களிலே பங்கு பெறுகிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நமது ஜெபம் கருத்துள்ள ஜெபமாய் இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஒருவேளை அப்படி நாம் கருத்தோடு ஜெபிக்காதவர்களாய் இருப்போம் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் இன்று ஒரு தீர்மானம் செய்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
முழு பலனோடு கூட கருத்துள்ளவர்களாய் ஜெபிக்க நாம் தீர்மானம் செய்வோம். யாக்கோபு 5:19-20 பாருங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பிரியமானவர்களே, இது சத்தியத்தினின்று விலகி போகிற ஒரு தேவ பிள்ளையை குறிக்கிறது என்று சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் இது அவிசுவாசியான மனிதர்களையும் குறிக்கிறது என்பதே சரியாக தோன்றுகிறது. திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்கிறார். ஒரு அவிசுவாசியான பாவியான மனிதன் கர்த்தருடைய ரட்சிப்பின் அறிவிற்குள்ளே வருவான் என்றால், அவனுடைய பாவங்கள் அவை திரளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மூடப்படும். விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல் ஒரு அற்புதமான காரியம். தேவன் நம்மை மன்னித்து இவ்வாறு நீதிமான்களாக்கும் பொழுது பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்மை விட்டு அகற்றப்படும். அது நிரந்தரமாக போய்விடுகிறது. இது யாக்கோபு நிருபத்தின் நடைமுறையான விளக்கங்களுக்கு சிறந்த ஒரு முடிவுரையாக அமைகிறது. அருமையானவர்களே, யாக்கோபு நிருபத்தை பயின்ற நாம் வேதத்தை எந்த அளவு நடைமுறையாக பயிற்சிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம் இல்லையா? வேதம் அறிவை வளர்ப்பதற்காக அல்ல, ஆவியிலே செழிக்க என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் வேதத்தை கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாவை குறித்து ஜாக்கிரதையாயிருந்து வெறும் பேச்சினாலே அல்ல, நம்முடைய கிரியைகளினாலே நல்ல நடக்கையினாலே நமது விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். நன்மை செய்ய அறிந்தவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது, நன்மை செய்ய வேண்டும். ஜெபித்தால் மட்டும் போதாது, கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். இவ்வாறு அநேக நடைமுறையான காரியங்களை இந்த நிருபத்திலே கற்றுக்கொண்டோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்ட நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எந்தெந்த காரியங்களிலே தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். எந்த காரியத்திலாவது தீர்மானம் எடுக்கவில்லை என்றால், இத்தனை நாள் கருத்தாய் இந்த நிகழ்ச்சியிலே கேட்டதிலே பயனில்லை. எனவே மீண்டுமாக நேரம் எடுத்து யாக்கோபு நிருபத்தை வாசித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடும் பேசுவார். உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானிக்க வேண்டிய காரியங்களையும் அவர் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருவார். இயேசுவுக்காக வாழ்வதை பின்னாலே பார்த்துக் கொள்வோம் என்று காலம் தாழ்த்துகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதுவே அனுக்கிற காலம். இப்பொழுதே ரட்சணிய நாள். இயேசுவை விசுவாசிப்பதை செயலில் காட்டுவேன் என்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார்.

கேட்டுக்கொண்டிருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நீர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

அப்ப பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4:4 அழகாக ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். இரட்டையாக கூறியிருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சத்திய வேதாமத்தில் கருத்துள்ள வசனங்கள் ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தில் பாய வேண்டும் என்றால் இரட்டையாக கூறப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம். தேவாதி தேவன் அன்று ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆசீர்வாதம் பார்த்தாதா, ஐயா ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இரட்டையான ஆசீர்வாதம் இந்த வசனம். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4:4 Philippians 4, chapter 4th verse, it says, Rejoice always in the Lord. Again I say rejoice. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. எப்பொழுதும் என்ன நிலை வந்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள். கர்த்தரில் சந்தோஷமா இருங்கள். துன்பம் தூக்கம் வறுமை வரலாம், எல்லாருக்கும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா துன்பத்துக்கு இடமே இல்லை. எவ்வாறு ஒரு வெளிச்சம் எடுக்கும்போது இருளுக்கு இடம் இல்லை. இப்பொழுது அதான் சொல்லுகிறாரு, சந்தோஷமா இருப்பீர்கள் என்றால் துக்கத்துக்கு இடம் இல்லை. சங்கீதக்காரர் தாவீது அழகா சொல்லுகிறார், சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சங்கீதம் சொல்கிறது அல்லவா. கை கொட்டி பாடுற தாளம் போட்டு நமக்கு தேவாதி தேவன் 10 நரம்பு வேணியை தந்திருக்கிறார். 2 கரங்கள்

0: பார்க்கிறோம் அந்த நல்ல சமாரியன் கதை தான் சொல்லுகிறார். மூன்று பேர் அங்க போகிறார்கள், குற்றுயிரா கிடக்கிறான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, அவனை கண்டு பக்கமாய் வெளியே போனாங்க. பார்த்தாங்க எல்லாம், பார்க்காம ஏதோ போயிட்டா சொல்லலாம், ஐயா சாரி நான் உங்களை கவனிக்கல. பார்த்து செல்கிறார்கள், அந்த பாதை விலகி அந்த கால்கள் அவர்கள் எடுத்து செல்கிறது. ஆசாரியன் தேவியன், மூன்றாவது நல்ல சமாரியன். ஐயோ என்ன போல ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறானே, அடிபட்டுறானே. அந்த கால்கள் ஓட்டமாக ஓடி வந்து அவனை மறுபடியும் அழைத்து தன் வாகனத்தில் வைத்து சத்திரத்து கொண்டு போகிறான். அதுதான் சேவை. நமக்கு காலை தான் கொடுக்கு, ஓடோடி செல்கிறோமா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓடுகிறோமா? நாம் அவ்வாறு செய்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் எவ்வளவு மேன்மையானவர், அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமா?

0: Praise the Lord, அம்மா.
1: வரவேற்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் ஜெப வேலைக்காக. இந்த வேளையிலும் ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமென்.
2: சோத்திரம் இந்த புதிய நாளுக்கா சோத்திரம் கிருபையப்பா தாங்குங்கப்பா பலப்படுத்துங்கப்பா நடத்துங்கப்பா தாங்குங்கப்பா கிருபை சோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துறோம் கர்த்தாவே. காணக்கூடாதொழி சேரக்கூடாதொழி மகிமையின் தேவன் மகத்துவத்தின் தேவனே எங்களை துதிக்கிறோம். தேவர்களுக்காக அவங்களோட பாதப்படியில் வந்திருக்கிறோம் சுவாமி. தரை மட்டும் எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் அவங்களோட கிருபையப்பா அவங்களோட கிருபையப்பா எங்களை வழி நடத்துற கிருபையப்பா. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். கூடா கோடி ஆயிரம் கோடி நாடுகள் போதாதப்பா. ஐயா சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மன்னப்பங்களுக்காக உங்களோட மன்னிப்புகளுக்காக உங்களுடைய வேண்டுதல்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்பும் கிருபைகளும் இரக்கங்களும் காரணியங்களும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. வேண்டிக் கொள்வோம் அந்தவரே. இந்த நாட்கள் உள்ள காலங்கள் சூழ்நிலைக்காக வேண்டிக் கொள்வோப்பா. அந்த நாட்களில் நடக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கீழ்படியாமையாப்பா ஒன்றுக்கா உங்களோட பாதைப்படியில் வேண்டுகிறோம் சுவாமி. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. தங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஞானங்கள் தங்களை தாழ்த்தி மனந்திரும்பட்டும் சுவாமி. மனந்திரும்பட்டும் கடைசி நாட்களின் உடவரையின் காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் இந்த அனுக்கிற காலத்தில் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பவன் தேவனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூமி கடையாந்தரம் எல்லாம் காண்கிறது ஒவ்வொரு மனிதனையும் காண்கிறது சுவாமி. ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பது உங்களை சித்தமா இருக்கிற சுவாமி. எதற்காக உங்களுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தீங்க சுவாமி. அப்பா அவ்வளவு நல்லவரப்பா பெரியவரப்பா கிருபை உள்ளவரப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்களில் நடக்கிற எல்லா பாவங்களும் எல்லா அக்கிரமங்களும் எல்லா கீழ்படியாமையின காரியங்களையும் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து ஐயா அந்த ஜனங்களை திருப்பிக் கொண்டு வரும்படியாய் வாண்டிக் கொள்ளுறோம். அப்பாவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். கருவை அப்பா கிருபை கிருபை அப்பா கிருபை தான் அப்பா. சாதி இல்லாத மக்களுக்கு கிடைக்கிறது கிருபை அப்பா கிருபை அப்பா கிருபை தான் அப்பா. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். சோத்திரம் ஆண்டவர் சோத்திரம் ஆண்டவர். அப்பா யுத்தங்கள் நடக்கிற இடங்களிலுக்கு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரப்பா உயிர்களை போலப்பா வாழ்வாதாரம் உழந்து அலைகிற மக்களப்பா இவர்களுடைய பாடுகள் கண்ணீர்கள் எல்லாம் கூட சமூகத்தில் காண்கிறவராய் இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்கு மன்னிங்க சுவாமி. அவர்களுக்கு திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கட்டும் படியட்டும். பண்ணிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி தங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எந்த இடங்களில் யுத்தங்களை பண்ணி இருக்கிறீங்களோ அந்த இடங்களுக்கு இருக்கிற ஜனங்களை எல்லாம் காங்கிற தேவனே காங்கிற தேவனே அவர்கள் யுத்தத்தில் இழந்ததெல்லாம் பெற்று ஆண்டவர் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும் என்று சுவாமி. சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க தானப்பா சமாதான கர்த்தர் நீங்க தானப்பா ஆசீர்வதிக்கிற தேவன். ஜனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே அந்த இடங்களில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் வேண்டிக் கொள்ளுவோம் கிருபையப்பா. சகப்பனே இந்த யுத்தத்திலே ஆண்டவரே எங்கெல்லாம் ஜனங்கள் சிதறப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற மக்களுக்கு உதவி வேணும் சுவாமி. ஆண்டவரே இறக்கம் வேணும் சுவாமி. தாவரி பூரணி சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சடங்களில் கட்டாவே படிந்தவர்களாய் சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை மனம் திரும்புகிறவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன, இவர்களுக்காக பிள்ளைகள் ஆண்டவரை இவர்கள் குடும்பங்களை ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வாழ்வாதாரத்தை நிறைவாக்கி கொடுங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லப்பனே நன்றி. வியாதி அப்பா வியாதி கல்லப்படுகிற ஜனங்களானப்பா, வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே கூக்குற ஆண்டவரே, வியாதியஸ்தர்களை தொடுங்க சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடுற வியாதியஸ்தர்கள் குணப்படுவார்களாக குணப்படுவார். நீங்கள் தானப்பா வியாதிகளை குணமாக்குறது. அவன் பரிகாரியாகிய கத்தர் சிலரே சிலுவையிலே சுமந்து நிறுத்து தேவன் ஆண்டவரே. வியாதிக்கு காரணமா இருக்கிறவருக்கு படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி சங்களை தாழ்த்தி உங்களோட மாத்தை தேடி ஆண்டவரே, வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு இவர்கள் ஆசீர்வாதமான நிலைக்கு வர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளதும் வேண்டிக் கொள்வியாதியஸ்தர்களை குணமாக்குன தேவன் நீங்க மாறாதவர் அப்பா, மாறாத உங்களுக்கு அந்த வியாதியஸ்தர் அந்த நாட்களில் ஆண்டவரை ஒருவர்தான பெருமையா போனதில்லை சுவாமி. யாரையெல்லாம் தொட்டீர்களோ அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டவர்களாய் போனார்கள் சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு வந்தவர்களும் பெருமையாய் போனதில்லை சுவாமி. தகப்பனே ஜனங்களும் குடமாய் வரட்டும், குடமாய் திரும்பட்டும். வியாதிக்கு காரணமாயிருக்கிற சகல காலம் காரியங்களையும் ஆண்டவரே இவர்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே மனம் திரும்புகளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. படுக்கையில் இருக்க முதியோர்கள் ஆண்டவர், வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. அனாதரவாய் ஆஸ்பத்திரிகளில் எவ்வளவு முதியோர்கள் ஆண்டவரே, வீடுகளில் அனாதரவாய் அங்க உதவி இல்லாதவர்களாய் ஆண்டவர் எல்லப்படுகிற முதியோர்கள் கத்தாய் தாங்குங்கப்பா. நம்மது வயதிலும் நான் தாங்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறார். எல்லா பிரியாங்களை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சமயம் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நம்மது அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. வியாதி படுக்கையில் இருந்து ஆண்டவரே இவர்கள் படுகிற கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆறுதல் செய்யுங்கப்பா. தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா. உதவியற்ற மக்களுக்கு உதவிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி. அதற்காக வேண்டிக் கொள்ளணும். மரண தருவாயில் இருக்கிற வியாதியஸ்தர்கள் இந்த நாட்களில், கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை உங்களுமாய் திரும்பி உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும். தங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எங்களை சமூகத்தில் ஒப்புவித்து வந்தவர்கள் தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சபா. சேசங்கள தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைவர்களை தான் காங்கிரஸ் வந்துச்சோம். எத்தனையோ தேசங்களில் குழப்பங்களும் தலைவர்களின் போராட்டங்களும் ஆண்டவரே தலைவர்களுடைய காரியங்களும் ஒன்றையும் காண்கிறது. அந்த தலைவர்களுடைய ஆளுகையில் ஆண்டவர் உண்மை நீதி உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துல மக்கள் ஆண்டவரே நீதியற்றவர்களாய் நீதி புரட்டப்படுவர்களாய் தவிக்கிற மக்கள் அநேகம் உண்டு சுவாமி. இவர்களை எல்லாம் ஆண்டவரை விசாரிக்கிற தலைவர்களாக, நீதி செய்யற தலைவர்களாக ஒவ்வொருவரையும் நடத்துங்கள் சுவாமி. தலைமைத்துவம் அல்ல நீங்க வைத்த தலைமைத்துவம் சுவாமி. ஒவ்வொரு தேசங்களையும் பகுத்து ஜனங்கள் எல்லாம் குடியமர்த்தி ஆண்டவர் ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க. இவர் உண்மை உள்ளவர்களா ஜனங்களை ஆளட்டும் சுவாமி. வேதத்தை இவர்கள் கரங்களில் வைத்து அப்பா உங்களை வார்த்தையின்படி ஆண்டவரை ஆளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர்களும் குடும்பங்களும் ஆண்டவரை மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி. தகப்பனே இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ள அதிகாரங்கள் எல்லாம் நன்னைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் நன்னைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. இப்படியாக ஒரு அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஒவ்வொரு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தேசத்தில் ஸ்தானவீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவருக்கு கொடுத்த அந்த துறவாதம் ஆண்டவரே தேசத்தை காக்க அவர்கள் இப்பொழுது உன்னையுள்ளவர்களாக தேசங்களில் நிற்கட்டேன். எந்தெந்த நிலையிலெல்லாம் நிற்கிறார்களோ தகப்பனே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கள். அவருடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. அவர்களுக்காக வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் இருக்கிறது சுவாமி. அவர்களை போஷித்து வழி நடத்தி காத்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் சாட்சியுள்ள ஜீவியம் அவர்களிடத்திலும் இருக்கட்டும் சுவாமி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டியபடியாக தேசங்களை இருக்கிற மக்களுக்காகவும் அதிகாரங்களுக்காக அவங்களுக்கு வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுவோம். கிருபை கிருபை கிருபை கிருபைதான் அப்பா. அப்பா அங்க தகுதி கேட்டவர் அப்பா அவங்களோட கிருபை தான் அப்பா அவங்களோட கிருபை. கிருபையினால் எல்லாவற்றையும் தாங்குறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி தகப்பனே. எனக்கு தகப்பன் ஊழியக்காரர்களுக்காக மாட்டேன். ஊழியக்காரங்க எல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி. அந்த இடங்களில் எல்லாம் கத்தாவே அவர்கள் ஊழியத்தை மகத்துவப்படுத்தி ஆண்டவரே உண்மையாகவும் சாரத்துவத்தோடும் ஆண்டவரை செய்கிறவளாய் அப்பா எங்கெல்லாம் நிலையில் நிற்கிறார்களோ அவர்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக வந்திருக்கிறோம். என்ன நிலையில் இருந்தாலும் விழுந்து போவாதபடி தகப்பனே தாங்குங்கப்பா. தாங்கப்பா போராட்டங்கள் ஆண்டவரே பிசாசின் வஞ்சனையான காரியங்களில் இருந்தும் ஆண்டவரை காத்துக் கொள்ளுங்கப்பா. அப்போ அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. ஜனங்களுக்கு ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்துறவளாய் ஜனங்களை வழிநடத்துறவளாய் இவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொள்வோம் அப்பா. தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா. பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்து ஆண்டவரே மக்களுடைய வாக்கு செலவுகள் எல்லாம் பெரிய ஆண்டவர் ஜனங்கள் அங்கே ஆக்கிற மக்கள் ஆண்டவர் கூக்குரல் ஆண்டவர் சகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பாவங்களும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு இவர் உங்களுடைய முகத்தை தேடுவார்களானால் நீங்கள் சுதமத்தை கொடுக்கும் தேவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே இவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த கூக்குரலை ஆண்டு உங்களிடமாய் திருப்பட்டும் சுவாமி. தேவனே எங்களை நோக்கி பார்த்து கூப்பிடுறவளாக இருக்கட்டும் சுவாமி. தேசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. மன்னிங்க சுவாமி. மன்னிங்க பாவங்களை எல்லாம் மன்னிங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கலாமே. நீங்க தான் அப்போ இந்த நன்மையை இந்த மக்களுங்களை நோக்கி கூப்பிட்டு அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அந்த தேசங்கள் இருக்கிற வறட்சிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஏறு வாழ்வாதாரங்களும் ஆண்டவர் செழிப்போடும் உண்டாம்பதி ஒன்று நேரம் இல்லாம தேக்கிற மக்கள் ஆண்டவரே பசியின் கொடுமை ஆண்டவரை பசியினால் துறைக்கிற மக்கள் முதியோர்கள் குழந்தைகளான ஆண்டவரே பசியின் கிரகத்தை அறிந்த தேவன் சுவாமி. அப்பா நீங்க இந்த பூமியில எல்லா உணர்வுகளுக்குடாகவும் கடந்து போன தேவன் சுவாமி. அனந்தரத்துல கூட ஆண்டவரை நிலங்களை போஷித்து அனுப்பின தேவன் மாறாதவர் அப்பா. கூப்பிடுகிற காக்கைக்கு உணவு கொடுக்கிற தேவன் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர் இறங்குங்கப்பா. அருள் செய்வதைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து மன்னித்து மன்னிக்கிற தேவன் நீங்கப்பா. இரக்கம் செய்யற தேவன் நீங்கப்பா. அப்பா அவங்களை கூப்பிடுற இரங்கல் செய்யற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே இவர்கள் உங்களை கூப்பிட்டு தங்களுடைய பசியை போக்க வல்ல பசி போக்க வழியை தீர்த்துக் கொள்ள உங்களமா திரும்ப கொள்ளும் சுவாமி. உங்களமா கூப்பிடட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. கிருஷ்ணாவை கொடுத்து போஷிங்கப்பா. நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி ஆண்டவரே நான் இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக்கிறோம். சபைகளில் ஆண்டவரே தகப்பன் உண்மை இருக்கட்டும் சுவாமி. ஆவியோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். தங்களை பரிசுத்தப்படுத்துறவளாய் ஆண்டவரே தங்களை ஆயத்தப்படுத்துறவளாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளில் அன்று ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். அப்பா உங்களுக்கு உங்களுடைய கொல்லப்பட்ட சபை கொடுத்த விலை அதிகமாண்டவரே எங்கெல்லாம் உங்களுடைய சபைகள் இருக்கிறதோ சுவாமி. அப்பா நீங்க தான் சபைக்கு தலைவராக இருக்கிறீங்க சுவாமி. எங்களை ஆண்டவரே விருமணமும் அன்பும் உள்ளவர்களாய் சபைகளில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் உங்களை ஆராதிக்கிறவளாய் இருக்கட்டும். உங்களை நேசிக்கிறவளாய் இருக்கட்டும். கத்தாவே சபை கட்டுறவளா இருக்கட்டும், பெற்ற ரட்சிப்பை காத்துக் கொள்ளுறவளா இருக்கட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். குடவாருகளே ஆண்டவரே, தகப்பனே தள்ளப்பட்டு போகாதபடி, கைவிடப்பட்டு போகாது ஒவ்வொரு சபைகளும் உங்களை சமூகத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்பட, மனவாட்டிகளாக பரிசுத்த உள்ள சபையாக மாற வேண்டும் இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வந்துங்கப்பா, அத்தனையோ மக்கள் வெளியில் நிற்கிறார் சுவாமி. தகப்பனே, இந்த சபைக்கு வெளியில் நிற்கிற மக்களுக்காக வேண்டி இவர்களும் ஆண்டவரே வார்த்தையின் காரியங்களை எல்லாம் அறிந்து கீழ்ப்படிந்து தகப்பனே சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அனுப்பிக்கிறோம், ரட்சிக்கப்பட வேண்டும் அனுப்பிக்கிறோம். இவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே நம்முடைய வருகையில் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளப்படுவதாய் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே நிற்கிற மக்கள் ஆயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் அற்புதம் செய்யப்பா, ஒரு அசுவை கொண்டு வாங்கப்பா. ஜனங்கள் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி, ரசிக்கப்படட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி, அவங்களா மக்களும் ஒரு மக்களால் சேர்க்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே சபை நிற்கிற போதமாக சபையை நடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை சாட்சியுள்ள குடும்பங்களாய், மண்மாதிரியான குடும்பங்களாய், ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அப்பாவர்களுக்காக வேண்டிக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சபைகளும் ஆண்டவரே சபை போதமார்களும் உடையக்காரர்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு இந்த நாட்களில் திரும்பட்டும் சுவாமி. திரும்பட்டும் ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுந்தான் அப்பா அவர்களுடைய வாழ்க்கை. உங்களை நோக்கி ஜபிக்கட்டும் சுவாமி, உங்களை நோக்கி ஆராதிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்கு கொடுமை அப்பா ஆண்டவரே, பணமான ஊழியம், மகிமையான ஊழியம், உதாசீனப்படுத்தி ஆண்டவரே அசத்தை பண்ணி ஆண்டவரே எத்தனையோ ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. இவர்களை ஆண்டவரே இருக்கிற பொல்லாத காரியங்களில் அவர்களை விட்டு நீங்கி இவர்களை திருப்பிக் கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. குடும்பமையான ஊழியம் மாய்மைப்படத்தக்கதா இவர்களும் சுவாமி. சத்ருவானவன் சூழிச்சித்து விடாதபடி ஆண்டவரே கத்தாவே எங்களை வந்த ஊழியங்கள் மகிமைப்படட்டும் சுவாமி, இவர்களுடைய ஊழியங்கள் மகிமைப்படட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, இவ்வளவு மன்னிப்போன இறக்கங்களை உண்டு சுவாமி. எங்கள் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, ஆண்டவரே தூக்கி விடுகிற தேவன், நடங்கடிக்கப்பட்டவர்களையும் தூக்கி விடுகிறது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, வேண்டிக் கொள்ளுறோம். எந்த நிலையில் விழுந்தார்களோ சுவாமி, அந்த இடத்திலிருந்து எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் கூட பாதுபடியில் வரட்டும் சுவாமி. மன்னிப்போன இறக்கங்களும் கூடத்தில் உண்டு சுவாமி. யாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு சுத்தமா இருக்கிறது சுவாமி. தகப்பனே எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி, எவ்வளவு நல்லவரப்பா. உங்களோட சுவிசேஷம் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்கெல்லாம் அறிவிக்கப்படும் அந்த இடங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம். அதற்குரிய காலங்களெல்லாம் தந்திருக்கிறீங்க வளர்ந்து ஆண்டவரே, அதன் மூலம் ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களான எங்களுடைய வாத்தியங்க எல்லாம் செல்லுகிறோம். எவ்வளவு வேகமாய் செல்வோம் காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பனே எவ்வளவா நீங்க இந்த ஜனங்களை நேசிக்கிறீங்க சுவாமி. தேவந்தமரே புறவன குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவனே அடையும் அவரை தந்து இவ்வளவா இவ்வளவு நம்புகுந்தார் அந்த பிரதானம். ஐயா உங்களுடைய வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க சுவாமி, வந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா எனக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொங்கெல்லாம் வார்த்தைகள் சொல்லுகிறது வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே 30, 60, 100 பலங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக செய்கிற ஊழியக்காரர்கள் தகப்பனே உண்மையோடும் ஆண்டவரே, தகப்பனே உசாராகவும் ஆண்டவரே நிதானத்தோடும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறவளா இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். தகப்பன் கூட நாமம் ஒன்றே மகிமைப்படவன், உங்கட நாமம் ஒன்றே மகிமைப்படாற்ற குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. இவர்களுக்காக வாங்கிக் கொள்ளுவது கிடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் இருந்த தேசங்கள் அநேகம் ஒன்று உண்டு சுவாமி. இன்னும் வேணும் சுவாமி, புளியக்காரர்கள் வேணும் சுவாமி. அந்த ஆட்களில் நீங்கள் ஸ்ரீசரலுக்கு சொன்ன பிரகாரம் ஆண்டவரை அருகடையோ மிகுதி ஆக்கள் குறைவென்று சொன்னவர் அந்த நாட்களில் ஆக்கள் குறைவாக இருக்கிறார் சுவாமி. எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும், மக்கள் எழும்பட்டும், பாலிய பிள்ளைகளும் பட்டும், வயோதிபர்களும் பட்டும், போகிற இடமெல்லாம் அவங்களை வாக்கியை சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும். வேலைத்தலங்களில் பல சாலைகளில் சந்திக்கிறமான ஜனங்களை சந்திக்கிற இடங்களில் உங்களை வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இவர்களை மாற்றுங்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக்கொள்வோம். அப்பா அங்கெல்லாம் மிஷனாரிகள் ஊழியக்காரர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அந்த இடங்களெல்லாம் தாங்கப்பா தாங்க, கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்ட பாடுகளெல்லாம் தாங்கி சமாதானமும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டில் இருந்து சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுவோம், வேண்டிக்கொள்ளுவோம், வேண்டிக்கொள்ளுவோம். அந்த ஜனங்களும் கேட்டு கீழ்படிந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் சுவாமி. கிராமங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுவோம். தேவைகளோடு இருக்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா. ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் அந்த உணர்வை கொடுங்கப்பா. அப்பா அந்த ஜனங்களுடைய பூலகத்துக்காக வாழ்ந்தது போதும் சுவாமி, இந்த பூமிக்காக வாழ்ந்து சேர்த்து வைத்தது போதும் சுவாமி என்று ஆண்டவரே அவருடைய இருதயங்களில் நிரப்புங்கப்பா, இருதயங்களை நிரப்புங்கப்பா. ஒன்றுமில்லையாப்பா, ஒன்றுமில்லை. ராஜ்யத்தின் காரியங்களுக்காக கொடுக்கிற மக்கள் இடம்பெற்று சுவாமி, எவ்வளவு தேவைகளோடு ஊழியர்கள் நிற்கிறார் சுவாமி. ஊழியர் செய்வதற்கு பணம் தேவை என்ன ஆண்டவரே? ஆண்டவரே இவர்களை எழுப்பி கொடுங்க, நிறைவாய் கொடுக்கக்கூடிய தனங்களை எழுப்பி கொடுங்க, சௌரிய ஸ்தாபனங்களை நிரப்புங்க சுவாமி. இவர்களுக்கு அவன் அந்த இடத்து மக்களும் வாழ்வாதாரம் பெற்று பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கிராமங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்ற பெறாரும் வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. அப்பனே இந்த நாட்கள் ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளத்தாக அப்பனே. கடுமையான காலம் ஆண்டவர், அன்பில்லையாண்டவரே, அன்பில்லையாண்டவரே, அன்பில்லாமையினால் இத்தனையோ கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே. பெற்றோர்களை தூசித்து, பெற்றோர்களை அழித்து, பெற்றோர்களை துன்புறுத்துற காலமும் ஆண்டவரே. அன்பில்லை, அன்பில்லை, அன்பில்லை. ஆண்டவர் குடும்பங்களில் கணவன் மனைவி அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை. சகோதரர் மத்தியில் அன்பில்லை, உறவுகள் மத்தியில் அன்பில்லை, ஜனங்கள் மத்தியில் அன்பில்லை. கொடுமையான காரியங்கள் அப்பா, இறக்கமற்ற காரியங்கள் தலையில் தாடிக்கொண்டே இருக்கிற சுவாமி. அப்பா உங்களுக்கு அன்பு வேணும் சுவாமி, தேவ அன்புனால்தான் அப்பா அப்பா இவர்களை ஆண்டவரே திருப்ப முடியும், திருப்ப முடியும். தகப்பனை ஊற்றுங்கப்பா, அவங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா. அன்பில்லாத வந்தவனை அறியான என்று சொன்னார், நீங்க இல்லாவிட்டால் அந்த அன்பில்லாவிட்டவங்களை அறிய மாட்டாங்க சுவாமி. ஊற்றுங்கப்பா, அவங்களோட அன்பினால் நிரப்புங்க. அறியான அந்த கடைசி நாள் ஒரு விஷயம், ஒரு விஷயம் ஐயா அவங்களோட வரிக்கு முன்பாக ஆண்டவரே இவங்களோட அன்பினால் ஊற்றுங்கப்பா. குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்த குடும்பங்களின் கண்ணீர் மறையட்டும், பெற்றோரின் கண்ணீர் மறையட்டும், ஆனந்த கழிப்பு உண்டாகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், பாரிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும். இந்த பாரிய பிள்ளைகள் அன்பு மிகவும் முக்கியமானவர், பெற்றோரை நேசிக்கிற அன்பு முக்கியமானவர். சகப்பனே இந்த பாரிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வந்து தங்கட போக்கு போய் பெற்றோருக்கு அன்னீர் ஆண்டவரே. ஐயா அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரின் அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, பெற்றோருக்கு அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். பிள்ளைகளெல்லாம் நீங்க கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, பெற்றோருக்கு கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே. சுதந்திரங்கள் கட்டு போய் அழிந்து போய் சாசானவன் கொள்ளை கொண்டு போவானவன் திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாப்பா. ஹாலிப வயதில் ஆண்டவர் எத்தனையோ துன்பங்கள் ஆண்டவரே, கண்ணீரப்பா, விபச்சாரங்கள் அப்பா, தகப்பனே போதைகள் வந்து களவு வந்து சொல்லி ஆண்டவர் அழைகிற வாரிய பிள்ளைகள் தகப்பனே திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. எங்களை பிள்ளைகளை போல, எங்களை பேர பிள்ளைகளை போல வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. எங்களுடைய வேண்டும். இந்த வாலிப வயது சிருஷ்டி கத்திர நினை என்ற வார்த்தை ஆண்டவரே அவர்களை இருதயங்களை தொட வேணும் சுவாமி, தொட வேணும் சுவாமி, தொட வேணும் கொள்ளுங்க அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா, நன்றி சொல்லுவோம் அப்பா, கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, அவங்களை உறவு இங்கே வந்தாலே கிளம்பு வந்து எவ்வளவு நன்மையை பெற்ற தேசம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, இருக்கிற இடமும் உன்னவனாவும் கொடுத்த தேசம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி தேசம் இங்கே நிலையில் ஆண்டவரே, பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் விக்கிரகத்தினாலும் ஆண்டவர் நிறைந்து ஆண்டவர் தேசம் அசசிப்பட்டு கொண்டு போற சுவாமி, எந்தவனே இந்த தேசத்துக்கு நீங்க தான் பதவி செய்வான், ஒரு மனுஷனால் திருப்பி கொண்டு வர முடியாது சுவாமி, நீங்க தான் வேணும், நீங்க தான் அந்நாக்களில் ஆண்டவர் ஊழியர்கள் மிஷனுக்கு அந்த தேசத்துக்காக விட்ட கண்ணீர் ஆண்டவரே, தேசத்துக்காக செய்த ஜபங்கள் உங்கள் சமூகத்தில் இருக்கிற சுவாமி, ஒரு விசை பாருங்கப்பா, ஒரு விஷயம் நினைவு கூறுங்கப்பா, தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், இந்த நாட்களில் நாங்கள் தேசத்தின் நன்மைக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர், ஜபிக்கு நன்மையை தர வல்லதேவன் நீங்க ஆண்டவர், எங்களை உறவுகள் இந்த தேசத்துல ரசிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுறோம், இன்னும் ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போற உறவுகள் உண்டு சுவாமி, தங்களுடைய ஆத்மாவின் நிலையை உணராமல் ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போய்கொண்டிருக்கிறது, உறவுகளெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு வாங்க, இந்த நாட்கள் எங்கும் சத்தியம் உண்டு சுவாமி, கரங்களில் உண்டு சுவாமி, வீடுகளில் உண்டு சுவாமி, கேட்கிறவர்களாய் சபைகளில் உண்டு சுவாமி, கேட்படுகிறவர்களாய் ஆண்டவரே, இன்னும் இன்னமா காலத்தை கடத்தி கொண்டு தப்பனே தங்களை வழிகளை சீராக கேடுள்ளதாக மாற்றிக்கொள்ளாதவர் இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம், இவர்களுக்காக எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல இருக்கிறார்கள் நன்றி சொல்லுவோம், அவர்களுக்காக எல்லா மக்களும் ஒரு மக்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்க சுவாமி, அவருடைய எல்லா காரியங்களுக்காக வேண்டிக்கிறோம், தேசத்தின் தலைவர்களை கருத்தில் தருகிறோம், தேவ பயத்தோடு நீதியோடும் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும், பதாவது ஆண்டவரே அவருடைய ஆட்சியில் வேதம் அவருடைய கரங்கள் இருக்கட்டும், அந்த நாட்களில் ஆண்டவரே அந்த தேசத்தின் ஆளுகைக்கு வேதம் முன்மாதிரியாக இருந்து சுவாமி அப்பா, இன்று ஆண்டவரே நாள் நல்லோட ஆண்டவரே அசத்தை பண்ணி தங்களில் தங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே சத்தங்களை கொண்டு வந்த ஆளாதபடி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நன்மையை கொடுக்கிற வேதத்தை அவர்கள் கை கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் கிருவையாப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் கிருவையாப்பா, இவர்களுக்காக வேண்டிக் உறவுகளெல்லாம் எந்தெந்த தேசங்களெல்லாம் வாழ்கிறோம் அந்த இடங்களெல்லாம் அந்தவரே நன்மையை காணக்கூடியதாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவளாக மாற்றுங்க சுவாமி, எங்கும் ஆண்டவரே எங்களோட வார்த்தை உண்டு சுவாமி, ஆண்டவரே அருகே நடு சொல்லாதபடி தப்பனே அப்படியான காலங்களை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, கேட்கிறவளாய் கீழ்படுகிறவளாய் மனம் திரும்புகிறவளாய் ரசிக்கப்படுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தப்பனே வேண்டிக் கொள்ளுவானு அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, சகப்பனே எங்களுடைய தேசம் ஆண்டவர் எங்களை மூதாதையர் வாழ்ந்த தேசம், நாங்க வாழ்ந்த தேசம், சகப்பனே தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்க, தேசம் உங்களால் நன்மை பெற வேணும், நீங்க தான் அப்பா தேசத்தின் தலைவர், நீங்க தான் தேசத்தின் இரட்சகர், நீங்க தான் தேசத்தை ஆளுகிறவர் ஆண்டவரே, தேசத்தை ஆளுங்க சுவாமி ஆண்டவரே, நாங்க வேண்டிக் கொள்ளுறோம் எங்களுடைய காலத்திலாவது ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு நன்மை, ஒரு ரட்சிப்பு, ஒரு மனந்திரும உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும், எங்களுடைய உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாற வேணும் சுவாமி, தகப்பனே எங்களுடைய தேசத்துக்காக எல்லா வித விக்கிரக ஆராதனை பாதங்கள் கீழ்படியாமல் தேசத்தை விட்டாக பசத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, தங்களுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ள ஊழியத்தை பெற்ற ஒவ்வொரு உண்மையோடும் ஆண்டவரே தேகத்தோடும் அந்த தேசத்துக்கு நிற்கிறவர்களாய் ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் தேசத்தை காத்துக் கொள்வர்களாய் இருக்கட்டும் சுவாமி, ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளும் ஜனாதிபதிக்காக நகரோடு மந்திரி சபையில் இருக்கிறவருக்காக வேண்டிக் கொள்ளும் கொடுத்த ஜனாதிபதிக்காக நன்றி சொல்லுவோம், சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி, நீதி நியாயம் அவரை நடத்தட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, இப்படியாக ஆண்டவரே தேசங்கள் அநேகம் ஆண்டவரே, ரெண்டு தேசங்கள் அநேகம், தேசமெல்லாம் தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. இரண்டு நாய்க்கமெல்லாம் அந்தகாரங்களெல்லாம் தேசங்களை விட்டு ஆண்டவரே சகலருடைய முழங்காலும் இடங்குவன் நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்வன். நீங்க தான் தேவன் என்று சொல்கிற ஆராதிக்க வேணும் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்வது சுவாமிகள் ஆண்டவர், இருந்த தேசமானவர் இந்திய தேசமாக தேசமானவர் இன்னும் ஆண்டவரே சாப்பனை வெளிச்சிக்கான இருளுக்குள்ளே இருக்கிற சுவாமி. அந்தகாரங்களும் ஆண்டவரே பிசாசின் கிரிகளும் ஆண்டவரே அந்த தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிற சுவாமி. சகப்பனை இப்படியான இந்த தேசத்தை ஆண்டவரை திருப்பிக் கொண்டு வாங்க, திருப்பிக் கொண்டு வாப்பா ஆண்டவரே. கணங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், தாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை யார் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சகப்பன் நீங்க தான் அப்போ ஆராதிக்கிற உரியவர், நீங்க தான் மகிமைக்குரியவர், நீங்க தான் ஆளுகைக்குரியவர் ஆண்டவரே. அந்த தேசம் உங்களுடையதாய் மாறட்டும் சுவாமி ஆண்டவரே. படித்தவர்களும் அரசியல்வாத கண்களிலும் ஆண்டவரே அந்த இருளின் ஆதிக்கம் நீங்கி போகட்டும் சுவாமி, நீங்கி போகட்டும் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி, நம்மள உயிர்களுக்காக வேண்டி கொள்றோம். ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்து. இப்படியா இரண்ட தேசங்களுக்கு மக்கள் பெரிய வெளிச்சத்தை காணவன். அப்போ அந்த காலங்கள் ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி, இருக்கிற நீங்க நீதி நியாயமுள்ள தேவன் சுவாமி, நீதி தவறாதவர் அப்பா. அந்தந்த காலங்களில் ஆண்டவரே நீங்களோட நீதியின்படி நடத்தி வருள்ள தேவன் சுவாமி. அந்த காலங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் செய்தபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா அப்பா, சவனியே ஸ்தோத்திரம். அப்பா சங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளை சந்திங்க, ஊழியக்காரர்களை சந்திங்க, நடத்துங்க. அவருடைய காரியங்களும் வந்து நீங்க ஆசீர்வதிங்க சாப்பிடி. அந்த நாட்களில் வேண்டிய சுகபல சமாதானத்தை காத்துவிடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களும் ஒன்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க தகப்பனி. எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்களுக்கு கருத்து தருகிறோம் சுவாமி. தகப்பனே மட்டுமா என் தகப்பனி, பிள்ளைகள் எங்களை சிறையினால் மொழி நடத்துறபடினோ நன்றி. ஆயிரம் கோடி நன்றி சொன்னாலும் போதாது சுவாமி. அப்படியா நீங்க காத்து இருக்கிறவைக்கா நன்றி, நன்றி. உங்களே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். பூரண சமாதத்தோடு எங்களை காத்துக் கொள்றீங்கப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இவ்வளவு காரியங்களுக்கு அவங்களோட சமூகத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா ஜபங்களையும் கேட்கிறவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா கரமும் துதியுமே நீங்க தான் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போமா? அதுவரை இந்த விசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளெஸ் யூ. ஆமீன். ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். இந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கத்தர் கொடுத்த தாளந்துகளுக்கு கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் அடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழிய சௌரி குலேந்திரம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கூடாக வேத பாடத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஊழியர்கள் நினைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழிய சௌரி பத்மாவதியும் மன்னிக்க வேண்டும் சௌரி குலேந்திரமாவை அழைப்போம். பிரிசலோட்டம்மா. ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். எவங்களுக்கு கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் சடமாக சுயினமாக இருப்பவர்கள் புதிதாக எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
3: காட் பிளஸ் யூ அப்பு, காட் பிளஸ் யூ. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் வந்தருள வல்லவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஜீவனாகிய ஜீவனாகிய ஜீவநாதனே, ஜீவ விருட்சமே, ஜீவனே, ஜீவ தண்ணீரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட அடியார் இந்த சங்கம் இணைந்து கூடும் பொழுது உங்களோட எங்கள் மத்தியில் நீங்கள் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இதுவரையும் வழிநடத்தின தேவன், இனிமேலும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த சங்கம மொழியிலே நேரம் தடையிலோ அவரமன்றி காலையிலங்கி நீங்க நடத்திட்டு வந்து கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. ஒரு பிள்ளைகளுக்கு இந்த மனதில் பாரத்தை போட்டு எப்படி நீங்கள் போய் காலத்திலிருந்து வேதத்தை வாசித்தீங்களோ அதே போல் உங்களோட பிள்ளைகள் இந்த மனதிலும் பாரத்தை போட்டு உங்களோட வார்த்தையை வாசிக்க வேணும் என்ற பாரத்தை போட்டு அந்த 365 நாளுக்குள்ள உங்களோட வார்த்தைகளை பங்கிட்டு வாசிக்கத்தக்கதாக இங்க கொடுத்த வெளிப்பாட்டுக்காக வழிநடத்தலுக்காக நடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான கண்மலையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளை நேசிக்கும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற பரலோக ஞானத்துக்காக நன்றி, வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஐயா. தூயரே தூயரே தூயரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். புதிய மத்தியில் வாசன் துயர தூயதேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற கணத்தை துதிய மகிமையை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாயோ உதரம் உலக பொருளுக்கோ வந்தத்துக்கோ பெருமைக்கோ அந்தஸ்துக்கோ ஏறுவுக்கோ கொடுக்காமல் உங்களோட நாமம் ஒன்றே மகப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவர். துதியையும் கணத்தையும் மகிமையும் கொடுத்து தக்கதாக இந்த பொல்லாத உலகத்தில் இந்த இச்சலுக்களும் ஆப்பட்டு கூடாதபடி அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ள வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் காக்கிறவரே, நீதியுள்ள நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, மனிதருடைய நீதி எல்லாம் கந்த சிலைக்கு சனம் சமன் அப்பா, உங்களோட நீதிதான் நினைக்கிற நீதி. நீதியின் சூரியனே, உங்களோட நீதியின்படியும் உங்களோட நீதியுள்ள வழியிலும் உங்களோட நாம மாமப்படத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து இடகட்டி பாவிக்க முடியும் ஐயா. பரிசுத்தாவியானவரே, எங்களை திக்கிட்டவர்களாக விடாதபடி எங்களுக்குள் எங்களோடு வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே, உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி வல்ல நாதா உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உங்களோட தூய ரத்தத்தால் சுத்திகரித்தவரே உங்களுக்கு நன்றி. தூய ரத்தத்தினால் சுத்திகரித்து உங்களோட பிள்ளைகளை ஆண்டவர் இங்க தங்கும் ஆலயங்களாக ஆசையை வைத்துக் கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த வேலை எங்கள் மத்தியில் வந்திருந்தவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதுவரை நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த சாட்சி கூடாகோ செய்தி கூடாகோ வார்த்தை கூடாகோ துதி கூடாகோ உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளை அப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்கள் என்று அந்த ஒரே உணர்வோடு ராஜா உங்களை உயர்த்தி தங்களை தாழ்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்க கிரிய செய்து ஒன்று வாரதுக்காக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களோட கிருபை என்றும் உள்ளதையா, உங்களோட கிருபை ஒரு நாளும் மாறாது, ஒருபோதும் மாறாது. உங்களோட நம்பின பிள்ளைகள் மேல் நீங்கள் இலவசமாக ஊற்றுற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டு அன்பின் தேவனே, இந்த சங்கமம் ஒளியேலியே நீங்க தட தாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கு கூட நடத்தி கொண்டு வர வல்லவர், நடத்தி கொண்டு வாரியங்கள், அதுக்காக நன்றி. இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை இந்த உலக மக்கள் அன்பானால் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இயேசுவே உங்களை அறிய வேணும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். உயிருள்ள தேவன் நீங்கள், உண்மை உள்ள தேவன் நீங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாம் ஆளுகிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன் நீங்கள் என்றதை அறிஞ்சே

ஒன்று சாமுவேல் 3 அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே. ஏசாயா 49 அதிகாரம். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியத்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தமிழத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார்.
யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர், அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனியும் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் மண்ணாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள்.

0: மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்ளுவது போல தங்களுடைய ரத்தத்தினால் வெறி கொள்ளுவார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நாம் உன் ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய. வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம். அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே

பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது ஏழு எக்காலங்களை உடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம். ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியிலுள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டு கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு
இன்னும் இரண்டு ஆபத்துக்கள் இதோ வருகிறது. ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூரியங்களையும்

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 66:4 வாசிக்கலாமா? பூமியின் மீதெங்கும் உமை பணிந்து கொண்டு உமை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். பிராக்கெட்டில் சேலா சேலானா சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் மீதெங்கும் உமை பணிந்து கொண்டு, இதே நடக்குது, இந்த பணிந்து கொள்ளுகிற காரியம் நடக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னையும் அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். நம் பணிந்து கொள்ளுகிற பிள்ளை இல்லை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற என்ன செய்வாங்க, பணிந்து கொண்டு தொழுது கொள்வாங்க. யூத மார்க்கத்தால் தரையோடு தன் நெற்றியை வைத்து பணிந்து தொழுது கொள்வாங்க, தான் பணிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு குறைஞ்சிச்சு பாருங்களேன், இன்னைக்கு முழங்கால் போடுறதே நிறைய சர்ச்சஸ்ல இல்லை. அப்படி நிக்கிறது, நின்றுட்டே ஜெபிக்கிறது, உட்கார்ந்துட்டே ஜெபிக்கிறது இல்லை. இல்லை, கர்த்தர் சமூகத்துக்கு நீங்க தனிமையா வரீங்களோ இல்லை கூட்டமா வரீங்களோ, அப்ப என்ன செய்யணுமா, பணிந்து கொள்ள வேண்டும். உண்மை துதித்து பாடுவார்கள், அப்படிதான் துதித்து பாடணும். பணிவோடு துதித்து பாடணும்னா தாழ்மைப்பட்டு துதித்து பாடணும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். எதை துதித்து பாடணுமா, அவருடைய நாமத்தை துதித்து பாடணும். கர்த்தர் செய்த நன்மைகளை துதித்து பாடணும். எத்தனை நாமங்கள் இருக்குல்ல, அந்த நாமங்கள் என்னென்ன செய்தது அப்படின்னு சொல்லி துதித்து பாடணும். அந்த நாமத்துக்குரிய காரியங்களை சொல்லி துதித்து பாடணும். லகாயிரோயி அப்படின்னு நம்ம துதித்து பாடுறோம்னு வச்சிங்களேன், அந்த லகாயிரோயி நாமம் என்ன செய்தது அப்படின்னா, வனாந்தரத்துல வாழ்விழந்து ஏதோ ஜீவன் போகிற நேரத்துல ஒரு ஊற்று தண்ணீரை காண்பித்து ஜீவனை திரும்ப கொடுத்து அந்த இஸ்மவேல ஒரு பெரிய சாதியாக, ஒரு பெரிய கூட்டமாக அது வளர்த்தது இல்லையா, அது கொண்டு போய் நிறுத்தியது. அதுதான் லகாயிரோயுடைய தன்மை, அதாவது கண்டுகொண்டது. அவருடைய கண்கள் அந்த உபத்திரவத்தை நேரது, உபத்திரவத்தின் நேரத்துல பிள்ளைகளை கண்டுகொண்டது, அதான் லகாயிரோயி. அப்ப நீங்களும் நானும் அந்த நாமத்தை சொல்லி துதிக்கணும். லகாயிரோயி அப்படின்னா நம்முடைய உபத்திரவத்துல, தனிமையில, நம்ம யாருமே இல்லாத நேரத்துல, மரண தருவாயில நம்மை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு தெய்வனா இயேசு மட்டும்தான். ஆமே நல்லே லூயா. இன்னைக்கு கத்துரை பிள்ளைகளை அப்படிதான் துதிக்க சொல்றாரு கர்த்தர். அப்படின்னா ஏன் துதிக்கணும் அப்படின்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் அப்படி சத்துருக்கள் மகிச்சக பேசி அடங்குவார்கள். ஏன்னா கிரியைகள் அவ்வளவு பயங்கரமா இருக்கான். வான பூமி இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல, ஆனா கடைசி நாட்கள் என்ன நடக்குமா, சமுத்திரமே இல்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கத்திரி பிள்ளைகளை அப்படி பயங்கரமான எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக சாதகமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கணுமா. இந்த நாள்ல ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, மகத்துவமான வல்லமை நிமித்தம். அவருடைய வல்லமை எப்படி இருக்கா, மகத்துவமான வல்லமை. ஆமேன். சத்துருக்கள் என்ன செய்வாங்களா, இச்சகம் பேசி அடங்குவார்கள் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த கத்திரி பிள்ளைகளை தேவ சமூகத்துல, தேவனுடைய பார்வையில, அருமையாய் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க என்ன செய்யணும், துதிக்கணும். ஆனா இன்றைக்கு அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க உங்க வீட்டுக்குள்ள, உங்க ஊழியங்கள், உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை, உங்க கணவருடைய காரியங்களை, மனைவிடைய காரியங்களை அற்புதங்கள் நடக்கும். நீங்க சோதித்து பாருங்கள், அந்த காரியம் நிச்சயமா நடக்கும். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல எங்க கூட பேசின அருமையான வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவருக்கு உகந்த வார்த்தைகளாய், அந்தவரே தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற வார்த்தைகளா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்தவரே இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 55:11 வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம், சொப்பனங்கள் மூலமாக, தெய்வ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்த சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்த குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்த யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசீர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும் தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மறித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும் என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18. பிரியமானவர்களே, ஒரு கழுகின் குஞ்சு தான் ஒரு நாள் நிச்சயமாய் தன் தாயை போல பறந்து செல்லும் என்பதையும் அது மண்ணில் ஊர்ந்தோ தரையில் நடந்தோ செல்வதில்லை என்பதையும் அறிந்திருக்கிறது. நாம் நம்முடைய தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் அதிசயமானவர் என்பதாகும். அவருடைய பிள்ளைகளும் அவரை போலவே அதிசயமானவர்கள் ஆகையினாலேயே தேவ வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று கூறுகிறது. அற்புதமான இயேசு எம் வாழ்க்கையை அற்புதமாக்க வல்லமை உடையவர். இந்த அற்புதமான இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையை அனுதினமும் அற்புதமானதாக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அவர் கசப்பை இனிமையாக்குவார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார், இருளை வெளிச்சமாக்குவார். அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து அனைத்தையும் சிருஷ்டிப்பார். உங்கள் எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் சுபாவம் அனைத்தும் அதிசயமாக மாறி சமாதானம், சந்தோஷம், ஊற்றாக பெருக்கெடுக்கும் கர்த்தராகிய இயேசுவோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றும் அதிசயமானது. உங்களுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட அவர் அதிசயமானவையாக மாற்றுவார். கர்த்தராகிய இயேசுவோடு சேர்ந்து வாழும் இவ்வாழ்க்கை எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் அற்புதமானதும் பரவசம் அளிப்பதும் ஆகும். எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் மிகவும் அதிசயமான ஒன்றை செய்ய போகிறார். ஆகவே இன்று விசுவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 23 ஜூன் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51:16 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா? இருந்தால், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வானத்தை நிலைப்படுத்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவதாக வானத்தை நிலைப்படுத்தி, இரண்டாவதாக பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி சபையை நோக்கி சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காகவும் நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலே நாளே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சபையிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களே அவருடைய கரத்தின் நிழல் இந்த நாட்களே சபையை மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்ப இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்வோமா? இருந்தால் வார்த்தை சொல்லுகிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிற வேளையிலே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை இந்த நாட்களை விடுதலையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவர் மேலே பிரியமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று. அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நம்மை மறைக்காவிட்டால் நாங்கள் எப்பவோ சிக்குண்டு பிடிபட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மறித்திருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகரை மரண படுக்கையிலிருந்து இந்த நாட்களை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். அவருடைய கரம் இந்த நாட்களிலே அவர்களை மீட்டு அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே இந்த நாட்களை மறைத்து வைத்து நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களிலே நம்மை நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய நேசம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்ப்போமா? இருந்தால், சாகோனின் ரோஜாவாக இருக்கிற என் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மீது இந்த நாட்களிலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். 2000 முன்பாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது மட்டுமல்ல, கல்வாரியில் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று இந்த நாட்களே தேவன் நம்மீது அன்பு வைத்து இந்த நாட்களே அதன் மூலமாய் அவரை இந்த பூமிக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதுதான் அந்த வேதத்தில் உள்ள அதிசயம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் அந்த கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று பார்க்கிற வேளையிலே வானத்தை நிலைப்படுத்துகிறார், பூமியை அஸ்தவரப்படுத்துகிறார், ஆனால் அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அவருடைய நோக்கம், அவருடைய குறி எங்க இருக்கிறது என்றால் சியோனை குறித்து தான் இந்த நாட்களே இருக்கிறது. சியோனை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்கு நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவதற்கும் என் கரத்தின் உள்ளே உன்னை மறைத்து வைக்கிறேன். அப்படியானால் சபையிலே தேவனுடைய அரவணைப்பு, சபையிலே தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய காரியம், தேவனுடைய கரத்தின் நிழல் இருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே வேதம் சொல்லுகிறபடி சபை கூடுதலை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அந்த கடைசி நாட்களிலே சபையிலே தேவன் சபை நடுவிலே உலாவி வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து இந்த நாட்களிலே செயல்படுங்கள். ஏனென்றால் அநேக இடங்களிலே அநேக விதமாக இந்த நாட்களிலே சபையை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடுகிற உங்களுக்கு கர்த்தருடைய கரம் குடைந்து நடத்தும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களே சொல்லக்கூடியதாக இருக்கு. கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் வீடுகளில் ஒவ்வொன்றும் உடைய தேவருடைய அபிஷேகம் நிரம்பும்படியாக செபிக்கிறேனையா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்கிறேனையா. தேவரில் உம்முடைய கரம்தானே கூட இருந்து மூடி வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆம்.
4: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 23ஆம் தேதி 6ஆம் மாதம், 23ஆம் தேதி ஆனி மாதம், 23ஆம் தேதி ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:28. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். ஆமேன். சங்கீதம் 31:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். அதே வேளையிலே அவரிலே அன்பு கூறுகிறவளை அவர் காத்து வழி நடத்துகிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 சாமுவேல் 2, ஏசாயா 48, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வெளிப்படுத்தல் 5, 6 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுத்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் இணையிருக்கிறோம். அந்த வேளையிலே ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் முதல்லே அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் 8 மணிக்கு ஜெபங்களோடு வழி நடத்தப்படுவோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, விசேடமாக இஸ்ரோவியல் நாட்டுக்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த வேளை சகோதரி ஜானட் அவர்கள் அவற்றை வழிநடத்துவார். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவர் துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். ஆமேன். இன்று நாளிலே எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அல்பர்ட் அக்கரண்டாவில் இருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சாந்தி அவர்கள் முதன் முதலாக நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு வாஞ்சியோடு இணைந்திருக்கிற இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை கீழும் ஒப்படைப்போம். பிரீசலோடமா உங்களுக்கு உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: Praise Lord, ஐயா. Praise Lord. Hallelujah. இந்த வேளையிலே கூட நாங்க ஜெபிப்போம். உள்ள தகப்பனே, அப்பா, கிருபையின் ஆண்டவரே, காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் ஆண்டவரே, உடைய புதிய கிருபையில நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காண செய்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? உண்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமும் இல்லையப்பா. ராஜா இரக்கத்தின் பிதாவே, அப்பா விதாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். என் ஆவியானவரே நடத்துவீராக ராஜா, வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும்.

0: மல விளையச்சியும் தேவனாலே, விளையச்சியும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஹலிலூயா. எங்களை அன்புள்ள தகப்பனே, அப்பா, எங்களை பராமரிக்கிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை போஷிக்கிற ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற, எங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருகின்ற எங்களுடைய நல்ல அப்பாவே, நல்ல தகப்பனே, நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். எப்பொழுதும் உம்மோடு ஆண்டவரே உறவை வைத்துக் கொள்ள, ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொள்ள ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு கிருபதாரம் ஐயா. உம்மோடு பேச ஆண்டவரே தகப்பனே ராஜா, உம்முடனே கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா. ஏனோக்கு ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே சஞ்சரித்தான் ஐயா ஆண்டவரே தகப்பனே. அதே போல உம்மோடு எந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் நினைவிலே, எங்கள் சிந்தனையிலே, எங்கள் வாயிலே, எங்கள் வார்த்தையிலே, எங்கள் நடக்கையிலே ஆண்டவரே தேவனே உம்மோடு வாழ எங்களுக்கு கிருபதாரமப்பா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா.
1: விதைப்பதினாலும் அல்ல, நீரைப்பதினாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கருணையுள்ள தேவனாலே, கருணையுள்ள தேவனாலே.

0: தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, அசைவாடும் ஆவியாலே, அசைவாடும் ஆவியாலே அகிலத்தை நான் செய்யிப்பேன், இந்த அகிலத்தை நான் செய்யிப்பேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா ஜோனோ, ஜோனா ஆண்டவரே, உம்முடைய அன்பின் தன்மை அறிந்த ஐயா ராஜா, தகப்பனே நினைவேக்கு போகாமல் தரிசிச்சுக்கு ஓடி போனான் ஐயா ராஜா. என் தகப்பனே, மீனின் வயிற்றில் அவன் 3 நாட்கள் ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா அவனை உட்கார வைத்திரப்பா ஆண்டவரே. அவன் 3 நாட்கள் ஜோனா ஆண்டவரே தகப்பனே மீனின் வயிற்றிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டான் ஐயா, உம்மை நோக்கி கூப்பிட்டானப்பா, உம்மை துதித்தான் ஆண்டவரே தகப்பனே. மீனின் வயிற்றிலிருந்து அவனை வெளியிலே கொண்டு வந்தீரப்பா. அப்பா ஜோனா சொன்னான் ஐயா, நான் என்னுடைய தேசத்தில் இருக்கும் பொழுதே உமக்கு சொல்லவில்லையா, நீர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் கிருபை நிறைந்த தேவன் என்று சொல்லி. ஹாலேலூயா. என் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மிடத்துல சொல்லுகிறோம் ஐயா, நீர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் ஆண்டவரே மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அப்பா ராஜா. அப்பா உம்முடைய கிருபி எங்கள் மத்தியிலே ஊற்றுமா ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபியை ஊற்றுமா ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மக்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபியை ஊற்றும், எங்கள் தேசத்திலே உம்முடைய கிருபியை ஊற்றும் ஆண்டவரே தேவனே. யுத்தம் செய்கின்ற இடங்கள் எல்லாம் உம்முடைய கிருபியை ஊற்றும் ஐயா ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா, நான் உண்டு பண்ணின என்னுடைய ஆண்டவரே தேவனை கிரியைகள் சோர்ந்து போகுமேன்னு சொன்ன தேவனே ராஜா ஆண்டவரேயும் துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனின் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனப்பா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனையா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீ சமீபமாயிருக்கிற தேவனப்பா ராஜா. என் தகப்பனையும் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா.
1: ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல.
0: ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் போராடி போராடி சலித்து போனோம் ஐயா, போராடி போராடி ஆண்டவரே தேவனே சலித்து போனோம் ராஜா தேவனே. என் அப்பாவே ராஜா ஆண்டவரே, நாவியானவரே நிராசவாடும் ஐயா ஆண்டவரே தேவனே. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. என் தகப்பனே, கிருப உண்டாவதாக, கிருப உண்டாவதாக, கிருப உண்டாவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் சபைகளிலே ஆண்டவரே, எங்கள் தேசங்களிலே ஐயா ராஜா உம்முடைய சித்தம் மட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே செய்யப்படும்படி செபிக்கிறோம் கத்தாவே. தேவரீரங்களை ஆசீர்வித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரமங்களோடு கூட இருந்தங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன தேவனே, விசுவாசத்தினாலே நாங்கள் உம்முடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கள் சூன்றம் ஐயா, அவர்கள் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையாக்கப்பா. நீர் உண்மை உள்ள தேவனப்பா, 100க்கு 100 பொய்யுரியாத தேவனப்பா, நீர் இரக்கங்களின் தேவனப்பா ராஜா, ஜெபங்களை கேட்கிறவரப்பா ராஜா, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரப்பா ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா. எங்கள் மேல் நக்கிரியர்களை தொடங்கினவர் அதை முடிக்கும் வரை செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பனே, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, என் ராஜாவே, அப்பா ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம், அப்பா என்று கூப்பிடுகிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம், தகப்பனே என்று கூப்பிடுகிறோம், எங்களை வாழ வைக்கிறவரே என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே தேவனே தகப்பனே. பாவத்தின் வஜனையினால் எங்கள் இருதயங்கள் கடினப்பட்டு போவாதபடி ஆண்டவரே ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் எங்களை கற்றுத்தரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இருதயத்தின் ஆண்டவரே நினைவு நாள் ஆண்டவரே, எங்கள் வாய் பேசுகிறதப்பா
2: ஆண்டவரே, இருதயம் நல்ல நினைவினால் நிரம்பப்பட நீர் எங்களுக்கு கிருப தரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே, சூத்திர பலியிடுகிறவன் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறான் ஐயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அநேகருடைய சூத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது ராஜா. நாங்கள் எல்லோரும் சூத்திரம் செலுத்துவோம், சூத்திரம் செலுத்துவோம், சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அநேகருடைய சூத்திரத்தினால் கிருபை பெருகும். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் எங்கள் தேசத்துக்காக சூத்திரம் செலுத்துகிறோம். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அந்த தேசத்திலே கிருபை பெருகுவதாக. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே தேவனே, வளைகுடா நாடுகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா யுத்தங்கள் அமர்ந்து போகும்படி செவிக்கிறோம் கத்தாவே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அந்த இடங்களிலே கிருபை பெருகுவதாக. லெபனானிலே கிருபை பெருகுவதாக, ஈரானிலே கிருபை பெருகுவதாக, இஸ்ரேல் தேசத்திலே கிருபை பெருகுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே, எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் உம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா, உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா யுத்தங்களை ஆண்டவரே அவிழ்ந்து போக கிருபதாரும் ஐயா ராஜா. என் தகப்பனே, எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஹாலேலூயா.
0: ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே.

கூடும் ஹாலேலூய சூத்திரமையா. இந்த நாளிலும் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல அந்த தடைகள் அகன்று ஐயா உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படி செவிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரம். பில்லுகளை கட்ட முடியாமல் கடன்களோடு இருக்கின்ற மோர்கேஜ் கடன்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. பூமியிலே இதை கட்டுகிறோம் அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் மோர்கேஜ் கடன்கள் கட்டப்படுவதாக, பில்லுகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. ஹாலேலூயா ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே பேங்க் அக்கவுண்டுகளிலே ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. வீடுகளிலே, குழந்தைகள் வாழ்க்கையிலே, பெரியவர்கள் வாழ்க்கையிலே, சபைகளிலே, நம்முடைய தேசத்திலே இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவினுடைய வளர்ச்சி, இயேசுவினுடைய விடுதலை ஆண்டவரே தேவனை வரும்படி செவிக்கிறோங்க தாவே. உமக்கு சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா. அற்புதமான ஆண்டவரே ஹாலேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தும்மை மீட்க வல்லவர். துதி கனம் மகிமையுமக்கே.

போதும் போதும் எனக்கு. ஹலிலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா. ஆண்டவரே ராளமானவர், தாராளமானவர். ஹலிலூயா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் சொன்னவர். உள்ளங்கையில் உன்னை விரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறதுன்னு சொன்னவர். ஹலிலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டவர். தகப்பனே, ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஆண்டவரே இயேசுவின் கல்வாரி சிலுவையில் முடிந்ததற்காக சோத்திரம் ஐயா. இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனே, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. ராஜா, உம்முடைய ஜனங்களை மீட்டு கொள்ளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை மீட்டு கொள்ளுமா ஆண்டவரே? வாலிபர்களை மீட்டு கொள்ளுமா ஆண்டவரே? அபலைகளை அப்பா ராஜா, துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பிள்ளைகள் அப்பா, அல்கஹோலிக் பீப்புள் ஆண்டவரே அப்பா, ட்ரக்ஸிலும் போத மருந்துகளும் சிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, தோல்வியினால் ஆண்டவரே அப்பா, தவறான உறவுகளில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மீட்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. மீட்பர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை விரட்டுவேன் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களே, சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, தேசங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அற்புதங்களாய் அடையாளங்களாய் வைக்கிறீங்களுக்காக சோத்திரம். ஆண்டவரே, நசனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலும் நன்மைகளினாலும் நிரப்பினீர் ஐயா. அவர் நன்மை செய்கிறவராயும் ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி ஆண்டவரே சுற்றி திரிந்தீர் அப்பா பிதாவே.

ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, அற்புதரே, நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மோடு கொண்டிருக்கிற அந்த உறவு ஆண்டவரே, இந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரே, தகப்பனே எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தலையில எண்ணெய் குறையாததா இருக்க, அபிஷேகம் குறையாததா இருக்க, என் ஆவியானவரே எங்களை நடத்துவீராக ராஜா. ஹாலேலூயா. சுய ஞானத்திலே நடக்காதபடி, சுய வார்த்தையிலே நடக்காதபடி, சுய பேச்சிலே நடக்காதபடி, சுய திட்டத்திலே நடக்காதபடி, என் ஆவியானவரே எங்கள் கரம் பிடித்து நடத்தும் ஐயா. ஹாலேலூயா. என் ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஹாலேலூயா. சூத்திரமையா, சூத்திரமையா, துதி துதி துதி துதி அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். ஹாலேலூயா. அற்புதமான ஆண்டவரே முக்கு சூத்திரமையா. ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. முக்கு சூத்திரமையா. என் பிதாவே மத்துதிக்கிறேன் ஐயா, என் பிதாவே மத்துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன்

மறைவுக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே, வந்தனம் அப்பா எசையா வந்தனமே, வந்தனம் அப்பா வந்தனமே. திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லி பாடிடுவேன், திருக்கரம் செய்துட்ட அற்புதம் நினைக்கின்றேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லி பாடிடுவேன், உமது செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது மகிழ்கிறேன். வந்தனம் அப்பா வந்தனமே, வந்தனம் அப்பா வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. அப்பா ஆண்டவரே, எங்கள் இருதயம் சொல்கிறதை நீர் அறிகின்ற தேவன் அப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு மறைவிடம், நீர் தான் எங்களுக்கு புகலிடம், நீர் தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர் தான் எங்களுக்கு அரணும் கோட்டையும் அப்பா. நீர் தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் இயேசப்பா. ஹாலேலூயா ஆண்டவரே, நீர் அதை அறிவீரப்பா.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமம் அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமம் அறியவில்லை. வந்தனம் அப்பா, வந்தனமே, வந்தனம் அப்பா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு என்று நிம்மதியே, காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு என்று நிம்மதியே, காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு என்று நிம்மதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சன்னதியே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சன்னதியே. வந்தனம் அப்பா எசையா, வந்தனமே, வந்தனம் அப்பா எசையா, வந்தனமே. மனம் திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. ஹாலேலூயா. இந்த நாளிலே கூட எபேசியர்ல ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் படித்து எங்களுடைய ஆராதனையை முடிப்போம். எங்கள் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா ராஜா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. என்ன ஆவியானவரே, நீர்தான் நல்ல குணங்களை, நல்ல கனிகளை எங்கள் மேலாண்டவர் உருவாக்குறவர், ப்ரொடியூஸ் பண்ணுகிறவர். ஆண்டவரே ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம். ஆண்டவரே இப்படிப்பட்ட கனிகளை இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வெளிப்படுத்த அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே அந்த கனிகளை ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்கிறோம். ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஐயா அந்தகார கிரியைகள் ஆண்டவரே கசப்பான வேர்கள் முளைக்காதபடி ஆண்டவரே என் ஆவியானவருடைய துணையோடு இயேசுவின் நாமத்தினானது நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே முக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் தூங்காதபடி விழிப்புள்ளவர்களாயிருக்க நிறங்களை கிருபதாரும். ஆண்டவரே தேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறீர். ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் எழுந்திருக்க எங்களை கிருபதாரும். ஆண்டவரே முக்கு சூத்திரம். ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே இந்த வார்த்தைகளின்படி ஐயா ராஜா ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் ஆவியானவர் தகப்பனே எங்கள் ஆவியிலே போட்டிருக்கிறீரப்பா ராஜா. அதன்படி நடக்கு எங்களுக்கு கிருபதாரம். இந்த நாள் முழுவதும் துதிக்கின்ற

செய்யும் பாடுகின்ற பாடல்களும் ஆண்டவரே அப்பா ராஜா செம்மையான வார்த்தைகளும் எங்கள் வாயிலும் எங்கள் இருதயத்திலும் இருக்க எங்களுக்கு கிருபதாரம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம்

முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாமல் நான் இல்லையே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும்.

0: வனே தவறினான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக மீண்டும் ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவியன்னு சொன்னீர் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், எதிர்கால சந்ததிகள் ஆண்டவரே நமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தின் அசங்கியங்களால் ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா தேவனே தீட்டுப்படாதபடிக்கு எங்கள் வருங்கால சந்ததிகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த டெக்னாலஜி ஆண்டவரே, இந்த ஏஐ காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது அப்பா ராஜா தேவனே. எங்கள் ஜனங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் எதிர்கால சந்ததிகளுக்காக ஆண்டவரே, குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீ காத்து கொள்ளும் அப்பா, இந்த பிள்ளைகளை வழிநடத்தும் ஐயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அவர்கள் யாக்கோவின் தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொள்வார்கள். தாங்கள் கர்த்தருடையவர்களும் சொல்லி கையெழுத்து போட்டு உண்மை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே துதிப்பார்கள் அப்பா ராஜா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிவூர்ந்து மகள கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ எவ்ரிபடி, பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்திய வேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு கர்த்தரை உயர்த்தி பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். போக்கிலும் வரத்திலும் அவருடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த காலை நேர அபிஷேக ஆராதனையோடு அவரையும் அபிஷேகித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக அவருடன் நினைவோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே எந்தெந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோவோடு இணைந்து உலகத்தில் இந்த பாகத்திலிருந்தும் இந்த நேரத்திலிருந்தும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் திரும்பமாக வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய நாடு, யுத்த பூமி, இஸ்ரேல் நாடுகள், எல்லா நாடுகளுக்காகவும் ஜெபிப்பதற்காக, மக்களுக்காக, மக்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காகவும், உண்ண உணவையும், உடுக்க உடையையும், இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தரங்களுக்கு தந்த கட்டளை மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்பு, எல்லோரிலும் அன்பு கூறுங்கள் என்று அவருடைய அன்பு கட்டளை நாங்கள் கீழ்ப்படிந்து ஜெபிக்க இணைந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அதாவது நீங்களும் நாங்களும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கத்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஆமேன். சங்கீதம் 31:23 கூறப்பட்ட வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதிராக இடும்பு செய்கிறவனுக்கு கத்தர் பதிலளிப்பார். ஆமேன். நாங்கள் பதிலளிக்க தேவையில்லை, அவரே பதிலளிப்பார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 2, ஏசாயா 48, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து வெளிப்படுத்தல் 5வது 6வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளே நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அத்தோடு புதிதாக ஒரு சகோதரி தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின் கீழே எங்களுக்காக அனுப்பி தந்திருக்கிறாள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் டொரண்டோவிலிருந்தும் சகோதரன் குணா அவர்கள் ஒன்றாரியோ லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் எல்லோரையும் வரவேற்று கொண்டு நீங்கள் உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி வைத்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய வீட்டிலே குண்டூசி விழுந்தாலும் எங்களுக்கு இங்கு கேட்கும். வெற்றி நாங்கள் பதிவு செய்து மற்ற அனுப்பி கொண்டிருக்கிறோம். பலர் கேட்கிறார்கள். அந்த வகையிலே மற்றவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் கேட்கத்தக்கதாகவும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய பெயர்கள் கூப்பிடப்படுகின்ற பொழுது நீங்கள் மைக்கு ஆன் பண்ணி வந்து ஜபியுங்கள். அதே வேளையில் நீங்கள் மைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜபிக்க முடியும். அந்த வகையிலே ஜபியுங்கள். இன்றைய நாளிலே புத்தம் புதிதாக எங்களுடைய சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரின் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்போம். அவருடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. விசேடமாக எங்களுடன் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் கொழும்பு இலங்கையில் இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட 94 வயது. எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிறார். அவர் சூயினமாக இருக்கிறார். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களையும் இணைத்து ஜபம் பண்ணுவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோடமா?
0: பிரைஸ் லோடனா?
1: ஆமென். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
0: தங்கம் வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சங்கீதம் 92:10 வசனத்திலே நாங்கள் புது எண்ணெயின் அபிஷேகத்தை குடித்தும் அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்திலே என்ன இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். என்னாலே நோர்வே தேசத்திலே இருந்து எங்களோடு பங்கு கொள்ளுகிற சாந்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருக்காக நாங்கள் அதிகமாக ஜபித்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் இந்த இடத்திலே வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறார். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்திவீர், புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், இந்த காண்டா மிருகத்தின் கொம்பிலே என்ன விசேஷம் இருக்குது என்று சொன்னால் அது எலும்புகளால் ஆனது அல்ல. அந்த கொம்பு, அந்த கொம்பிலே என்ன இருக்கிறது என்றால் கிரேட்டின் என்று சொல்லப்படுகிறார். அதாவது புரதத்தால் ஆனது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். காண்டா மிருகத்தின் கொம்பில் வெளிப்புறத்தில் கரோட்டின் என்ற இலைகளும் நடுப்பகுதியிலே பெலனும் அங்கு அதோடு கால்சியம் நிறைந்ததும் ஒன்றோடு ஒன்று அழுத்தமாக பிணைக்கப்பட்டு கூம்பு வடிவிலே இருக்கிற காரியமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த அந்த ஆண்டா மிருகத்தின் கொம்பு வளரும். மனிதனுக்கு நகங்கள் எப்படி வளர்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கும் அது 2 சென்டிமீட்டர் வரை அந்த கொம்பு வளருமா, வளர்ந்து கொண்டிருக்கும். இதன் பயன்பாடு என்னன்னு சொன்னா ஆபத்து காலத்திலே அல்லது ஆபத்து சூழ்நிலையிலே எதிரியை தாக்குறதுக்கு இந்த கொம்பு மிகவும் பிரயோசனமாய் இருக்கிறது என்பதையும், அங்கு தண்ணீர் இல்லாத நேரமும் வறட்சியான நேரமும் உணவில்லாத நேரமும் அந்த கொம்பு அதுக்கு பலனை அளிக்கிறது, அது வலிமையை கொடுக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இதனாலே தான் அந்த காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்குள்ளே வளர்ச்சி அடைவீர்கள் அல்லது பெருக்கம் அடைவீர்கள். அந்த பெருக்கத்தினால் தேவனுடைய வார்த்தையின் வாசனை உங்களுக்குள்ளே வீசும் என்பதை அந்த புது எண்ணெய் அபிஷேகம் எங்களுக்கு கற்று தருகிறது. இரண்டாவது காரியம், ஒன்று நாளாகவும் 13:7 தேவனுடைய பெட்டி அமிதாவின் வீட்டில் இருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோலும் ரதத்தை நடத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், புரு ரதத்தின் மேல் பிரயாணம் செய்கிற அந்த பிரயாணம் வந்து ஒரு புதிதாக்கப்பட்ட பிரயாணமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பெட்டிக்குள் இருப்பது மூன்று காரியம். அங்கே 10 கட்டளை, மோசைக்கு கொடுத்த 10 கட்டளையும் 2 கற்பலகையும் இருக்கிறது. மன்னாவை கொண்ட ஒரு பொற்பாத்திரம், ஆரோனின் துளித்த கோல் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த பெட்டி தூய இந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பெட்டி, இந்த நிலைமை எப்படிப்பட்டது என்றதை நாங்க பார்க்க வேண்டும். அறத்தால் செய்யப்பட்டு தங்கம் பதிக்கப்பட்ட ஒரு பெட்டி, இருபுறமும் தங்கத்தால் செய்யப்பட்ட இரு கேராபீன்கள் அங்கு மேலே நிறுத்தி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. இது மக்களோடு பேசும் உடம்படிக்கை பெட்டி என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அசரிப்பு கூடாரத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்த பெட்டி இஸ்ரவேலின் பயணத்தின் போது, வனாந்தர பயணத்தின் போது அவர்களோடு பயணித்தது. இது உடன்படிக்கை நித்திய சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே அறியக்கூடியதா இருக்கிறது. இதில் ஒரு காரியம் இருக்கிறது, இந்த பெட்டி அது தமிழ்ல போட்டிருக்கு சீத்தி மரம் என்று சொல்லி, இங்கிலீஷிலும் டொச்சிலும் அகசியா தூய அகசியா மரம் என்று சொல்லி அதன் விசேஷத்தை குறித்து போட்டிருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் தமிழ்ல கருவெலா மரம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே இது இயற்கையாகவே மருத்துவ குணம் கொண்டது என்று சொல்லியும், இந்த பெட்டி முதலாவது அழியாத தன்மை கொண்டது இந்த மரம் என்று சொல்லியும், இது பாலைவனத்திலே கடும் வறட்சியாகன நிலைமையில கூட வளரக்கூடிய இந்த மரத்தின் விசேஷம், பூச்சிகளால் அரிக்கப்படாததும் அழுகி போகாததுமான உறுதியான தன்மையை கொண்டது இந்த சீத்தி மரம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம், அல்லது அகஸ்டியா மரம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே இந்த மரத்துக்கு தூய அகஸ்டியா மரம் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகிறது மற்ற மொழிகள்ல. ஆனா எங்கள் தமிழ் மொழியிலே சீத்தி மரம் என்று சொல்லப்படுகிறது. அது விசேஷித்தமானது. இதிலே வந்து அந்த மருத்துவ பயன்கள் இந்த மரத்திலே இருக்கிறது. இந்த மரத்தை கொண்டுதான் ஆண்டவர் ஆசர் அந்த பெட்டியை உடம்படிக்க பெட்டியை செய்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் இது எத்தனையோ, இதுன்ற சாறு கூட எத்தனையோ மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இது பண்டைய காலத்தில் இருந்து நாகரிகங்களால் போற்றப்பட்ட மரம் என்று சொல்லியும், அங்கு ஆன்மீக ரீதியாக இறைவனின் நித்திய உடம்படிக்கை ஆத்துமாவை அழியாத அடையாளமாய் இன்றும் மதிக்கப்படுகிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மோசேயின் காலத்தில் தேவனின் பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆனா உடம்படிக்க பெட்டி பலிபீடம் வழிபாட்டு பொருட்கள் இந்த அகசியா மரத்தை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது, அன்றைக்கும் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் தேவாலயத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், மரத்தின் கட்டை இயேசுவின் தூய மனித தன்மைக்கு அது விளக்கமாய் இருக்கிறது என்று சொல்லியும், அங்கு தேவனுடைய இறையியல் அங்கு விளங்குகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இது ஒரு அழியா மரம் என்று சொல்லி, அது மரம் கட்டி ஆனாலும் அது அழியாது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அப்படி இது அழியாத ஆத்துமாவின் சின்னமாய் இந்த சீத்தி மரம் இருக்கிறது. அப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அழியாத இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்தான் எங்களுடைய வாத்தியாகிய உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தன் கூட இருந்து வழி நடத்தினார். அதிகால வேளையிலே நாங்கள் தியானித்து கொண்டு போகும்போது இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதனால் நான் அந்த புதிய எண்ணெய் அபிஷேகம் முக்கியப்படுத்தப்படுகிறது இன்றைய நாட்களிலே. அதாவது தேவனுடைய எழுப்புதல் வருவதற்கு எங்களுக்கு தேவையானது, நாங்கள் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம், ஆனால் எங்களுக்கு தேவையானது புதிய எண்ணெய் அபிஷேகம். அது எங்களுக்குள்ளே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே வாசனை வீச வேண்டும்.
2: வாருங்கள், எப்படி சீத்தி மரம், எவ்வளவாய் மகிமை உள்ள மரம், உழுக்காத மரம், அழுகி போகாத மரம், அப்படிப்பட்ட மரத்துல தேவன் தெரிந்து கொண்டாரா இருந்தார். என்னையும் உங்களையும் எப்படி பழுதற்ற மரங்களாய் அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்பது இன்றைக்கு நாங்க காணக்கூடிய காரியமா இருக்கிறது. நாங்கள் ஒரு அற்பமான மனிதர்களா இருந்தாலும் ஆண்டவற்ற பாதத்திலே இருக்கும் போது தேவன் தன்னுடைய மகிமையினால், பிரசன்னத்தினால், ஆளுகையினால் எங்களை வெளிப்படுத்தி நடத்துவாராக. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அந்திய நாட்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், எல்லாருக்கும் வேண்டிய அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் ஒரு வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, இந்த கடைசி காலத்தில சபைகளில ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உம்முடைய புதிய எண்ணெயினால ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நீர் அன்று ஆரோனின் மூலமாக உருவாக்கின அதே அபிஷேகம் இயேசு கிறிஸ்து கூடாக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் புதிய எண்ணெயை தந்து புத்திய அபிஷேகத்தோடு கண்டாமிருகத்தின் பலத்தை ஒத்த பலத்தோடு இந்த கடைசி கால ஊழியத்தை செய்து முடிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடப்படுவீராக. நசரனாய் இயேசு வைத்தவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை போல நாங்கள் மாற அதே அளவு அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரான். அப்படியாக அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் உமக்கு பிரியமாக வாழ்ந்து உமது கட்டளைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான், என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்து இந்த ஐந்து கண்டங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள நீர் எங்களோடு பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு இன்றைக்கு பல பட்டணங்கள் கேட்க சுவிசேஷத்தை கேட்காத இடங்கள் எல்லாம் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு எழுப்புதலை நாங்கள் இந்த ஐந்து கண்டங்களிலேயும் காண உம்முடைய நாமம் இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் இந்த ஊழியங்கள் உம்முடைய ஊழியங்கள் பரம்ப அந்த தேசங்களில் எழுப்புதல் வருகின்ற தேசங்களில் எல்லாம் அந்த மக்கள் நற்குணசாரிகளாக உம்முடைய ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து, தொழில்நுட்பங்களை கொடுத்து இந்த கடைசி காலத்துல பொன்னோடும் பொருளோடும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அந்த அபிஷேகத்தினூடாக மாம்ச மக உலக தேவைகளுக்கூடாக எல்லா தேவைகளையும் மக்கள் சந்திச்சு ஆண்டவரே அந்த எழுப்புதலுக்காக அந்த பணங்களை எல்லாம் பிரயோகிக்க நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. நானே வழியும் சத்தியமும் ஈவனும் என்பதை ஒவ்வொரு ஐந்து கட்ட மக்களும் உணர்ந்து கொள்ள, மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கு கூடாக வந்த மத வழிபாடுகள், பாவ சாப வழிபாடுகள் அகன்று இயேசுதான் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர்தான் எங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, அந்த ஆயிரம் வருட ஆட்சியில உம்மோடு வாழுகிற வாழ்வு, பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, எவ்வளவு சமாதானமான சந்தோஷமான வாழ்வை நாங்கள் ஆயிரம் வருடம் இயேசுவோடு வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு. ஆண்டவரே, அந்த நரகம் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல, அது விழுந்து போன தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து இயேசுவை பற்றி கொண்டு அந்த பரலோக பாக்கியத்துல சமாதானமான சந்தோஷமான கவலை இல்லாத எல்லா தேவைகளையும் எங்களுடைய தேவன் சந்திக்கிறவராக, இயேசு சந்திக்கிறவராக இருக்கிறார் என்ற உணர்வோடு உண்மையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல ஒவ்வொரு மக்களும் வந்து சேர கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு கிறிஸ்து ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் இந்த சகல ஐந்து கண்டங்களுக்கும் போய் பல மக்கள் ரட்சிக்கப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு தமிழ் மக்களுக்கு விசேடமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட இன்னும் போய் சேராத நாடுகளுக்கு உதவி செய்வீராக. ஜனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வளர் நடத்துகிற கிருபைக்காக மக்கிறான் நீர் கொடுக்கிற ஞானத்துக்காக வசனத்திற்காக இந்த வசனம் எங்களுடைய வாழ்வில கிரியை செய்ய ஒவ்வொரு மக்களும் உண்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இந்த அணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் மக்களுக்கும் சுகத்தை, நீர் ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிறதவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நீர் வித்தியாசத்தை காட்டுகிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஆத்ம உணவை நாங்கள் மற்ற மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் கூட இருந்து சகலத்திலும் பல்கி பெருக செய்வாராக. ஆமேன்.
3: Amen. God bless you, sister. God bless you, everybody.
2: Amen. Amen. Nangal Dolly sister, avargalai varaveettu kondu. Praise the Lord, Dolly sister.
4: Praise the Lord, sister. Praise the Lord.
2: Praise the Lord. Ningal, andraki 10 karpanai, Yesu Christu vandhadinal, avar 2 karpanai aakkinar. Indha 2 karpanaikku utpattu vaala kathar, ella makkalukkum udhavi seiya vendum. Andha 2 karpanai en mulu idhayathodum, mulu aathmaadum, mulu belathodum, அன்பு குருவாயாக உன்னை போல் பிரனை நேசி என்ற அந்த காரியத்துக்குள்ளாக இந்த தேவ ஜனங்கள், தேவ மக்கள், மற்றவர்கள் அறியாதவர்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நாங்க இந்த காலை நேரம் ஆண்டவரே, எங்களோட கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட்டு உங்களோட பாதத்தடியில் வந்து நிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களை நம்பினவர்களை நீங்க ஒருபோதும் வெக்கத்துக்குள் போட விட மாட்டீர்களையா அப்பா. ஆமேன் அப்பா. உங்களோட அப்பா கமாண்ட்மெண்ட்ஸை பற்றி ஆண்டவரே, உங்களோட வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, முழு இருதயத்தோடைய முழு அன்போடு உங்களை நேசிப்பதற்கு ஆண்டவரே, முழு இருதயத்தோடு ஆண்டவரே, முழு ஆவியோடும் உங்களை தொழுந்து கொள்வதற்கு அப்பா, தெரிந்து கொண்ட ஊழியர்களை முதல் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா. அவர்கள் சோர்வடைந்த அப்பா, பலவீனமாக இருக்கிறவர்களை அப்பா உற்சாகமாக்கும்படியா ஜெபிக்கிறார் அப்பா. அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்தானவரே அப்பா. உங்களோட வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற போல பிறரை நேசிப்பதற்கு ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு அன்பை கொடுத்து, அந்த உங்களுடைய கட்டளைகளை மீறி இருக்கிறவர்களுக்கு நீங்க உங்களோட அன்பை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்ன்னு சொன்னபடி ஆண்டவரே நீங்க அப்பா மனுஷரை நம்பிலும் பார்க்க உங்கள் மேற்பற்றுதலா இருக்கும் பொழுது உங்களோட ஊற்று தண்ணீரை யாவருக்குள்ள மூற்றி ஆண்டவரே உங்களோட கட்டளைகளை ஆண்டவரே உங்கள் மேல் அதிகமாக அன்பு வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பையும் சமாதானத்தையும் கட்டளையின்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு புதிதான வாழ்க்கை கொடுத்த ஆண்டவரே உங்களோட புதிதான அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் கிருபையினாலும் இந்த காலை நேரம் யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஸ்ரீலங்கா இலங்கை தேசத்துல மட்டுமில்ல ஆண்டவரே உலகம் அங்கும் ஆண்டவரே உங்களை நம்பி வாழ்கிறவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு மனத்தாழ்மையும் தேவ பயத்தையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே யாவருக்களையும் ஒரு பெரிதான அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கேற்றவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிரப்பி அப்பா வழி தப்பி போறவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவிப்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்களை அதிகமான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாருக்குள்ள ஒரு ஆத்மா தாவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபாவி மூலமாக அப்பா அவர்களுக்கு ஒரு ஜெபாவியை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மனுஷரை நம்புகிறீங்களும் பார்க்காண்டவரே உங்களோட வாக்குத்தத்தை நாங்கள் நம்பும் பொழுது நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. யாவருக்கும் ஒரு புதிதான வல்லமை நிறைவேறத்தக்கதாக புதிதான நாட்கள் ஆண்டவரே புதிதான காலை நேரத்துல உங்களோட அன்பின் மூலமாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வையுங்க. மனுஷர் உங்களை அறிந்தும் அறியாதவர்கள் மேல உங்களோட ஊற்று தண்ணீரை ஊற்றும்படியாக அந்த அபிஷேகத்தின் தைலத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் அப்பா உங்களே மறந்து போயிருக்கிற மக்களுக்கான வருகிறேன். உங்களை அறிந்து அறியாம இருக்கிற மக்களுக்கான வருகிறேன் அப்பா. உங்க அனலும் இல்லை குளிரும் இல்லாம நாங்க அப்ப உங்களை அறிந்தவர்கள் உங்களை அறியாதவர்கள் நடக்காமக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி யாவருக்கும் ஒரு புதிதான கனியை கொடுக்கும் கனியலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையில தகப்பன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்த ஆண்டவரே நாங்க ஆவியினாலும் உண்மையினாலும் ஜெபிப்பதற்கானவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து அந்த தைலத்தை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமை படுத்துவா என்று கூறியபடி அப்பா நீங்க அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்திரராக நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு அதிகமான தாழ்மையின் ஆவியை கொடுத்து யாவரையும் உங்க திருசித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல ஒன்றே அதிகமான உங்களோட அன்பின் அபிஷேகத்தை அதிகமாக ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வந்தவர்களுக்கு கூடாக அதிகமா அற்புதங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு உங்களுடைய கோளும் தடி எங்களை தேற்றியது அப்பா. இன்று மட்டும் தேற்றி கொண்டு வந்த அந்த அற்புதமான கிரிகைகளுக்கு உங்களை நம்பி வந்தவர்களை வெக்கப்படாமைக்கு வெக்கப்பட விடாமைக்கு நீங்க வழி நடத்தி கொண்டு வந்த கிரிகைகளுக்காக நன்றி நன்றி நன்றி அப்பா. துதி செய்யும் பொழுது ஆண்டவரே நீங்க கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களோடு நாங்க இருப்பதுதான் எங்களை வாஞ்சியா இருக்கணும் ஐயா. இன்னும் அதிகமாக உங்களோட பாதத்தடியில் நாங்க திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உங்களோட உதவியும் உங்களோட வேண்டுதல் அப்பா நாங்க வேண்டிக்கொள்கிறோம். உங்களோட கிருபையினால முடிச்சோட்டுங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ஆண்டவரே இன்றைக்கு கால நேர புதிதான கிருபையின் மூலமாக அவங்களோட தேவையை சந்தித்து அவர்களை ஒரு ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களுக்கு செய்யற ஊழியத்துக்கு ஆண்டவரே பலவீனமுள்ள நேரத்தில் உங்கள் பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி சாமி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. அப்பா நம்பினவரை வெக்கத்துக்குள்ள போகாத வண்ணமாக அப்பா நியோமி லோகனுக்கு பாஸ்டர் நியோமி லோகனுக்கு அவன் வருகிற அவட சபையில என்ன குறைகள் இருக்கிறதோ யாவற்றை நிறைவாக்கி அந்த சபையை என்ன எழுப்பி உங்களை உங்கள் சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கானும் வருகிறார். அவட மனைவி அவட ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கானும் வருகிறன் மகனுக்காலும் வருகிறேன் அப்பா. அவர்களில் யாவரும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிதான அபிஷேகத்தை தினமும் காலை நேரத்தில் ஆண்டவரே புதிதாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து யாவரையும் ஒரு புதிய அன்பினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி யாவரையும் ஆண்டவர்களுக்கு திருக்கரத்துல கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். எங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
2: நாங்கள் இந்த நாளிலே எங்களோடு இணைந்திருக்கிற சாந்தி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்க போற உங்களை கர்த்தர் நிறைவான பலன் அவராலே கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே நீங்கள் சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் நடக்கவும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்கள் நடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அப்பா பிதாவே இயேசுப்பா, உங்களுக்கு இந்த நாள்ல உங்களை நினைவு கொடுத்து கொண்டு உங்களுக்கு நாங்க மகிமை செலுத்தி கொண்டு ராஜா அப்பா, நீங்க எங்களுக்கு காவலா இருந்து இவ்வளவு பேருக்கும் ஆண்டவரே இந்த ஜெபத்துல இந்த நேரத்தை உங்களுக்காக நாங்க தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை ஜெபிக்க தூண்டினதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எங்களை இவ்வளவு காலமும் பாதுகாப்பா வைத்திருந்ததுக்காக, இந்த ஜனங்களை பாதுகாப்பா வைத்திருந்ததுக்காக, இந்த ஜெபத்துல வந்திருக்கிற அனைவரையும் நீங்க பாதுகாப்பா வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. சகல காரியங்களையும் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தை எனக்கு நான் தவித்து கொண்டிருந்தேன், ஜெபிக்க குழு ஒன்று வேணும், என்னோடு சேர்ந்து ஜெபிக்க, எனக்கு நாக்களை தாங்க, எனக்கு ஏதாவது நான் செய்யணும் என்று நான் என்னத்துக்காக என்ன எடுத்துக்கொண்டீங்க ஆண்டவரே. என்னை மட்டும் என் பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிக்க அல்ல, என்னால ஏதாவது செய்யணும், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், எனக்கு சொல்லுங்க ராஜாண்டு நான் எப்பவுமே ஜெபத்துல அந்த ஜெபத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு இருப்பேன். நீங்க எங்களை ஆசீர்வதித்தீங்க தகப்பனே, பள்ள குழியில இருந்து எங்களை தூக்கி விட்ட ராஜா நீங்க. அப்பா நாங்க உங்களை விட்டு விலகாம இருக்க வேண்டும் ராஜா. அதன் மூலம் எங்களை நீர் உங்களோட அன்பினால எங்களை கட்டி எழுத்து கொண்டு வந்து எங்களை இன்னுமா இன்னுமா ஜெபிக்க தூண்டி அதிகாலையில தட்டி எழுப்புற தேவனாய் இருக்கிறீங்க. அந்த கிருபையை எனக்கு தந்ததுக்காக நான் இவ்வேளையில இந்த நேரத்துல உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அது போல இன்னுமாய் உங்க ஜனங்கள், நீங்க எழுத்துக்கொண்ட இந்த ஜனங்கள் இந்த தேசத்துக்காக, இந்த நட்காரியங்களுக்காக, இந்த தேசங்கள் ஒவ்வொரு தேசங்களும் நன்றாயிருக்க வேண்டும் என்றாக அப்பா எவ்வளவோ தீமைகளை கொடுமையில கேள்விப்படுகிறோம், ஆனால் நீர் சகித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களை அப்பா ஜனங்களை ஆண்டவரே அப்பா நினைவில் கூந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் கட்டு போகாத படிக்கு உண்மை அண்டி வழிவங்க ஐயா ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க தடுக்கி விழாதபடி, உங்களை விட்டு நாங்க விலகாதபடி எங்க ஐயா நாங்க ஓடுவோம், உண்மை விட்டு உண்மை மறைவில் நின்று நாங்க ஓட மாட்டோம். ஜோனா செய்தது போல நாங்க செய்ய முடியாது ராஜா, நீர் அங்கேயுமே இருக்கிறீங்க அப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோயில இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தாரம் அப்பா. கிரஃப்த் நோயில ஆண்டவரே, கேன்சர் நோயில இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தாரம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும், அவர்களுடைய தேவையை சந்திங்க ராஜா. யாரெல்லாம் அறியாம இருக்கிறார்களோ, அறிந்தும் ஆண்டவரே உம்மட்ட வர முடியாம நிற்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நாங்க ஜெபம் கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவரையும் இந்த கரங்கள்ல உங்களோட கரங்கள்ல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களோட கரத்துல வச்சுக்கொள்ளுங்க ஐயா. இந்த ஜெபிக்க நேரத்தை இந்த தந்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த புனித அந்த நேரத்துக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டி வெளியேறப்பட்ட நேரத்துக்காக, இதுல உண்மை நோக்கி நாங்க ஜெபிக்க அந்த நேரத்துக்காக இந்த நேரம் பொன்னான நேரமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்க எனக்கு தந்தீங்க. அந்த பிரதர் எனக்கு நேற்று ரிங் பண்ணி அம்மா நீங்க இதுல இணைந்து கொண்டு சொல்லும் போது நீங்களே நேரம் வந்து எனக்கு சொன்னது போல இருந்ததையா, இரவிரவாக முழித்திருந்து ஆண்டவரே நீர் என்ன அற்புதம் செய்திருக்கிறீர் என்று நான் வியத்து கொண்டிருந்தேன். நீங்க எனக்கு அற்புதம் செய்தீங்களா ஆண்டவரே, அதிசயம் செய்த ராஜா அல்லவா, அதிசயம் செய்த ராஜா உமக்கு கண்ணீரோட இந்த கண்ணீரை மட்டும்தான் எங்களுக்கு உமா எங்களால உமக்கு அர்ப்பணிக்க முடியும் ராஜா. எங்கள்கிட்ட ஒன்றுமில்ல உங்களுக்கு தாரத்துக்கு, எங்களால துதிக்க முடியும் ஆண்டவரே. நீரந்த கிருபியை நீங்கல்லவா எங்களுக்கு தந்தீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாம இருந்த எனக்கு நீங்க துதிக்க தந்த கிருபைக்காக வேலையில நன்றி சொல்லுறேன் ராஜா. இதுல அவ்வளவு பேரும் வந்து துதித்தார்கள் ஆண்டவரே, அவ்வளவு பேரை நிராசிவதிக்கிறதுக்காக ஜெபம் தந்த அவ்வளவு பேரையும் நீங்க நினைவு கொண்டிருக்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுறேன் ஆண்டவரே. தேசங்கள் எங்களை தேசங்களே ஆண்டவரே ஆசீர்வதியுமா ஆண்டவரே, கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்யுங்கய்யா, தீமைகள்ல இருந்து விடுதலை செய்யுங்கய்யா, ஆண்டவரே நச்சு காண தீமைகளை ஆண்டவரே, ஆண்டவர் அந்த பிள்ளைகள் அந்த வளர்ந்து வார பிள்ளைகளை ஆண்டவரே, அந்த வளர்ந்து வார பிள்ளைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேருங்க ஐயா. இனி பிறக்க போற சந்ததிகளை ஆண்டவரே உம் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவரே, அப்பா அந்த கிருபி எங்களுக்கு தாங்க, இந்த சந்ததி அழிந்து போகாதபடி ஆண்டவரே உம்மை தொழுவருக்கு ஜனங்களை தாரும் ஆண்டவரே. அப்பா இன்னுமா இன்னுமா ஜனங்கள் எழும்ப செய்யறவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, இன்னுமா கொண்டு வாருங்கள் ஆண்டவரே ஜனங்களே ஆண்டவரே. இந்த ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்கள் ஆண்டவரே, அப்ப யாரும் இல்லாம தவிக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் இருக்கிற தேவன், நீ ரொம்ப மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. ராஜா நீங்க எங்களுக்கு போதும் அப்பா, தாயின் வயிற்றுல எங்களை தெரிந்தெடுத்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, என் பெயர் தெரியாமல் என் பெயர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறீர் உமக்கு படிப்பா நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தை இல்லை ஐயா எங்களுக்கு, ஐயா எப்படியப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. அதிகாலையில எங்களை தட்டி தட்டி எழுப்பி துதிக்க தூண்டின தேவாதி தேவா அப்பா ஜெபாவியானவரே, எங்களை தூண்டுறதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தூக்கிறதுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு நேரங்களை காலங்களை தந்ததுக்காக நன்றி, பொன்னான நேரத்தையும் காலத்தையும் தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. என்ன நீங்க நேசித்ததுக்காக வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல ஆண்டவரே, நன்றி சொல்ல என் வாழ்நாள் முழுவதும் போதாதாய் இருக்கிறது ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்ல எங்க நாட்கள் போதாதாய் இருக்கிறது ராஜா. ஐயா இன்னுமா நன்றி சொல்லுகிறேன், நன்றி ராஜா.
7: ஆமீன் ஆமீன். நண்டுது ஜெபம் முடிச்சிட்டீங்களா? நன்றி சாந்தி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக அதிகமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெப விண்ணப்பம் உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எங்களிடத்திலே வந்திருந்தது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களை நாங்கள் நேரடியாக சந்திக்க கர்த்தர் ரேடியோ ஊடாக சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து சகல வழிகளும் சகல பாதைகளும் சகல மனுஷர் மத்தியிலும் ஒரு இரக்கத்தையும் தயவையும் மன துருக்கத்தையும் தந்து வழி நடத்துற தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், நன்றி. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிற டைமை விட நீங்கள் ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய மகிமை எல்லாருக்குள்ளும் இந்த நாட்கள்ல விளங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த மகிமை எல்லாருக்கும் எல்லா குடும்பத்திலும் எல்லா வீட்டுக்கும் தேவையானது. தேவனுடைய மகிமை அவருடைய மகிமைக்குள்ளே எல்லாரும் இணைந்து இசைந்து பிணைக்கப்பட்டு இருக்க வேணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை அங்கே வாசமாய் இருந்தார் எல்லாம் புதிதாகும். அதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. பர்வதங்களை உண்டாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாய் மாற்றுகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமாயிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லா ஜீவன்களுக்கும் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரமுடையவராயிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உங்களை புகழுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை அறிய வேண்டும் என்று நீர் விரும்புகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறவரே உங்களை சோதரிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதையும், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும், அவர் ஆதி காலங்களுக்கும் அனாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதையும் ஆண்டவரே உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு தேவ குடும்பங்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆண்டவரே ஆளுகைக்குள்ளே எப்பொழுதும் காணப்படவும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கவும் ஆண்டவரே தகப்பனை செபிக்கிற பொழுது, வேதம் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆண்டவரே தகப்பனை உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்கிற உம்முடைய கர்த்தாவே உம்முடைய மகிமையை அவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்துக்கும் உமக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையில உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாக காணப்படக்கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இதோ கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை காண்கிறவர்கள் தேவனை காணத்தக்கதாக ஆண்டவரே தேவனை அறியத்தக்கதாக கர்த்தாவை ஒவ்வொருவரும் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆண்டவரே மகிமைக்குரிய பிள்ளைகளாக ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே இதோ நாங்கள் யாவரும் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அனுதினமும் கிருபை தாங்க என்று கெஞ்சுகிற பிள்ளைகளை தட்டி எழுப்பி கர்த்தாவே தைரியமாக வசனத்துல நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு சிம்சோன் பாவம் செய்வதற்கு முன்பாக தைரியமா நின்றது போல, பாவம் செய்தாப்பேந்து ஆண்டவரே கிருபை தாங்க என்று கெஞ்சினது போல கெஞ்சாத படிக்க ஆண்டவரே நீர் தந்திருக்கிற வல்லமை அதிகாரங்களை பயன்படுத்தத்தக்கவர்களாக ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தைரியமா நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தை ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்து பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள்ங்கிற சத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று என் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஐயா. இதோ இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறோம். இந்த ஊடகத்துக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து காணப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவை எண்ணம் தொடர்ந்து பயணிப்பதற்காக அநேகரை தட்டி எழுப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் எண்ணம் தேவ சமூகத்துல காணப்படுக்கும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி எல்லாரும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படக்கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தை தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் நடக்க வேண்டிய பாதைகளில் தொடர்ந்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து விழுவதாக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களை தாங்கி வழிநடத்துவீராக. இப்பொழுதும் சிஸ்டர் ஜேனட்டிற்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி என்று நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தர், இதோ கர்த்தாவே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி தொடர்ந்து உம்மை நோக்கி பார்த்து நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக செவிக்கிறேன். ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொரு தாசர்களுக்காக, ஆண்டவரே தகப்பனே, தேவ குடும்பங்களுக்காக, தேவ சகோதர சகோதரிகளுக்காக செவிக்கிறோம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபை காணப்படட்டும், கர்த்தருடைய ஆளுகை காணப்படட்டும், வீடுகளில் காணப்படட்டும். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொன்ன உடைய வசனத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தாவே தனித்தனி நபர்கள் மீது உம்முடைய ஆளுகை காணப்பட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தாவே உங்களோடு கூட பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களும் அன்புரே வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தேவ கிருபை அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
7: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. வீட்டு கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் தன்னுடைய மகிமையை அனுப்பி உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
8: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. அப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.
7: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு Praise the Lord, brother, sister.
9: Praise the Lord, sister.
7: Okay, நீங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே எல்லா மக்களும் ஒரு ரட்சிப்பை காணணும். அது மட்டுமல்ல, அந்த ஞான பிரகாசம் அவருக்காக, அந்த தகப்பனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் கருவு உண்ண சுகம் விடுதலை உண்டாக கூடியதாய் அவர் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
9: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். துகிலின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா பாதுகாத்தே பினேச, எங்களை இனியமாய்க்கு உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தகப்பனாயிருந்து சிறந்தவரும் பரிசுத்தரும் மகாப்பா இரக்கமும் அன்பும் ஐஸ்வர்யம் நிறைந்த நிவருமா இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் அநேக காரியங்களுக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் மக்களுக்காக ஜெபிக்க கூடியிருக்கிற வேலையிலே தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் தேவன் நீர் அங்கீகரிக்கும்படியால் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே கூட அப்பா இலங்கைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இலங்கையிலே ஆண்டவரே, அந்த தேசத்தை தேவன் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த தேசத்தின் மீது நீரும் அது வல்லமையான பரிசுத்தமான கரத்தை நீட்டி ஆசிர்வதிக்கும்படியால் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் அந்த இலங்கை தேசத்திலே இழந்த அந்த மக்கள் யாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. எல்லா இயற்கை தீற்றங்களில் இருந்தும் வேண்டாத தீய பிசாசின் அந்தகார வல்லமைகளிலிருந்து அந்த தேசத்தை நீர்த்தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் இன்னும் அதிகமாய் மக்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ரட்சிப்பு இம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே ஆண்டவரே நீர்த்தாமே அப்போ அந்த தேச மக்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க. அவர்கள் எல்லோரும் உமை அறியாத பட்சத்திலே ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் மக்கென்று சாட்சிகளாய் அந்த தேசத்திலே நிற்கும் பொழுது அவர்கள் உண்மை பேசும் பொழுது மற்ற மக்கள் கூட உண்மை அறியாத மக்கள் கூட ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்வார்கள் அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்பட ஜபிக்கிறோம் அப்பா. ஒருத்தரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடி நாளே கர்த்தாவே அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பியா ஜபிக்கிறோம். எல்லா நாவும் முன்பாக நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் எல்லா கால்களும் நீரே உண்மையான தேவன் என்று உங்களுக்கு முன்பாக அவர்களுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும் படும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அறியாமல் அவர்கள் செய்கிற எல்லா அறியாமையிலிருந்து அவர்களை கர்த்தர் நீர் தாமே விளக்கி ரட்சிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். இலங்கை முழுவதுமாய் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த தேசத்தை இன்னும் செழிப்புள்ள தேசமாய் நீங்க ஆசீர்வதிங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆரோக்கியத்தோடு சமாதான சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, நீர் உதவி செய்யுங்கப்பா. கடந்த நாட்களின் மழையின் காரணமாக எந்த பாதிப்பு இருந்தாலும் அவைகள் எல்லாம் கர்த்தர் நீர் சீர்திருத்தியப்பா. நீர் ஆசீர்வதித்து அந்த இழந்த அந்த இடத்துல இழந்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ரெட்டிப்பாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இலங்கை மேல இரக்கம் பாராட்டி மக்கள் மேல இரக்கம் பாராட்டி இந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு இலங்கையை நீர் அபரி விதமாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக கூட இந்த வேலையிலே அப்பா சகோதரன் ஞான பிரகாசம் அவர்களை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த மகனுடைய பலவீனங்களின் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த பலவீனங்களிலே அவருடைய பலவீனங்களிலே உமது பலம் பூரணமாய் விளங்கட்டும் தகப்பனே. எந்த பிரச்சனையும் எந்த நோயும் நாங்கள் அறியும் கர்த்தர் தாமே எல்லாவற்றிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து புதிதாக புதிதான மனுஷனாய் மாற உதவி செய்யுங்கப்பா. நிறைவானவர் நீர் வரும்போது குறைவானதெல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து உமக்காய் சாட்சியாய் எழும்ப கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபி. அப்படியே தேவன் செய்து ஞான பிரகாசம் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளிடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கம் ஊடகத்தை உங்களது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார், எல்லோரையும் அன்றுவரையே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே அவர்களை பொறுப்பெடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலேயே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே இந்து பணிப்பு எல்லா ஊழியர்களையும் அப்படியே குடும்பங்களையும் ஆண்டவரே இன்னும் அதிக அதிகமான அப்ப பரிமாற்றங்களுக்குள்ள அழைத்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம். சூத்திரம் மற்றபடியாய் கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே ஆசீர்வதித்து இன்னுமாய் ஊழிய பாதையிலே எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட ஏசப்பா இந்த வேலையிலே கூட ராஜா ஜெபித்த யாவருக்காய் மக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர். அவர்களை இன்னும் அதிக அதிகமான ஜபாவையும் விண்ணப்பத்தினா வேண்டுதலின் ஆவினால நிரப்பி அப்பா அதிக பாரப்பட்டு ஜெபிக்க ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யுங்க. அப்படியாக இறுதியாக ஜெபிக்க வருகிறதான அப்பா சோத்ர ராஜா ஏமி புஷ்பராஜ் சகோரியை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் மகளுடைய குடும்பத்தையும் மகள் செய்கிற ஊழியத்தை யாவற்றையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
7: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கடலிட்டு நடத்துவாராக. ஆமேன்.
9: ஆமேன். அப்படியே உதவியும் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் இன்னும் வரலைங்க சிஸ்டர்.
7: ஓகே ஓகே ஓகே. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
10: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
7: பிரைஸ் லார்ட். நீங்க யுத்த நாடுகளுக்கு ஐயம் பண்ணுங்கள். அந்த நாடுகளிலே சமாதானம் உண்டாக யுத்தங்களுடைய வெறுப்பு உண்டாக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இஷ்டவே தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு இன்று புதிதாக வந்த சாந்தி சிஸ்டருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தொடர்ந்து அவர்கள் வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
10: அன்பும் கிருபையும் பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, நீங்க சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் என் தேவனே அப்பா. இந்த யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் அந்த கலத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவே. நீங்கள் இந்த மக்களுக்காக இந்த தேசத்துக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவி. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை இயேசுவே ஒவ்வொரு தேசத்துக்கும் கட்டளங்களப்பா பிதாவி. மனிதன் கொடுக்கிற சமாதானம் சமாதானம் அல்லப்பா பிதாவி. தேவனே உம்முடைய சமாதானத்தை கொடுங்கிறது தேவனே, விசேஷமா இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனே உம்முடைய சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இஸ்ரவேலை காக்கிற தேவனப்பா. நீங்கள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் தேவனே. உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் சொன்னீங்க தேவனே பிதாவே. இஸ்ரவேல் தேசத்தையும் மக்களையும் தேவனே அக்கினி மதுரா சூழ்ந்து பாதுகாத்து

நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா பிதாவே. மனதனுடைய நினைவு தேவனே, உங்களுடைய நினைவல்லப்பா. மனதனுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் இல்லை தேவனே. உம்முடைய சித்தத்தின்படி அப்பா பிதாவே, இஸ்ரவேல் தேசத்திலே மக்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்கள் இந்த தேசத்திலே செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக தேவனே. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனே உங்களுடைய ரட்சிப்பின் ஆவிய ஊற்றுங்க, கிருபையின் ஆவிய ஊற்றுங்க அப்பா இயேசு ராஜாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தேவனே சிந்தின இந்த இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பரிசுத்த ரத்தத்தாலே இந்த மக்களுடைய பாவ சாப அக்கிரமங்களை கழுவுங்க, இவளை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்க அப்பா. பிரகாசம் உள்ள மரக்கண்களை கொடுங்களப்பா. உண்மை அறிகின்ற அறிவையின் தேவனே இயேசு ராஜா இவளுக்கு கொடுங்கப்பா பிதாவே. சொற்பன மூலம் தரிசன மூலம் இவள் பேசுங்க அப்பா என் தேவனே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தம். இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ரட்சியுங்க அப்பா. ஈரான் மக்களை ரட்சியுங்க என் தேவனே பிதாவே. அங்குள்ள தேவனே கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா தேவனே. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஈரான் தேசத்திலே நிறைவேற, உம்முடைய சமாதானம் மாத்திரமே அங்கு கிடைக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. ஒவ்வொரு தேச தலைவர்கள் அதிகாரிகளையும் பொறுப்படுங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை நீங்கள் திருப்புங்க. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தம். இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்க என் தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கனியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, உம்முடைய அன்பின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா. எல்லா பிரிவினையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் தேச தலைவர்கள் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக தேவனே ரஷ்யா தேசம் உக்ரைன் தேசத்துக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரமே அங்க நிறைவேற கிருபை செய்யும். எல்லா அழிவுகள் நின்று தேவனே இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவராக தேவனே பிதா பாதாளம் செல்லாதபடி அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தம் என் இயேசு ராஜா. தேவனே பூமியுள்ள அனைத்து மக்கள் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க மக்களுக்கு, ஒரு புதிய ஆவிய கொடுங்க, ஒரு மனத்தின் ஆவிய கொடுங்க, ஐக்கியத்தின் ஆவிய கொடுங்க, அன்பின் ஆவிய கொடுங்கப்பா ஒரு மக்களுக்கு. ஓ நன்றி அப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போர்க்கா நன்றி தேவனே. நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கப்பா. தேசத்து மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, வீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்தம். ஜபத்தை கேட்டப்பா நீங்கள் பால் கொடுக்க நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கு நீங்கள் பால் கொடுக்கிற தேவனப்பா, அதற்காய் நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்தம். அதே போல் தேவனே புதிதாக இணைந்திருக்கிற தேவனே சாந்தி ஜஸ்டின் குடும்பத்தை மத கலத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா தேவனே. இந்த பரிசுத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா. தாயின் க வயிற்றிலே உருவாக்கும் முதலே நீங்கள் தெரிந்தெடுத்த தேவனப்பா பிதாவே. ஓ நன்றி தேவனே. உம்முடைய கிருப உள்ள கரமப்பா அந்த கணவன் மீது, இந்த மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் மீது அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜா. நானும் என் வீட்டார் போவென்றால் கத்தனையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக இந்த குடும்பம் அப்பா பிதாவே. அனைவரும் ரட்சிக்கப்பட தேவனே பிதாவே. தேவனே உமக்கு சாட்சியாய் வாழ தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. இழந்தது எல்லாத்தையும் ரட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதியுங்கப்பா. சரத்திலே நல்ல சூழலத்தை கொடுங்கப்பா தேவனே. அந்த குடும்ப அந்த பிள்ளையோட குடும்பங்களை பொறுப்புடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே என் தேவனே. ஒவ்வொரு வீட்டில் பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேன். உமக்கு சாட்சியாய் மக்களுக்கு சாட்சியாய் இந்த குடும்பம் தேவனே எழுந்து பிரகாசிக்க உம்முடைய ஆவியினாலே நிரப்பும், உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும் அப்பா பிதாவே. உம்முடைய மரங்களினாலே வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தம் அப்பா. இந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவன். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நீங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா பிதாவே. இருதயத்தின் வேண்டுகோளுக்கு தக்க பதிலை நீங்கள் கொடுப்பதற்காய் நன்றி, கொடுத்ததுக்காய் நன்றி ராஜாவே என் தேவனே. உம்மை தேடின பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை விட்டுவில்லை சொன்ன தேவனே, இதுவரை காத்து வழி நடத்தின தேவனே,
பாதுகாத்த தேவனே, ஆசீர்வாத்த தேவனே, உங்களுக்கு நன்றி அப்பா.

0: நன்றி ராஜாவே, தொடர்ந்தும் ஆசீர்வதியுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நான் இப்போது பார்க்கிறேன். ஆயிரம் மடங்கு ஆசீர்வதியுங்கப்பா. இந்த தேவனே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவோல் தேவனே, இந்த ஊழியத்தை நடப்பிக்கிற கருத்தை ஒப்படைக்கிறேன். தேவனே, கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து சேர ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே. ஊழியத்திலே அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த தேவனே. இவள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. கையிட்டு சேர ஒவ்வொரு காரியங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியுங்க தேவனே பிதாவே. நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் ஜெனசிஸ்ட புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளை புறப்படுங்க. ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, சந்ததி ஆசீர்வதியுங்க, சந்தானத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. உமது கரத்திலே ஒவ்வொருவரையும், இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பிதாவே உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்தே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. உடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா தீங்குக்கும் மீட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. இப்படி ஆசீர்வதியுங்க ஒவ்வொருவரே. மது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் தேவனே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. நல்ல சுகபலத்தை கொடுங்களப்பா. சரத்துல சகல நோய்கள் வியாதிகள் சரங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. வார்த்தை அனுப்பி நீங்கள் குணப்படுத்துகிற தேவனப்பா, அதற்காய் நன்றி இயேசுவே. ஆறுதலின் தேவனே ஆறுதலை கொடுங்க. சமாதானத்தின் தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்கப்பா. உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜோபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு எல்லா காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
2: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: நீங்க இந்த நாட்களிலே வியாதியிலே வேதனையிலே கண்ணீரிலே கவலையிலே துன்பத்திலே இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜோபம் பண்ணுங்கள். எப்படியாவது அவர்கள் ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
2: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து உங்கள் ஜீவனை காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்கள் அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா, இவனோடு நடத்துகிற அன்பிற்காக ஐயா, உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே, எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக எப்போதும் செல்லட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாகவும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாகவும் நாங்கள் எப்போதும் திகழ்ந்திருக்கேன் தேவனே. எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்தி காக்கிற கிருபைக்காக ஐயா, உமக்கு கூடான கொடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனாண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தந்தையாண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடங்களில் ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவரே இடத்தை தந்து அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய கிருபைக்காக ஐயா கொடான கொடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வானொலி மூலமாக யார் யார் எந்த மூலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யார் யார் யார் யாரின் காதுகள் கேட்கிறதோ தகப்பன், அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டால் ஆண்டவரே, எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ பிரச்சனைகளின் மத்தியிலும் ஏந்தவனே நீங்கள் அவர்களை பாதுகாத்து நடத்துவீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. உம்மை அறியாத ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய அன்பை நேசிக்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவை, இன்றைய காலங்களில் இந்த தேவனே ஆவியானவரே அப்பா இத்தனையும் ஏத்தனையும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா வியாதியினாலும் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு குடும்பத்தில் ஆறுதல் இல்லாமல் பிரச்சனைகளினால் தனிமையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறதை ஏந்தவனே நீங்கள் காண்கிறீர்கள். ஆவியானவரே கத்தாவே இவர்கள் எல்லாவரையும் நீங்கள் கூட்டி சேர்த்து ஏந்தவனே இவர்களின் கண்ணீரை அப்பா நீங்கள் துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதலை கொடுத்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்காண்டவரே. சத்ருவானவன் எங்கே விழுத்தலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலங்களில் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றை நீங்கள் விட்டு விடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரும் வழி தப்பி போகாதபடி என் தவப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த வருத்தம் எங்களை விட்டு விலகாது என்று அப்பா தகப்பனே அவர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நிறைவாக அவர்கள் எல்லாவற்றையும் சுகமாக ஆண்டவரே எல்லாம் சுகமாக நடக்க ஏந்தவனே அவர்களோடு கூட இருங்காண்டவரே. அப்பா உம்மை நம்புகிற பிள்ளைகளாக உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்காண்டவரே. கத்தாவே ஆவியானவரே வருத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீங்களே பரிகாரியா கர்த்தராக இருந்து ஏந்தவனே அந்த இடத்தில் நீங்கள் ஆறுதலின் தேவனாக இருந்து அப்பா அவர்கள் கண்ணீரை போக்கி கவலைகளை நீக்கி ஆறுதலை கொடுக்கிற சர்வ வல்லவராயிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்காண்டவரே. தகப்பனே உம்முடைய பாதத்தில் அப்பா இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு வயோதிபர்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளையும் தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே இந்த குழந்தைகள் தாங்கள் ஆண்டவரே சொல்ல முடியாமல் இருக்கிற வருத்தங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வாய் திறக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் தகப்பனாய் இருந்து நீங்களே பரிகாரியாக இருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்வீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோயாளர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. எத்தனையோ வீடுகளில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, எப்பவும் பிரச்சனை வேதனை கவலை அப்பா எத்தனையோ துன்பங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பங்களின் மத்தியில் அப்பா நீங்கள் ஒரு ஆறுதலின் தேவனாக இருந்து என் தேவன் அந்த இடத்துல நீங்கள் ஆறுதலை கொட்டுங்காண்டவரே. அப்பா ஆவியானவரே அந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு உம்மை நம்ப ஆண்டவரே. தேவனே அவர்களோடு கூட இருங்காண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே. தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாய் செய்ய ஞானமாய் நடக்க ஞானமாய் மற்றவர்களுடன் பேச என் தேவனே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே உலக ஆசைகளில் அப்பா மடிந்து போகாதபடி அப்பா இந்த உலக ஆசைகளில் அப்பா தகப்பனே ஏத்தனையும் உம்முடைய பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியாக நாங்களும் செய்யாதபடி இந்த உலக ஆசைகளை அப்பா நாங்கள் ஈடு கொள்ளாதபடி சத்துராதியின் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தகப்பனே அவன் போடுகிற திட்டங்களை எல்லாவற்றையும் அப்பா ஒளிய பண்ணி ஆண்டவரே உம்முடைய ஒளியுள்ள பிள்ளைகளாக நாங்களும் யாவரும் இருக்கேன் தேவனே. நீங்கள் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் சகல நாட்களிலும் உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை நாங்கள் கை கொண்டு நடக்க அப்பா உம்மை நம்பி இருக்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு ஜனங்களோடும் கூட இருங்காண்டவரே. ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவரே இந்த வாழ்க்கைகள் ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கைகள் வாழுகிற வேளையில் ஒவ்வொன்றையும் எங்கள் நடைகள் எங்கள் பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. கத்தாவே அந்த இடத்திலே உம்மிட மூடி வருகிற வேளையில் உங்களுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடுக்காண்டவரே. தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்காண்டவரே. கண்ணீரை போக்குங்காண்டவரே. கவலைகளை நீக்கி போடுங்காண்டவரே. ஆறுதலை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கொடுங்காண்டவரே. உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. உம்மை அறியாத மக்கள் அறியவும் ஆண்டவரே
3: அறிவிக்கவும் அப்பா ஒவ்வொரு நல்ல ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்பும்படியாக என் தேவனே உம்மிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே அப்பா உம்முடைய ராஜ்யத்துல வந்து சேர என் தேவனே எங்கள் ஜபங்களை நீங்களே இட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்கிற சகல பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னியுங்க. ஆண்டவரே மன்னித்து எங்கள் ஜபங்களை நீங்களே பதில்களை தரப்போறதுக்காக ஐயா உமக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா, எங்கள் மீறுதல்கள் பாவங்களை ஆழ்கடலில் போட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டீங்க. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இவற்றை நாங்கள் எண்ணி வேதனைப்பட்டு கலங்கி நிற்காதபடி தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூவி அழைக்க மற்றவர்களுக்காக ஜபிக்க மற்றவர்களோடு அன்போடு நடக்க அப்பா தகப்பனே ஞானத்தையும் அன்பின் கிருபையும் எங்களுக்கு தாங்காண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே இந்த பூமியை உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை உம்முடைய சாயலாக அப்பா நாங்களை உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்ராதின் பிடியில் எந்த பிள்ளைகளும் அகப்பட்டு தவித்து போகாதபடி அவனுக்கு சொந்தமாக போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையின் போது தகப்பனே நான் உன்னை அறியேன் மகளே மகனே என்று கூறாதபடிக்கு என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் விழித்திருந்து ஜெபிக்கவும் உம்மை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவரே ஞானத்தை தந்து பாதுகாப்பை தந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்திய நாளிலும் என் தேவனே கர்த்தாவே இந்த புதிதாக வந்திருக்கிற சாந்தி அக்கா குடும்பத்தை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த மகளை நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான மகள் ஆண்டவரே அப்பா பிரியமான மகளே என்று நீங்கள் கூப்பிடுகிற வேளையில் ஒரு ஆறுதலும் அடைக்கலமாக அப்பா தகப்பனே அந்த சகோதரி உம்மோடு சேர்ந்து அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு இன்னும் அதிகமாக நடக்க அந்த குடும்பம் ஆண்டவரே சமாதானம் சந்தோஷம் ஆறுதலும் பெற என் தேவனே அந்த குடும்பத்தோடு நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திரு கரத்துல அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. மீண்டும் மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து அப்பா தகப்பனே அந்த சகோதரி வந்து ஜெபிக்கவும் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கவும் அப்பா தகப்பனே கர்த்தாவே ஞானத்தையும் அப்பா சமாதானத்தையும் அன்பையும் கொடுத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த சகோதரியை தாங்கட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்க வந்து ஜெபிக்க முடியாம தடை செய்து வராமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா தடைகளை எடுத்து போடுகிற தகப்பனே அந்த தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கி கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனின் குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ராஜா. தகப்பனே கர்த்தாவே எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துகிற தயவும் திருக்கரமும் அப்பா கூட இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே தடைகளை போடுகிற எல்லா பொல்லாங்கின் ஆவிகளையும் நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறி அடித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலி மீண்டும் மீண்டும் நடைபெற்று ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா கர்த்தாவே ஊழியக்காரர்களும் அப்பாவா அப்பா தகப்பனே மக்களும் வந்து பெருகி ஆண்டவரே இந்த இடத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ண போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் இங்க வந்து ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா ஜீவனை காத்தீங்களே, ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, சுகங்களை கொடுத்திருக்கிறீங்களே, சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பெலப்படுங்க ஆண்டவரே, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீங்க செய்கிற ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
4: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே என் என்னாலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்திகளை கொடுத்து கத்தாவே இன்னும் வழி நடத்தும் ஆண்டவரே, இன்னும் வார்த்தையிலே வளர கத்தாவே, ஜெபத்திலே வளர கத்தாவே, பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள், வாஞ்சைகள் எதுவாய் இருந்தாலும், அவருடைய விண்ணப்பங்கள், விருப்பங்கள் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரே. கத்தாவே, ஜெபத்துக்கு வராம ஆண்டவரே இருக்கிற அந்த பிள்ளைகள் அந்தந்த இடங்கள்ல ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிசிடி அம்மாவை ஒப்பு கெடுக்கிறேன் அப்பா, கணவனை ஒப்பு கெடுக்கிறேன். ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து ஐயா அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. கலாசிலம் குடும்பங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவை ஆயரின் தயாவ அவர்களை நடத்துங்க ஆவியானவரே. பிள்ளைகளை காத்து நடத்துங்க ஆண்டவரே. பாண்டவரே தகப்பனாய், அந்த ஞான பிரகாசம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைய உச்சி இந்த உள்ளங்கால் வரி மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்புகள் தசி ஆவிலும் உடைய வல்லமறங்கட்டும். பல்லோக வல்லமறங்கி பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவரே அப்பா அந்த தகப்பனார் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. டாக்டர்களுக்கு வேண்டிய ஞானங்கள், நர்ஸ்மார்களுக்கு வேண்டிய ஞானங்களை கொடுத்து கத்தாவே. அவர்களுடைய உற்றார் உறவினர் யாவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க நடத்தி செல்லுங்க ஆண்டவரே அப்பா. சாந்திக்கா ஜெபிக்கிறோம் ஐயா, அவருடைய குடும்பத்துக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீ கூட இருந்து கத்தாவே, அவர்களை அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு ஆண்டவரே நடத்துங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே அப்பா அந்த சௌதரி குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறேன், அந்த நாட்டை தேசத்தை ஒப்பு கொடுக்குறேன். நீ கூட இருந்து வழி நடத்தும் சங்கம வானொலிக்காய் லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே கொடுத்த தரிசனங்கள் பல்கி பெருக என் தேவனுடைய வல்லமா ரங்க கத்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்கள் ஆண்டவரே, மனுஷனுடைய திட்டங்களை எல்லாம் நீர் அகற்றிவிட வல்லவர் ஐயா. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இனி வரும் காயம் ஆண்டவரே புரோக்ராம்களை ஒப்பு கொடுக்குறேன், ஏமியை ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளையடை ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்களை கத்தாவே நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதி கனமாகியுமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்
5: ஆமீன். சகோதரி சகோதரி சாந்தி அவர்களுடைய பேரன் ஜூலியன் இன்றைய நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதற்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக வியாழக்கிழமைகளிலே எங்களுடைய இந்த ஜபத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு குரூப் எங்களுடன் இலங்கையிலிருந்து இணைகிறார்கள். அவர்கள் தேவ செய்தியோடு ஜபங்களோடு துதிகளோடு வழி நடத்துவார்கள். வியாழக்கிழமைகளிலே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்க முடியும். அவர்கள் சூமிலே வருவார்கள், நீங்களும் சூமிலே இணைய முடியும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் முதல் முதலாக நாளில் இணைந்த சௌரி சாந்தி அவர்களையும் இந்த வேளையிலே எங்களுடன் இணைந்திருக்க சௌரி வினோ, அதிகால வேளையிலே இணைந்த சௌரி டாலி, காலை வேளையில் இணைந்த சௌரன் குணா, சகோதரி பாஸ்டர் ஆண்டன் தாசநாயகம் அவர்கள், அதே வேளையிலே சௌரன் டொனால்ட் அவர்கள் கூட இணைந்தார்கள். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலும் நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே பல்வேறு காரியங்கள், அதோட யூரோப் தேசத்திலே மிகுந்த வெப்பம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே வேளையிலே பிரான்ஸ் தேசத்திலும் ஒரு குழந்தை கூட இறந்திருக்கிறது நினைக்கிறேன் வெப்பத்தினாலே. அப்படியாக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிரியான காரியங்கள், அவளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. எல்லாவித கொண்டாட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் அவர்கள் இணைய முடியாத அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரன் ஜூலியனுக்காக அவர் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். சகோதரி சாந்தியுடைய பேரன் அவருக்காகவும் ஜெபித்து நிறைவு கொண்டு வாருங்களாமா.
1: ஆமாம்
5: சௌரி ஏமி.
1: ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரே கர்த்தாவே ஆண்டவரே, யூலியானுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு ஆண்டே ஆண்டவரே ஆண்டவரே பூர்த்தி செய்யக்கூடிய கிருபையை கொடுத்தீரையா. பிள்ளையோட ஒவ்வொரு அங்குல வளர்த்தியிலும் உம்முடைய கரம் கூட இருந்ததப்பா. அந்த தாய் இந்த அகப்பனுக்கும் வேண்டிய ஞானங்களை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைய வளர்க்க செய்தீரையா, பாதுகாத்தீரையா. இன்னுமாய் இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் யூலியனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனுடைய வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் ஆண்டவரே நீ கூட இருங்க தாவே ஆண்டவரே. பிள்ளை வளர்ந்து பெருகவும் ஆண்டவரே பிள்ளை உம்முடைய ஆவியிலே நிரப்பப்படவும் உம்முடைய வல்லமைக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே வாழவும் பிள்ளைக்கு நீ கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜூலியானை முற்று முழுக்க உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே ஆண்டவரே. இந்த தாய் தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய நாளும் உற்றார் உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. இந்த குழந்தைய ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே ஆண்டவரே. மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன் இவர்களை விசாரித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் ஆண்டவரே அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரமும் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்
5: ஆமென் ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
4: கூறுகிறோம். நன்றி சிஸ்டர், என் ஜெபத்துக்காக.
5: ஆமென் ஆமென். சகோதரி சாந்தி அவர்கள் நன்றி சொல்கிறார்கள். இந்த வேளையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. 11 மணிக்கு எங்களுடன் சகோதரி அரியராஜாம்மா அவர்கள் இணைவார்கள். 12 மணிக்கு எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் இணைவார்கள். 12 நாளே செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனாலே 1 மணிக்கு எங்களுடன் ஜெப வேளையில் இணைவார்கள். 1:30 மணிக்கு ஜெப வேளையோடு இணைவார்கள். 2 மணிக்கு எங்களுடன் பாஸ்டர் ஆண்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைந்து இரவு நேரம் நித்திய வெளிச்ச நேரம் யூரோப்பிலே அதிகால வேலையாக இருக்கும். அந்த வேலை 6:45 ஆரம்பமாகிறது நித்திய வெளிச்சம் பலசுவை நிகழ்ச்சி. அது யூரோப்பிலே அதிகாலை வேலை 12:45 இருக்கிறது. இணைய முடியவானால் இணையங்கள் ஜூமு கூடாக கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜூம் நிகழ்ச்சிகளை என்னுடைய மனைவியார் நடத்துகிறார். அதனாலே வாட்ஸ்அப்பில் நீங்கள் வர முடியாது. அதனுடையால் ஜூமில் இணையங்கள் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து முதலில் எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்தார்கள் அபிஷேக ஆராதனையோடு. அதைத் தொடர்ந்து சௌரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கினார். எல்லா ஜபங்களுக்கு கூடாக நாங்கள் இந்த வேளையிலும் வீத ஆராய்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன்.
6: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
5: நான் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி

வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நாம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை சிந்தித்து விட்டோம். இன்று நாம் சிந்திக்க போகும் பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தின் அறிமுகத்தையும் 1 பேதுரு 1:1 சிந்திக்க இருக்கிறோம். ஜபத்தோடு கேளுங்கள். தேவன் உங்களோடு பேசிய காரியங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.

வேதாராய்ச்சி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாக நாம் கற்று வருகிறோம். உங்களிலே அநேகர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு குறிப்பு எடுத்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று முதல் பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். நாம் இந்த சிறிய புத்தகத்தை 15 நிகழ்ச்சிகளிலே விரிவாக தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துவாராக. இந்த நிகழ்ச்சியிலே நாம் இந்த நிருபத்தை குறித்த அறிமுகத்தையும் முதலாவது வசனத்தையும் குறிப்பாக சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதாவது சீமோன் பேதுரு, இவர் ஒரு கல்வி அறிவில்லாத மீன் பிடிப்பவர் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பள்ளியிலே இயேசுவோடு கூட 3 ஆண்டுகளை செலவழித்த எவரும் பேதையாக இருக்க முடியாது. பேதுருவின் கடிதங்கள் இதை நமக்கு நிரூபிக்கிறது. பேதுரு உபதேசங்களை, கோட்பாடுகளை மற்றும் கடினமான காரியங்களை பற்றி சொல்லுகிறவராக காணப்படுகிறார். நீங்கள் இந்த நிருபத்தின் 5 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சிறந்த உபதேசங்களான தெரிந்தெடுப்பு, முன்னறிவு, பரிசுத்தப்படுத்துதல், கீழ்ப்படிதல், இயேசுவின் ரத்தம், திருத்துவம், தேவ கிருபை, ரட்சிப்பு, வெளிப்பாடு, மகிமை, விசுவாசம் மற்றும் நம்பிக்கை போன்ற இத்தனை காரியங்களையும் சொல்லுகிறார். இவ்வளவு குறுகிய வேத பகுதிக்குள் இதற்கும் அதிகமான உபதேசங்களை உங்களால் கொண்டிருக்க இயலாது. வேதத்தின் இந்த சிறந்த கருத்துக்களை அவர் சிறப்பாக கையாளுகிறார். இதிலிருந்து அவர் பேதையான மீன்பிடிக்கும் ஒருவர் அல்ல என்பது தெளிவாக வெளிப்படுகிறது. இந்த நிருபத்திலிருந்து பார்க்கும்பொழுது பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் முன்பு கட்டுக்கடங்காத கோபமுடையவராயிருந்தார். ஆனால் இப்பொழுதோ பொறுமை உள்ளவராகிவிட்டார். அவர் இயேசுவை முதலாவது சந்திக்கும் பொழுது தடுமாறுகிறவராக, பதறுகிறவராக, இடறுகிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நீ இப்பொழுது மிகவும் பலவீனமானவனாக இருக்கிறாய், ஆனால் நான் உன்னை பேதுருவாக, கற்பாறை போன்று மாற்றப் போகிறேன். நீ கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமிடப்பட்டு கட்டப்பட போகிறாய் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறார் என்றும் அவர் மீது சபையானது கட்டப்பட்டுள்ளது என்றும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார். இவருடைய பெயர் பாறை என்று இருப்பதாலோ என்னவோ இவர் அடிக்கடியாக விசுவாசிகளை பார்த்து சிறிய பாறை என்று அழைக்கிறதை அவருடைய நிருபங்களிலே பார்க்கலாம். உதாரணமாய் ஒரு பகுதியை சொல்கிறேன், கவனியங்கள். 1 பேதுரு 2:5 பாருங்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் பேதுரு என்று

Gracias.

啊。

0: என்று அழைக்கிறார். நாம் இந்த நிருபங்களிலே பார்ப்பது போல சீமோன் பேதுரு எப்பொழுதுமே தன்னை உயர்த்தி காண்பிப்பதில்லை. இந்த நிருபத்தின் துவக்கத்தில் பார்க்கிறது போல அவர் தன்னை எல்லாரைப் போலவே அப்போஸ்தலர்களிலே ஒருவர் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார். இவருடைய பெயர் அப்போஸ்தலர்களுடைய பெயரிலே எப்பொழுதும் முதலிடத்திலே வந்தாலும், பெந்தேகோஸ்தே நாளிலே முதலாவது பிரசங்கத்தை செய்யும்படி தேவன் இவரை தெரிந்தெடுத்த பொழுதும் இவர் தன்னை மற்றவர்களிலேயும் மேலானவராக ஒருபொழுதும் நினைக்கவில்லை. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதிய பிறகு பேதுரு தன்னுடைய நிருபங்களை எழுதினார். கிறிஸ்துவுக்கு பின் 64-67 இவர் இந்த நிருபங்களை எழுதியிருக்க வேண்டும் என்று கணக்கிடப்படுகிறது. நீரோமன்னன் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது இவற்றை எழுதியிருக்கிறார். பாரம்பரியத்தின்படி பேதுருவும் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5:13 பாருங்கள். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு சிலர் இவ்வாறு சொல்கிறார்கள், இங்கே பாபிலோனில் உள்ள சபை என்று பேதுரு சொல்வது ரோமாபுரி நகரை அர்த்தப்படுத்தி குறிப்பால் கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இருந்தபோதிலும் பேதுரு குறிப்பால் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எதுவும் இல்லை. பேதுரு ஒரு அப்போஸ்தலர். பேதுரு தெளிவாக நடைமுறையாக அப்படியே எழுதியிருக்கிறார். ஒருவேளை அவர் ரோமாபுரி நகரை இவ்வாறு அடையாளப்படுத்தியிருப்பார் என்றால் அவர் ரோமாபுரியை பற்றி ஏதோ சொல்ல விளைந்திருக்கிறார் என்று அர்த்தமாகும் இல்லையா? ஆனால் சீமோன் பேதுரு ரோமாபுரிக்கு ஒருபொழுதும் சென்றிருக்க மாட்டார் என்றே தோன்றுகிறது. அவர் சின்ன ஆசியா பகுதியிலே இருந்திருக்க வேண்டும். இந்த சின்ன ஆசியா என்பது ரோம பேரரசின் மத்திய பகுதியிலே இருந்தது. இவர் அப்போஸ்தலனாய பவுலை பின்பற்றினார் என்றே நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாய பேதுரு ஒருவேளை ரோமாபுரியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பாரானால் அப்போஸ்தலனாய பவுல் அங்கே போக வேண்டிய அவசியம் வந்திருக்காதே. ஏனென்றால் சுவிசேஷம் முன்பு பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்குத்தான் சென்றதாக அப்போஸ்தலனாய பவுல் தெளிவுபட கூறியிருக்கிறார். ரோமாபுரி அப்போஸ்தலனாய பவுலின் ஊழிய பாதையிலே இருப்பதினால் பேதுரு அல்ல அப்போஸ்தலனாய பவுலே ரோமாபுரியிலே சபையை ஸ்தாபித்தார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பேதுரு ரோமாபுரியில் அல்ல பாபிலோனியாவிலேயே இருந்தார் என்று குறிப்பிடுவதற்கு மற்றொரு நம்பத்தக்க வாதம் இருக்கிறது. 1 பேதுரு 3:1 அவர் தரும் பட்டியலை சற்றே கவனியுங்கள். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா என்று கிழக்கிலிருந்து மேற்காக சொல்கிறார். இந்த பகுதிகள் எல்லாம் இப்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படும் முந்தைய சின்ன ஆசியா பகுதியிலே இருக்கின்றன. இதிலிருந்து இதன் எழுத்தாளரான பேதுரு இதை எழுதும் பொழுது கிழக்கில் இருந்தார் என்பதை அறிய முடிகிறது. பொதுவாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்துதான் இடத்தை குறிப்பிட ஆரம்பித்து அடுத்து அடுத்து உள்ள இடங்களை சொல்வீர்கள் இல்லையா? எனவே அப்போஸ்தலனாய பேதுரு இந்த இடங்களுக்கு கிழக்கிலிருந்தே மேற்காக பட்டியல் இடுவதனாலே அவர் பாபிலோன் பகுதியிலே இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வர முடிகிறது. பாபிலோனிய சிறையீர்ப்பிற்கு பின்னதாக மிகவும் குறைந்த மக்களே அவர்களுடைய தாயகத்திற்கு திரும்பி வந்தார்கள். 60,000 குறைவான மக்களே இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்திருக்க வேண்டும்.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் சோகரன் பாலன் சிவா அவர்கள் இணைந்திருக்கார். லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். பாடல்களோடு ஜபங்களோடு இணைந்து வழிநடத்த இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தடி நாம மயமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு வந்திருக்கிற அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சொந்த சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரு வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடையா, உங்களுக்கு மாலை வணக்கங்கள். ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களுக்கு ஒரு வாழ்த்தி வரவேற்று உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: சேம் டு யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே நமது அன்பு சகோதரர் சங்கமம் பானொலி நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும், அன்பான சகோதரிய குடிஞ்சுகின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளால் ரீதியில் சங்கமம் பானொலி சுகம் அடைக்கின்ற அனைத்து உறவுகளுக்கு எல்லோருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு, அன்பான தகப்பனே, பிள்ளைகள் ராஜா பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினம் பாதுகாத்து வருகமைக்காகவும், இந்த நாளிலும் பாதுகாப்பாக வந்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் வரமுள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே, தகப்பனே உங்களது பிள்ளைகள் அனைவரையும் உங்களது இரத்த கோட்டைக்குள்ள ஆட மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வாதிங்க தகப்பனே, ஆசீர்வாதிங்க ராஜா. மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் வந்து இணைந்து ராஜா குழந்தை செல்லம் இல்லாமல் ஆண்டு தினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளோட கற்பத்தின் கனிகளை தொடுங்க இயேசுப்பா, தொட்டு ஆசீர்வாதிங்க ராஜா. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை பிரித்தி பண்ணுங்க ராஜா, விருத்தி பண்ணுங்க, குழந்தை செல்வங்களை கொடுத்து விருத்தி பண்ணுங்க ராஜா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிச்சு விட்டதுக்காக இயேசுப்பா கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்து இணைய முடியாமல் ஆண்டு நம்ம கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரத்தில் இயேசப்பா திருமண பந்தத்தை இணைத்து வைத்து அவரோட கண்ணீர்களை துடையங்கப்பா, துடையங்க ராஜா. குடும்பங்களை விரித்து பண்ணுங்க, அதுக்காக நன்றி சொல்றேன் தப்பி. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா, உங்களது ஆதாரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஒரு விஷயம் மனதுரி, தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது அறிந்தும் அறியாமல் ஏதாவது சேர்ந்தால் அவன் விஷயம் மன்னித்து ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இங்கே நல்லவர், வல்லவர், போதுமானவர். சோத்திரம் தகுப்பதி, சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுக

கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ராஜா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தாத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ராஜா அதிசயம் செய்பவரே, அப்பாதிசயம் செய்பவரே, எம் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ராஜா என்று சொல்லி சுகமாக்கினீர், அப்பா என்று சொல்லி சுகமாக்கினீர். எம் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா.

என் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம்

0: எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினீர். கத்தர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், அவர் ரெண்டை ஒப்புவித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் கத்தரை சுத்தமான நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். மன்னிக்க வேண்டும், நாளைக்கும் நாளண்டைக்கும் இணையாக இணைய

0: Recording in progress.
1: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரம் பாடல்களோடு இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாமா இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. வான்புறாவின் நேரம், வான்புறாவின் நேரத்திலே ஊழியர் இணைந்து கத்தருடைய நாமத்தை உயர்த்த, ஆத்தம ஆதாயத்துக்காக கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற தேவ ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. தங்குதடையின் நடைபெற கத்தர் உதவி செய்வாராக. வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க நினைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்று கொண்டு அவரிடம் படைப்போம், காலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ்லோட்டம்மா.
2: இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நிச்சயத்தோடு நான் இந்த நாளிலும் நான் வந்து இந்த செய்தியை கொடுக்க வருகிறேன். கத்தர் கொடுத்த பாடலின் ஊடாக உங்களோடு நான் இடப்பட நான் வந்திருக்கிறேன்.

ஆம், பரிசுத்தாவியான வரே வந்து அமருங்கள் ஐயா. என்மேல் அளவில்லாத ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும். என் பலவீனமான சரீரத்தை நீங்க பலப்படுத்தி என் நேசரே நீங்கள் பேச வேணும். இந்த செய்தியை கேட்கிறவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு எழுப்புதல் வர, ஒரு சந்தோஷம் வேற. நீங்கள் இதை செய்ய போறதுக்கு அசோத்திரம், ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது. நசரேன இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளை நான் அகற்றி நான் ஜெயம் எடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், ஒரு விசமுடைய நாமம் முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். September 20th, 2008 காலை ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பாடல்

ரட்சிப்புவரில்லையே இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. ஆம், இந்த இயேசு நாமம் ஒன்றுதான் மேலான நாமம். நான் மகிழுவேன் மகிழுவேன் என்று நான் பாடுகிறேன். உள்ளத்திலே மகிழ்ச்சி வந்ததினாலே இந்த பாட்டு வெளியில வருது. பரிசுத்தாவியானவர் தந்த பாட. இயேசு கிறிஸ்து ஆன் எங்களுக்கு எல்லா சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் பிரிங்ஸ் ஜாய் டு ஹிஸ் பீப்புள். அவர் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சந்தோஷத்திற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சிலவற்றை மட்டும்தான் நான் இந்த நாளில் உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். சங்கீதம் 32:2 வசனங்கள் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறானோ அவன் இவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறானோ அவன் பாக்கியவான். இந்த பாவம் மூடப்படும் பொழுது ஆண்டவர் அதை எண்ணாமல் இருக்கிற நேரத்திலே அவன் வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான் சொல்லுகிறது. ஒருவனுடைய பாவம் இப்பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அங்கே வந்து ஏசாயா 1:18 பார்க்கிறோம், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சாக மாறுமா. பாருங்க, அவ்வளவாக ஆண்டவரங்களை தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி அந்த இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார்.

உன்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். பாருங்க, இவ்வளவு அருமையா என் ஆண்டவர் இந்த பாவங்களை மன்னித்தேன் என்று சொன்னார்.

இருக்கவே பணி தேட்டாரே. எனக்கு எத்தனையோ பாடல் பாடல் பாட்டுகள் சொல்லி இருக்கிறார். இந்த பாவத்தை அவள் மன்னிக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நாளிலே என் உள்ளத்தின் பாரம் நீங்கி நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நாளை நான் நினைக்கும் பொழுதும் இப்பொழுதும் தான் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த பாவ பாரம் என்னிலே இருந்து என்னை தாக்கி கொண்டு இவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளால நான் போன வேளையிலே ஆண்டவர் இவ்வளவு அருமையா என்னை தேடி வந்த. நான் அவரை தேடி வரவில்லை, நான் அவரை தேடாத வேளையில் அவரை அன்பு அவ்வளவாக அன்பு என்னை தேடி வந்து என்னை மன்னித்ததால் உனக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்பவும் தான் அந்த சந்தோஷம். இரண்டாவதாக நான் இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தாவியாருடைய அபிஷேகம் வரும் பொழுது, ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் வரும் போது ஐயோ அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அங்கே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் நாலாம் வசனங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் நாவு போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தாவியார் வந்து அமர்ந்தார். அந்த நாள் தான் அவர்கள் அந்நிய பாஷைகளை எல்லாம் பேசினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தோஷம் ஒரு சந்தோஷம், அதை நாங்கள் விவரிக்க முடியாது. ஏனென்றால் என்னை ஆண்டவர் அந்த நாளிலே தான் என்னை அபிஷேகம் பண்ணினார். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஜோயல் சொல்லுற இரண்டாம் அதிகாரத்தின் 28 வசனத்திலே, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுறார். இந்த 1972 April 2 அந்த ஈஸ்டர் சண்டே தான் என் தேவன் அவருடைய கிருபையினால் என்ன தமது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எனக்கு ஒரு அபிஷேகம் தந்தார். அது ஒரு அக்கினி அபிஷேகம். அது முதல்ல எனக்கு அது விளங்கவில்லை. 3 நாட்களாக எனக்கு ஒரு தாகம். பின்பு நான் அந்த நேரம் அவ்வளவாக அறியவில்லை ஆண்டவருடைய வசனத்தை. பின்பு நான் அறிந்து கொண்டேன், அக்கினி அபிஷேகம் ஆண்டவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி என் உள்ளத்திலே எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதுதான் அந்த மகிழ்ச்சி, அந்த உள்ளம் கழுவப்பட்டு சுத்திகரியப்பட்டு அந்த சந்தோஷம் என் முகத்துல காணப்பட்டது. அடுத்த நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் டீச்சர் என்னோட படிப்பிச்சவர் கேட்கிறார், உன்ட முகம் என்ன நடந்தது, உன் முகத்திலே ஒரு வித்தியாசம். நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை அபிஷேகத்திருக்கிற பாருங்க, உள்ளம் கழுவப்பட்டு வரும் பொழுது அங்கே வெளிச்சம் காணப்படுகிறது. இன்னும் ஆனப்படினா தான்

பாயோதே, அவர் உள்ளத்திலே வந்தால் எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். பாடுவேன் பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன், ஏ சென்னை ரட்சித்ததால் பாட்டு பாடு.

தீர்ந்து அவர் சாட்சியா என்றும் நான் வாழுவேன். ஆமேன். அவர் சாட்சியா நான் வாழுவேன். அவர் என் உள்ளத்தில் வந்ததினால் எல்லை இல்லாத சந்தோஷம் அது. எனக்கு ஒரு பாடலே என்ன உள்ளம் பொங்குடுதே என்று நான் பாடேன். பால் பொங்குறது போல பங்குச்சுது அவருடைய அன்பினாலே. விவரிக்க முடியாத இவ்வளவு காரியங்கள் என்ற ஆண்டவர் என்ற வாழ்க்கையில செய்தார். அவர் ஒவ்வொன்றை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்தது அவருடைய சமூகம், தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். அவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். அவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆகவே ஒரு நாளும் அவர் எங்களை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்க சென்றாலும் அவருடைய சமூகம் எங்களோடு வரும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.

அவருடைய பிரசன்னம், அவருக்கு நாங்கள் அவர்களை காத்திருந்து அவரோடு நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சி, அது ஒரு பேரின்பம். அங்கே சாலமோன் சொல்லுறான் நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்து நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து, நான் செல்ல பிள்ளையா இருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே நான் களி கூறுகிறேன் என்று சொல்லுறான் தாவீது. பாருங்க, சாலமோன் சொல்றான். ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனை நேசித்தார். அவன் இவ்வளவோ பாவங்களை செய்திருந்தான். நல்ல ஆண்டவர்களை இருந்து சாலையம் எல்லாம் கட்டி முடித்து, ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை குறையவில்லை. அவனுக்கு அந்த மகிழ்ச்சியும் இருந்ததுதான். இருந்து அடுத்தது வந்து எங்களுக்கு வியாதியில இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வரும் பொழுதும், நாங்கள் சுகம் பெறும் பொழுதும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்று கொண்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிர் உள்ள மட்டும் பாடிடுவே. வியாதியா இருக்கும் பொழுது அவருடைய வசனம் சொல்லுது, நானே உன் பரிகாரி, வியாதியை விளக்குவேன். ஆகவே அந்த தழும்புகளால் எங்களை குணம் வரும். நான் எத்தனையோ முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இது நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். வியாதி வர்ற நேரத்தில் நாங்கள் எங்க ஓட முடியும், அவரிடம்தான் நாங்கள் ஓடுகிறோம். அவர் என்ன செய்யறார், தன்னுடைய தழும்புகளினால் எங்களை குணமாக்குறார்.

உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடுட பாருங்க. அவருடைய தழும்போல் என்னை தொட்டதால் நான் சுகமானேன். எத்து நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். எங்களை குணப்படுத்துறது மருந்து, ஆஃப்கோர்ஸ் மருந்துக்கு போறதுல பிள்ளையும் இல்லை, மருந்தும் இருக்குது. அட்பண்ணுமானால் ஆண்டவர் தான் அவற்றை கைதான் எப்படியாவது இந்த மருந்து கூட அவன் தொடத்தான் வேணும். நான் இதற்கு ஒரு சாட்சி, அவர் தான். நீங்களும் எல்லாரும் இதை அனுபவித்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ளது, அவன் தன் வாக்குக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ இடங்கள் எத்தனையோ குணமாக்க முடியாத வியாதியை கூட ஆண்டவர் ஓட்டு ஓட்டு நொடி பொழுதுல ஒரு டச் அவர் இவ்வளவு சுகமாக்குறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அடுத்து நான் பாடுகிறேன், இயேசு நாம ஒன்றே பாடிடுவேன். நான் சிறு வயதிலே இருந்து சினிமா பாடல்களை தான் பாடி மற்றவர்களை மகிழ்வித்தேன். அங்க சர்ச்சிலும் பாடுவேன், காம்படிஷன்லும் என்ன கொண்டு போய் காம்படிஷனுக்கு கூட்டி கொண்டு போனால் நான் அங்கேயும் பாடி என்னுடைய சபைக்கு தெல்லிப்பளை சபைக்கு நான் அவர்களுக்கு நான் கிரெடிட் எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நல்ல இது கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் சினிமா பாட்டும் பாடிக்கொண்டுதான் இருந்தன. ஆனால் எனக்கு இந்த நாளிலே நான் இந்த அபிஷேகம் பெற்றேனோ அந்த நாளிலே நான் என்னுடைய கையை என்ன தொண்டையிலே வைத்து நான் சென்னேன், ஆண்டவரே நாங்கள் இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான் பாடுவேன், நான் சொன்னேன். ஆண்டவர் என்ன கவனித்தார், ஒன்றரை வருஷம் கவனிச்சேன். அவற்றோட கிருபை, நான் ஒரு பாட்டும் பிலிம் சாங்கோ தேவையில்லாத பாட்டு நான் முணுமுணுத்ததும் இல்லை, ஹம் பண்ணினதே இல்லை, அத்தனையும் அவருடைய கிருபை. ஆகவே அவர் என்னுடைய உண்மையை பார்த்து 1973 ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸுக்கு பிறகு அவர் எனக்கு இந்த பாடல்களை தொடர்ந்து அவியானவர் பாடல்களை தந்து என்னை மகிழ்வித்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்த நாவு போதாது. அடுத்து நான் பாடுகிறேன், அவராலே அன்று ரட்சிப்பு வேறில்லை, இயேசு நாமம் ஒன்றே மேலானது. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது மனுவன் பாவத்து நிமித்தம் தேவனிடம் இருந்து பிரிக்கப்பட்டான். அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் சிலுவ மரணத்தில் தேவ அன்பை அறிந்து மனம் திரும்பி விசுவாசத்தால் தேவன் கொடுக்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து இலவசம், இலவசம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினாலே இந்த ரட்சிப்பு இழந்த அந்த கனெக்ஷனை ஆண்டவரோடு அவர் எங்களுக்கு தொடுத்து விடுகிறார். அங்க எனக்கு ஒரு பாட்டிலும், இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வம் இல்லையே, வானோர் போவோர்

ജീവ ഊട്ടാം രാജിക നിർബല്ലവർ. ഏ സൂത്രം സൂത്രം ஆம் சுவாமி, அவர்தான் ரச்சிக்கிறேன். நான் அண்ணன் பாடுவேன், நான் பாடுவேன் பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன். ஏ சென்னை ரச்சித்ததால் பாட்டு பாடுவேன். வழியோரமாய் கிடந்தேன் ஆதரவற்று.

பகன்று அழைக்கும் உரிமையும் பெற்றே. பாருங்க, இயேசு என்னை ரட்சித்ததால் நான் இப்ப இயேசுவேன், இயேசப்பா என்று தானே கூப்பிட்டு கொண்டிருப்பேன். நடக்கும் பொழுதும் எல்லா வேளையிலும் ஏன் அவருக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்து விட்டார். ஆகவே நான் அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு, அந்த ரைட், அந்த எனக்கு உரிமை தந்திருக்கிறார் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு. ஆகவே அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு சோத்திரம். அப்பாவிதாவே என்று கூப்பிடுற படியினாலே எனக்கு தெரியும் நான் அவரோடு பரலோகத்திலே நான் சேருவேன். அந்த நம்பிக்கை அடுத்தது அந்த பெரு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கண்ணை மூடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல போவேன் என்ற உங்களுக்கும் அந்த எல்லாரும் இதை அனுபவிக்கிறீர்கள். கர்த்தருக்கு சோத்திரம். எங்களை ரட்சித்து எங்களை கழுவி தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றினால் எங்களுக்கு பரலோகத்துக்கு எங்களை அங்க ஆயத்தம் பண்ண போறேன், வந்து அழைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை சோத்திரம். இனி நாங்கள் அப்போஸ்தலர் 4:12 பார்க்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லைன்னு இது வந்து பேதுரு அங்க பெந்தே கோச நாளுக்கு பிறகு இவர்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு எல்லாரும் வந்து மதுவானம் நிறைந்து இவர்கள் பேசுகிறார்கள் என்று விரிவடுத்து பேசுகிறார்கள் சொன்ன பொழுது பேதுரு எல்லாத்தையும் விளக்க பண்ணி சொல்றாரு. அவராலே தான், இயேசுவால தான் ரட்சிப்பண்டி சொல்லி அங்க விளங்கப்படுத்துறாரு. இன்னும் அப்போஸ்தலர் 16 நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே தொழுமரத்திலே கட்டப்பட்டு மறியலே போடப்பட்டிருக்கிறார். எத்தனையோ கார்ட்ஸ் அவர்களை பாதுகாத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், திடீரென்று நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் அங்கு நான் வாசிக்கிறேன், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டு பாடினார்களாம். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டு பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் உடனே கதவுகள் திறப்பட்டது. இவர்களுடைய கட்டுகள், மற்றவர்களுடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. பாருங்க, இவர்களின் நிமித்தம் மற்றவர்களுடைய கட்டுகளும். சிறைச்சாலை அவன் நித்திரையா போயிட்டான். அப்பதான் எழும்புறான். எழும்பி பார்த்தான் கதவெல்லாம் திறந்து கிடக்கு. பயந்துட்டான். இவர்கள் ஓடிப்பார்கள். அப்ப தனக்கு அடுத்த நாளைக்கு மரணம் தாண்டு தானே தன்னை கொள்றதுக்கு வலிக்கிறான். அப்ப பவுல் சொல்ற, நீ ஒண்ணும் செய்யாத, நாங்கள் இங்கதான் இருக்கிறோம். அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்? அப்ப பவுல் சொல்லுறார், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் அது வந்து உடனடியாக அவர்கள் அதை கேட்டதின் நிமித்தமாக அவர் ஜெயிலர் அவருடைய வீடு முழுவதும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அங்கே வசனம் சொல்லுறது அவன் மன மகிழ்ச்சியா இருந்தான் என்று. ரட்சிப்பு வரும்பொழுது ஒரு மன மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு சாட்சி, எங்களோடு திரேசாண்ட ஒரு சகோதரி 22 இருந்தவர். ஷீ வாஸ் அ கத்தலிக். எல்லாம் எனக்கு தாய் போல என்ற பிள்ளைகளையும் பார்த்து எல்லாம் என்ற பிள்ளைகள் சொல்லுவாங்க, அக்காதான் எங்களை வளர்த்தது, அம்மா இல்லைன்னு. ஏன் அவ்வளவாக அன்பு பாராட்டி நான் ஊழியத்துக்கு போய் விடுவேன் அப்பிள்ளைகளும் அப்படியாக. பிள்ளைகளை மட்டுமே அவன் வார ஃப்ரெண்ட்ஸை கூட பராமரிச்சு அப்படி ஒரு சகோதரி. ஆனால் டியூஸ்டே சாட்டர்டே சண்டே எல்லாம் போயிடுவான். அந்தோணியார் கோயில் எல்லா சபைகளுக்கும் போயிடுவான். நான் மோ தடுப்பது இல்லை. எனக்கு அங்க செய்வது எல்லாம் அந்த பிள்ளை அந்த சகோதரி தான் செய்தான். ஆனால் எங்களுடைய சுயினம் வந்தா சொல்லுவா, அம்மா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஜோம் பண்ணு கூட அம்மா அப்பான்னு கூப்பிட்டு ஐயா நாங்கள் போய் அவக்கா ஜோம் பண்ணுவோம். எங்களோட வாழ்க்கையின் நிமித்தம் கர்த்தருடைய உண்மை. பாருங்க, ஒரு குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு. 22 இருந்த திரேசா கடைசி நாட்கள் என்னுடைய மகனுடைய பிரிவை அங்க முடியாமல் வியாதியா வந்து விட்டான். அந்த நேரத்திலே நான் தான் அவ வச்சு பராமரித்தனா. அந்த நேரத்திலே சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் சிஸ்டர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான். ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி தான் அவ ஆண்டவருக்குள்ள மரித்தா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஏன் திரேசா எங்களுக்கு உண்மையா இருந்து ஊழியம் செய்தா வீட்டில? எனக்கு ஊழியத்துக்கு நான் போறதுக்கு தடை இல்லாமல் இருந்தா கத்திர உண்மையாக பற்றி கொண்டா எங்கள் சாட்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அவருடைய வார்த்தை சொல்றது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டா குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும். திரேசாக்கும் கத்தர் ரட்சிப்பை கொடுத்ததுக்காக நான் கத்தரை சோதிருக்கிறேன். இன்னும் நான் பாடுகிறேன், இயேசு நாமம் ஒன்றே மேலானது. பிலிப்பியர் 2:11 பார்க்கிறோம்,
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் மறிக்க பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் துறந்து அங்கே இருந்தவர், பிதாவோடு செல்ல பிள்ளையா மடியில இருந்தவர், மனுஷர் எங்களை ரட்சிப்பதற்காக எங்களை போல வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பாடுபட்டு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுந்து இப்படி எல்லாம் செய்தபடியினாலே பிதாவாகிய தேவன் அவருக்கு அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். இந்த பாட்டில நான் இயேசு நாமம் ஒன்றே மேலானது என்று பாடுறேன்.

பாடிடுவேன். பாருங்க, இயேசு நாம ஒன்றே நான் பாடுகிறேன், நான் பாடுகிறேன். என்ன வாரம் மாந்த நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாபிக்க போனோம். ஏன் இந்த உலகம் அதாவது அறியவில்லை. இந்த 105 சங்கீதம் 1 வசனம் சொல்லுறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அதேதான் 1 Samuel 16:8 தாவீதுதான் அங்க பாடுகிறான், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். இப்ப நானும் பாடுகிறேன், வாரும் நாம் எல்லோரும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர் மகத்துவமானவர், அவர் ஜீவன் கொடுக்கிறவர், வியாதிய குணப்படுத்துகிறவர், பாவத்தை மன்னிக்கிற, இப்படியான எல்லாவற்றையும் நாங்கள் இந்த உலகம் இதை அறியவில்லை. இயேசுவின் அன்பை இந்த உலகம் அறியவில்லை. உலகம் அறிந்தது என்ன? பகை, விரோதம், பொறாமை, ஈவன் கொலை, இவற்றைத்தான் இந்த உலகம் கேள்விப்படுகிறதும் அறிந்திருக்கிறதும். ஆனால் எங்களுடைய கடமை, ஆண்டவர் எங்களை அழைத்தது அவருடைய அன்பை, அவருடைய தியாகம், மன்னிப்பு. இந்த ஜனத்துக்கு மன்னிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு தான் நாங்கள் போய் இயேசுவின் சிலுவ மரணத்தை பற்றி சொல்லி இதற்காகத்தான் சாட்சியாகத்தான் இருப்பதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 2 வசனத்திலே நான் சரணத்திலே நான் பாடுகிறேன், கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று

கொண்டி இருப்போம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த எஸ் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பி சிறைச்சாலையில இருந்து 4:4 3 முதல் வசனம் எல்லாம் சொல்லுறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அது ஆங்கில ஆங்கில பைபிள்லே ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வே, அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ். அழகா சொல்லுகிறார், திரும்பியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கள். அவர் எங்க இருக்கிறார்? பிரிசன்ல இருக்கிறார், கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு. ஆனால் அவர் அந்த உள்ளத்திலே அந்த சந்தோஷமே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ஆவியானவர் உள்ளத்தில் வந்த அந்த மன மகிழ்ச்சியிலே அவர் அந்த பிலிப்பு அங்க பிரிசன்ல இருந்தோண்டு தான் இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறபடியால் பிலிப்பு அங்க இருக்கிற ஜனத்துக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. இந்த வந்து 118 சங்கீதத்தின் 24 வந்து சொல்லுறது, கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் அது வந்து பொருங்க, சங்கீதம் 5:11 நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நம்புகிறவர் யாவரும் சந்தோஷமா இருந்து எந்நாளும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மேல் களி கூறுவார்களாக என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நான் அந்த 118 சங்கீதத்தை ஒருக்க அதில் உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 118 சங்கீதம். தேங்க் யூ ஜீசஸ். நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் 118 சங்கீதத்தின் 24 இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இங்கே எனக்கு ஒரு சாட்சி என்னென்றால், மே மாதம் என்னுடைய பர்த்டே, அங்கே 1 தேதி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு ஒரு கார்டு கொண்டு, ஒரு கிஃப்டோடு ஒரு கார்டு கொண்டு தந்தா. அந்த கார்டில் எழுதியிருக்கிறது, ஆன் யுவர் பர்த்டே ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட், திஸ் இஸ் த டே தட் த லார்ட் மேட் யூ. அப்ப இது வந்து 118:24 சொல்லுகிற மாதிரி அதே வசனம் தான். அப்ப இந்த கார்டை நான் வந்து என்னுடைய இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து அங்கட என்னுடைய செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸுக்கு மேலே அதை நான் வச்சிருந்தேன். வைத்திருந்தால் நான் என்னுடைய ரூம்ல இருந்து ராக்கிங் சேர்ல இருந்தா நான் ஜெபம் பண்றது, அங்கே இருந்து நான் ஜெபம் பண்ணி முடிய கண்ணு திறப்பேன், அதுல வந்து அந்த ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் பெரிய ரெட் எழுத்துல அது க்ளோ பண்ணுது சன்லைட்டுக்கு. அப்ப மேல் ஆனா நான் கண்ணை அதிகமா நான் கண் முழிக்கும் போது சூரிய ஒளி உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கும். என்னுடைய பிறந்த நாள் அண்டு பர்த்டே அண்டு நான் கண்ணை முடித்து பாக்குறேன், இந்த ரிஜாய்ஸ் அது அதுல இருந்து நெருப்பு பொறி மாதிரி அது என்னண்டா சில நேரம் அந்த ரெக்கார்டிங் செய்ய மேல போய் போய் வர மாதிரி அப்படியே நெருப்பு மாதிரி எரியற மாதிரி இருந்தது. ஐயோ நான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், அது 2 நாள் இருந்தது ஒன்றும் இல்லை. என்னுடைய பர்த்டே ஆண்டவர் எனக்கு சொல்றார், ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட், திஸ் இஸ் த டே தட் த லார்ட் மேட் யூ, என்னை உண்டாக்கின இந்த நாள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்ற, நீ உண்டுக்கும் நீ துக்கப்படாத. எனக்கு அதிகம் துக்கம் வருகிறது உண்டு பிள்ளைகளுடைய காரியங்கள் எத்தனையோ காரியங்களால, ஆனால் ஆண்டவர் சொல்ற இந்த புதிய வருஷத்துல உனக்கு ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் என்று எனக்கு சொன்னதை நான் கத்திருக்கேன். ஸ்தோத்திரம் அவருக்கு. சாமுவேல் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 2 முதல் வசனத்திலே அவள் அன்னாள் வந்து என்ன செய்கிறாளா, ஜெபம் பண்ணி அவருடைய இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது என்று அவள் பாடுகிறாள். என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறது அவள் சந்தோஷப்படுகிறாள். ஏன், அவள் வந்து குழந்தை இல்லை என்று மெலடி எல்லாராலும் அப்படியாக கழித்து விடப்பட்டவள், சக்களத்தி மற்றவளும் அவளை போட்டு எல்லாம் இம்சப்படுத்தி பிள்ளைகள் இல்லை. எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள்,
தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத இடத்துல சில பேர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமையா பாராட்டி கதைப்பார்களாம். ஆனால் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு அது துக்கமாயிருக்குமே. இப்படி வேதனையெல்லாம் அன்னால் போய் கொண்டிருந்த வேளையிலே அவள் ஆண்டவரை கேட்டால், கத்தர் கொடுத்தால், அவள் அந்த வாக்கின்படி அந்த பிள்ளைய கொண்டு விடுகிறாள். பாருங்க, பால் மறந்த உடனே கொண்டு அங்க வேலையிடம் ஒப்பு கொடுக்கிறாள் சாமுவேலை. அந்த வேளையிலேயே தான் அவள் பாடுறாள். அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவள் பாடுகிறாள், ஜெபம் பண்ணி தன் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஏன் மெலடியா இருந்தவளுக்கு தாய்மை அடைந்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம், கத்தருக்கே மகிமை.

இங்க பாருங்க, இன்னும் நான் பாக்குறோம் நெகிமாயா 8 அதிகாரத்திலும் 10 வசனத்திலே. அங்க நெகிமாயா வந்து ராஜா அர்த்தசஷ்டா ராத்தாவு ராஜாவுக்கு கப் பேர பானபாத்திரக்காரனாக இருந்தான். அந்த வேளையில எருசலேமில இருந்து வந்த ஜனத்து சில பேரை கேட்டு கேட்டு அவன் துக்கப்பட்டான். இலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு அங்க இருந்த இஸ்ரேல் இருப்பிலேருந்து தப்பி போனவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே அவன் எப்படியோ அவன்ட முகம் வாட்டமா இருந்து ராஜா அதை கேட்டு எப்படியோ அவன் போறான். போய் அலங்கத்தை கட்டு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்த வேளையிலும் 82 நாட்களுக்குள்ளே அலங்கம் கட்டி முடிந்தது. அப்ப அந்த நேரத்துல அந்த ஜனங்கள் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வரும்படி கேட்கிறார்கள். நெகிமா எஸ்ரா எஸ்ரா தான் அந்த இடத்துல இருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார். எஸ்ரா வந்து வேத பாரகன் எஸ்ராவை ஜனங்கள் கேட்ட பொழுது தண்ணீர் வாசல் அண்டையில எல்லாரும் வருகிறார்கள், ஜனம் எல்லாம் கூடி வருகிறார்கள். எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் எல்லா அந்த நியாய பிரமாண காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாசித்து அவர்களுக்கு அந்த அர்த்தமை சொல்ல அவர்கள் அழுகிறார்கள். எல்லாரும் அவருக்கு அவர்கள் அழுக, ஏன் அவ்வளவு அந்த பாவம் என்ன சந்தோஷம், இப்பொழுது நாங்கள் இருந்த நிலையிலிருந்து இப்ப நாங்கள் இப்படியான நிலைமைக்கு வந்துட்டோமே என்ற சந்தோஷத்தினாலே அவர் அழுகிறார்கள். அப்பொழுது அழுத பொழுதுதான் இவன் சார் நெகிமாயாவும் எஸ்ரா ரெண்டு பேருமா தான் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒன்றையும் குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். இது வந்து இந்த நாட்களில் அங்க சொல்லப்படுகிறது. பின்னும் இவர்கள் ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுபானத்தை குடித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது பலன், இதுதான் எங்களுடைய பலன் என்று அங்கே நெகிமாயா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இன்னும் 2 சரணத்திலே 3 சரணத்திலே நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு

மகிழுவேன், பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். பாருங்கோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு புதுப்பெலன். அவர் வந்து என்ன செய்வாரா, கழுவலை போல செட்டி அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்றுதான் நாங்க பாடுகிறோம். இன்னும் எனக்கும் கர்த்தர் அந்த பாட்டிலே

காத்தவர் இன்னும் காத்தீடுவார். ஆமேன். கத்தர் கரம் பிடித்தவர் எங்களை நடத்துவார். ஆனா நாங்கள் என்ன செய்யணும்? கத்தருக்கு காத்திருக்கணும். நாங்கள் காத்திருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கழுவ போல வேலை நடைபோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அங்க ஏசாயா 49:23b சொல்லுகிறது, நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவள் வெட்கப்படுவதில்லை. ஜோவேல் சொல்லுகிறார் 2:26b, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ரோமர் 9:33 பவுலப்போஸ்தலர் ரோமர்களுக்கு சொல்றார், இதோ இடறுதற்கான கல்லையும் சியோனில் வைத்திருக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று சொல்லுகிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நம்புகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம். இன்னும் ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் எங்களுக்கு வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆகவே அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறார், வெட்கப்படுவதில்லை. இன்னும் சங்கீதம் 34:5 எங்களுக்கு தெரியும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் மூங்கல் வெட்கப்படவில்லை. உம்மை

யூதே, ஆமேன். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் விடுக்கப்பட்டு போனதில்லை. அது 100% ஷுவர். அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் விடுக்கப்பட்டு போனதும் இல்லை, விடுக்கப்பட்டு போவதும் இல்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்பேன். அவர் எனக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் போல புது பெலன் என்று நான் பாடுகிறேன். புது பெலன் கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகை போல வெளி நடைபார்களாம். எப்படி என்னென்றால், இந்த கழுகு என்ன செய்கிறது? கொஞ்சம் கிழவனா கிழட்டு நேரம், வயது போய் வர்ற நேரமாம், சொண்டை உடைக்குமா, இறகுகளை எடுத்து போட்டு அது காத்திருக்குமா, கொஞ்ச காலத்துக்கு இருந்து பின் அதுக்கு புது சிறகுகள், அந்த சிறகிலே அது முளைக்க தொடங்க, இறகு முளைக்க தொடங்க அதுக்கு புது பேலன் வந்துடும். இதே போலதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கவருக்கு புது பெலன். அங்க ஏசாயா 40:31 அதிகமான எல்லாரும் அறிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களிருந்து புது பெலன் அடைந்து கழுக போல செட்டி எடுத்து விழும்பாரு. ஏன் அவர் வந்து வெந்த வெயிட் ஆன் த லார்ட், அந்த ஸ்ட்ரென்த் ரினியூட், அவருடைய அந்த பெலன் வந்து திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறது.

எனக்கு பேரானந்தம் கத்திற்கு காத்திருக்கும் பொழுது அற்புதமான ஒரு சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும் பொழுது எங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இது வந்து 2002 மே 24 கத்தர் கொடுத்த பாடல். கத்தருக்கு தான் சோத்திரம். இனி நாங்கள் பார்க்கிறோம் கத்தருக்கு காத்திருப்பதால் வெறும் சில நன்மைகளை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 27:14, கத்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனமாயிருந்து கத்தருக்கே காத்திரு. 31 சங்கீதம் 24 அதேதான் சொல்லுகிறது, கத்தருக்கு காத்திருக்கிறவளே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அடுத்து 37 சங்கீதம் 9:34 கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் ஏசாயா 30:18b கத்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, இருதயத்தை சிறப்படுத்துகிறார், பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரப்பீர்கள். ஏசாயா 40:31 தான் நான் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கத்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுப்பிலன் அடைந்து கழுகளை போல சட்டிகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதே இதுதான் நான் சொன்னேன், என்ன விதமாக கழுகை சொல்லப்படுகிறது. ஏன் ஏன் கழுகை எடுக்கிறாலும் அதுதான் அங்கே ஆகாயத்தில் உயரமாக பறக்கிறது. ஆனபடியினால் எங்களுக்கும் கழுகை போல நாங்கள் போனால் எங்களுக்கு கீழே இருக்கிற புயல், எங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மேலால நாங்கள் பறந்துடுவோம், ஒன்றும் எங்களை தாக்காது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கழுகை கொண்டு வந்திருக்கிறாரு நான் நம்புறேன். இன்னைக்கு கழுகு வந்து தன்னை ரினியூ பண்றது, அது தன்னுடைய செட்ட இறகுகளை திருப்பி எடுத்து அது ரினியூ பண்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். கத்தருக்கு சோத்திரம். அங்க மரியாளும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாண்டு பாக்குறோம். எனக்கும் கத்தர் தந்தார்,

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். தொதி மாலைகள் காத்திடுவேன், நல்ல பங்கை சுயமாலைகள் சாத்திடுவேன், அதிலும் நான் பாடுகிறேன். நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தரின் பங்கும் என் சுதந்திரமும், அவரே என் மன மகிழ்ச்சியும் என் மகிமையும், அவரே ஜீவன் எனக்கு தந்தவர். டைமும் இல்லை, நான் அதை விட்டுடுகிறேன். கழுகு போல செட்டி எடுத்து நாங்கள் உம்பிடுவோம். God is a source and supplier of all spiritual strength. ஆண்டவர் தான் எங்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் கேட்கிறாரு சில காரியங்களை செய்யின்னு சொல்லி, அந்த காரியங்களை செய்வதற்கு அவர் தான் எங்களுக்கு, அவருடைய ஆவிக்குரிய பலன் தான் எங்களை இந்த நாளை நிறுத்துறது. இந்த நாளிலும் அதிகமான பலவீனத்தோட தான் நான் உஷாக்கும் சொன்ன அதிகமா ஜபியுங்கள், எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பலனீனமா இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கத்திற்கு சோத்திரம், ஆண்டவர் என்ன பலப்படுத்தினரே, ஆவிக்குரிய பலனி அந்த நேரத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது, அபிஷேகம் ஊற்றும் என்று கேட்கும் பொழுது அவர் தருகிறார். கத்திற்கே ஸ்தோத்திரம். இதை இன்னும் படியுதே, கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்லி, சகரியா 4:6-7 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கத்தருடைய என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கத்தர் சொல்றார். அந்த ஆவியின் பலன் தான் எங்களுக்கு. நான் இந்த தீம் சாங்க பாடி நான் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர்,

பாடுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டு

ஒன்றே ரட்சிப்போவரில்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. ஆமென். இயேசு நாமம் ஒன்றே மேலானது. இந்த நாமத்திலே எங்களுக்கு எப்பொழுதும் பெலன் உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எங்களுக்கு பெலன் வருகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுவே, இந்த நேரத்திலும் இந்த நாளும் இந்த செய்தியை ஒரு விச யோசிச்சேன், என்னுடைய பலவீனத்திலும் இந்த நாளை ஸ்கிப் பண்ணுவோமா? இல்லை. ஆண்டவர் தந்த இந்த நேரத்தை, இந்த ஊழியத்தை நான் விட மாட்டேன் என்று அந்த வைராக்கியத்தோடு கர்த்தரை நம்பி நான் வந்தேன். கர்த்தர் என்னை வெட்கமடைய விடவில்லை. இடக்கிட தடைப்பட்டாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். கர்த்தருக்கே சோத்திரம். இயேசு ராஜா, உண்மை நம்பினார், ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்க நோக்கி பார்த்தோல் திராசம் அடைந்தார்கள். உங்களை உண்மை ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னுடைய சத்தமல்ல, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, எப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பதான் எங்களுடைய பெலன் என்று அறிந்து கொள்ள வேணும். கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே நீ சொல்லுகிறேன், இந்த நாளிலும் யாரு யாரு எல்லாருக்கும் தான் இந்த நாள். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட பேர்தேலும் கர்த்தர் இதேதான் உங்களுக்கும் சொல்லுவார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ளே நீங்க மகிழ்ச்சியா இரு, அதுதான் உன் பெலன். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த சங்கமத்து கூட ஆண்டவரே, எவ்வளவு அருமையான காரியங்களை நீர் செய்ய எனக்கு கிருபை தந்திருக்கிறேன். இந்த செய்தி எல்லாருக்கும் போதே ஆண்டவரே, என்னுடைய மகிழ்ச்சியை நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள நீ தந்த என் தன்னத்துக்கு அசோத்திரம். இதை நடத்தும் அடியான் ஆண்டவர் பிரதர் லெஸ்லி ரீட், அவர்கள் படுற வேதனை கஷ்டங்கள் உங்கள் ஒருவருக்குத்தான் தெரியும். ஆனாலும் சந்தோஷத்தோடு சிரிப்போடு இதை நடத்துகிறார்கள். இதோடு இதுக்குள்ளே சங்கமத்துல சேர்ந்து எல்லாரையும் ஆண்டவர், எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, இந்த நாளில் எல்லாருக்கும் நான் கொடுக்கிற செய்தி, நீங்கள் உங்களோட பெலன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே. ஆம் இயேசு சுவாமி, நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மயமெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு ஒரு விசை, இன்னும் ஒரு விசைமுட பாதாள விந்த முத்தம் செய்து நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி எல்லா துதி எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் என்று நான் சோத்திருக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த

0: இப்பொழுதும் எப்பொழுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. கத்தருக்கு சோத்ரம். தேங்க் யூ ஜீசஸ்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். ஜபங்களோடும் வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒலிபரப்பை அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனையிலும் இணையுங்கள். கத்திர உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட எல்லா கத்திர சந்த கத்தரால் கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகளை கத்திர நாம மகிமைக்காகவும் அத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். கத்திர தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராமா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: பிரதர், கத்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பது எங்கள் வேலை நின்று போடுங்க.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும் அருமையானவர்களே. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸிஸ் ஹரியராஜாம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம், சுவாதிக்கிறோம். அதே வேளையிலே மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கூடா, ட்விட்டர் கூட செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார், அதுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் வந்து விடைபெறுவோம். ஆமீன் ஆமீன். நன்றிகளும்
2: வாழ்த்துக்களும்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸிஸ் ஹரியராஜாம்மா அவர்கள் இணைந்து வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இணைந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசிஸ்டர் எட்வின் வானர் இணைந்திருக்கிறார் வேத பாட நிகழ்ச்சிக்காக. அவரையும் வரவேற்றுக் கொண்டு வேத பாடத்திலே எடுத்துக்கொண்டு வரப்படுகிற வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் அறிமுகப்படுத்துங்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட் ஐயா.
3: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்களை அருமை தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரே, இந்த நாலு ஆண்டவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே இந்த நாளிலும் மடியனை ஆண்டவரே மறைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இடத்திலேருந்து வெளியிடுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் பல்லமுள்ள வார்த்தைகளா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. அந்த ஆண்டவரே சகல பிரசாவத்தை பார்க்கிற வார்த்தையினை மகிமைப்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. உம்முடைய கருத்துக்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களே நாங்கள் வீதத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். அதாவது சரீர உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து 1 Corinthians 15:35 இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொல்லி

திரவுண்டு உருளை நொறுங்கி விதமாய் மண்ணானது தான் பூமியில் இருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்புவதற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னே அவரே உன் பாலிவ பிராயத்திலே நினை என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப தேவன் தந்த ஆவி மறுபடியும் தேவனிடத்துலதான் போகும். மறித்த உடனே ஒருவருடைய மரணம் வருகிற வேளையில அந்த மரணத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் அங்கே அவர் மறித்து போய் இருப்பார். ஆனால் அந்த அவர் இந்த சரீரத்திலே, அதாவது அவருக்கு ஆண்டவர் அதாவது ஏதோ தோட்டத்திலே ஆதாமுக்கு ஊதின அந்த அதாவது ஜீவாத்மா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆதாமுக்கு ஆண்டவர் ஊதுகிற வேளையிலே அவன் ஜீவாத்மா நான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக அந்த ஊதப்பட்ட அந்த ஆத்மா அப்படி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆவி இந்த நாட்களை வெளியாலே போகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆத்மா இயங்குவதற்கு ஒரு ஆவி தேவையாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த ஆத்மாவும் ஆவியும் இயங்குவதற்கு ஒரு சரீரம் தேவையாக இருக்கிறது. அப்ப இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா தேவனுடைய திருத்துவத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், திருத்துவம் என்ன என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். இப்ப மூன்று பேரும் தான் இந்த காரியம் செய்கிறார்கள். இப்ப பிதாவாகிய தேவனுக்கு இந்த நாட்கள் என்ன காரியம் இருக்கு என்றால் அவருக்கு உருவம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதம் சொல்றது அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்த்தோம். பிதாவாகிய தேவனுக்கு அங்கே அந்த உருவம் இல்லாத நிமித்தம் பிதாவை வெளிப்படுத்தும்படியாகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். யோவான் 3:14 சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பிறான குமாரனை இந்த பூமியில தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. அப்ப குமாரன் இந்த பூமியிலே வராமல் இருந்தால் இந்த நாட்களே பிதாவை இந்த நாட்களை வெளிப்படுத்த முடியாது, பிதாவுடைய தன்மைகளை வெளிப்படுத்த முடியாது. அதே வழியிலே பாருங்கள் இன்னொரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், மனுஷனுடைய பாவங்களையும் இந்த நாட்களே மன்னிக்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்த நிமித்தத்தான் என்னுடைய உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதை பார்க்க கூடியிருக்கிறோம். ஏனென்றால் ஆதிகாமத்திலே ஏதோன் தோட்டத்திலே அங்கே தேவனாலே நியமிக்கப்பட்ட தேவன் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஆதாவும் எவ்வளவு அங்கே என்ன செய்கிறார்கள், விழுந்து போகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த விழுந்தது நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய வல்லமை தேவனுடைய கிரியைகள் அவளை விட்டு இந்த நாட்களை விலகுவதை பார்க்கிறோம். அவருடைய மகிமை எல்லாம் விலகி போய்விட்டது. ஏனென்றால் ஆண்டவர் மகிமை உள்ளவனாய்த்தான் இந்த நாட்களை யாரை படைத்தார், ஆதாமை இந்த நாட்களை படைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலாக அந்த சாயலாக இந்த நாட்களை உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். தேவ தூதர்களுடைய சாயலாக என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை, தேவனுடைய சாயலாக இந்த நாட்களை ஆதாம் உருவாக்கப்பட்டார். இதுதான் அங்கே சத்தியம். அப்படியானால் அருமை பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒரு சம்பவம் இந்த நாட்களில் நடக்கிறது. என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், அங்கே அவன் ஏவாள் மூலமாய் ஏவாள் சொன்ன ஒரு காரியத்தை நிமித்தம் ஏவாள் செய்த காரியத்தை நிமித்தம் இருவரும் அங்கே என்ன செய்கிறார்கள், ஏதோன் தோட்டத்திலே வளர்ச்சி அடையாதபடி வீழ்த்து போகிறார்கள் பார்க்கிறோம். ஏன்னா தேவன் சகல அதிகாரங்களையும் கொடுத்துதான் அவர்களை வைத்திருந்தார். அதுக்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களால் எழுந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களே சாபத்துக்கிடான காரியமாக அந்த நாட்களை தேவன் அவர்களை சந்தித்து அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அந்த சாபம் நீக்கப்பட வேண்டுமா இருந்தால் பாவம் நீக்கப்பட வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள், மிருகங்களை பறவைகளுடைய அதாவது பலியை செலுத்தி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், சாபம் நீங்கிவிட்டது பாவம் நீங்கிவிட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களில் ஒரு திருப்தியிலே இருப்பார்கள். ஒழிய உண்மையாக இந்த நாட்களே அங்கே அந்த இடத்திலே திருப்தி அடைய முடியாது. ஏனென்றால் மனித சாயலாக இந்த நாட்களில் உருவாக்கப்பட்ட ஆதாம். அப்படியானால் ஒரு மனுஷன் அங்கே பலி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய உள்ளங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அவருடைய சாயல் எப்படி என்றால் ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்கள் இந்த நாட்களை அங்கே வெட்ட போகிற கழுத்தறுக்க போகிற ஆடு போல இந்த நாட்களை தலையை இந்த நாட்களை அப்படியே கொடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது வேதத்தில். இரண்டாவதாக பரிசுத்தாவினருக்கு அடையாளம் புறாவை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துவைகள், ஆனால் பாருங்கள் இந்த சம்பவத்தில் நான் சொன்ன பிரகாரம் பிதாவாகிய தேவனுக்கு அங்கே உருவம் இல்லாது இருந்த நிமித்தம் அந்த உருவத்தை வெளிப்படுத்த வேண்டுமா இருந்தால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும், மனித சாயலாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலே மத்தேயு 1:3 வருகிற வேளையிலே மரியாள் அங்கே பரிசுத்த ஆவியினாலே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரும் அங்கே பாருங்கள் பிதாவும் தான் இருக்கிறோம், ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம். இப்ப முதல்ல இந்த நாட்கள் அருமையான கத்துரை பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரிகள் நடப்பிக்கிறார் எப்படின்னு சொன்னால் ஆவியானவர் மூலமாய் மரியாளுடைய கற்பத்திலே இந்த நாட்களிலே
மாம்சத்திலே இயேசு

சுவை இந்த நாட்களை உருவாக்குறதை பார்க்கிறோம். குமாரனை, அதாவது பிதாவுடைய ஒரே போரான குமாரனை இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9:6 பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். பிறக்கிறது வேறு, அருமையான கத்துட பிள்ளை பாருங்கள், கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிற வழியிலே ரெண்டு காரியம் அங்கே ஒரே ஒரே இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த பூமியிலே பிறக்கிறார். எப்படி என்றால், மரியாளுடைய கற்பத்திலே வந்து ஆண்டவர் பிறக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆள் தத்துவமாக இந்த நாட்களை பிறக்கிறார். இரண்டாவது கொடுக்கப்படுகிறது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர் பலியாக இந்த நாட்களை ஜனங்களுக்காக கொடுக்கப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியான அது ரெண்டு காரியங்களும் அங்கே நிறைவேறிவிட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கொடுக்கப்பட்டதும் பிறந்ததும் இந்த நாட்களில் நிறைவேறிவிட்டது. அப்படியானால் பாருங்கள், இங்கே இந்த ஆழ்த்தத்துவம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுடைய அந்த ஆழ்த்தத்துவம் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று காரியங்கள் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் இருக்கிறது. பாருங்கள், அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவர் அங்கே பாருங்கள் அந்த பேதுருவின் சொல்லப்படுகிறது, அந்த ஆவியிலே போய் என்றுதான் சொல்லப்படுகிறது, ஒழிய சரீரத்திலே போய் என்று நாட்களை சொல்லப்படவில்லை. சரீரத்தோடு ஒரு மனுஷன் நாட்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த நாட்களை பிரவேசிக்க முடியாது. ஆவி ஆத்மான்னு சொல்லி பார்க்கிற வழியில அவனுடைய ஆவி இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே போக முடியும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை என்னோட ஆத்மா என்ன செய்யும் என்றால் இழப்பாறுதலுக்குள்ள இந்த நாட்களை போகும். ஒரு மனுஷன் மறிக்கிற வழியில அவனுடைய ஆவி இந்த நாட்களை தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி தேவனிடத்திலே இந்த நாட்களை திரும்பி போகும். ஆனால் சரீரம் என்ன செய்யும், மண்ணிலே உருவாக்கப்பட்ட சரீரமா இருந்தபடினால் மண்ணுக்குள்ளே போகக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அது எரித்தால் சாம்பலாய் போகும், அல்லது மண்ணுக்குள்ளே தாட்டால் இந்த நாட்களை மண்ணோடு மண்ணாக அந்த நாட்களை சேர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படியானால் இந்த அந்த ஆவியையும் ஆவியும் சரீரம் இந்த நாட்களே போகுமா இருந்தால் இந்த ஆத்மாவுடைய நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆத்மா அந்த நாட்களே அருமையான கத்துடைய பொருள்களே பூமியிலே இருக்கிற நாட்களிலே தீர்மானிக்க வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆத்மா தீர்மானிக்க வேண்டும். ஆவி தீர்மானிக்கிறது அல்ல. இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஒரு மனுஷனுடைய பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுறது பாருங்கள், சங்கீத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, என் ஆத்மாவே கத்தரை சோதரி, ஆவியே கத்தரை சோதரி என்று சொல்லவில்லை. ஏன் அப்படியா சொல்லப்படுது, ஆத்மா ஆத்மா தான் கத்தரை சோதரிக்க வேண்டும். அப்படியானால் ஆத்மா கத்தரை தேட வேண்டும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா இந்த நாட்களை என்ன செய்கிறது, உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுவன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய. அப்படியானால் அது ஆத்மா தேவனை தேட வேண்டும் என்பதை குறித்து தான் சங்கீதக்காரர் கூட இந்த நாட்களை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது மட்டுமல்ல, வேதத்திலே அநேக இடங்களிலும் அந்த ஆத்மா இந்த நாட்களை கட்டாயம் தேவனை தேட வேண்டும் என்ற ரீதியிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இந்த ஆத்மாவை உருவாக்கின தேவன், ஆவியை உருவாக்கின தேவன் இந்த நாட்கள். அது மட்டுமல்ல, இந்த மாம்சத்திலே மண்ணாக இந்த நாட்களை மாம்சத்திலே சரீரத்தை உருவாக்கின தேவன், இப்படிப்பட்ட தேவனை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், இங்கே தேவசாயலாக படக்கப்பட்ட இங்கே மனிதனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவனுக்குள்ளே ஒரு ஆழ்தத்துவம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆவி ஆத்ம சரீரம் மூன்று காரியம் சேர்ந்தான் ஒரு மனுஷனாக அந்த நாட்களை வர முடியுமே ஒழிய, ஆவி மட்டும் இருந்தால் மனுஷனாக வர முடியாது, ஆத்மா இருந்தால் மனுஷனாக வர முடியாது. தனிய சரீரம் இருந்தால் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், சரீரத்தை என்னன்னு சொல்லுவார்கள், பிணம் ஒன்றுதான் சொல்லுவார்கள். ஒரு மனுஷன் நடந்து திரிந்தாச்சா அருமையான கத்துடைய பிள்ளைகள் அவன் பேர் சொல்லி அழைப்பார். பாருங்க உதாரணத்துக்கு பாருங்கள், பீட்டர் என்று சொல்லி சொன்னால் அவன் நடந்து திரிஞ்சால்தான் இந்த நாட்களை அவன் சொல்லுவான் பீட்டர் என்று சொல்லி. பீட்டர் இந்த நாட்களை விழுந்து போனார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் மரித்தன் போட்டார்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், சரீரத்தை அடக்க கொண்டு போகிறார்னு சொல்வார்கள் அருமையான கத்துடைய. பீட்டர் அங்கே பீட்டர் அடக்க கொண்டு போகிறார்னு சொல்ல மாட்டாங்கள், அங்கே சரீரத்தை தான் அடக்க கொண்டு. ஏன் சொல்லி சொன்னால், அதற்கு பின்பாக இந்த மண்ணுக்கு மண்ணான சரீரத்திற்கு அங்கே என்ன இல்லை, எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் இந்த மண்ணான சரீரம் இந்த நாட்களிலே தேவனை தேடுகிற வேளையிலே அந்த சரீரம் கடைசியாக எப்படியாக மாற்றப்படும் என்றால், மகிமையின் சரீரமாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதான் இந்த மகிமையின் சரீரம் பாருங்கள், இழந்து போனதை இந்த நாட்களிலே தேவன் குமாராய் இயேசு கிறிஸ்து அங்கே தேட வந்தார். என்னத்தை இழந்து போனார் அங்கே பார்க்கிற வழியிலே, ஆதாம் ஏதோன் தோட்டத்திலே தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார். தேவன் சரீரத்துக்கு கொடுத்த அந்த மகிமையை அருமையான கத்துடைய மகிமையின் சரீரமாக படைத்து அந்த மகிமையை இழந்தது நிமித்தம், அந்த மகிமையை பெற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிக்கிட்டு வந்தார் இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, அவர் அதே பிரகாரம் இந்த நாட்களை சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த
மகிமையை மறுபடியுமா இந்த நாட்களிலே பரிசுத்தாவியாரர் மூலமா இந்த நாட்களை நமக்கு பெற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அவ்வாறுங்கள் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே, இந்த ஆவியிலே ஆத்மாவில் ஆராதிக்கிற வேளையிலே, தேவனுடைய மகிமை நம்முடைய சரத்திலே இறங்குகிற வேளையிலே, சரத்திலுள்ள பலவீனங்கள் நீங்கிறது, ஒரு மனிதன் எப்படியாக குணப்படுகிறான்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய மகிமைதானே அந்த இடத்திலே அங்கே இந்த நாட்களே அவனை சுகப்படுத்த சுகமளிக்கும் வல்லமை என்று சொல்லுகிறோம். அப்படியானால் தேவ மகிமை அவனை தொடுகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத வியாதிகள் நீங்கிறது. இருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருடைய காரியத்தை கேட்டு கேள்விப்பட்டிருப்பேன். கேன்சர் வியாதியிலே அங்கே அவர்கள் நெருக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில கொண்டே இந்த நாட்களை விடப்பட்டு டாக்டர் மூலமாய் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கூட எத்தனையோ பேர்களை இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறார்கள். நாங்கள் ஜெபத்திலே எவ்வளவு வல்லம் இருக்கின்றதை பார்க்க வேண்டும். அப்ப அவர்களுக்காக ஒரு கூட்ட ஜெபத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த ஜெபம் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், அந்த நோயோடு இருக்கிறவனை குணப்படுத்துகிறதை பார்க்கும். ஏன்டா வேதம் சொல்ல யாக்கோவு புஸ்தகத்திலே ஊக்கமான ஜெபம் என்ன செய்யுமாம், புணியாளியை ரட்சிக்குமாம், ரட்சிக்குமெண்டா விடுவிக்கும் என்பதுதான் அதனுடைய காரியம். அப்ப அந்த புணியாளியை விடுவிக்க வேண்டுமா இருந்தால் ஜெபத்தை வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். சும்மா வந்து ஏனோ தானோ ஒன்று ஜெபித்து விட்டு போறதல்ல, ஒரு உறுதியோடு ஜெபிக்க வேண்டும். அருமையான கத்தோடைய பாருங்கள், யாக்கோவு பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், யாக்கோவு இந்த நாட்களை பாருங்கள் தேவனோடு போராடுகிறான். கடைசியாக வருகிற வேளையில் எங்கே திரும்பி தன்னுடைய தாயார் தகப்பனார் இடத்துக்கு வருகிற வேளையில், அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள் அங்க என்ன நடக்கணும்னு சொல்ல, தாய் இருக்கிற தாய் தகப்பனார் இருக்கிற தன்னுடைய ஊருக்கு வருகிற வேளையில் போராடுகிறான். போராடி முடிகிற வேளையில விடிய போகிறது. அந்த வேளையிலே அந்த அதாவது அந்த தூத அந்த நாட்களை கேட்கிறார். அந்த நாட்கள் விட்டுறப்பா என்ன, நான் போயிடவனு சொல்லி நான் அவன் சொல்லலாம், என்ன விட்டா விடமாட்டேன், நிறைய ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொல்லி சொல்லப்படுது. உடனே என்ன நடக்கிறேன்னு சொல்லி பேர் என்ன, யாக்கோ வாருங்கள், அவரோடு போர் பண்ணினவருக்கு அவருடைய பேர் தெரியாதா? தெரியும். ஏன் அப்படியா கேட்டார்ன்னு சொன்னால், தன்னுடைய வாயினாலே அவர் அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்கா. உடனே சொல்லுகிறார், உன்னுடைய பெயர் இனிமேல் யாக்கோப் அல்ல, இன்றையோட முடிந்து விட்டது, ஆனால் உன்னுடைய பெயர் இப்பொழுது இஸ்ரவேல். ஏன் இஸ்ரவேல் என்று சொல்லி சொன்னவர் என்று சொல்லி சொன்னால், தேவனோடும் மனுஷரோடும் இந்த நாட்கள் என்ன எப்படியா இருக்கிறது, போராடுகிற மனுஷனாக நீ இருந்தது நிமித்தந்தான் உன்னுடைய பெயர் இப்படியாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு போறதை பார்க்கிற மாதிரி மேல கத்துரை பிள்ளைகள். அது ஒரு போராட்டமான ஜெபம். அப்ப அந்த போராட்டமான ஜெபம் எடுத்த வேளையிலே யாரோடு போராடுகிறார், தேவனோடு போராடு. அதே மாதிரி நாங்கள் காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து தேவனோடு போராட வேண்டும் ஐயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிக்க வேண்டும். அருமையான கத்துடைய வஸ்திரத்தின் ஓரம் எதை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை இறக்க வேண்டும். அருமையான கத்துடையவர்களே ஆராதிக்க வேண்டும். அருமையான கத்துடையவர்களே நீங்கள் எவ்வளவுக்காக ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களோ, எவ்வளவுக்காக ஆண்டவரை நேசிக்கிறீர்களோ, எவ்வளவுக்காக ஆண்டவரோடு இந்த நாட்களை நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற கட்டுகள் எல்லாம் ஓட்டோமேட்டிக்காய் அவிழுகிறதையும் காரியங்கள் செயல்படுவதையும் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்க. அருமையான கத்துடையவர்களே யுபத்தின் மூலமாய் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேசத்தின் அதிபதியை கூட இந்த நாட்கள் ஜெபத்தின் மூலமாக இறங்க பண்ணலாம், மாற்ற வைக்கலாம். அருமையான கர்த்தருடைய ஒரு ஜெபம் தேசத்தை அசைக்கும், ஒரு ஜெபம் ஒரு குடும்பத்தை அசைக்கும். அருமையான கர்த்தருடைய ஒரு ஜெபம் ஒரு பட்டணத்தை அசைக்கும், ஒரு ஜெபம் ஒரு நகரத்தை அசைக்கும். அருமையான கர்த்தருடைய முடியாத காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. மற்றபடி இந்த நாட்களை பாருங்கள், எந்த விதமான காரியம் இல்லை. இப்ப இதைத்தான் நான் சொல்லுகிறேன், இந்த கேன்சர் வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள், ஊக்கமான ஜெபம். அங்கே என்ன நடக்கிறேன்னு சொன்னால், புணியாளியை ரட்சிக்கிறது, அவனுடைய வியாதி நீங்கி என்ன நடக்கிறன்னு சொன்னால் அவன் அப்படியே சந்தோஷப்படுகிறான். அப்ப பாருங்கள், அவனுடைய சந்தோஷப்படுகிற வழியிலே அவனுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வருகிறது, அதே வழியிலே அவருடைய ஆவியில விடுதலை வருகிறது, அதே வழியிலே பிசிக்கலாய் பார்க்கிற வழியிலே அவருடைய சரீரத்தில் இந்த நாட்களிலே நோய் நீங்கி ஒரு விடுதலை பெறும். அப்ப ஆவி ஆத்ம சரீரம் முற்று முழுதாக விடுதலை ஆக்கப்படுகிறதை பார்க்கும். இதுதான் ஹீலிங்னு சொல்லி சொல்றோம். மருமையான கத்திரப்பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு பாருங்க, ஜெபம் பண்ணுகிற வழியிலே சரீரத்திலுள்ள வேதனைகள் இந்த நாட்களே போயிடும். மருமையான கத்திரப்பிள்ளைகளே அது வயிற்று வழியா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்கள் வயிற்று குத்தார கேன்சரோ இன்னும் காரியம் இருந்தாலும் போயிடும். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவிலும் ஆவிலும் விடுதலை இருக்காது. அப்படிப்பட்டவர் என்ன செய்வார்கள் சொன்னா, ஆலயத்துக்கு வருவார்கள் சொற்ப காலம்தான். ஏனென்றால் நிலையான காரியம் இல்லை. பரிபூர்ண விடுதலை திருத்துவமா இந்த நாட்களை விடுதலை பெற வேண்டுமா இருந்தால், ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் முற்றுமுழுதாக விடுதலை பெற்றால்தான் இந்த நாட்களே அவன் ஜீவனுள்ள தேவனை உண்மையாக இந்த நாட்களை தேட முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்திரை பிள்ளைகள் அப்போ ரெண்டு காரியத்திலே பார்க்கிற வழியில் அருமையான கத்தடவர்களே, சரீரத்திலே விடுதலை பெற்று விட்டு இந்த நாட்களே ஆண்டவரை வந்த நாட்களே சர்வ பிரகாரம் ஆராதித்து போட்டு போறதுல எந்த விதமான காரியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நீ என்ன செய், ஆராதி என்றுதான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. வார்த்தையை பார்க்க வேணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த கற்பனைகளை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே
அன்பு கூறுகிற விதத்தை குறித்து சொல்லுவார். அன்பு எப்படியாக கூட வேண்டும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு அன்பு கூறும்படியாக சொல்லப்படுகிறது. அதே வழியிலே ஆராதிக்கிற வழியிலே முழு இருதயம் முழு ஆத்மா முழு சரீரத்தோடு இந்த நாட்களே நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமை இந்த நாட்களே இறங்கும். அந்த மகிமை இந்த நாட்களே அருமையான கர்த்தர்களே இன்றைக்கும் தேவனுடைய மகிமை இந்த நாட்களே அங்கே அபாஞ்சா தேடுகிறவர்கள் மத்தியில் இறங்கி கொண்டுதான் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை நான் கூட இந்த நாட்களை தள்ளப்பட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நெருக்கங்கள் சில துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே நான் சில வேளைகளில் தேவன் அண்டையிலிருந்து ஆண்டவரிடத்திலே அழுது கேட்பேன், ஆண்டவரே சில காரியங்கள் இப்படியாக இருக்கிறதே ஆண்டவரே இதற்கு என்ன பதில் என்று சொல்லி சொன்னால், சில வேளைகளிலே எந்த விதமான மறுமொழியும் வராது. மறுமொழி வரையில்லை என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் என்னை விட்டு விட்டு போயிட்டார் சொல்லி இந்த நாட்களை நினைக்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கும். ஆனால் நான் அந்த மறுமொழி வரவில்லை என்பதற்கான அந்த ஜபத்தை விடுகிறதில்லை, தொடர்ந்து இந்த நாட்களை ஜபித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பேன். ஆனா ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் சிறிய ஜபந்தான், தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்கள், திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்துக்குரிய மறுமொழி சரியாக சீராக இந்த நாட்களே வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியை தரும்படியாக அந்த மறுமொழி வந்து இருக்கிறதை எங்க காணக்கூடியது. இதுதான் கர்த்தருடைய காரியம். பாண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே செய்யாதிருப்பு மாட்டார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் அங்கே என்ன ரீதியிலே வருகிறது என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து இந்த நாட்களே அதற்குரிய பதிலை இந்த நாட்களிலே அவர் அங்கே உடனே கொடுப்பார். ஆனால் அந்த பதில் நம்மிடத்தில் இந்த நாட்களே வந்து சேர ரொம்ப காரியமாகும். நீங்கள் தானியலின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். தானியலுக்கு அங்கே தூதன் மிகாவில் தூதன் சொல்லுகிறார், பெர்ஷிய அதிபதியோடு இந்த நாட்களை நாங்கள் போராடினோம். எத்தனை நாள், 21 நாள், கொஞ்ச நஞ்ச நாள் இல்லை, 21 நாள் போராட்டத்துக்கு பிறகு இந்த நாட்களை என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்டை அதுக்கு பின்பாக அந்த காரியம் வருது. அவர் சொல்ல உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது தானியலே, ஆனாலும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. இப்போ முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், ஜெபம் பண்ணுகிற வேளையிலே காரியம் கிடைக்கவில்லை, காரியம் நடக்கவில்லை, அதனால அந்த ஜெபத்தை விட்டுருவோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் அங்கே இந்த நாட்களை தேவன் தொடர்ந்து காரியத்தை செய்ய முடியாது. என்ன ஜெபத்தை ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை இந்த நாட்களை பாருங்கள் ஜெபித்துக் கொண்டு. சில வேளையில நான் ஜெபம் பண்ணுகிற வேளையில பாருங்கள் ஏதோ ஒரு புது புது ஜெபங்கள் எல்லாம் வரும். எங்கிருந்து வருது, யார் தருகிறன்மை, எந்த நாடு, எந்த காரியம், யாருடைய பெயர் என்று ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்பட்ட பிரகாரத்துக்கு நான் ஜெபித்து விட்டு இந்த நாட்களை இந்த வாட்டிலே போயிருவேன் என கத்துருவார். சில வழியில பார்க்கிற வழியிலே ஒரு சிறு ஜபத்தை இந்த நாட்களை ஆண்டவர் செய்யும்படியா சொல்வார். அப்படி வித்தியாசம் வித்தியாசமான கோணங்களில் இந்த நாட்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்க, இது ஆண்டவருடைய காரியம். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆவி ஆத்மா சரணம் என்று சொல்லப்படுகிற காரியம் மூன்றும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், கத்தராலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த சரீரம் இந்த நாட்களை என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், சரீரத்திலேதான் இந்த ஆத்மாவும் ஆவியும் தங்கியிருக்கிறபடினால் ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால், சரீரம் இச்சைக்குட்பட்ட சரீரமாக இந்த நாட்களை ரொம்ப கவனமாக எழுது. சரீரம் எதையும் இச்சிக்கும் ஐயா, கண் இருந்தா எதுவும், கண் இருந்தா இச்சை வருந்தானே இல்லையென்னு நான் சொல்லி வருமான கத்தோட பிள்ளைகளை. அதே வேளையில பாருங்கள், சரீரம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் அங்கே என்ன சொன்னால், எதையும் இச்சிக்கும் எந்த காரியத்தையும் இந்த நாட்களை செய்கிறபடி இருக்கும். ஆனால் இங்கே ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்யும் என்று சொன்னால் போராடி கொண்டே இருக்கும். என்ன காரணம் சொன்னால், ஆவி சொல்லும் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் தந்த ஆவி என்றபடினால் அது நீ தேவனை ஆராதி என்று சொல்லி சொல்லும். ஆத்மா என்ன செய்யும் சொன்னால், அந்த தேவனை பார்க்க வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்ற மாதிரி அங்கே வாஞ்சித்து கதறிக்கொண்டே இந்த நாட்களே இருக்கும். அப்பொழுது பாருங்கள், சரீரம் இடம் கொடுக்கிற வேளையிலே அங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிற வேளையிலே தேவனுடைய அனாயின்சிங், கர்த்தருடைய அபிஷேகம் அந்த நாட்களே அந்த ஆராதிக்கிற அந்த மகனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிப தம்பியா வாலிப தங்கச்சியா இருந்தாலும் அவர்கள் மேலே சடக்கண்டு அப்படியே இறங்குறதை பார்ப்போம். இறங்குற வேளையிலே அவருடைய உடைந்த உள்ளங்கள் அங்கே தேற்றப்படுகிறது. broken heart is going to healing. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயம் இந்த நாட்களில் தேற்றப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், என்னென்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த திருத்துவ காரியத்தில் நடக்கிற காரியம், சரீரத்தில் உள்ள பிளவினங்கள் இந்த நாட்களை நீங்கி போகுது, ஆவியிலே இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் அகன்று ஆவியில் ஒரு விடுதலை வருகிறது, ஆத்மாவிலே விடுதலை வருகிறது. அப்படியான அந்த திருத்துவத்திலே மூன்று விடுதலை வருகிற வேளையிலே அவன் அங்கே தேவனோடு ஐக்கியப்பட்டு விட்டான் என்பதை அங்கே நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு நடந்தார், நோவா தேவனோடு நடந்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதைத்தான் அங்கே பார்க்க வேண்டும். ஏனோக்கு அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது.
அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சரீர இச்சைகளுக்கோ இந்த நாட்களை காரியங்களை இந்த நாட்களை விட்டுவிட்டு தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி, எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி, தேவனோடு இந்த நாட்களை அவர் இணைந்து இந்த நாட்களை செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நோவாவை குறித்து பாருங்கள், கர்த்தர் கூப்பிட்டார். பாருங்கள், நோவாவுக்கு அந்த சத்தம் கேட்கிறது, நோவா அந்த புள்ளைகளுக்கு அந்த சத்தம் கேட்கல. இதுதான் முக்கியமான காரியம். நோவா ஆண்டவர் கூப்பிடுற, ஏன் அப்படியாக இருக்குன்னு சொன்னால், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்குமா இருந்தால் அங்கே என்ன நடக்கும் சொன்னால், கர்த்தருடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்கும். இதைத்தான் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களில் ஆண்டவருடைய அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்திலே தெசலோனிக்கையிலே இப்படியான அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற வழியில ஒரு காரியம் நடக்கும் என்னவென்றால், எக்கால சத்தம் இந்த நாட்களை துணிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எக்கால சத்தம் துணித்தால் அந்த எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. நீங்க ரொம்ப கவனமா பாருங்க, எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. எவர்கள் தேவனோடு இருக்கிறார்களோ, தேவனோடு நடக்கிறார்களோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டவர்களால் தேவனுக்கு புரியுமா, அவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்குமே ஒழிய, நாங்க நினைக்க கூடாது அந்த நாட்களே ரட்சிக்கப்பட்டோம் எல்லாரும் இந்த நாட்கள் எல்லாருக்கும் எக்கால சத்தம் கேட்கும், எல்லாரும் அங்கே எடுபட்டு போயிருவோம்னு சொல்லி இந்த நாட்களே நாங்க நினைக்க கூடாது. கத்துடைய பிள்ளைகள், ரொம்ப தவறான காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால், ரட்சிப்பு கூட நமக்கு ஆண்டவர் இப்ப 10 வருஷத்துக்கு முதல் ரட்சிப்பு தந்தாருன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மனுஷன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஓம்னு சொல்லுவோம். அந்த ரட்சிப்பு நிலையான ரட்சிப்பு இல்லை. வேதமே சொல்லுகிறது முடிவு வரை அந்த நினைப்பவரே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் அந்த கடைசி நேரம் மட்டும் அவன் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறான் பேர் தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகிறதோ உழைக்கிறதோ குடும்பத்தோடு இருக்கிறதோ அது தவறுன்னு சொல்லி இந்த நாட்களை நான் சொல்லவில்லை. அது தேவனாலே நியமிக்கப்பட்டது, அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு என்னத்தை தருகிறாய், எனக்கு எந்த காரியத்தை நீ செய்கிறாய் என்பதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய பாருங்கள், ஊழியம் ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களை ஊழியத்தை செய்கிறோம், அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறோம், காரியத்தை செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை நாங்கள் என்ன செய்கிறோம், நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறோம். தேவனோடு ஒரு நிமிஷம் இந்த நாட்களில் இருக்கிறது இல்லை, தேவனோடு ஒரு 5 நிமிஷம் கூட இந்த நாட்களில் இருக்கிறது இல்லை. கர்த்தர் அங்கலாய்த்த வண்ணமாக இந்த நாட்களில் இன்றைக்கும் அங்கே இந்த நாட்களில் ஓடிக்கொண்டு, ஏனென்றால் அவருடைய ஆவியும் அவர் தந்த ஆத்மாவும் தான் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறோன்னு சொன்னால், நமக்குள்ள இருக்கிறபடினால் அவர் நம்மை இந்த நாட்களை சுற்றி சுற்றி இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறார். தந்த உடல் பாடலைப்படுகிறார், நான் உட்கார்ந்து இருக்கிறவள் என் உட்கார்தலையும் என் இருக்கிறதிலையும் என் படுக்கையும் நீர் அறிந்திருக்கிறேன், எல்லாமே அறிந்திருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே உண்மைதான். அருமையான கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறோம் வேதம் சொல்கிறது. கத்துடைய கண்கள் பூமிதங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் உட்கார்றத கூட தேவன் பார்க்கிறார், ஒவ்வொரு மனிதன் இருக்கிறத கூட தேவன் பார்க்கிறார், ஒவ்வொரு மனுஷன் படுத்திருக்கிறதை கூட பார்க்கிறார், வாகனத்தை ஓடுகிறதை கூட கத்திருந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடந்த முறையிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் பார்த்தேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் ஏசா திருக்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் உள்ளங்கையில் இந்த நாட்களை நம்மை வரைந்திருக்கிறார்னு சொல்லி. அந்த அர்த்தத்தை நாங்கள் பார்க்கிற வழியிலே, அந்த நாட்களே அந்த வார்த்தையை வாசிக்கிற வழியில் நமக்கு இந்த நாட்களை விளங்காது. நாங்கள் என்ன நினைப்போம், ஆண்டவுடைய கை பெரிய கையாக இருக்கலாம், அதனால தான் எல்லாருடைய இந்த கோடிக்கணக்கில் இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பாசக்காரரையும் அவருடைய பேர்கள் அட்ரஸ் எல்லாம் இந்த நாட்களில் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அதை எடுத்து பாருங்கள், எல்லாருடைய கையிலும் செல்போன் இருக்கிறது. அந்த செல்போனில் கிட்டத்தட்ட எத்தனை பேருடைய பேர்கள் இருக்கிறது, டெலிஃபோன் நம்பர் இருக்கிறது. சாதாரணமாக அந்த உள்ளங்கை அளவிலே இருக்கிற அந்த டெலிஃபோனுக்குள்ளேயே இவ்வளவு காரியத்தை இந்த நாட்களிலே மனுஷனுடைய சிந்தனையின்படி, மனுஷனுடைய நோக்கத்தின்படி, மனுஷனுடைய அறிவின்படி இந்த நாட்களிலே அவன் அடக்கி வைப்பானா இருந்தார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையில எழுதி வைக்கிறதுக்கு என்ன தடை இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனிச்சு பாருங்க, அவர் கரங்கள்லேயே எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு போவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை பாருங்க, இன்றைக்கு டெலிவிஷன் இருக்கிறது, அந்த விசிடி கேமரா இருக்கிற இந்த கேமரா இருக்கிறது, கலவெடுத்தோன்னு இந்த நாட்களில் சொல்லுவாங்க, இந்த கேமரா கொண்டு போட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி தான் நியாய தீர்ப்பு நாட்களில் டக்கன் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஆண்டு சொல்லுவார், அவர் என்னுடைய அந்த விசிடி கேமரா போட்டு போ மகனை என்று சொல்லுகிற வழியிலே, தேவதூன் போய் கபரியல் போய் விசிடி கேமரா போடுற வழியிலே என்ன பாவத்தை இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி இந்த நேரத்தில் நாங்கள் செய்தோமோ அதை தெளிவாக அந்த நாட்களை போட்டு காட்டப்படும். மறுப்பே நாங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆண்டவர் நான் செய்யவில்லை, ஆண்டவர் ஆண்டவர் சொல்ல வடிவா பாருடைய பார்த்ததுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இதொரு பக்கம் இருக்க இந்த திருத்துவத்தின் குறித்து பார்க்கிற வழியிலே, சரீரம் என்னும் திருத்துவத்தை குறித்து உண்டாக்கியது என வேதம் இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 4:12 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்று சொன்னா பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்குள்ள கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தத்தக்கதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாங்கள் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இங்க எபிரேயர் ஆக்கத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள். முதலாவதாக தேவன் ஆதாமை பூமியிலே இந்த நாட்கள்லே மண்ணிலே உருவாக்கி சரீரத்திலே இந்த நாட்கள்லே ஜீவ சுவாசத்தை இந்த நாட்கள்லே அவன் நாசியிலே ஊதினார். முதலாவது பாருங்கள் ஆவி, அதாவது மனிதன் ஜீவாத்மா ஜீவாத்மாவானான். இரண்டாவது ஆத்மா. இப்ப பாருங்கள் இப்ப காரியங்கள் நடக்கிற வழியில பாருங்கள். மூன்றாவது 2:7 சொல்லப்படுகிறது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அங்கு வேதம் சொல்லுகிறது. அங்கே புசிக்காமல் இந்த நாட்களிலே ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த நாட்களிலே புசித்து மனுஷன் இந்த நாட்களில் என்ன செய்தானாம், மரணத்தை காணாலாமல் இன்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களிலே விரும்பினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற வழியிலே திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களை வேதத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். ஆதிகாமம் 2:16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 2:16 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16:17 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவோம். அருமையான கத்துடப்படுவோம். அப்ப தேவன் ஏற்கனவே இந்த நாட்களே அந்த காரியத்தை எச்சரித்திருக்கிறார். 3:22 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அங்க வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் 3:22-24 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பின்பு தேவனாகிய கத்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மிலும் ஒருவரை போல் ஆனார், இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஈவருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே பாருங்கள், அவன் மண்ணிலே இருந்து அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அங்கே பண்படுத்த தேவனாய கத்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலே இருந்து அனுப்பிவிட்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். மனுஷர் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியிலே காவல் செய்ய ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்களை பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்ப தேவன் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், மனுஷன் கீழ்ப்படியாத நிமித்தம் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த நாட்களே அவரை தன்னுடைய சமூகத்திலே இருந்து தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த காரியம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தருடைய சித்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியாமல் இருந்தால், அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை இருந்து தள்ளப்பட்டு போவீர்கள். அதை ரொம்ப கவனமா பாருங்க. இன்றைக்கு அநேகர் ஐயா சில காரியங்கள் இந்த நாட்களை விளங்கிக் கொள்ளுவதில்லை. இன்றைய பாருங்கள், இந்த நாட்களே எல்லா காரியங்களும் தண்டி எண்ணத்துக்கு செய்து தண்டி எண்ணத்துக்கு காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டோ தேவனுடைய காரியத்தை கேட்டு இந்த நாட்களை செய்யாமல் இருக்கிற வழியில பாருங்கள், சில காரியங்கள் தேவனுக்கு இந்த நாட்களை பிரியமில்லாமல் இருக்கிறபடினால் தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னார். அந்த காரியத்தை சவுலுக்கு நடந்த போதுதான், சவுல் ராஜாவாக இருந்த வழியிலே பாருங்கள், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை குறித்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கத்துரைப்பிள்ளைகளை, எதை சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், சவுலிடத்திலே பார்க்கிற வேளையிலேயே சவுலை சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், நீர் அங்கே நீர் தேவனுடைய காரியத்தை, அதாவது கீழ்ப்படியாத நிமித்தம், அதாவது தேவனுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்த நிமித்தம் உம்முடத்திலிருந்து ஆவியானவரை எடுத்து இந்த நாட்களே அவர் இந்த நாட்களை பாருங்கள் உன்னுடைய தோழனுக்கு இந்த நாட்களை கொடுத்து விட்டார். அதனாலே இந்த நாட்களே உனக்குள்ளே அவராலே விடப்பட்ட அலக்கழிக்கிற அசுத்தாவி ஒன்று இந்த நாட்களை வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது தேவனாலே உண்டாகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களை ஐக்கியப்பட்டிருந்தது. இன்றைய பாருங்கள், முதலாவது நான் போன முறை கடந்த முறை சொல்லி இந்த அந்நிய பாசம் பேசுகிற காரியம், இப்ப இந்த காரியத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், இன்றைக்கும் வந்து சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்நிய பாசம் பேசுகிறவர்களே நாங்கள் நினைக்கிறோம், ஒவ்வொரு நினைக்கிறோம் இந்த நாட்களை இவர் ஆவிக்குரியவர் நினைக்கிறோம். அப்படி எல்லா அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதனுடைய தன்மை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அங்கே பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுகிற பாருங்கள், பிசாசு கூட இந்த நாட்களை இப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்து. அவனும் வேறு வேறு பாசைகளை பேசி இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒரு முறை இந்த நாட்களை பாருங்கள், என் காரியத்தை இலங்கை தேசத்தில் ஒரு காரியம் நடந்தது என்னவென்றால், அங்கே ஒருவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆலயத்துக்கு போவார். இந்த நாட்களே போய் அந்த ஜெபம் பண்ணி ஆக்கள் இதுங்கிற வேளையிலே
அவர் இந்த நாட்களை குளாரை கத்தி காரியங்களை செய்து கொண்டிருப்பார். ஆனால் போதகர் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை சொன்னாலும் அந்த இடத்துல அவர் கேட்கிறதான காரியமும் இந்த நாட்களை இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அப்படியே குளரை கத்தி கொண்டே இருப்பார். ஆனால் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த சகோதரர் நாட்களே வீட்டில் வருகிற வழியிலே கெட்ட வார்த்தையினாலே பொஞ்சாத பிள்ளைகளை பேசிக்கொண்டே இருப்பார். பப்ளிக்கா கெட்ட வார்த்தை. ஆனால் கோயிலுக்கு போற வழியில இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த வார்த்தைகளை அந்நிய பாச பேசுகிறார். இது எப்படி அருமையான கத்துடைய பிள்ளை? யார் இந்த காரியத்தை நடத்துகிறார் கவனிச்சு பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைக்கு இந்த நாவினால் இந்த நாட்களை நாங்கள் இதையும் செய்து கொள்ள முடியும். அருமையான மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்குது. அப்படியான அன்றைக்கு ஆசீர்வாதம் நாவில்தான் இருக்குது, சாபம் நாவில்தான் இருக்குது. ஒரு சிநேதரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவரை போய் இந்த நாட்களை சபிக்கிறோம், சபிச்சு பேசுகிறோம். அதுக்கப்புறம் அவரை கண்ட உடனே இந்த நாட்களை பிரதர் வாங்க பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, காரியங்களை செய்தீங்களான்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிறோம். இது மனுஷனுடைய சுபாவம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதே விதமாக தான் இந்த நாட்களை ஒரு ஆலயத்துக்கு போனால் அந்நிய பாசையில பேசுவார். ஆனா வீட்டை வந்தவுடனே கண்ட வாட்டுக்கு பிள்ளைகளை மனைவியாரும் இந்த நாட்கள் எப்படியான காரியங்களை செய்கிறதை பார்க்கணும். அப்ப பாருங்கள் அதை குறித்து நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் போன முறை இந்த நாட்கள் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லியிருந்தேன் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் ஏனென்றால் விசாசு கூட சில கிரியைகளை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கும். இப்ப நம்மிடத்திலே பாருங்கள் நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற வேளையிலே அவன் நமக்குள்ளே வந்து ஆட்சி செய்வான். உடனே இந்த நாட்களை பாருங்கள் நம்மை ஆவிக்குரியவர்களாக நாங்கள் காண்பிக்கும்படியாக நமக்குள்ளே இருந்து இந்த நாட்களை சில காரியங்களை செய்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். பாருங்கள் அது யாருடைய சித்தம்? அது தேவனுடைய சித்தம் இல்லை, நாங்கள் அவனுடைய சித்தத்துக்கு இந்த நாட்களை கட்டப்பட்டிருக்கிறோம் அருமையான கத்திருக்கிறோம். அப்ப ரொம்ப கவனமாக அந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைதான் இங்கு சொல்லப்படுவது. பிரசங்கின் புத்தகம் 12 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணான தான் திரும்பி தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி ஆவிதன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னே அவரே உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கத்துடுப்பிள்ளைகளே. ஏனென்றால் அருமையான கத்துடுப்பிள்ளைகளே இந்த பூமிக்கு சூரியனுக்குள்ளே காண்கிற காரியம் எல்லாம் மாயாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே நாங்கள் ஒரு சிலரோடு இந்த நாட்களை அவர்கள் ஆலயத்துக்கு போறார்கள் ரசிக்கப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவர்களோடு பேசுகிற வழியிலே உடனே தெரியாது. அப்ப என்ன செய்யும்? 2-3 அவருடைய பழகின பிறகுதான் அவருடைய சுபாவங்கள் இந்த நாட்களை வெளிப்படும். அதுதான் நான் இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறேன் என்ற அருமையான கத்துடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால், முதலாவது நாங்கள் அதைத்தான் போன முறை சொல்லியிருந்த இந்த ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களை நாடுங்கள் என்று சொல்லி, இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எதை இந்த நாட்களை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய வரங்களை நாங்கள் நாடுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது ஆவிகளை பௌத்தறிகிற வரங்களை இந்த நாட்களை தேவன் நாட்களை நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வோமா இருந்தால் இவருக்குள்ளே என்ன ஆவி இருக்கு என்பதை கூட அறிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டுக்குள்ளே காலடி வைக்கிற வேளையிலே அவரிடத்திலே என்ன ஆவி இருக்கு என்பதை கூட இந்த நாட்களை கறிந்து கொள்ளலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அப்படியாக நாங்கள் அறிந்து கொண்டு இந்த நாட்களை கத்துடைய ஊழியத்தை செய்வோமா இருந்தால் தைரியமாக இந்த நாட்களை நாங்கள் செய்யலாம் ஒழிய மற்றும்படி நாங்கள் அந்த ஆவிக்குரிய வரங்களை பௌத்தறிகிற வரங்கள் இல்லாதபடி ஆவியான ஒரு நடக்காமல் இருந்தோம்ண்டால் நாங்கள் யாருடைய ஒரு விசுவாசியுடைய வீட்டுக்குள்ள போகமா இருந்தால் அவங்களுக்கு இருக்கிற பிசாசு நம்மளோட சொத்தி வந்துடும். வீட்டை ரொம்ப கவனமா இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நாட்களை பாருங்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஊழியம் ஊழியம்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் சில காரியங்களை கவனிக்கும். ஒரு முறை அருமையான கத்துடைய பிள்ளைகள் நான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு ஒரு சபையில இந்த நாட்களை பாருங்கள் ஒரு ஊழியர் இந்த நாட்களை இருந்தார்கள். போதகரும் அங்கே அவர்களோட 5-6 விசுவாசிகளும் இந்த நாட்களை இருந்தார்கள், 3 இருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் ஒரு புதுசாக அந்த நாட்களை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் அவர் அந்த அந்த அந்த ஏற்றுக்கொண்ட அந்த இதுல வந்து நல்ல அபிஷேகத்தில் அனலாக அந்த நாட்களை மூடிக்கொண்டு நாட்களை இருந்த. அப்ப ஒரு முறை இந்த நாட்களை வந்து ஒருவர் இந்த நாட்களை தன்னுடைய சகோதரிக்காக ஜெபம் பண்ணும்படியாக இந்த நாட்களை கூப்பிட்டு அவரே ஒரு அசுத்தாவே அலக்கழிக்கிறது சார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் போதகர் இல்லை, போதகர் ஊழியத்துக்கு இந்த நாட்களை போயிருந்தபடியினால் அந்த உடன் ஊழியர் இந்த நாட்களை மூப்பர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே போதகர் இல்லையா ஐயா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போதகர் வந்த உடனே நான் அங்கே அனுப்பி விடுகிறேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை இருந்து விட்டேன். ஆனால் அந்த புதுசாக ரசிக்கப்பட்ட விசுவாசி நாட்கள் சொன்னார், ஐயா பாஸ்டர் இல்லாட்டி இந்த நாங்கள் போய் ஜெபிக்க கூடாதா, நாங்கள் ஜெபிக்கலாமே சொல்லி சொல்லுற வழியிலே அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே வாங்கப்பா நீங்கள் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலங்கள் தான், நல்லது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த இப்படிப்பட்ட சில பிசாசுகள் உபவாசத்தின் மூலமாய்த்தான் வெளியே போகுமே ஒழிய திடீரென்று போய் இந்த நாட்களை அந்த பிசாசுகள் இந்த நாட்களை போவாதன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லியிருந்தேன்.
ஆனால் அவரோ இந்த நாட்களை கேட்கவில்லை. அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துக்கு அவரோட நீங்க வாங்க என்னோட வருகிறேன்னு சொல்லி இந்த நாட்களை போயிருந்த. போன உடனே பாருங்க, அந்த பிசாசு அவரை கேட்குது, நீ நேற்றைய நாட்களில் நீ என்ன செய்தா என்ன காரியம் செய்தான்னு சொல்லுகிற வேளையிலே இவருக்கு என்ன காரியம் வந்து விட்டது, இவருக்குள்ள ஒரு இதில் ஒரு பயம் வந்து விட்டது. அவர் செய்த கடன் முதல் நாள் இரவுக்கு செய்த காரியங்கள், முதல் நாள் பகல் செய்த காரியங்களை குறித்து அது தெளிவாக சொல்லுகிறது ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அது ஒழும்பி இந்த நாட்களை இவரை இந்த நாட்களை பிடிச்சு உழுப்பி அப்படியாக ஒரு காரியத்தை செய்து அனுப்பிவிடுகிற வழியிலே அப்படியே பயத்தோடு வீட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக காய்ச்சலாகத்தான் இந்த நாட்களை கிடந்தார்கள். மேல கத்திர பிள்ளைகளை நான் ஏன் சொல்கிறேன் சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் நாங்கள் நிதானமாக செய்ய வேண்டும். கண்ட வாட்டுக்கு இந்த நாட்களை பிசாசிரத்திரன் சொல்லி போய் கண்ட வாட்டுக்கு ஆக்கள் மேலே கையை வச்சு காரியங்களை செய்யக்கூடாது. சில பேருடைய காரியங்கள் இருக்கு, போனோட டக்குன்னு தலையில் கை வைப்பினாங்க, கையை வச்சு தண்ணினோம், தான் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் அதனுடைய பின்விளைவுகளை இந்த நாட்களை அவர்கள் காண முடியாதபடி இந்த நாட்களை இருக்கும். அப்போ அதே போல தான் இன்றைக்கு பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் இங்கே ஆவியாத்ம சரத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே இந்த பிரசங்கின் புத்தகத்திலே நாங்கள் பார்த்த காரியத்தின்படி பிரசங்கம் 7:12 நாட்களே சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 12:7 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இப்படி மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், பூமியை திரும்பி ஆவி தன்னை தந்த தேவலத்திலே மறுபடியும் போவதற்கு முன்பே அவரே உன் பாலிவு பிராயத்திலே நீ நினைன்னு சொல்லிவிட்டு மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் மேன கத்துரைப்பிள்ளைகளை. அப்படியானால் இந்த பூமியிலே காண்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு மாயையாக இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. வெளிப்படுத்தல் 6:9 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட இந்த நாட்களை வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு, வெளிப்படுத்தல் 6:9 9 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், அந்த 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்களையும் ஆத்துமாக்களையும் பலிபீடத்தின் கீழே இந்த நாட்களே கண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது ஆவி தன்னை தந்த தேவடத்திலே இந்த நாட்களே பிரிக்கப்படுவதை நாங்கள் காண்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இந்த வாலிப வயதிலே ஆண்டவரை தேடுன்னு சொல்லி பிரசங்கி சொல்லுகிறான், மாய மாய என்று சொல்லுகிறான். அதே வேளையிலே இங்கே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுவது வெளிப்படுத்தல் 6:9 இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே 5 முத்திரை உடைக்கப்பட்டதையும் வசனத்து நிமித்தம் சாட்சியாக கொல்லப்பட்ட ஆத்துமாக்களையும் அங்கே எங்கே காண்கிறார்கள், பலிபீடத்தின் கீழே கண்டார்கள். அப்போ ஆத்மா எங்கே போய் இருக்கிறது, தேவனுடைய கத்தனுடைய பிள்ளைகளே அங்கே ஆராதிக்கிற ஆத்மாக்கள், இந்த நாட்களை பாருங்கள் தேவ ரத்த சாட்சியாக மறிக்கிற ஆத்மாக்கள் தேவனுடைய பலிபீடத்துக்கு கீழே இந்த நாட்களே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தனுடைய பிள்ளைகள், இவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள், ஆனால் சாதாரணமாய் மறிக்கிற ஆத்மாக்கள் இழைப்பாறுதல் இந்த நாட்களே போயிருக்கும். அருமையான, ஏனென்றால் இந்த ஆத்மாக்கள் இந்த நாட்களை பாருங்கள் இந்த பூமியிலே அவர்களுக்கு அந்த முடிவு வருவதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, தேவ வசனத்தின் நிமித்தம் தங்களை கொடுத்து அதாவது தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் யார்? கொல்லப்பட்டவர்கள், மர்டர் பீப்புள். அருமையான கத்துடைய, அப்ப கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மா பலிபீடத்துக்கு கீழே இந்த நாட்களை இருக்கிறதை காண்கிறோம். இன்றைக்கு தோமா கொல்லப்பட்டார், பவுலடிகள் கொல்லப்பட்டார், பேதுரு கொல்லப்பட்டார், இப்படியாக பாருங்கள் எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள் அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் கடைசியாக இந்த நாட்களை பார்க்கவில்லை, யோவான் தான் இந்த நாட்களே கடைசியாக உயிரோடு இருந்து அங்கே 99 வயசுல கூட கொதிக்கிற எண்ணெயிலே போட்டு அவரே இந்த நாட்களை சித்திரவதை செய்து கடைசியாக பத்மூதீவிலே இந்த நாட்களை கொண்டு போய் விட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த கொல்லப்பட்ட இவர் இவ்வளவு பேரும் அங்கே எங்க இருக்கிறார்கள் சொன்னா, இவருடைய ஆத்மாக்கள் அங்கே பலிபீடத்துக்கு கீழே இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. தேவனுடைய சமூகத்திலே அங்கே இருக்கிறதை பார்க்க, ஏனென்றால் இந்த ஆத்மாக்கள் ஒரு விசுவசித்த ஆத்மாக்கள், ஆண்டவுடைய ராஜ்யத்துக்காக தங்களையே அர்ப்பணித்து வைராக்கியம் காட்டின ஆத்மாக்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இவர்களை இந்த நாட்களை ஜனங்கள் கொண்டு இன்றைக்கு ஆண்டவுடைய நாமத்தின் நிமித்தம் வேதம் சொல்றது தேவ வசனத்தின் நிமித்தம் அன்றைய வார்த்தையை வசனத்தை பேசினது நிமித்தம் நீ கொல்லப்படுவாயா இருந்தால் அங்கே உன்னுடைய ஆத்மா எங்கே போயிருக்கும் என்றால் தேவனுடைய பலிபீட தண்டையிலே இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக, பலிபீடத்தின் கீழே இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக அந்த நாட்களை பாருங்க, இதான் கத்துடைய வார்த்தையாக அந்த நாட்களை இருக்கிறது. பாரு இன்றைக்கு அந்த மறிக்கிற அந்த ஆத்மாக்கள் அப்ப உபத்திரவங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே இருந்து இந்த பூமியிலே மறிக்கிற ஆண்டவுடைய நாமத்து நிமித்தம் பாடுகள் மத்தியிலே மறிக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை சேருவார்கள். ஆனால் சாதாரணமாக அந்த நாட்களை மறிக்கிற ஆத்மாக்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இழைப்பாறுதலுக்கு இந்த நாட்களை போயிருக்கிறதை பார்க்கும்.
இப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், லாசரு ஐஸ்வர்யவான் மரித்தார். அப்ப ஐஸ்வர்யாவன் எங்கே இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியிலே இந்த நாட்களில் இருக்கிறார். ஐஸ்வர்யாவன் என்ன செய்தான்? அவன் இந்த பூமியில உபத்திரவப்பட்டான். ஆனால் இந்த நாட்களில் அவன் இரத்த சாட்சியை மறிக்கவில்லை. இந்த நாட்களை சாதாரணமா இந்த நாட்களை இருந்து மறித்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த இழப்பார்தல் இடத்திலே இந்த நாட்களை இருக்கிறவர்களில்தான் அங்கே அந்த ஐஸ்வர்யாவன் சொல்லுகிறான், தாகமா இருக்கும் சின்னிவிரலால தண்ணியை தொட்டு இந்த நாட்களை என்னுடைய நாவில் வையன்னு சொல்லி அருமையான கத்துரை. அப்ப பாருங்கள், ஏனென்றால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த ஆபிரகாம் இருந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும், அதாவது இவர்கள் அந்த வேதனை அனுபவிக்கிற இடத்துக்கும் இந்த நாட்கள் எப்படியா இருக்கிறதாம், ஒரு இடையிலே ஒரு பெரிய ஒரு புலவு இருக்கிறதாம் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துரை பிள்ளைகள். அப்ப அந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துரை பிள்ளைகள். அப்ப இதைத்தான் குறித்த இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்வோம் என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம், சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கத்துரை பிள்ளைகளே. இந்த ஆத்மாவுடைய, அதாவது மனித ஆள் தத்துவத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்ப பாருங்கள், இங்கே பார்க்கலாம், எனவே பாவத்தின் மூலமாகத்தான் சரீரமானது ஆவி ஆத்மா இவற்றில் அங்கே பிரிக்கப்பட்டது என்று இந்த நாட்களில் இது மனிதனுடைய சமுதாயத்துக்கு வந்த தேவ சாபம் எனவும் அறிகிறோம். இது அங்கே இறுதி நாளிலேயே சரீர உயிர்த்தெழுதலின் போது நிவிர்த்தியாக்கப்படும் என்பதை குறித்து இந்த நாட்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க. கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி அந்த சரீர உயிர்த்தெழுதலே அந்த காரியத்தை காணக்கூடியதாக இருக்கு. அப்படி என்றால் அருமையான கத்துடையவர்களே, சரீர உயிர்த்தெழுதல் எப்படியாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை அந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடையவர்களே. ஆத்மா என்று சொல்லப்படுகிறது எபிரேயர்லே, அதாவது நெப்கேஸ் கிரேக்கையிலே சைக்கி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆத்மான்னு சொல்லப்படுறதுக்கு அர்த்தம் அருமை. இதனை உயிர் என்றும், அதாவது மனம் உணர்ச்சி சித்தம் என்றும் இந்த நாட்களே கூறுவார்கள். இது இந்த நாட்களே ஆவி, ஆவி சரீரம் இவற்றில் அங்கே இணைப்பிலேயே இணைப்பினாலே உண்டாகிறது. சரீரம் மரணத்துக்கு பின்பு ஆத்மாவும் ஆவியும் இணைந்து தொடர்ந்து வாழுகின்றன அருமையான கத்துடையவர்களே. ஆவி மனுஷனுடைய உணர்ந்த, அதாவது மனுஷனுடைய அந்த உணர்ந்த தன்மையையும் தொடர்பு கொண்டிருப்பதால் இதனை இந்த நாட்களே ஆள் தத்துவத்துக்கு இணையாக இந்த நாட்களே கூறுவார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் லேவியராம் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், லேவியராம் புஸ்தகத்திலே அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறது என்றால், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் லேவியராம் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 2 வசனம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளை யாதொன்றையும் அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியது. அங்கே பாருங்கள், நாட்களே அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்களின் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு இந்த நாட்களே கொண்டு வர வேண்டும் என்பதை அங்கே கர்த்தர் இந்த நாட்களே அங்கே மோசையோடு பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அந்த அதே லேவிய ராமத்திலே 7 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, 7 அதிகாரத்திலே 20 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். 20 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையிலே கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவான். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையும் கடினமான கட்டளைகளுமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் எல்லாவற்றையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாட்களை இலகுவாக அந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த கற்பனைகளை நாங்கள் பார்க்கிற வழியிலே இலவு என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே, ஆனால் இந்த காரியத்துக்கு இன்றைய நாட்களிலே தண்டனைகள் கூட. எப்படி என்றால், அந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு பெண்ணோடு இச்சை, அதாவது நாங்கள் விபச்சாரம் செய்தால் அவள் கல்லறிந்து கொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது, உடனுக்குடனே தண்டனையாக இருக்கிறது, கண்ணு கண் பல்லுக்கு பல். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததுக்கு சரியன்னு சொல்லி இந்த நாட்களை. அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த தண்டனையுடைய தன்மை இந்த நாட்களில் கூடி இருக்கிறதை ஒழிய ஆனால் குறையவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது அந்த இடத்திலே வேதனையோடு அவன் மறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த நாட்களை அப்படி அல்ல, இப்பொழுது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அந்த தண்டனை இந்த நாட்களை அவன் பெறுகிறவனா இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளை. யோசுவாவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம்
இருபதாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இருபதாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். அப்படி என்றார், அவைகளை உங்களுக்கு இரத்த பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமா இருக்கும். பாருங்கள், கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு செல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போய் இருக்கும்படி தான் நான் மோசேயை கொண்டு இந்த நாட்களை உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்குள்ளே இரத்தப்பழி வாங்குகிறவருடைய கைக்கு தப்பி போகத்தக்கதாக அடைக்கலமா இருக்கும். அந்த பட்டணங்களிலே ஒன்றிற்கும் ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பர் சொவி கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்கள் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிற தருமையான கத்திரை பிள்ளைகளை. அப்ப பாருங்க, இதே எபிரேயர்ல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த நாட்களில் சரீரம் இரண்டாவது, முதலாவது ஆவி என்பதை குறித்து, ஆத்மா என்பதை குறித்து பார்த்தோம். ஆத்மாவுக்கு எபிரேய பதத்திலே நெப்கேஸ், கிரேக்க மொழியிலே சைக்கி என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது சரீரத்தை குறித்து சொல்லப்படுவது எபிரேய பதத்திலே பாசர். இரண்டாவதாக கிரேக்க மொழியிலே சோமான்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்களா, அப்ப பாருங்களேன், அப்ப என்பது பாருங்கள், இங்கே ஆத்மா என்பது இந்த நாட்களில், சரீரம் என்பது இந்த நாட்களிலே மனுஷனுடைய, மனுஷன் மண்ணுக்கு திரும்பும் வெளிப்படையான பகுதியாகும். இதனை மாம்சம் என்று அழைப்பார்கள். ஆவி என்பது இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களிலே மனுஷனுடைய, அதாவது ஆவி என்பது எபிரேய பதத்திலே ரூவக், கிரேக்க பதத்திலே நூமா, அதாவது மனுஷ சீகம் உருவமற்ற பகுதியாக இருப்பதுடன் அதற்குள் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய மனச்சாட்சி உள்ளதால் அது தேவனுடைய ஆவியுடன் தொடர்பு கொள்ளுகின்றது என்பதை பார்க்க. ஒரு மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இந்த நாட்களில் என்ன செய்யுமா, அனுதினமும் தொடர்பு கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். இரண்டு அருமையான கத்துடைய, அதைத்தான் சொல்லுவாங்க, உள்ளான மனுஷன் மனச்சாட்சி. சில பேர்ட்ட போயிட்டு பாருங்க, சில காரியங்களை சொல்லுற வழியிலே சொல்லுவார்கள் இந்த நாட்களில், சரியாப்பா பாவம், அந்த காரியத்தை நீங்க விட்டுருங்க, அந்த காரியத்தை அவனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லி சொன்னால் அந்த மனச்சாட்சி அவளை உறுதி கொண்டே இருக்கும். பாருங்கள், ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த மனச்சாட்சி இருக்கிறது. அந்த மனச்சாட்சியை படி இந்த நாட்களில் அவன் சரியாக ஒரு காரியத்தை செய்வானா இருந்தால் அவன் பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவன் அதன்படி தன்னுடைய மனச்சாட்சியின்படி சரியாக அந்த நாட்களை காரியத்தை செய்து பார்ப்பானா இருந்தால் அவன் பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கத்துடைய பாருங்கள், தாவீதினுடைய ராஜாவுடைய காலத்து, தாவீது தேவனோடு நடந்த மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனாலே இந்த நாட்களில் தேவன் விரும்புகிற மனுஷன், அவருடைய இருதயத்துக்கு உகந்த மனுஷன் என்று சொல்லி இந்த நாட்களை பேசி சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, கோலியாத்தோடு யுத்தம் செய்கிற வேளையிலே தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். முதலாவது அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். யார் மூலமாய்? அங்கே தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இந்த நாட்களில் சாமர் தீர்க்கதரிசி மூலமாக அவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எழுந்து வருகிறார். வந்த உடனே அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த கோலியாத்தினுடைய சத்தம் தாவினுடைய செவிகளிலே படும்படியாக கத்தர் அந்த இடத்துல அனுமதிக்கிறார். உடனே அவன் தாவி சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் நீ யாரப்பான்னு சொல்லி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு தான் அங்க என்ன செய்யறாரு, கூழாங்கல் எடுத்து ஒண்ணு போற. அவன் சொல்றான் இந்த நாட்களை என்னவென்று சொல்லி, நீ நாய் அடிக்கிற மாதிரி என்ன கல்லோட தடியோடையும் வந்திருக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார். அப்ப சொல்ல, அப்படி அல்ல, நீ நிந்திக்கிற ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். அப்ப பாருங்கள், அந்த இடத்துலயே அவனுடைய ஆத்மாவிலே இந்த நாட்களை என்ன காரியம் நடக்கின்ற, ஆவிக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், உனக்கு நான் தைரியத்தை தர, நீ கொல்லுவாய், அவனை நீ ஒரு ஒரே அடியில் அடிப்பாய் என்று சொல்லி அருமையான கத்து. பாருங்கள், கோலியாத்தின் அவன் எத்தனையோ ஆண்டுகளாக போர் பயிற்சி பெற்ற ஒரு ராட்சதன், அப்படிப்பட்டவனை பாருங்க என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரே அடியில கல்லில அடிச்சு விழுந்தவன் அவன் விழுந்து மறிச்சு உடனே அவனுடைய தலையை போய் இந்த நாட்களை அவனுடைய பட்டயத்தால விட்டுறான். வெட்டி கொண்டு வந்த பிறகு இந்த நாட்களை அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு பிரிச்சு ஓடுறாங்க. இது சம்பவம் நடக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப முக்கியமான காரியம் என்னன்னு பார்ப்போம் இருந்தால், நம்முடைய அந்த ஆவியில ஒரு பெலன் பருமா இருந்தால் நாங்கள் எதையும் செய்யலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆவியை பாருங்கள், அந்த ஆவி ஆத்மாக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள், சரத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப பாருங்கள், இந்த ஆவிக்குள்ளே ஒரு பெலன் பெறுகிற வேளையிலே அது ஆத்மாவுக்குள்ள அந்த பலம் தனாக்களை துண்டப்படுகிற வேளையிலே சரீரம் அதை செய்து முடிக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒருத்த போறீங்க, ஒருத்த போயிட்டு உங்களை சூழ்ந்து நாலு பேர் வந்து நிற்கிறாங்க. அப்ப உங்களோட ஆவியில இந்த நாட்கள் ஒரு பயம் பருமா இருந்தா, ஐயோ அடிக்க போறாங்களே சாக போறேன்னு சொல்லி பயம் பருமா இருந்தா அதன்படியேதான் இந்த நாட்களை நடக்கும். ஆனாலும் இல்ல, நான் இவங்களை ஒருவனாவது அடிப்பேன் என்ற ஒரு தைரியம் இந்த நாட்களை நமக்கு இருக்குமா இருந்தால்
அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி சரீரம் உடனே இந்த நாட்களை தைரியப்படும். அருமையான கத்துட பிள்ளைகளை, சரீரம் கொண்டு சரீரத்தை கொண்டு இயக்குவது ஆவியும் ஆத்துமாவும் தான். பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒன்றில் வெற்றி இருக்கும் அல்ல தோல்வி இருக்கும் அது வேற விஷயம். ஆனாலும் பாருங்கள், அந்த நாட்கள் ஒரு தைரியத்தை அந்த நாட்களை உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளை, அப்படியானால் ஆவி ஆத்துமா தான் இந்த நாட்களை ஒரு மனுஷனுக்குள்ளே தைரியத்தை உருவாக்கி அந்த தைரியத்தை சரீரத்துக்குள்ளே தள்ளுகிற வழியிலே சரீரம் அதை கொண்டு செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். முதலாவது ஆத்மாவை பார்த்தோம், இரண்டாவது நாட்களை பார்த்தோம் ஆவியை இந்த நாட்களை பார்த்தோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக சரீரத்தை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களை சரீரம் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற வேதத்திலே சரீரம் ஆத்மா, ஆத்மா சரீரம் ஆவி என்பதை குறித்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஆவி என்பது எபிரேய பதத்திலே ரூவாக் என்றும் கிரேக்க மொழியிலே நூமா என்றும் மனுஷரீகம் அங்கு உருவமற்ற பகுதியாக இருப்பதுடன் அதற்குள் ஆவியானவருடைய மனச்சாட்சி உள்ளதால் அது தேவனுடைய ஆவியுடன் சொல்ல. அப்ப ஆவி என்ன செய்கிறது? தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. பாருங்க, நீங்க படுத்துக்கிறீங்க, படுத்திருந்தால் திடீரென்று வருகிற வழியில் ஒரு தரிசனம் வருகிறது. தரிசனம் பண்ணா என்ன? கனவு. ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல பாக்குற வழியிலே அந்த கனவு ஆண்டவரோட போய் இப்ப நல்லா ஜோம் பண்ணிட்டு படுத்திருக்கிறோம். ஜோம் பண்ணிட்டு படுத்துக்கிற வழியில பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியில ஒரு ஒரு இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஆண்டத்துல போய் இருக்கிற மாதிரி ஒரு கனவை காணுவோம். அது ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், பரிசுத்தாவியுடைய வல்லமை இந்த நாட்களை என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களை கலந்து காரியத்தை செய்து கொண்டு இருக்கும். அது பயங்கரமான கனவாக அந்த நாட்களை இருக்காது. அமைதியாகவும் ஒரு சமாதானமும் குளிர்ச்சியாகவும் இந்த நாட்கள் ஒரு பெரிய சோலையாகவும் ஒரு தோட்டமாகவும் பூத்தோட்டமாக அப்படியான காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் கனவிலே காணுவோம். அந்த கனவில காணுகிற வழியில காலையில் எழுகிற வழியில ஒரு ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமா இருக்கும். ஆனா இதே வேளையில இந்த நாட்களை நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு மர்டர் படத்தையோ காரியத்தை பார்த்து விட்டு நாங்கள் படுத்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், கனவுல நம்முடைய ஆவியில் என்ன கத்தியால யாரோ திருத்தி கொண்டு வரோம் நம்ம குத்துறதுக்காக இந்த நாட்களை விடுற மாதிரி இருக்கும். கிழவில பாருங்கள், அப்படியே போய் அந்த முன்னால வந்து குத்துற மாதிரி இருக்கும். உடனே நாங்கள் விடியப்புறம் எழும்பிடுவோம். அந்த காலத்துல பாருங்க அருமையான கத்திரவுகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை எழும்புகிற வழியில பயம், பயத்தோட அந்த பயம் அண்டு முழுக்க போவாது. அவன் பாருங்கள், அந்த ஆவியில வந்து பயம் பெறுகிற வழியில் அது ஆத்மாவையும் கெடுக்கிறது மட்டுமல்ல, ஆத்மாவை சோறடைய வைக்கிறது, சரீரத்தையும் சோறடைய வைக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதனாலே நாங்கள் ஆவியிலே ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய ஆவிக்குள்ளே ஆண்டவருடைய அபிஷேகம் நாட்களில் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவரோடு நாங்கள் இடப்படுகிற வழி. என்ன வேதம் சொல்லுகிறது? நான் போய் ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், கத்தர் தந்த தீபம்னு சொல்லி ஆவியானவரை குறித்து நாங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற வேளையிலேயே கத்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களை நம்மை அங்கே நடத்தி செல்லுகிற ஆவியானவராய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இந்த உருவமற்ற அந்த பகுதிக்கு சொல்லப்படுகிறது. அங்கே எப்படி ஒன்று சொல்லி சொன்னால், மனுஷ அதாவது மனசீகரம் மனசீகரத்தின் உருவமற்ற பகுதியாக இருப்பதுடன் அதற்குள் ஆவிக்குரிய மனச்சாட்சி உள்ளதால் அது தேவனுடைய ஆவியுடன் தொடர்பு கொள்ளுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அடுத்த மூன்றாவது பகுதி சொல்லப்படுகிறது, இந்த மனுஷன் அதாவது மூன்று பகுதிகளில் ஆவி ஆத்மா ஆத்மாவும் மட்டும் இந்த நாட்களிலே அழிவற்றதாயும் மரணத்திற்கு பின்பு பரலோகத்திலேயோ அல்லது நரகத்திலேயோ எங்கே இந்த நாட்களை இருக்கிறதாயும் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். எது? ஆவியும் ஆத்மாவும். வெளிப்படுத்தல் 6:9 நாங்கள் பார்த்தபடி இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்க, வெளிப்படுத்தல் எடுத்து வெளிப்படுத்தல் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போம் ஆயிருந்தால் வாசிக்கின்றேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் அருமையான கத்துடைய பிள்ளை 20:4 வாசிக்கிற வழியிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 20:4 சொல்லுகிறது எப்படி என்றால், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சியின் நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெத்திகளில் தங்கள் கைகளிலே அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது. அப்ப அந்த கடைசி நாட்களில் பாருங்கள், இந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த நாட்களே எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இந்த நாட்களே போகிறதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள் இங்கே இரண்டாவதாக பாருங்கள், இந்த சொல்லப்படுகிற இந்த ஆவியும் ஆத்மாவும்
ஒன்றிலிருந்து நாட்களை மரணத்துக்கு பின்பு பரலோகத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும் அந்த நியாய தீர்ப்பதற்கு பின்பாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது இந்த நாட்களை என்ன நடக்கும்னா நரகத்துக்கு தான் போகக்கூடியதாக இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறார், திருப்பிக் கொள்ளும் இந்த நாட்களே, சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளும், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 16 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 16 அதிகாரத்திலே 10 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 10 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடி, உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண ஒட்டி என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தர்கள், ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமையை கழிகூர்ந்து என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், ஆனால் என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர், உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி. அப்படியானால் பரிசுத்தவான்களுக்கு அழிவில்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களை அழிவில்லாத காரியத்தை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவும் அங்கே ஆவியும் இந்த நாட்களை அழிவற்றதாக இந்த நாட்களை இருக்கும். சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்கே போகும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 16 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்புவோமா? இந்த நாட்களை ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். மத்தேயின் புஸ்தகம் 16 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. 16 அதிகாரத்திலே 26 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்றைய பாருங்கள், நம்முடைய ஆத்மாவை நாம ரொம்ப கவனமா பார்த்துருப்போம். ஆத்மா தேவனை நாடுகிறதாயும், தேவனுடைய சமூகத்தை நாடுகிறதாயும், தேவனுடைய சமூகத்தை இந்த நாட்களை நேசிக்கிறதாயும், ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறதா இந்த நாட்களில் நம்முடைய பாருங்கள், படுக்கைக்கு போகிற வேளையிலே நாங்கள் துதிச்சு கொண்டு இந்த நாட்களை படுப்போமா இருந்தால், அங்கே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களை எப்படியாக இருக்கும் என்றால் ஒரு சந்தோஷமா இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் சொல்லப்படுவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எனக்கு அதை விட்டு விட்டு இந்த நாட்களை பாருங்கள், சில பேர் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், படுக்க போகிற இதில் தர்க்கங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா ஒரு மனுஷன் அடுத்த நாள் நித்திரையால விழும்புறதே இந்த நாட்களே அது தேவனுக்கு சித்தமா இருந்தால் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, இந்த சூரியன் அஸ்தமிக்கு முன்புக்கு உங்களுக்கு யாரோடும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருந்தா நீங்க என்ன செய்யணும், அவர்களோட போய் இந்த நாட்களே ஒப்புருவாங்கன்னு சொல்லப்படுது. ஏனென்றால் மனுஷனுடைய வாழ்க்கை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நிரந்தரம் இல்லை, எப்பொழுது மறிப்பான் எப்பொழுது காரியத்தை செய்வார்னு தெரியாது. அதனாலதான் இந்த நாட்களை இந்த ஆத்மாவை எச்சரிக்கையா இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப வாழ தகுதி பெறுகிறபடியினால் எப்படியாக இவ்வுலகத்திலே நாம் வாழும் நாள் மட்டும் விசுவாசிகள் தங்கள் சரீரத்தையும் ஒழுக்கக்கேடு பாவம் இவற்றிலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது என்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப வேதம் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய ஆவி ஆத்மா மட்டுமல்ல சரீரத்தையும் இந்த நாட்களை என்ன செய்யட்டுமாம், இந்த நாட்களை சரீரத்தையும் இந்த நாட்களே சுத்தமாக இந்த நாட்களை பார்க்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ரோமருக்கு நிறுவம் 6 வசனத்திலே வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்கிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருந்து அறிந்திருக்கிறோம். பாவம் அதாவது மரித்தவன் பாவத்து நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட இந்த நாட்களிலே பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை என்றும், அவர் மரித்து பாவத்திலிருந்து ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறதற்கு தேவனுக்கென்றே இந்த நாட்களிலே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அப்படியே நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் பாவம் ஆளாதிருப்பதாக, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா தேவனிடத்திலே சென்றாலும் இந்த சரீரம் பூமியில இந்த நாட்களை பாவம் செய்தென்றால்
இந்த சரீரத்தை குறித்த நாட்களே நாங்கள் தேவனிடத்திலே கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அன்றே பாருங்க, நம்முடைய மாமிச பலத்தினாலே எந்த அதிகாரத்தை நாங்கள் செய்து கொள்ளலாம்? இதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப மோசையினுடைய காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களே மோசையிடத்துல சொல்லுகிறார், நீ பேசு, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிற வேளையிலே ஜனங்கள் கொடுத்த விசனத்து நிமித்தம் மோசை என்ன செய்கிறார், கண்மலையில அடித்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இப்ப இந்த ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த யூதா புசு சொல்லப்படுகிறது, அங்கே பிசாசானவன் வந்து நிற்கிறான், மோசையினுடைய சரீரம் என்னுடையது, கொண்டு வா இங்கே. நான் சரீரத்தை இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும், கத்தோடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இதை நாங்கள் நடக்கிறார்கள். அப்ப அதனாலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆவி மட்டுமல்ல,

0: கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, அடியனை மறைத்த நாட்களை நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே பேசும்படியாம், இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30 அங்கே பலன் கொடுக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சங்கமனைதலத்தின் ஊடாக இந்த நாட்கள் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் புதன் வியாழல்லே கஷ்டம் நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வாரத்திலே அல்லது சனி ஞாயிறிலே சந்திரமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you.
0: மனிதனின்
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை
2: உள்ள With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 23rd of June 2026, and the topic for today is You Are Highly Favored. The opening scripture is taken from Psalm 5 verse 12. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield. You are highly favored by God. This means God has chosen you to shine with His love and wisdom in everything you do. That's what today's memory scripture tells us. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield. Hallelujah. Remember Mary, the mother of Jesus? God's angel called her highly favored, because God had chosen her for a very special assignment. This is in Luke 1 verse 28. In the same way, God has blessed you and chosen you to be a blessing. So every day remember that you are favored. Believe it and say it often. Declare that you have favor in all things and everywhere you go. Hallelujah. Let's look into another scripture from Daniel 1 verse 9. Now God had brought Daniel into favor and tender love with the prince of the eunuchs. Glory to God. Please repeat this after me. I am highly favored and blessed by God in all that I do, and in every place I experience great opportunities to be a blessing to my world. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the divine favor that you have given us, Lord. Today as we start the day, Lord, everyone who is listening to you, let them be filled with your divine favor, just like Esther, who received favor in the eyes of men and in the eyes of God. Let us all receive divine favor from you, Lord, in everything that we do today. Let no weapon fashioned against them shall prosper. Let everything work according to your perfect will in their lives, Lord. Bless them, guide them, protect them, and keep them under your wings. In Jesus' mighty name we prayed. Amen. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவன் சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 23rd தேதி, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நாங்கள் மிகவும் கிருபை பெற்றவர்கள்.

0: ஆரம்ப வசனமாக சங்கீதம் 5:12 பார்ப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நாங்கள் தேவனால் மிகவும் கிருபை பெற்றவர்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய அன்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தும்படி தேவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய வேத வசனம் நமக்கு கூறுகிறது. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதிப்பீர், கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறது போல தயவினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஹல்லேலூயா. இயேசுவின் தாயாகிய மரியாளை நினைத்து பாருங்கள். தேவதூதன் அவர்களை மிகுந்த கிருபை பெற்றவள் என்று அழைத்தான். ஏனெனில் தேவன் அவர்களுக்காக ஒரு விசேஷமான பணியை தேர்ந்தெடுத்திருந்தார். லூக்கா 1:28 இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல தேவன் எங்களையும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய கிருபையில் இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அதை விசுவாசித்து அடிக்கடி சொல்லுவோம். நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும், நாங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறது என்று அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். தானியேல் 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நாங்கள் தேவனால் மிகவும் கிருபை பெற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். நாங்கள் செய்கிற அனைத்திலும் தேவனுடைய தயவும் கிருபையும் எங்கள் மேல் செயல்படுகிறது. நாங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளை அனுபவிக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த தெய்வீக இந்த தேவ தயவுக்காக நன்றி ராஜாவே. இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவே கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் உங்கள் தயவு அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எஸ்தருக்கு நீங்கள் அப்பா தேவனின் கண்களிலும் மனிதனின் கண்களிலும் கொடுத்த தயவை போல அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு ராஜாவே உங்கள் தயவு பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் தயவும் கிருபையும் எங்களோடு இருக்கும் பொழுது இயேசு ராஜாவே எங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகுமே ராஜா. அது போல ஒவ்வொருவரையும் இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தயவால் முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: Recording stopped.

0: ஹலோ,
1: பிரைஸ் லோட்டம்மா.
0: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
1: ஆமீன். நினைக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிறவங்களை, வாஞ்சியோடு இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கத்தாவே பரிசுத்தர், பரிசுத்தர். சேராபீங்கள் கேராபீங்கள் பரிசுத்தவான்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் தெய்வமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆயிரம் கோடி நாவுகள் போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், நாங்கள் மாத்திரம். எங்களை தரை மட்டும்தான் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் சுவாமி. எல்லாம் கிருபையப்பா, அவங்களோட கிருபையப்பா, அவங்களோட கிருபைதானப்பா. அவங்களை மட்டுமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறோம் சுவாமி. எங்களோட விலை நல்ல ஆண்டவரே, எங்களோட சுயம் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய கிருபையப்பா, அவங்களோட கிருபையப்பா, அவங்களோட தயவப்பா ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இம்மட்டுமாய் காத்த கிருபை, இம்மட்டுமாய் நடத்தின கிருபை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு ஆராதனை செய்யறோம் அப்பா, உங்களை வாழ்த்துகிறோம் அப்பா, உங்களை வாழ்த்துகிறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா. கிருபையப்பா, கிருபையப்பா. அந்த காலங்களுக்கா, அந்த சூழ்நிலைகளுக்கா உங்களை ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காண்கிற தேவனே, கடையாந்திரங்களை எல்லாம் பார்க்கிற தேவனே, ஒருவர் தான் உங்களுக்கு முன்பாக மறைந்து இருப்பதில்லை சுவாமி. எல்லாவற்றையும் காண்கிறீங்க சுவாமி ஐயா. அந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள் அணியா, எங்க பாவங்களுக்கு படியாம, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஜனங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே ஐயா மன்னிக்கப்பட்டு ஐயா அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆய் வண்டி கொள்ளுறோம் சுவாமி. உங்களோட கிருபை தான அப்பா, எங்களை மன்னித்தது, எங்களை நடத்தினது. அதே போல ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விசை தகப்பன் எங்களோட கிருபை நாவி இவர்கள் நிறுவச்சும்படி ஆய் வண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக்கொள்ள மனம் திரும்பட்ட சுவாமி. காலங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து உணர்வுள்ளவர்களாய் அப்பா, வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய் ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகளை ஆண்டவரே கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவளாய், கற்பனைகளை கைக்கொள்கிறவளாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறவர்கள் நம்மளை ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ள மன்னிப்பான இறக்கங்கள் உங்களுக்கு உண்டு சுவாமி ஐயா. உங்களை தயவு ஐயா, அவளை காரணியம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த ஜனங்களுக்கு வேணும் சுவாமி ஆண்டவரே. மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் சுவாமி அப்பா. மனம் திரும்பட்டு இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்றோம் சுவாமி. அகப்பனே, யுத்தத்திலே அல்லப்பட்ட ஜனங்கள் எங்கேயெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள், அந்த இடங்களில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். அது ஆண்டவரே தேவனே, எங்களை காண்கிற வழியவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். இன்னும் ஆண்டவரே தங்களுடைய சுயத்தின்படி, தங்களுடைய வழிகளின்படி நடவாமல் தேவனே, நீங்க தான் தேவன், நீங்க தான் பரிசுத்தர், நீங்க ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், நீங்க ஒருவர் தான் விடுதலை நாயன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் அவர்களை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். கண்ணீரை துடைக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். வியாதிகளை குணப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம். வாழ்வாதாரங்களை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் சத்தியம் ஆண்டவரே அவர்கள் கேட்டுக்கு படிந்து ஆண்டவரே ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, உங்களுடைய சுவாமி. உங்களோட கிருமையினால் தானப்பா நாங்கள் ரட்சிக்க போனோம். அதே பிரகாரம் உங்களோட கிருமையினால் இவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி, உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே. அப்பா விதாவே, வியாதியஸ்தர்கள் அப்பா, உலகம் அங்கும் வியாதி, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே பால வயதிலே ஆண்டவரே எத்தனையோ மக்கள் இறந்து கொண்டு போறாள் சுவாமி. ஆண்டவர் பொல்லாங்கான வியாதியினால் பிடிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே, இவருடைய வாழ்வு முழுமை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இப்படியான ஆண்டவர் வியாதியில் இவர்களுக்கு ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுக்கு இரங்குங்கப்பா. பரிகாரியை கத்தர் நீங்க ஆண்டவரே, இவர்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, இவர்கள் துன்பம் எல்லாவற்றையும் காண்கிறது சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் நீங்கி இவர்கள் தேவனை நோக்கி பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார்களாக, ஒப்பு கொடுப்பார்களா. வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள் பாவங்களை விட்டு நீங்கி ஆண்டவரே பூரண ஆயுசு உள்ளவர்களாய் ஆண்டவரை வாழ்ந்து ஆண்டவரை உங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பையை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபையப்பா கிருபையப்பா, தேவைகளோடு இருக்கிறவர்களை தேவைகள் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. தகப்பனே பரிகாரியாய கத்தர் நீங்க தானே, சுவப்படுத்துற கத்தர் நீங்க, சில வேலையை சமந்தரித்த கத்தர் நீங்க, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. அந்த வியாதி படுக்கையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்காம வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தகப்பனே முதியோர்கள் ஆண்டவரே, வியாதி படையில் படுகிற முதியோர்கள் ஆண்டவரே, ஆதரவற்று கிடைக்கிற முதியோர்கள் வைத்திய சாலையில் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற சிவன் சுவாமி. நீங்கள் தானப்பா ஆதரவு, நீங்கள் தான் ஆதரவு. யார்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம், தாங்கும்படியாக அறியினால் ஆண்டவரே தத்தளிக்கிறார்கள் சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. யாரப்பா உதவி செய்ய முடியும்? எங்க தானப்பா தேவன், எங்க தானப்பா தேவன், அவங்களாத்தானப்பா முடியும். யார் கைவிட்டாலும் கைவிடாதவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஒருவர்தான். அப்பா அவர்களை காத்து கொள்ளுங்கப்பா, அவர்களை ஆறுதல் கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மரண தருவாயிலும் ஆண்டவரே தங்களை அத்துமாவை எப்ப கொடுக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. வியாதியஸ்த ஒவ்வொருவருக்காம், ஒவ்வொருவருக்காம், ஒவ்வொருவருக்காம் தகப்பன். எங்கெல்லாம் எந்த பகுதியில் எந்த இடங்கள் எந்த காரியம் எந்த இடங்களில் ஆண்டவரே வியாதியிலே துண்டப்படுகிறார்களோ சுவாமி, இந்த இடங்களெல்லாம் காண்கிறது சுவத்தை கொடுங்க. உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவத்தை பெறட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களிடமாய் வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாய் திரும்பி போனதில்லை சுவாமி. தகப்பனே குறப்படுத்தி அனுப்புற தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இவர்களோட கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் சுவாமி, கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே வேலை இல்லாமல் ஆண்டவரே தேசங்கள் எல்லாம் வறட்சினாலும் ஆண்டவரே ஆண்டவரே விளைவு விளைவுகள் இல்லாமலும் ஆண்டவரே பலன்கள் இல்லாமல் இருக்கிற தேசங்களாய் மாறிக்கொண்டு வருகிற சுவாமி. இவைகளுக்கு எல்லாம் காரணமாய் இருக்கிற சாபங்கள் தேசங்களை விட்டு நீங்கும் போகும்படி செய்கிறோம் சுவாமி, நீக்கி போடும்படி சொல்லிக் கொள்கிறோம் சுவாமி. தேசங்களில் ஆசீர்வாதத்தை பலத்து மக்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. சிரமத்தை உங்களிடமாய் முகத்தை திருப்பி ஆண்டவரே சிரமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அவர்களுடைய கூக்குறல்கள் எல்லாம் தகப்பன் உங்களை நோக்கி கூப்பிடுகிறதாய் மாறட்டும் சுவாமி. இப்படியா தேசங்களில் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே அந்த நாட்களில் ஆண்டவரே பொருளாதார வறட்சி ஆண்டவரை பெருகிக் கொண்டே வருகிற சுவாமி. பற்றாக்குறை அப்பா ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களில் துன்பங்கள் அப்பா, கண்ணீர் அப்பா ஆண்டவரே. நிறைவாக்குற தெய்வமே நீங்க ஒருவர்தான் அப்பா. ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். நிறைவாக்குற உங்களை நோக்கி பார்க்க வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரு நேரம் உணவு இல்லாமலும் தவிக்கிறார்கள் மக்கள் உண்டு சுவாமி, குழந்தைகள் உண்டு சுவாமி, முதியோர்கள் உண்டு சுவாமி. பசியும் கொடுமை ஆண்டவரே. தகப்பனே இப்படியான நிலவுக்கு மக்களுக்கு ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். குறைகளை எல்லாம் நீக்கி போடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் தவிப்பு நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி, அந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. சகலத்தையும் காண்கிற தேவனே அப்பா, நன்றி ஆண்டவரே. இவன் உள்ளோர் எல்லோரும் குணம் கொடுக்கிற தேவன் நீங்க தானே தாப்பனே. இவர்களை போஷிங்கப்பா, போஷிங்கப்பா. இவர்கள் மனம் திரும்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமன்ற பிரகாரம் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கட்டும் சுவாமி. அப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா தேசத்தில் இருக்க தலைவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், தேசங்களில் இருக்க தலைவர் உண்மை நீதியும் உள்ளவர்களாய் கொடுத்த ஆளுகையை தேவனுக்கு பிறந்து ஆளுகிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகையை அவர்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே தேசங்களில் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் கண்ணீருக்கு நீதிகள் புரட்டப்பட்டு கண்ணீர் ஓடும் ஆண்டவரே, அங்கமெங்கும் அல்லாஹலை புற மக்கள் ஆண்டவரே இவர்களுடைய கண்ணீரை துடைக்கத்தைக்க ஆளுகை இவர்களுக்கு வர வேண்டும் சுவாமி. தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவளாய், தேவனுக்கு பயப்படுகிறவளாய், நீதிக்கு பயப்படுகிறவளாய், தேசத்தை ஆளட்டும் வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகைக்குள்ள வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. எங்கிருந்தாலும் ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் கத்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு இதுவாக எனக்கு கொடுத்தது அங்கே அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்களோட வழிகளை கைக்கொண்டு நடந்து ஆளுகிறவளாய் அதிகாரம் செய்கிறவளாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, அப்பா வேண்டிக் கொள்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி. ஐயா இவர்களெல்லாம் தேசத்தை நீங்க வைக்க காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவரே, இவர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா தேசத்துக்கு வந்தாய் நேர்மையாய் ஆண்டவரே, நேர்மையாய் ஆண்டவரே செய்யத்தக்கதாக ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் நடத்துங்க சுவாமி, நடத்துங்க, நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த நேரத்திலும் தங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எந்த நிலையில் நின்றாலும் சுவாமி அவர்கள் ஆத்மா ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி. தாப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே, இவர்களுடைய குடும்பங்களெல்லாம் அந்த நாட்களில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அங்கு நிற்கிற ஊழியக்காரர், கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி காலத்தில் உள்ள போராட்டங்கள் அவர்களை ஆண்டவரே இந்த நேரத்திலும் அவர்களை தடுமாற விடாதபடி காத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை பலப்படுத்துங்கப்பா, உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, எந்த நிலையில் இருந்தாலும் விழுந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஜனங்களுக்கு வேண்டிய வாசனத்தை கொடுத்து ஆண்டவரே ஜனங்களை வழி நடத்துற ஊழியர்களாக எடுக்கட்டும் சுவாமி. கொடுத்த ஊழியத்தை உத்தரவாகவும் உண்மையாகவும் செய்து முடிக்க கத்தாவே இவர்களை நடத்துங்க சுவாமி. தேவைகளை சொன்னீங்க சுவாமி, சுகத்தை கொடுங்க சுவாமி, பலத்தை கற்றுவிடுங்க சுவாமி. ஐயா அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்த வாழ்க்கையில வாழ கிருபை செய்யுங்கப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தாப்பனே. நன்றி ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே. எங்களிலும் அப்ப விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் ஐயா, அவர் எங்கிருந்தாலும் தகப்பனே விழுந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவர் நிலை நிறுத்துங்கப்பா, இவர்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் தகப்பனை தூக்கி விடுங்க சுவாமி. மகிமையான ஊழியத்தை மறந்தவர்களாய் உதாசீனப்படுத்துவர்களாய் விட்டு போய் விடாதபடி தகப்பனே உங்களுக்கு மன்னிப்போம், இரக்கங்களும் உண்டு சுவாமி. உங்களோட மாயப்புறவாகி உங்களோட பாதத்தில் வந்து ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக வேண்டிய வழிகளெல்லாம் கலந்து கொள்ள கேள்வி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவருடைய பிள்ளைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சத்ருவான வஞ்சித்து ஆண்டவரே அழைத்து விடாதபடி பாதத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஊழியக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், உலகமங்கும் இருக்கிற சபை ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை ரத்தத்தின் பிரியத்தினால் கொல்லப்பட்ட சபை கொடுத்தவர்களை அதிகமாண்டவங்க சபைகளும் ஒன்றும் எங்களோட வருகைகளை பரிசுத்தம் உள்ள மனவாட்டி சபைகளாக ஆண்டவர் எங்களை சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஜீவிக்கிறோம், சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும். ஆவியிலேயும் உண்மையிலேயும் ஆண்டவரை ஒரு மனம் ஆராதிக்கிறவனாய் சபைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். சாப்பனே, குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் இந்த காலத்தில் சபைகளில் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வழியில் நிற்கிற மக்களும் ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே சபைகளில் சேர்த்துக் கொள்ள பாரிய அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு காரியம் ஆண்டவரே 3000 5000 சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது போல ஆண்டவர் இந்த நாட்களிலும் அந்த காலத்தை ஒரு விசை தரும்படியாய் வண்டிக்கொள்ள ஒரு ஆசை உண்டாகட்டும். சுவாமி ஆண்டவரே, வெளியில் நிற்கிற ஜனங்கள் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும், சேர்த்துக் கொள்ளப்படட்டும், சேர்த்துக் அவர்களும் ஆராதித்து தேவனுடைய மகிமையை காண்டவர்களாக இருக்கட்டும். சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. சபைகளில் ஆசீர்வதிக்கப்படும் சபையில் இருக்கிற போதமாக உதவி உரியக்காரர்களை தாங்குங்கப்பா, விதப்படுத்துங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்கப்பா, ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் கொடுத்து ஜனங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவர்களாக இவர்களை மாற்றுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். தேவைகளோடு சந்திப்பார்களானா, தேவைகளோடு இருப்பார்களானால் ஆண்டவரே இவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சர்ச்சையுள்ள குடும்பங்களாக ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் தொழிலாளிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது ஆண்டவரே முடிவு வரும் சொன்னது அந்த நாட்களில் ஆண்டவரே அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லும். ஐயா டெக்னாலஜிகள் எல்லாம் வளர்ந்து இந்த நாட்களில் ஆண்டவர் எங்கும் ஆண்டவர் எங்களை வாழ்த்து சொல்ல குடிவாளிகளை நீங்க எக்காலத்தை தந்திருக்கிறீங்க. நன்மைக்கு எதுவாகவே தந்திருக்கிறீங்க சுவாமி, நன்மையாகவே இருக்கட்டும். சுவாமி தகப்பனே, நடத்துகிற பிள்ளைகளை தாங்குங்கப்பா, நிறப்படுத்துங்கப்பா. உங்களோட ஊழியத்தை ஆண்டவரே மகிமையாக செய்யத்துக்கு செய்யத்தக்க ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களோட குடும்பங்களுக்காக வேண்டி ஆசீர்வாதத்தை காட்டுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம் சாமி. என்ன ஆண்டவரே, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு, உங்களோட சுவிசேஷம் வளர்வதற்கு ஆண்டவர் இன்னும் மக்கள் தேவையானவரை எழுப்பி கொடுங்கப்பா. வாதிகளை எழுப்பி கொடுங்க, முதியோர்களை எழுப்பி கொடுங்க. அவர்கள் நிற்கிற இடங்கள், போகிற இடங்கள், பாடசாலை வேலை செய்கிற இடங்கள், உங்களோட வார்த்தையை சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. தகப்பனே, எங்களோட சுவிசேஷம் அங்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அடைக்கப்பட்ட கிராமங்கள் பட்டணங்கள் உண்டு சுவாமி, இருந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி, ஊழியர்கள் இரும்பட்டும் சுவாமி. இன்னும் வேணும் சுவாமி, கத்தாவே இந்த இடங்களில் கிரமிசனர்கள் ஊழியக்கார ஊழியர்களுக்காக வேண்டிக் கொடுக்கும். சாப்பனே, வெளப்படுத்துங்கப்பா, வெளப்படுத்துங்கப்பா, கண்ணீர் எல்லாம் தொடங்கப்பா, தொடங்கப்பா. அப்பா அந்த ஊழியர்களை தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்காக வேண்டி மக்களுக்கு ஏற்படிந்து வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்பார்களான் தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த பூமியில உண்டு சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. தாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டி இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே நன்றி. அந்த காலங்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டி அன்று நினைஞ்சு போன காலம் அப்பா கொடுமையாளப்பா, எங்கும் கொடுமை, எங்கும் ஆண்டவரே. தகப்பனே, ஜனங்களுடைய வாழ்க்கை இரக்கமற்ற வாழ்க்கை, ஆண்டவர் உண்மையற்ற வாழ்க்கை. ஆண்டவரே, இப்படியான நிலைமையில் வாழ்ற மக்கள் ஆண்டவரே, ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு விஷயம் அன்னியர்களுக்கு உங்களோட அன்பை நான் இறப்புங்கப்பா, உங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா. உங்களுக்கு அன்பு வேணும் சுவாமி. உங்களுக்கு வேண்டும் இவர்களை மன்னித்து சுவாமி, இவர்களை வழி நடத்துங்க சுவாமி, உங்களை அன்பினால் நிரப்புங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா பெற்றோரை நேசிக்கட்டும், குடும்பங்களை நேசிக்கட்டும், கணவன் மனைவி ஒருவரை நேசிக்கட்டும், பிள்ளைகளை நேசிக்கட்டும். அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தில் ஒருவராய் நீங்க அந்த ஒருவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பினால் நிரப்புங்க அப்பா இந்த கடைசி நாட்கள் ஒரு விஷயப்பா, பின்னாரியாக உங்களை அன்பினாகி ஆகியானவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இவர்கள் எல்லாரும் அன்பினால் நிறைந்தவர் உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சந்தோஷமுள்ள சந்ததியார், சமாதானமுள்ள சந்ததியார், ஆண்டவரே ஒரு பரிசுத்த சந்ததியார். எல்லா மக்களும் உங்களுடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இவர்களுக்காக வேண்டிக்கலாம். விசேஷமாக வாரிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கலாம் அப்பா, வாரிய பிள்ளைகள் அப்பா இந்த காலத்தில், அப்பா இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்கள் அப்பா அவர்கள் வாழ்க்கை எல்லாம் மாறி ஆண்டவர் வாலிப வயது நாகரிகம் அந்த போர்வையில் பாவங்கள் ஆண்டவர் தங்களை மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் பாவத்தை ஆண்டவரே உணர்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அப்பா. தகப்பனே சின்ன வயதிலே போதைகளும் விபச்சாரங்களும் கலவுகளும் பொய்களும் ஆண்டவரே அழகிற வாலிப பிள்ளைகள் அப்பா. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், என் அப்பனை இவர்களுக்காக வேண்டி திருப்பி கொண்டு வாங்கப்பா. இவர்கள் எல்லாம் பெற்றோரும் கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட அந்த சுதந்திரங்கள் ஆசீர்வாதமான சுதந்திரமாய் மாறட்டாம். நாட்களில் ஆண்டவரே சத்துருவானம் தன் பலையை விதித்து இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய கொஞ்ச காலம் என்று சொல்லி எத்தனையோ விதமான காரியங்கள் வைத்து ஆண்டவரே பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். தாம்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுத்தள்ள வல்லவன் நீங்க மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எங்களை பிள்ளைகளை போல, எங்களை பேர பிள்ளைகளை போல உங்க சமூகத்துல கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வாலிய பிள்ளைகளோட வாழ்க்கை வாழ்க்கை ஆண்டவரை திரும்ப இந்த வயதில் ஆண்டவரே சிருஷ்டிகாத்தரை நினை என்ற பிரகாரம் அசுமத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தவும் இவர்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வாலிய பிள்ளைகள் தேவையப்பா, அவங்களோட ஒழியத்துக்கு வேணும் சுவாமி, இந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வேணும் சுவாமி. அவருடைய வேலை ஆண்டவரே எங்களை ராஜ்யத்துக்காக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அன்றுதான் அப்பாங்களால் சொல்ல முடியும், ஜெபிக்கத்தான் அப்பாங்களால் முடியும். ஆசீர்வதிக்கிற தேவன், மீட்டுக் கொள்கிற தேவன் நீங்க மாத்திரம், நீங்க தேவன் ஆண்டவர். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. மன்னிப்புகளும் இறக்கங்களும் உங்களுக்கு உண்டு சுவாமி. அப்பா எத்தனையோ முறை ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து வழி நடத்தின தேவன் சுவாமி. அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறீங்க சுவாமி, மாறாதவராய் இருக்கிறீங்க. ஒரு விஷயமா நீங்கப்பா இவர்களை மன்னித்து இவர்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, உங்களை வழிகளில் கொண்டு வாங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அப்பா கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. எங்களோட உறவு இங்கே வந்து நன்மையை பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நன்றி சொல்லுவோம் சுவாமி. அப்பா இதில் மேன்மையான நன்மை ரட்சிப்பு ஆண்டவர், அந்த ரட்சிப்பை எங்களை உறவுகள் பெற்றுக்கொள்ள வேணும் சுவாமி. பெற்றுக்கொள்ளுடைய ஆத்மாவின் நிலையை உணர்ந்தவர்களாய் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மனம் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை அப்பு கொடுப்பவர்களாக சத்தியம் போதிக்கப்படுகிற சுவாமி. கரங்களில் உண்டு சுவாமி ஆண்டவரே, வீடுகளில் உண்டு, சபைகளில் உண்டு, அறியேன் என்று சொல்லாத காலமாயிருக்கிற சுவாமி. ஜனங்கள் முரட்டாங்கள் நீ தங்களுடைய வழிகள் எல்லாம் சம்பிரதாயங்கள் எல்லாம் நீ வார்த்தைக்கு படிந்து ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுப்பார்களா? அப்போ ஆத்மாவும் ஆண்டவரே பலவற்று சேர்க்கப்பட வேண்டும் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே நல்ல வளமாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி இவர்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கடா தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரே உங்களோட வழிகளை தேசத்தை ஆண்டு கொள்வார்களா? உங்களோட வழிகளை தேசத்தை ஆண்டு கொள்வார் அவர்களுடைய வழிகள் வேணாம் சுவாமி. உங்களோட வழி அவர்களுடைய கரங்களில் இருக்கிற வேதம் அவர்கள் கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அதன்படி ஆளுகிறவர்களா தேசத்தை நடத்துகிறவர்களா இருக்கட்டும். தேவ பயத்தை அவர்களை கொடுங்க சுவாமி. தேசத்தை ஆண்டவரை நன்மையினால் நிரப்புற தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக எண்ணிக்கைப்படியா தெரியும் நாட்டு மக்கள் தேசத்தில் இருக்கிறாள் சுவாமி. எல்லா மக்களும் ரசிக்கப்பட்ட எல்லா மக்களும் மணந்திரும் எல்லா மக்களும் ஆசையும் எங்களை உறவுகள் இங்கெல்லாம் இருக்கிறார்கள், எந்த தேசங்கள்லாம் இருக்கிறார். இந்த காலத்தில் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் தப்பனே அதுக்குள்ளாக ஆண்டவரே எங்களுடைய மக்கள் எங்களுடைய சௌர உறவுகள் எல்லாம் மணந்திரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களை இலங்கை தேசத்துக்காக நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம், எங்களை தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம், தேசம் நன்மையை காண வேணும் சுவாமி. நீங்க தானப்பா அந்த நன்மை, நீங்க தானப்பா அந்த ஆசீர்வாதம் நாங்க வேண்டிக் கொள்கிறோம், உங்களிடமா வேண்டிக் கொள்வோம். எங்களுக்கெல்லாம் கேட்டு ஆண்டவரை நன்மை செய்யறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். தேசத்தின் தலைவர்கள் ஜனாதிபதிக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய ஆளுகையை ஆசீர்வாதமான ஆளுகையாய் மாற்றுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க இருவையப்பா. எல்லாங்களும் இப்படியான ஆண்டவரே இரண்ட தேசங்கள் அனைத்துக்காக வேண்டிக் கொள்வார், தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். சீ நாட்களில் அப்பா உங்களோட வருகையின் காலத்தில் நிற்கிறோம் ஆண்டவர், தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும், இருந்த மக்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும், அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். எல்லா மக்களும் ஒரு மக்கள் ஆண்டவர், எல்லா தேச மக்களும் ஒரு மக்கள் ஆண்டவர். ஐயா ஒரே ரத்தத்தினால் எல்லாரையும் நீங்க உண்டாக்குன தேவன் சுவாமி, தகப்பன் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒரு பிரதானம் ஆண்டவரே இந்த பூமியில கைவிடப்பட்டு போகாதபடி தகப்பன் உங்களோட வருகையில் ஆண்டவரே ஐயா அவர்களுடைய கிரியைக்கு தகன பலனை நீங்க கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. எல்லா மக்களும் அந்த பலனை பேச்சு கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. கிருபை அப்பா கிருபை கிருபை கிருபை கிருபை இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனி. இந்திய தேச மக்கள் ஆண்டவர் தகப்பனி, தேசங்களில் ஆண்டு இன்னும் ஆண்டவரே தேசம் ஆண்டவரே இருளின் ஆதிக்கல் இருந்து ஆண்டவர் விடுதலை பெற வேணும் சுவாமி, விடுதலை பெற வேணும் சுவாமி. இன்னும் இருளுக்குள் இருந்து அந்தகாரத்துக்குள் இருந்து தேசம் போய் ஆண்டவரே தேசம் கட்டுவிடாதபடி தகப்பனி, தேசத்துக்குள்ள இருக்கிற ஊழியர்களுடைய ஜபங்களை கேட்டு தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்க சுவாமி, நன்மையை தாங்க சுவாமி. அவர்களுக்காக அப்படியாக தேசங்களுக்காக ஜனங்களுக்காக எல்லாம் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் சாமி. எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்கிறவர், எங்கள் கண்ணீரெல்லாம் காண்கிறவரே அப்பா ஸ்தோத்திரம், சோத்திரம் அப்பா. எங்க தான் அப்பா எல்லா வச்சுக்கும் பாலி எல்லாம் அப்பா சங்கமன் ரேடியோவை ஆசையில நீங்க தேவைகளை சொன்னீங்க, விசேஷமாக நடத்துற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தேவைகளை சொன்னீங்க சுவாமி. தகப்பனி அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் பாதுகாத்து வழி நடத்துங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. நிலைநிறு பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பன். இம்மட்டுமாய் காத்த எபினேஸ்வரே, இம்மட்டுமாய் உதவி செய்த எபினேஸ்வரே, எங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. எல்லா கணமும் துரியும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: மீனாம இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்தில் போய்க்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா, சரி நாளை நாளிலும் வியாழக்கிழமை நாங்கள் வழியில் போயிருப்பதால் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போமா. அதுவரை இந்த வசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன், அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி அம்மா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் ஊழியர் சௌரி குலேந்தன் அம்மா அவர்களை இலக்க இருக்கிறோம், அவர் மீதியான ஜபங்களை கூட வழி நடத்துவார். போய்ப்போம், கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை நொழிச்சு நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழிய சௌகரி பத்மாவதி மகேந்திரன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவருடைய கருத்தில் ஒப்பிப்போம். பிரேஸ் லோடம்மா,
2: பிரேஸ் லோட்.
1: ஆமேன். இந்த வேளையிலும் இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடன் புதிதாக இணைந்தவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சுயினமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
2: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களோட மட்டற்ற கிருபை கூட கிருபையின் நிமித்தம் இந்த நாளை நாங்கள் காணத்தக்கதாக செய்தமான உங்களோட பெரிய வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நிர்மூலமாகாமல் காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் இன்னும் மறவேன் என்று வாக்கு தந்ததுவனே, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒருவர் தான் ஐயா மறக்காமல் இருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி. யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்ததுவனே, நீங்கள் தான் எங்களை கைவிடாதபடி உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் எங்களை வழிநடத்தி கொண்டு வார அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு வெளப்பக்க நிழலாயிருந்து எங்கள் பாதங்கள் இடராதபடி எங்களை தூக்கி சுமந்து வழிநடத்தி கொண்டு வார எங்கள் அன்பின் தேவனே, உங்களோட அன்பு கூடாக ஒன்றுமையிலே ஆழ நீளம் அகலம் உயரம் அறியாத அன்பை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாய எங்கள் மேல் வைத்து வழிநடத்துகிறேன். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் தண்ணீர் பிறலாதபடி காக்க கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். வெப்பத்துக்களால் நாங்கள் நடக்கும் பொழுதும் ஆண்டு வெப்பத்துக்குள்ளால் நாங்கள் வேகாதபடி மட்டும் காத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா விசேஷமாக முதல் எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்க தந்த பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை விட கட்டி வழிநடத்துங்கோ. நாங்கள் வெலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து ஆண்டவுலகாவ இச்சைகளுக்கு போய்விடாதபடி எங்களோட சிந்தனைகளை கூடி நீங்கள் தான் பரிசுத்தப்படுத்தி நடத்த முடியும். நடத்தி கொண்டு வாரதேவனே, தொட்டு தொட்டு பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம வழியை இந்த காலை தொடங்கி இதுவரை நேரம் நீங்கள் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் துறைக்கணும் ஐயா, நீங்கள் கொடுத்த சங்கமம் என்று கொடுத்த பேரையா, உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் மாமப்பட வேணும், உங்களை அறியாதவர்கள் இன்னும் அறிந்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற அந்த நோக்கத்தோடு சங்கமம் என்ற பேரையே கொடுத்து இந்த தினவர்ஷ காலமாக நீங்கள் நீங்கள் கடதாமதமின்றி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எத்தனையோ பேர் அன்பின் எத்தனையோ பிள்ளைகளுடைய வரங்கள் கனிகள் நான் உங்களை மமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்ற நாவு போதாத ஐயா, இது ஒரு ஆசீர்வாதமான அலையாக அப்பா உங்களுடைய அன்பை இன்னும் இன்னும் மக்கள் ருசித்து நெருங்கி வாழத்தக்கதாக பாவக்கட்டிலிருந்து விடுதலைப்படத்தக்கதாக பரிசுத்தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தேவன் உள்ளவர் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த சங்கம ஓலியலையே நீங்கள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி குலத்திற்கும் ஐயா சொல்லிருக்கிறோம். எத்தனையோ பிள்ளை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வரங்கள் கனிகளால் உங்களை மகமப்படுத்த இந்த சங்கம மொழியில் இணைந்து மகமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கொடுக்குற சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் நன்றி. அவர்களும் நன்றி உள்ளவர்களாக நன்றி உணர்வோடு ஒத்துழைப்பை கொடுத்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக தாழ்மையோடு உங்களோட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்தோண்டு வாரவரே, கிருபை செய்தவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வட்டு காலம் இணைந்த ஒவ்வொருவர்களுக்காக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியக்காரருக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக ரிச்சிப்பி நிச்சயத்தை பெற்ற உங்களோட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் ஐயா புதிதாக ஐக்கியப்பட்டு இதே சங்கம மொழிகளை இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்துகிற பிள்ளைகளுக்காகவும் என்னும் உங்களை அந்த அன்பை ஆண்டவரை இணைந்திருந்து கேட்கத்தக்கதாகவும் நடத்துகிற புதிய ஆத்மாக்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நச்சேரி அவர் கேட்டுதாட்டா உங்களுக்குள் இந்த நேரத்தை உங்களுக்குள் அவர்கள் செலவழிக்கத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரை அழைத்து ஆண்டவரே வழி நடத்துகிற புதிய ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ, அவர்கள் ஐக்கியப்படும் சபையை ஆசீர்வதிங்கோ. எங்கு ஐக்கியப்பட்டாலும் ஆரோடு பேசினாலும் அன்பின் தேவனே, விசேஷமாக அவர்களில் உங்களை அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாக, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க தேவனே, உங்களுடைய ஒளி அவர்களை வீசத்தக்கதாக, என்னும் என்னும் இந்த நிச்சயமற்றவர்களுக்கு பெறப்பிறவர்களாயிருக்கத்தக்கதாக, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களாக வனந்து வனந்து வழிநடத்தி காத்து வழிநடத்த வேணும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரின் நெச்செழிய பெறப்பிறவர்களாக இருக்கத்தக்கதாக, அவர்களை உங்களுடைய ஆயுதங்களாக நீங்கள் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எதிலும் இந்த தினவச காலமாக ஆண்டவரே இது ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை மாமப்படுத்தி சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ, பாடலு கூடாகவோ, துதி கூடாகவோ, சாட்சி கூடாகவோ, உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் இரவோ பகல் ஒன்று நாதபடி ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை மாமைப்படுத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக பேர் பேராக பேர் பேராக உங்களோட ஒப்படைத்து நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அழைத்தவரே நீ உண்மை உள்ளவர், நீங்க உண்மை உள்ளவர், நீங்க உயிருள்ள தேவன் என்றதை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிரூபித்து கொண்டு வர கிருபைக்காக, அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சாட்சியாக வாழத்தக்கதாக, நீங்கள் அவர்களை வழிநடத்து கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எந்த விதத்திலும் அவர்கள் பெருமையா இராதபடி, ஞானிதன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது, பராக்கிரமந்தன் பராக்கிரமத்தை குறித்து மாற பெறக்கூடாது, ஐஸ்வர்யனான் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டமே. எங்கள் ஜீவனுள்ள தேவைய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனாகி அண்ட சராசரங்களா எல்லாம் ஆளுகிற உங்கள் அறப்பெரும் சோதியாக உங்களை குறித்தே மேன்மை பாற்றவர்களாக இருக்கத்தக்கதாக, ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் தான் கத்தாவே வழிநடத்த முடியும். கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யான தேவனே, உயிருள்ள தேவனே, உத்தமமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்த மகிமையை உலக எந்த இதுக்கும் கொடுத்து விடாதபடி, பொருளுக்கோ பண்டத்துக்கோ பணத்துக்கோ வள்ளிக்கோ ஆண்டவரே நான் கொடுத்து விடாதபடி, உங்களோட நாமத்தை உயர்த்தி உங்களை மகப்படுத்துறவர்களாக ஆண்டவரே இருக்கும் இருக்கும் இடத்திலும் அயலார் மத்தியிலும் ஐக்கியப்படும் சமமத்திலும் சமுதாயத்திலும் சாட்சியா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு அபிஷேகம் பட்டப்பட்ட உங்களோட ஊழியக்காரர்களையும் இந்த சங்கம மொழியலை நடத்தும் பிள்ளைகள் இந்த சங்கம மொழியலில் இணையும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. மேட்டுமை நாகிலிருந்து எல்லாருக்கும் தாழ்ந்த ஆவியை கொடுத்து வழிநடத்துங்க. உங்களோட பிரதானமான குணமே இயேசுவே, தாழ்மையும் உண்மையும் அந்தை அணிந்தவர்களாக வாழத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும். வழிநடத்து ஆண்டுகோவாரையும் உங்களை தூக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இதை நடத்தும் திருவச காலமாக உங்கள் அன்பெடுத்த சகோதரர் நிற்கும் என பாரத்தை கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய அன்பார் அறிய வேண்டும் என்ற மனப்பாரத்தையும் வாஞ்சியை நீங்கள் இந்த சங்கம மொழிகளைக்குள்ளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களுக்கென்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று என்னத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த பொழுது நீங்கள் அவருக்கு நல்ல வழிபாட்டை கொடுத்து ஆண்டு தேவனே, இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கைகோத்தோனம் நடத்தத்தக்கதாக கொடுத்த சோபல தைரியம் ஞானம் அறிவு எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த சங்கம மொழிகளே ஐக்கியப்படும் பிள்ளைகள் இரவோ பகல் ஒன்று நாமல் தொடர்பு கொள்ளும் பொழுது அன்போடும் தாழ்மையோடும் அவர்களோடு ஆண்டவரே அவர்களோடு கதைக்கத்தக்கதாக பேசத்தக்கதாக அவர்களை மனமாற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனையா ஆசீர்வதிங்கோ, சகோதரியா ஆசீர்வதிங்கோ, ராஜா நல்ல சுகல தைரியம் கொடுத்து ஆசீர்வதிங்கோ, காலையப்ப போல பலனை கொடுத்து ஆசீர்வதிங்கோ, ராஜா கழுகு போல் சொல்லடித்து பறந்து கடமைகளை செய்யத்தக்கதாக குடும்பத்துக்கு வேண்டிய கடமைகள், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகள், சபையில் வேண்டிய கடமைகளை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வரவிருப்பைக்காக அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வித்து மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக நினைத்து வர கிருபைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க கொடுத்த நேரத்தை உங்களுக்கென்று பாவிக்கத்தக்கதாக அதை பிரித்தெடுத்து உங்களுக்கென்று பாவிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆயுதங்களாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அப்பா அன்பின் தேவனே, அவர்கள் மனதில் என்னென்ன வாஞ்சைகளை உங்களுக்கு ராஜ்யம் வளர்வதற்கென்று நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த வாஞ்சைகளை நேற்று நேரத்தில் நிறைவேற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறதே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உள்ள துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அவளுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக, மகளுக்காக, மகனுக்காக நன்றி, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களும் உங்களில் காலூன்றி நின்று தள்ளாடாதபடி அவர்களின் கெனிதரின் ராட்சச்செடி போலும் பலன் கொடுக்கும் ஒரு மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி நீங்கள் அவர்களை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். வருங்கால சந்ததியாகிய வாழ்க பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, பரலோ ஞானத்தினால் நிறைத்த ஆசீர்வதிங்கோ, உலக ஆச பாசங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல பரவ ஞானத்தை கொடுத்து உங்களுக்குள் கால் ஒன்று சொல்லி தோங்கி பலன் கொடுத்து கொடுக்கத்தக்கதாக வளர்த்தக்கதாக நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளர்த்தக்கதாக அவர்களையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொல்லாங்கன் அவர்களை தொட்டாதபடி ராஜா அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரங்கும் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள் ஆண்டு விரிவாகனோ மகாத்மாவளோ வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் என்னும் சௌரன் சௌரியும் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த சங்கம மொழியை நடத்தும் ஸ்டூடியோ ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொண்டு வாரதுவனே, காக்க வல்லவரே, காத்து கொள்ள வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு என்று என்ன ஆண்டு விரும்புகிற ராஜ்யம் வளர்வதற்கென்றே காரியங்களை செய்யத்தக்கதாக சாட்சியாக எங்கு வேலை ஸ்தலத்திலேயோ உங்க அச்சப்பட்டாலும் சாட்சியாக ஆண்டு இருக்கத்தக்கதாக உங்களுடைய கிருமியை ஊட்டி பரிசுத்தாவியானவரே அவர்களை வழிநடத்தி கொண்டு வாரீங்க, வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் முடி மட்டுக்கும் இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்த போறோம், வகுப்புப்படுத்த உங்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்வோம். விசேஷமாக தூரத்துக்கும் சமூகத்துக்கும் ஒரே தேவனே உங்களுக்கு நன்றி. கத்தாவே பிரமபிதாவே ராஜாதி ராஜனே ஆண்டு உங்களோட செய்தியை கொடுக்கும் தாசுகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவளுக்கு நீங்க கொடுக்கிற வெளிப்பாட்டுக்காக நன்றி. பரலோக ஞானத்தினால் நிரப்பி ராஜா அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களால் வெளிப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு செய்தியை கொடுக்கும் ஆத்மாக்களுக்காகவும் பாடலையோ துதியோ கொடுக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் உங்களில் வருகிறோம். அவர்களை விட கட்டி கொள்ளுங்கள் ராஜா, பேர் பேராக ஆசீர்வதிங்கோ, தரப்பினை அலங்கரிங்கோ, முடிசூட்டிங்கோ ராஜா. பரிசுத்தாவியானவர் உங்களோட விரங்கள் கனியெல்லாம் முடிசூட்டி அலங்கரித்து அந்த விரங்கள் கனியல் அவர்களை விட்டெடுத்து எடுத்து விடாதபடி நீங்க அவர்களை உங்களோட தாழ்மையும் உண்மைக்குள்ளாலும் வழிநடத்தி கொண்டு
3: போற
2: வழிநடத்தர்களை ஆசீர்வதிங்கோ, தரப்பினை அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்போம், அவருடைய சபையை ஆசீர்வதிப்போம், சபையிலோ சமுதாயத்திலோ அவர்களுடைய வாழ்க்கையில் ராஜா உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அப்பா அவர்களை வழிநடத்தி கொண்டு வரலா, வழிநடத்தி கொண்டு வர தேவனே, வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத காலத்தில் பிசாசன் தந்தங்கிறதுக்குள் அகப்படாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. முதல் உங்களுக்கு இடம் கொடுத்து நடக்கிற ஆத்துமாக்களாக இருக்கத்தக்கதாக முதல் உங்களை மாமப்படுத்தி தாழ்த்தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்துறவர்களாக வாழத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரே நீங்கள் விடகட்டி வழிநடத்தி இந்த சங்கமம் ஒளியலிய வெற்றியோடும் நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. நடத்தி முடிக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக உலக நாடுகள் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக உங்கள்கிட்ட வருகிறோம் ராஜா. நாட்டுக்கு நாடு எதிராக எழும்பப்படும் பொல்லாத அந்தகார சக்தியை ஒரு தேசத்தை ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று எழும்பி நிற்கும் இந்த பொல்லாத பிசாசின் தந்திரத்தை உங்களால் தான் ஐயா நிர்மூலமாக்க முடியும். இங்க சமாதானத்தின் பிறப்பிலோ சந்தோஷம் இல்ல, சந்தோஷமாக உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் சமாதானத்தோடு மற்ற தேசங்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இடகட்டி வந்தடத்துக்கு ராஜா. என்னும் என்னும் அழிவின் பாதையில் அழிவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழாதபடி ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும், மற்றவர்கள் செலுத்தோங்கி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே வாழ்கிறவர்களாக நல்லதை செய்கிறவர்களாக எங்கள் நல்ல தகப்பனே உங்களை நேசிக்கும் அதிகாரிகளை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்கின்றவரே விசேஷமாக நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த சிறிய இலங்கை தீவுக்காக உங்களை வருகிறோம் அப்பா. அந்த தீவில் கடந்த காலங்களில் நீங்கள் உண்டு பண்ண பகவி சிங்களவர் தமிழர் என்று சாதி வித்தியாசத்தைகளால் உண்டு பண்ண பகமை கூடாக அந்த தேசத்திலிருந்து எத்தனை கோடி மக்களை எல்லாம் உலகம் முழுதும் சிறடிக்க பண்ணி நீங்களே உடுத்த உடுப்போடும் நடந்து நடந்து ஆடு உணவில்லாமல் எத்தனையோ கஷ்டத்துக்களால் அனுபவிக்கப்பட்டு ஒவ்வொரு தேசங்களிலும் அடைக்கலம் போத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் சிதறிக்க பண்ண ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உங்களுக்கு நான் சொல்லுவோம். அறியாமை நாளை பிரபஞ்சத்தின் விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டிருந்த மக்கள் ஆத்துமாக்களை நீங்க தொட்டு உயிருள்ளது இந்த பாட்டுக்குழால் பரமதகப்பினை உயிருள்ளது நாய உங்களை அறிய செய்வீங்களே. அந்த அற்புதத்துக்காக உங்களோட வழிகள் எங்களோட வழிகள் அல்ல ஐயா, உங்களோட சித்தம் எங்களோட சித்தம் அல்ல, உங்களோட வழி எல்லாம் நீதி உள்ளது, உங்களோட சித்தம் எல்லாம் கிருபை நிறைந்தது என்று உணர்ந்து உங்களை துதிக்கத்தக்கதாக எத்தனை கோடி மக்களை தொட்டு மர்வப்படுத்தின அந்த அற்புதத்துக்காக ஜீவனுள்ள ஜீவாதிகாதிகாகிய உயிருள்ள உண்மையுள்ள தேவனாகிய அண்டசராசங்கள் எல்லாம் படைத்த அந்த தேவனாகிய உங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரிய தேவனே உங்கட பிள்ளைகளாக அவர்களாக அபிஷேகம் பண்ணினி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த அற்புதத்துக்கூடாக ராஜா நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தில் இன்றைக்கும் நீங்க செய்து கொண்டு வார நன்மைக்காக கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்க அன்பேறு சித்த பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த இன்றைக்கும் இனிமேலும் கை கொடுத்த அந்த தேசத்தை தூக்கி எடுத்து நடத்தத்தக்கதாக நீங்கள் பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த தேசத்து அதிகாரியாக அவன் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க. அறியாமையினால் மனுஷரை வணங்கிட்டிருக்கும் அந்த அவன் பொறுப்படுங்க. கண்ணை திறந்து உங்களை அறிந்து கொள்ள என்னும் விக்கிரகங்களை நாட்டிக்கொண்டில்லாதபடி இவன் உள்ள தேவனை உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு வழியை உங்களால் தான் ஐயா திறக்க முடியும், திறக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுக்குள்ளும் ஐயா அந்த அவரும் என இரக்கத்தோடு திங்களவர் தமிழர் ரெண்டு வேறுபாடு இல்லாதபடி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக பிள்ளைகள் ஆராதிக்க கொடுத்து கொண்டு வர சுதந்திர நீங்க கொடுத்து கொண்டு வர சுதந்திரத்துக்காக, இதுக்கு ஒரு தடை இல்லாதபடி அந்த ஆத்மா நடக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கு நிலத்திலிருந்து உங்களை ஆராதிக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி. உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றிகள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க இடகட்டி அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராய்த்து உங்களமாகவே கண்டுகொள்ளத்தக்கதாக செய்கிறதுவினே, அவர்களை நீங்கள் ஆயுதமாக விளந்து விளந்து அபிஷேகத்தை ஊட்டி வளர்த்துற கிருபைக்காக, எப்படி யாரோனே அபிஷேகத்தின் அத்தே போல அபிஷேகத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அன்பின் தேவின விசேஷமாக இந்த மட்டத்தில் இந்த ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுத்த தாழ்மைக்கும் உண்மைக்கும் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. நீங்கள் அவரை அபிஷேகத்தினால் நிரப்பி ராஜா அந்த சபையை ஞானத்தோடு நடத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வாரதேவினே, அந்த சபையில் ஆத்மாக்க அனுதினமும் கூடி உங்களை நேசிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி கூட துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். தேவினேனும் ஆண்டு பென்சன் சாயன் அவர்களுக்கு கூடால் நடத்தப்படும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த இடத்துல அதை தொடக்கி அவருடைய பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அதை போய் நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த அவர்களுக்கு கொடுத்த ஞானம் பெலன் பாதுகாப்பு ஒவ்வொன்றுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி அதை துதிக்கிறோம். அது போய் ஆண்டு நன்மை வரும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களுடைய அன்பை ரசிக்கத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுபத்திருக்கிறோம். என்னமான் அன்பின் தேவனே மிஸ்டர் ராஜேந்திரா அப்பா திருமதி ராஜேந்திரா அம்மா அவர் விட்டு

கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த அன்பை அவர்களால் வெளிப்படுத்தி மக்கள் அதை கண்டு கொள்ளத்தக்கதாக உணரத்தக்கதாக என்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக வழிநடத்திக் கொண்டு வர அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனையும் நீங்கள் பாடுத்து பாவிக்க கிடுவைக்காக நன்றி. அவரையும் பரலோக ஞானத்தினால் நிரப்பி ராஜா உங்களுடைய அடிச்சோட பின்பற்றி நடக்கிறவராயிருக்கத்தக்கதாக அவரையும் உங்களால் நடத்து பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாருங்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். என்ன இப்பொழுது கூடத்தனையில் தொடங்கின அந்த புதிய ஊழி சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அது பொங்கி அதுவும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக அப்பா உங்களிடத்தில் துதி ஸ்தோத்திரத்தோடு வேற எல்லாவற்றையும் துதி ஸ்தோத்திரத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களிடத்தில் ஒப்படைங்கன்னு சொன்னது போல் நாங்கள் நன்றி உள்ளத்தோடு உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க நடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. என்னும் பாஸ்டர் யூஷாயா என்ற மகனுக்குறாக நடத்தப்படும் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளால நன்றி. ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பிறலோக ஞானத்தை கொடுத்து, திடனை கொடுத்து, வல்லமையை கொடுத்து அவரை புதிய தொடங்கி இருக்கிற இந்த மேனுப்பாயில தொடங்கி இருக்கிற சபையை நடத்தத்தக்கதாக நீங்க பொங்கி வலியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் சாமராஜ சூரியர் விட்டுட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக அந்த பாடசாலைகளை நடத்தத்தக்கதாக சபைகளை நடத்தத்தக்கதாக நீங்க பொறுப்பை கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ஐயா. நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தில் உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களோட நாமம் மகிமப்பட வேணும். அப்பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை இன்னும் தொட்டு இந்த விக்கிரத்துவ பொருளை தள்ளி உங்களால் ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பற்றி அவன் நடத்தப்படும் ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஒளிபரப்பப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு வரையே நல்ல நேரத்தில் விழுந்த விதைகளாக விதைக்கப்பட்ட நூறாக நலன் கொடுக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும், நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். என்னும் அந்த மனதுருக்கம் சாபரத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. மனதுருக்கத்தோடு இந்த வருஷம் 28 வருஷ காலமாக நீங்கள் அதை நடத்தி கொண்டு வரதுவனே, என்ன நோகத்துக்காக மனதுருக்கம் என்ற பெயரை கொடுத்தீங்களோ அது கூடாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களோட நாமம் மாமப்பட்டிருக்கிறதுக்காக போய் நன்மையை பெறுமனாத பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ ஆலய பிள்ளைகளோ வயது வந்தவர்களோ விதவைகளோ உங்களோட அன்பருக்கு உங்களை ஏற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக நீங்கள் அதை நடத்தி கொண்டு வர இருப்பிக்காக என்ன நடத்த வல்லவர வல்லமையாக நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். விக்கிற தோப்புகளை உடைக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஒளியுள்ள தேசமாக ஒரு ஒளியுள்ள தீவாக நீங்க ஆசீர்வதித்து ஊரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவனாக இருந்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய அன்பை பகிர்ந்து பகிர வேணும் என்று பிரயாணம் பண்ணி அந்த தேசத்துக்கு போயிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன விதத்தில் வார்த்தை கூடாகும் கூடாகும் என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்களை நீங்கள் ஆண்டுகளை பாவித்து பாவித்து சுதந்திரமாக கூட்டிக் கொண்டு போய் சுதந்திரமாக திரும்ப இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு வரும் சேர்க்க முடியும். அன்பிந்துவனே உங்களால் முடியும். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தராயிருக்கிறவரே வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயா. உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஆண்டு தனியங்கிற தேசத்துக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் அங்கங்கெல்லாம் உங்களோட அன்பை பயந்து கொள்ள வேணுமோ என்னென்ன விதமாக நீங்க பயந்து கொள்ள வேணும் என்று அவர்களை ஆயத்தப்படுத்தி கூட்டிக் கொண்டு போறீங்களோ உணவு இல்லாதவர்களுக்கு உணவு உண்ண உணவு உணவு உடுக்கும் கொடுப்பில்லாதக்கதாக இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடங்களை அமைத்துக் கொடுக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுடைய மனதில் எழுதி எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவர்களை அனுப்பியிருக்கிறீங்களோ ஆண்டுகளே நீங்கள் அனுப்பின நோக்கத்தை அவருடைய வாழ்க்கைக்குள்ளால் நிறைவேற்றி திரும்பவும் உங்களோட பிள்ளைகளை சோபத்திரம் செல்லும் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்பிடிந்த பிள்ளைகளை சோபத்திரமா

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது
1: சாகவிட குடும்பத்துங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளுக்காக. நன்றி ராஜா, நன்றி. எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, விசேஷமாக பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், ஆண்டவரே யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகும் பிள்ளைகள், கடமையை செய்யும் பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக உங்களோட அன்பை பங்கு
0: வானொலியின் நேரடி ஒலிபரப்பு
1: கண்டுகொள்ள வேண்டும் என்றுவர்களுக்காக எங்கெங்கு ஆறார் எங்கு பிரயாணம் பண்ணினாலும் அப்பா பிரயாண வசதிகளை வாய்க்க பண்ணி போக்குவரத்தை ஆசீர்வைத்து, ஓடும் வாகனமோ விமானமோ சைக்கிளோ பஸ்ஸோ எதுவாயிருந்தாலும் அவர்களும் அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி வழிநடத்தி காத்துக்கொள்ள உங்களால் முடியும். காத்துக்கொள்ள வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமானவர். உங்களோட நித்தியவை உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கத்தக்கதாக வழிநடத்துறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் ஒழித்த வண்ணம் குலத்தின் மேல் கண்வத்து உங்கள பிள்ளைகள் மேலும் கண்வத்து வழிநடத்துறது இவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வேலை பக்க நிழலா இருந்து ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிகாட்டி கொண்டு வர வழிகாட்டிய நல்ல மேப்பரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்தவர்களை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்தவண்ணில் அண்டில் நடத்த வல்ல எங்கள் நல்ல மேய்ப்பரே, உறங்காமல் தூங்காமல் காக்கிற எங்கள் மேய்ப்பரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. இந்த மீதியான சங்கம மொழியலே உங்களோட பிள்ளைகளுக்கூடாக தடதாமதமின்றி உங்களால் உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். நடத்தி வல்லவர், நடத்தி கொண்டு வந்தவர், நடத்த வல்லவர். அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி என மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள நாமத்தின் நித்தம் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? நாங்கள் நாளை நாளையிலே நிற்க மாட்டோம், அதனாலே திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ். ஆமீன். அருமையான வழி. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்எஸ் குலேந்திரன் அவர்கள் தொடர்ந்து இணைந்து ஜெபங்கள் கூட வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சொந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி இப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
2: லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்திருக்க ஊழியர் நம்ம படைப்போம். அவர் வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ஆமேன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளிலும் நாங்கள் அதை அறிந்து பெற்றுக்கொள்வோம். அதுதான் தேவன் எங்களிடத்திலே கொடுத்திருக்கிற கடமையாய், வேலையாய், ஊழியமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெற்றுக் கொடுத்த யாவற்றையும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பது, மற்றவர்களை விடுதலையாக்குவது, மற்றவர்களை உம்மண்டையிலே நடத்துவது எங்களுடைய ஊழியமாய், எங்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், புதுப்பிக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலும் கூட நாங்கள் பார்த்தோம், தேவன் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியே நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயத்தை மாத்திரமல்ல, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஜெயத்தை அவரே பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நேற்றைய நாளிலே பார்த்தோம். மாத்திரமல்ல எங்களுடைய ஆயுதங்கள் பிசாசை நாங்கள் ஜெயிப்பதற்கு தேவன் எங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் வல்லமையை கொடுத்திருக்கிறார். தேவன் சூப்பர் நேச்சுரல் தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆயுதங்களை, இது நம்முடைய ஆயுதம் அல்ல, இது ஆவிக்குரிய ஆயுதம், இந்த ஆயுதத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுத்ததற்கு நோக்கம் இருக்கிறது. அவரை கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன என்று சொன்னால், சத்துருவை நாங்கள் ஜெயிக்க வேண்டும், அவருடைய கிரியைகளை நிர்மூலமாக்க வேண்டும், நம்மை தேசத்தை ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகவே எபேசியர் 6:10 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதுக்கு முன்பதாக கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். கவனியுங்கள், நேற்றைய தினமும் சொன்னேன், இது அவருடைய சத்துவத்தின் வல்லமை, அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவைகள் எப்படி செயல்படுகிறது எங்களுடைய வாழ்க்கையில, எப்படி நாங்கள் அவைகளை பெற்று செயல்படுத்த முடியும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்ப பிசாசை நாங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும், நாங்கள் தான் துரத்த வேண்டும், நாங்கள் தான் அவருடைய கிரியையை நிர்மூலமாக்க வேண்டும். தேவன் அதை செய்ய மாட்டார், மாறாக அதை செய்யத்தக்க சகல திராணியையும் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவற்றை செய்யத்தக்கதாக அவரே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய சர்வாயுதங்களையும் அறித்து கொள்ளுங்கள், எடுத்து கொள்ளுங்கள், உபயோகியுங்கள் என்று அர்த்தமாம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு யாரோடும் எந்த சமயத்தோடும் எந்த மனுஷரோடும் மாமிசத்திலும் இரத்தத்திலும் நமக்கு போராட்டம் அல்ல, துரத்தினங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு விரோதமாய் இருளின் ராஜ்யம் என்ன செய்கிறது? யுத்தம் பண்ணுகிறது. ஆகையினால் தீங்கு நாளிலே இவைகளை நீங்கள் எதிர்க்கவும் அகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்றால், அவனை மேற்கொண்டு வெற்றி அடைந்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாதங்களையும் எடுத்து கொள்ளுங்கள். ஆமென். முதலாவது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகும். அப்ப சத்தியம் என்பது பிசாசானவனை நிர்மூலமாக்குகிற, அவனுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு ஆவிக்குரிய வல்லமை. அப்ப இந்த சத்தியத்தை நான் அறியாமல் இருப்பேனானால், இந்த வல்லமையை, இந்த ஆயுதத்தை என்னால் பயன்படுத்த முடியாது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். கவனியுங்கள், இங்கே சொல்லப்படுகிற சகல காரியங்களும் கச்சையிலே தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது, அதோடுதான் இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்திலே சொன்னார், அது இரும்பாலே உருவாக்கப்பட்ட ஆடையாயிருக்கட்டும், அல்லது பட்டயமாயிருக்கட்டும், அல்லது ஈவன் கேடகமாயிருக்கட்டும், இவர்கள் எல்லாவற்றையுமே அதிகமாக அவர்கள் என்ன செய்யிருப்பார்கள், பெல்ட்லே தான் தொங்க வட்டிருப்பார்கள். பெல்ட் தான் எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணுகிறது. அப்ப சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்கள் ஆகியோம். அப்ப சத்தியம் தான் மிக மிக முக்கியமானது. சத்தியம்தான் எல்லாவற்றையும் இயங்க பண்ணுகிறது, எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணுகிறது, பிடித்து வைத்திருக்கிறது. சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டியது அவசியம். தான் அநேக காரியங்கள் மூலமாய், அநேக உதாரணங்கள் மூலமாய் நான் எடுத்து காண்பித்திருக்கிறேன். இயேசு சத்தியத்தையும் பேசினார், உண்மையையும் பேசினார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகவே உண்மையை அறிவதல்ல, சத்தியத்தை அறிய வேண்டும். எங்க எல்லாம் உண்மை பேசுகிறதோ அந்த இடத்திலே சத்தியத்தை நான் மறுபடியும் பேச வேண்டும், அதற்கு விரோதமாக பேச வேண்டும். உண்மை சொல்லலாம், எனக்கு சுவையினம் என்று சொல்லலாம், ஆனால் சத்தியம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். ஆகவே நான் சத்தியத்தை நம்ப வேண்டுமே அல்லாமல் உண்மையை அல்ல. அநேக வேளைகளிலே உண்மையை நம்பி பேசுகிறோம், ஆனா உண்மையை நம்பி பேசும்படி நாங்கள் அழைக்கப்படாமல் சத்தியத்தை நம்பி சத்தியத்தை விசுவாசித்து பேசும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே வேதத்திலே சத்தியம் எது உண்மை எதென்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைகள் இந்த உலகத்தினால் பிசாசினால் உருவாக்கப்படுகிறவைகள், சத்தியம் தேவனால் உருவாக்கப்பட்டவைகள். சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் உண்மைகள். ஆனால் அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி, உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளும்படி, ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அதற்காக அதிலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு தேவன் செய்து முடித்தவைகள் சத்தியமாயிருக்கிறது. ஆமேன். தேவன் செய்து முடித்தவைகள் சத்தியமாயிருக்கிறது. இந்த உலகத்தினால் பிசாசினால் எங்களுடைய தவறுகளினால் எல்லாம் வருவது எல்லாமே உண்மைகள். உண்மைகள் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் சத்தியம் ஒரு பொழுதும் மாறவே மாறாது. யோவான் முதலாம் அதிகாரம் 17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமேன். அப்ப சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய பெரிதான, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற பெரிதான ஒரு ஆயுதம். ஆகவே எல்லா ஆயுதங்களையும் இவன் பிடித்து கொள்ளுகிற ஒரு ஆயுதம் அல்லது ஒரு ஊடகம் என்று சொல்லலாம். ஆமேன். அப்ப கவனியுங்கள், அது சரியான முக்கியம். சத்தியம் இல்லாவிட்டால் வேற எதையுமே என்ன செய்ய முடியாது, எதுவுமே பிடித்து கொள்ள முடியாது, எதையுமே வைத்து கொள்ள முடியாது. அப்ப எல்லாமே சத்தியத்தை வைத்துத்தான் வேலை செய்கிறது. இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். ஆமேன். யோவான் 8:32 வாசிக்கிறோம், ஆகவே இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென். என்னை அல்லாமல், இந்த சத்தியத்தினால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராது. அப்ப அவர் இயேசு கிறிஸ்து சத்தியமாயிருக்கிறார், அவர் செய்து முடித்தவைகள் சத்தியமாயிருக்கின்றன. அவைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாங்கள் பிதாவினிடத்திலே வர முடியும், தேவன் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாங்கள் சத்தியத்தை அறியாமல் இருப்போமானால், அதை விசுவாசிக்காமல் இருப்போமானால், சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. யோவான் 14:16 இப்படியாக சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். கவனிங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஆமேன். அப்ப தேவ சித்தம் என்ன, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை, அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, பிசாசினால் வஞ்சிக்கப்படக்கூடாது, மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதற்காக சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப தேவ சித்தம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வோம். சத்தியம் இயேசு கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கிறார். ரெண்டு விதத்திலே அதை அறிய முடியும். முதலாவது, இயேசுவை வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது, அவரோடு உள்ள உறவின் மூலமாய் அவரை அறிந்து கொள்ளுகிறோம். இது ரெண்டுமே முக்கியம். சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளாவிட்டால் வேதத்தின் மூலமாய் சத்தியமானவரோடு சரியான உறவு என்னால் வைக்க முடியாது. ஆகவே இவை ரெண்டும் மிகவும் முக்கியமானது. எவ்வளவுக்கு அவரை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆமேன். கவனியுங்கள், ஒன்று தீமேத்தேய் 2:4 தெளிவாக சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எஸ்ஆயா 11:5 இப்படியாக சொல்லுகிறது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு விடைக்கச்சையுமாய் இருக்கும். ஆமென். எபிரேயர் 3:3 இப்படியாக சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே, கவனிங்கள், சத்தியமாகிய அந்த வசனத்தினாலே சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் அம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவம் உள்ளவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அப்ப கவனியுங்கள், உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் என்ன செய்கிறதாம், அவருடைய வல்லமை உள்ள வசனமே தாங்குகிறது, பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. அந்த வசனம்தான் சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும். எங்களுடைய சரீரத்தை குறித்த சத்தியம், சரீரத்தை குறித்த சத்தியம் என்ன, நாங்கள் மீட்கப்பட்டோம், சரீரம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது, நோயிலிருந்து மீட்கப்பட்டது, வியாதியிலிருந்து மீட்கப்பட்டது, சாபத்திலிருந்து மீட்கப்பட்டது. ஆமென். பிசாசின் இருளிலிருந்து நம்முடைய ஆவியாத்மா சரீரம் மீட்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் சத்தியம். ஆகவே இவைகளை நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் நாங்கள் விடுதலை ஆக முடியும். இவைகள் எல்லாம் நமக்கு நடந்தாயிற்று, கிடைத்தாயிற்று என்று தெரியாவிட்டால் எங்களால் என்ன செய்ய முடியாது, இவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் நான் இருக்கிறேன். ஆமென். 1 Corinthians 3:31 அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அப்ப கவனியுங்கள், தேவனால் நமக்கு ஞானம், தேவன் நமக்கு ஞானமாயிருக்கிறார். யாக்கோபிலே வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரமாக கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன். அவர் சம்பூரணமாய் ஞானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் கொடுக்கிற தேவன் என்பதை பார்க்கிலும் அவரே நமக்கு ஞானமாய் மாறிவிட்டார். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட ஞானமாயிருக்கும். ஆமென். எனக்கு தேவையான சகல ஞானமுமாய் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே மாறியிருக்கிறார், என்னோடு ஞானமாயிருக்கிறார். 2வது நீதியும், இது மிகவும் முக்கியம், தேவன் என்னுடைய நீதியாக மாறிவிட்டார். ஆகவே என்னுடைய நீதி என்னுடைய கிரியை அல்ல, நான் நீதிமானாவது என்னுடைய கிரியையினால் அல்ல, என்னை நீதிமான் ஆக்கினவரை நான் விசுவாசித்தால் நான் நீதிமான், அவர்தான் என்னுடைய நீதி, என்னுடைய நீதியாக அவர் ஆகினபடியினால் நான் நீதிமானாய் இருக்கிறேன், என்னுடைய கிரியையினால் அல்ல. அதைத்தான் நாங்கள் இங்கே வாசிக்கிறோம், எஸ்ஆய் 64:6 நாங்கள் வாசிக்கிறோம், எங்களுடைய நீதி எப்படி இருக்கிறதாம், அழுக்குள்ள கந்தையாயிருக்கிறதாம், ஆனால் தொடர்ச்சியாக, அப்படி இருந்தும் நாங்கள் தொடர்ச்சியாக அதை நம்பித்தான் ஜெபத்துக்கு வருகிறோம். தேவ நீதியை நம்பி வராமல், இயேசு எனக்கு நீதியாயிருக்கிறார், ஆகவே நான் ஜெபிக்கிறவைகள் என்னவோ அது நிச்சயமாய் நடக்கும், ஏனென்றால் அவர் என்னுடைய நீதி என்று விசுவாசித்து வராமல், எங்களுடைய நீதியை நம்பி வருகிறோம். நாங்கள் என்ன செய்தோம், எத்தனை நாள் உபாசித்தோம், எத்தனை நாள் ஜெபித்தோம், என்னத்தையெல்லாம் கொடுத்தோம் என்று நாங்கள் எங்களை நம்பி வருகிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல. எஸ்ஆயா 64
0: மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவான்
4: 6 வசனம் அழுக்கான கந்தைய போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்ப சுய நீதியை நம்பி நாங்கள் வருவோமானால் நிச்சயமா தேவனிடத்தில் இருந்து எதையுமே பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் நாம் சுய நீதியை விட்டுவிட்டு தேவ நீதி, இயேசு எனக்காக நீதியானார், இயேசு என்னை பரிசுத்தவான் ஆக்கினார் என்று அவரை விசுவாசித்து, அந்த சத்தியத்தை விசுவாசித்து நான் வரும் பொழுது பிசாசால் என்னை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் என்னுடைய நீதியை நம்பி வரும் பொழுது அவனால் குற்றப்படுத்த முடியும். ஆனால் தேவனுடைய நீதியை நம்பி, தேவன் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து வரும் பொழுது நிச்சயமாய் பிசாசனால் குற்றப்படுத்த முடியாது. குற்ற உணர்வை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாது. ஆகவே நான் தைரியமாய் ஜெபிக்க முடியும். தைரியமாய் நான் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பதிலை பெற்று கொள்ள முடியும். ஆமென். கவனிங்கள், ரோமர் 10:3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அல்லது 2 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்ப பரிசுத்த போல் என்னத்தை குறித்து எழுதுகிறார் என்றால் ஜூதரை குறித்து எழுதுகிறார். அவர்களுக்கு என்ன இருந்தது, வைராக்கியம் இருந்தது. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படியெனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், இதுதான் பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இன்று வரைக்கும் தேவ நீதியை அறியவில்லை. தேவ நீதி என்னென்றால் எங்கள் மேல் குற்றம் சுமத்தி, எங்களை தண்டித்து, எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்து எங்களை தண்டனைக்குள்ளாக்குவது தேவ நீதி அல்ல. எங்கள் மேல் வர வேண்டிய சகல சாபத்தையும், எங்கள் மேல் வர வேண்டிய மரணம், எங்கள் மேல் வர வேண்டிய சுகயீனம், எங்கள் மேல் வர வேண்டிய அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் பிதா கிறிஸ்துவின் மேல் வர பண்ணினார். அவரை ஏற்றுக்கொண்டார். அதனால் நாங்கள் விடுதலையானோம். ஆமென். இதுதான் தேவனுடைய அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் நமக்காக, நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக. அப்ப தேவ நீதி என்னென்று அறியாமல் நாங்கள் மனுஷ நீதியை வைத்து இதுதான் தேவ நீதி என்று நினைக்கிறோம். ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையோடு இடைப்படுவார் பூமியிலே என்று நினைத்து, அதே போலத்தான் பிதாவும் இடைப்படுவார் என்று நினைக்கிறோம். அதனால்தான் அவர் தண்டிப்பார், அடிப்பார், உதைப்பார், எங்களை சோதிப்பார் என்றெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தவறாது. எப்படியெனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாயிருக்கும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாய பிரமாணத்தை அவரே நிறைவேற்றி முடித்தார். ஆமென். நமக்காக அவரே நிறைவேற்றி முடித்தார். ஆகவேதான் அவர் முடிவாயிருக்கிறார். நியாய பிரமாணம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ எனக்காக அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். அவர் நிறைவேற்றி முடித்தபடினால் நான் இப்பொழுது நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அவர் அந்த நீதியை, அவருடைய நீதியை என்னிடத்தில் கொடுத்து, என்னிடத்தில் இல்லாத அந்த தவறான அல்லது நீதியற்ற கிரியைகளை அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். ஆமென். என்னை நீதிமான் ஆக்கும்படிக்கு அவர் பாவமானார். ஆமென். ஆகவே நம்மை பூரணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் அநேகர் நாங்கள் இருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால் தான் அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெறாதவர்களாய், இப்பொழுதும் குற்றப்படுத்தப்பட்டவர்களாய், இப்பொழுதும் பிசாசினால் பிசாசின் கிரியைகள் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 15:57 இருந்து வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், என்ன கொடுக்கிறாராம்? ஜெயம். தோல்வி அல்ல, சோதனை அல்ல, துன்பம் அல்ல, வேதனை அல்ல. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரியாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், சத்தியத்திலே உறுதிப்பட்டவர்களாயும், அசையாதவர்களாயும், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அவர் செய்து முடித்த கிரியையை விசுவாசித்து நடக்கிறவர்களாய், அதிலே பெருகிறவர்களாய், அதையே தியானிக்கிறவர்களாய், அதையே அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஆமென். அப்ப சத்தியம் தேவன் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அநேக காரியங்கள், மேன்மையான மகிமையான காரியங்கள் ஏற்கனவே நம்மை வந்து மேற்கொண்டு விட்டது. அதை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் அதை அறிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கொலோசேயர் 1:14 வாசிக்கிறேன் உங்களுக்காக. கொலோசேயர் 14:14 13 வாசிக்கிறேன். இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் நாங்கள் பரலோக கதவை தட்டுகிறோம், துரோகமாண்டவரே, துரோகமாண்டவரே, துரோகமாண்டவரே என்று. ஆனால் ஏற்கனவே அவர் என்ன செய்து விட்டாராம்? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஆமென். 14 அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்ப ரட்சிப்பின் நிமித்த நமக்கு கிடைத்த சத்தியம் என்ன, உண்மை என்ன என்று சொன்னால், பாவ மீட்பு நமக்கு கிடைக்கப்பட்டாயிற்று. புதிய உடன்படிக்கையின்படி எங்களுடைய பாவங்களை அவர் ஒரு பொழுதும், எத்தனை தரம் நீங்கள் ஞாபகப்படுத்தினாலும் அவர் ஒரு பொழுதும் நினைக்கிறதில்லை. ஆமேன். ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். ஆனால் அவரோ இனிமேல் நினைக்கிறதில்லை. ஏன் நினைக்கிறதில்லை என்றால், எல்லாவற்றிற்கும் தேவையான அல்லது எங்களுடைய பாவம் அனைத்தையும் மன்னிக்கிறதுக்கு தேவையான சகலத்தையும் இயேசு செய்து முடித்தபடியினால், எங்களை கழுவினபடியினால், எங்களுக்காக இரத்தம் சிந்தபடியினால், இனிமேல் நம்மை பாவிகளாக பிதா பார்க்கிறதில்லை. கிறிஸ்துவு கூடாக பார்க்கிறார், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பார்க்கிறார். ஆமென். நாங்கள் அவருடைய சரீரமாயிருக்கிறோம். அப்ப பிதா நம்மை அவருடைய கிறிஸ்துவின் சரீரமாக பார்க்கிறாரே அல்லாமல் பாவியாக பார்க்கவில்லை. ரோமர் 3:23 அல்லது 22 வாசிக்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. கவனிங்கள், விசுவாசத்தினால், நம்முடைய கிரியனால், விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு, கவனிங்கள், அவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நாங்கள் அவருடைய நீதியினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். தேவன் பொறுமை உள்ளவராய் இருந்த காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய், கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். அப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியை பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியையினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்பது சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நீதிமான், நீங்கள் நம்முடைய பாவங்கள் பூரணமாய் மன்னிக்கப்பட்டு விட்டது, நாங்கள் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது சத்தியம். இதை விசுவாசித்தால் பிசாசு நம்மை குற்றப்படுத்த முடியாது, நோய்களை கொண்டு வர முடியாது, வேதனைகள் தடைகள் தாமதங்களை கொண்டு வரவே முடியாது. ஆகவே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக சத்தியங்களை எந்த ஏரியாவில் எல்லாம் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டீர் என்பதை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சத்தியத்தை நாங்கள் அறிகிறோம். அது எங்களை என்றென்றைக்கும் விடுதலையோடு வைத்திருக்கிறதற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் சத்தியத்தை அறிய எங்களுக்கு கிருபை, எங்களுடைய இதிரிய கண்கள் திறக்கப்படுவதால் முழுமையான விடுதலை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினேன் என்ற வார்த்தை என்பது அந்த பூரணம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும், அதிலே பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் நேற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் நாளைய தினமும் வெளியிலே போகணும், வர்றதுக்கு நேரமாகும் பாஸ்டர். நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு கேட்கின்ற ஒருவரும் விடுதலை வீட்டுக்குள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக, ரட்சிப்பை கட்டளையிடுவாராக. வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். God bless you. Amen.
4: Amen.
2: அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் ஹென்ரிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவார் என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் அந்த வேளையிலும் விடைபெறுவோம்.
3: Recording stopped.
2: சந்திப்போம். ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன்.
5: நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தந்த ஊழியர்களை ஆசீர்வதித்து உடைய குடும்பங்கள் செழிக்க சிறக்க பெரிய காரியங்களை செய்ய, ஊழியங்கள் இன்னும் வளர, இன்னும் மகிமையாய் கத்திருக்கின்ற பெரிய காரியங்களை செய்ய, இன்னும் புதிய காரியத்தை செய்வேன் என்ற தேவன், புதிய வானத்தையும் புதிய பூமியை நீதிமான்கள் மாத்திரம் வாசமாய் இருக்கிற ஆண்டவரே, வாசஸ்தலங்களை உண்டு பண்ண போற எங்கள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த ஊழியங்களிலும் நீதி வாசமாயிருக்க, உண்மை வாசமாயிருக்க, சத்தியம் வாசமாயிருக்க, இன்னும் மகிமையாய் தேவனுடைய பிரசன்னமும் சமூகமும் விளங்க நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம். ஹலேலூயா. இந்த 10வது ஆண்டின் எழுப்புதலுக்காக, இந்த 10வது ஆண்டின் நிறைவிலே கத்தோடைய நாமத்துக்கு ஒரு ஆலயம் ஆண்டவரே கத்தோடைய நாமத்திலே தங்கியிருந்து தரித்திருந்து நிலைத்திருந்து கனி கொடுக்க தீக்காசும் ஜீவனம் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் இயேசுவின் நாமத்திலே இதாவே இந்த சமூகத்தில் எங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறோம். நன்றி செலுத்துறோம். சங்கமத்தின் 10வது ஆண்டுக்காய் சோதரம். கோஸ்பல் டிவி, பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம், மியூசிக் எஃப்எம் எல்லாவுடைய 10வது ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தோர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். ஆமே. நாம் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருக்க, இம்மையிலும் மறுமையிலும் கத்தரை சேவிக்க, இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாய் ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க, ஆயிரம் மடங்கு கடற்கரை மண்ணத்தனியாய் ஆண்டவர சமூகத்திலே கோடா கொடியாய் ஆண்டவரே ஏசப்பா கட்டளையில கற்பனையில நியமத்துல வாழ்ந்து கனி கொடுக்க, ரச்சனிய கேடகத்தை சுமந்து கொண்டு ரட்சிப்பின் அதிபதியாமங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக ரச்சனியம் என தலைச்சீரா, நீதி என்ன மார்க்கவசம், ஆயத்தன் சுஷுக்க பாதிச்சு, விசுவாசம் எனக்கடை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு கெத்தாவே இந்த சங்கீதம் 23 இம்மட்டு சுமந்து வந்து தாங்கி வந்து தப்பிவித்து வந்து ரட்சித்து வந்து ஆதரித்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆதரிக்கிற ஊழியர்களுக்காய், எங்களுக்கு ஜபிக்கிற ஊழியர்களுக்காய், எங்களை பராமரிக்கிற ஊழியர்களுக்காய், எங்களுக்காக பிறந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்தும் வருகை பரியந்த நாம் ஒருமித்து ஏகமாய் தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய வருகை நாளிலே மர்மமாகி அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரைக்கும் தேவகரமும் தேவ புயமும் தேவ திட்டமும் நமக்கூடாக நிறைவேற்றப்பட தேவ நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையவும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவருக்கும் கர்த்தர் மேய்ப்பராயிருந்து எங்கள் சத்துகளுக்கு முன்பிலே பந்தி ஒட்ட ஆயத்தம் பண்ணி எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் கர்த்தருடைய நாமத்தில் அவர் இந்த ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தமும் நீதியின் பாதைகள் நடத்துகிறார் என்று ஆத்மாக்கள் தேற்றப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரே என்னோட கூட இருக்கிறீர் என்று எங்கள் தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கோலும் உமது தடியும் உம்மை தேற்றும் என்று கத்தடிய கோலம்மை தேற்றும்படி கத்தடைய தடி நம்மை நேராக்கி செம்மையான வழியிலே நடத்தும்படி கோலும் தடியும் தேற்றும்படி கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்துக்களுக்கு முன்பிலே உமக்கு ஒரு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணி எம் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று கத்தர் ஆகியதவன் எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாய் பொங்கி வழியும்படியாய் கத்தோட சமூகத்திலே நிரப்புதல் பூரணம் பரிபூர்ணம் நிறைவுண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் உம்மை தொடரும் என்று கர்த்தருடைய நன்மையின் கிருபையும் உம்மை தொடர நன்றி செலுத்துகிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நினைத்திருக்க அடியாளுக்காகவும், அடியாள் புத்திரருக்காகவும், அடியாளுடைய மருமக்களுக்காகவும், அடியாளுடைய பேர பிள்ளைகளுக்கு, அடியாள் குடும்பத்துக்காகவும் அனுதினம் தரப்பிலே நிற்கிற பரிசுத்தவான்களுக்காய் நன்றி செலுத்தி நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் உம்மை பின்தொடர நாம் கத்தோடைய வீட்டிலே நீடித்த நாளாய் இழைத்திருக்க தேவோட ஆலயத்திலே தூணாக நாட்டி அமீன் கத்தரா இயேசு வார்மன்ற ஊழியத்தை ஸ்தாபித்து திறந்து கொள்ளப்பட்டவர்களாலும் அழைக்கப்பட்டவர்களாலும் உண்மை உள்ளவர்களாலும் பூமியின் குடிகள் நிரப்பப்பட்டு இயற்கைகள் செயற்கைகள் யுத்தங்கள் பஞ்சங்கள் கொட்டையங்கள் பட்டயங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எழுச்சிகள் வெள்ளப்பெருக்கள் சுனாமிகள் இவை எல்லாவற்றிலும் இந்த பூமி நீங்களாகி திறந்து கொள்ளப்பட்டவர்களாலும் அழைக்கப்பட்டவர்களாலும் உண்மை உள்ளவர்களாலும் பரிசுத்தவான்களாலும் நிரப்பப்பட எத்தனை பேர் திறப்பிலே நீ காயத்தமா இருக்கிறீர்கள். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10000 பேரை துரத்துவார்கள். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இப்படியாய் கர்த்தருடைய நாமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கேட்கிறோம். அழைக்கப்பட்டவர்களை கேட்கிறோம், உண்மை உலகளை கேட்கிறோம், ரட்சிக்கப்படுறவர்களை கேட்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே மனந்திரும்பி குணப்படுறவர்களை கேட்கிறோம், சத்துக்களுடைய பாதபடியை கேட்கிறோம், சத்துக்கள் முந்தில பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற பந்தியை கேட்கிறோம். அல்லேலூயா. இவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி கர்த்தர் நம்மை தம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இழைத்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையோம் என்று எங்கள் பிரதான மேய்ப்பரும் கண்காணியும் பெரிய மேய்ப்பரும் ஆகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவ பலிகளாக, சுகந்த வாசனைகளாக, தூப வர்க்கங்களாக, அந்தி பலிகளாக, அதிகாலை பலிகளாக, மாலை பலிகளாக, ஜாம பலிகளாக கர்த்தருக்கு என்று படைத்து தொழுது கொள்கிறோம். ஆண்டவருமே பழிந்து கொள்கிறோம், உலங்கால் படியிடுகிறோம். கர்த்தாரோ கர்த்தருடைய நாமம் மேய்ப்படும்படி, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமை தாபம் வெளிப்படும்படி, மெய்யான ஒன்றான தேவனுடைய சமூகத்திலிருந்து கனி கொடுக்கிற நீக்காயும் ஜீவனும் உண்டாகும்படி, நவாளன் மகிமைப்படும்படி உங்க மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து சிவமத்தை கதட மணியாளிக்க வேண்டிய சிவமம் ஆகியாத்து தரத்திலே கருதரையற்ற கவலற்ற மாசற்ற உத்தம ஜீவனத்தை கூறி ஆண்டவனுடைய வருகை நால்வரையும் தீக்காசோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஜெயத்தோடு ஜெயிக்கொண்ட ஜீவியம் அனுதினமும் செய்யப்பட ஆண்டவரை அடியாளுக்காக தேசத்தலைவர் உலகத் தலைவர்கள் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் பெரியோர் யாவருக்காகவும் இதாவே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட். இந்த ஹயஸ் அன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.
6: ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்

ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமதேவனை உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமேன், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனத்துடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்ப

மனிதர்கள் எல்லாம் மயிலே பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் தோர்வடையார். ஆமே நடந்தாலும் தோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, பன்னீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அளிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு தீயோனை காண்பார்கள். ஆமே தீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பம்.

உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது, ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்போம். ஆமீன். வாசலில் காத்திருப்போம். ஆறுதலின் தெய்வம் ஏறிய பஷந்தே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். ஆறுதலின் தெய்வமே.

நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். நம்முடைய சமூகம் இன்பமானதப்பா, பிரசன்ன மனு துருக்கம் கிருபை இரக்கம் தயவு திருரத்தன் ஜீவபலியாய் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறதப்பா. உதாவி நமக்காக கருத்து பேசிக் கொண்டு மர்மமாக்கி கொண்டு மகிமை மேல் மகிமை அடைய நிரப்பிக்கொண்டு புதுப்பித்துக் கொண்டு ஜெனிப்பித்துக் கொண்டு இந்த மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கொள்ளாத மனுஷர் அருள்பட்டு போவதை கண்கள் காணும் என்று நம்முடைய வார்த்தையின்படி நமக்கு விரோதமாக இருக்கிற துன்பாக்கிற கயிறுகளை அறுத்து துறவுகளுடைய விரோதங்களையும் பயங்களையும் வஞ்சங்களையும் சூதுகளையும் அநியாயங்களையும் துருவங்களையும் விரோதங்களையும் அழித்து ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளவன் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா, glory to God in the highest, name of Jesus. பந்தருளும் துயாபியே, தந்தருளும் தேவ மகிமையே, பந்தருளும் துயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே ஆவியே துயாவியே, பந்தருளும் துயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் துயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே துயாவியே, ஆவியே ரியபஷந்துரியரபு ஆட்கொள்ளும் துயாவியே, அரவணைக்கும் துயாவியே, ஆட்கொள்ளும் துயாவியே, அரவணைக்கும் துயாவியே, ஆவியே ஆட்கொள்ளும் துய ஆவியே, அரவணைக்கும் துய ஆவியே, ஆட்கொள்ளும் துய ஆவியே, அரவணைக்கும் துய ஆவியே, ஆவியே துய ஆவியே, ஆவியே துய ஆவியே, ஊற்றிடுமே துய ஆவியே, உணர்த்திடுமே துய ஆவியே, துய ஆவியே, உயர்த்திடுமே துய ஆவியே, ஆவியேரிய பஷந்துரியரபோ தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, வழிகாட்டும் துய ஆவியே, வழி நடத்தும் துய ஆவியே, வழிகாட்டும் துய ஆவியே, வழி நடத்தும் துய

ஆவியே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும்

ये अभी तू ये अभी நன்றி சரித்திரம். பரிசுத்தாவியான ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு அல்ல, அது மாமிசமான யாவருக்கும், எல்லா திருச்சபைக்கும், எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா ஊழியக்காரிகளுக்கும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா வாழ்வர்களுக்கும், எல்லா கன்னியர்களுக்கும், எல்லா சிறுபிள்ளைகளுக்கும், எல்லா பச்சிளம் குழந்தைகளுக்கும், எல்லா பாலுண்ணும் குழந்தைகளுக்கும், பரிசுத்த பிதாவே, நீர் வாக்குப்பட்டம் பண்ணின பரிசுத்தாவி நிறைவுக்காய் நன்றி செலுத்தி சொல்லு கொள்கிறோம். பரிசுத்தாவின் பிந்தின மகிமைக்காய் நன்றி செலுத்தி தொழுவெலுகிறோம். இனி வரப்போற தனித்தனியாய், குடும்ப குடும்பமாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியாய், இனம் இனமாய், மொழி மொழியாய், ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிற மனு குலத்தின் ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். காரணம், மாமிசமான யாவர் மேலும் தூய ஆவியானவர் கொழிந்தரலப்படுகிற அந்த நிறைவின் சம்பூர்ணத்தை ருசிக்கவும் காணவும் கண்டடையோ எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது கேட்டாவே, இந்த வாஞ்சையும் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசய்யா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசய்யா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏசய்யா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசய்யா. மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே, ஐயாதிசயம் செய்பவரே, ஐயாதிசயம் செய்பவரே. எம் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, சூத்திரம் ஏசய்யா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர்,

விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, சூத்திரம் ஏசையா.

சோத்திரமான வாழனை, கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்திரங்கள். மனுக்குலத்தின் எழுப்புதலுக்காக, ஆவியாத்மா சரீரத்தின் குற்றமற்ற ஜீவியத்துக்காக, நித்திய ரட்சிப்புக்காக, நித்திய வழிக்காக, நித்திய சுவிசேஷத்துக்காக, கிறிஸ்து இயேசுவின் நித்திய உடன்படிக்காக, சதா காலங்களில் உயிருள்ள தேவனை சேவிக்கிற சேவிப்புக்காக, தொழுது கொள்ளுற ஆராதனைக்காக, ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் தேவனை சேவிக்கிற சேவிப்புக்காக, பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய், மருமக்களாய், குடும்பமாய், கத்தரை சேவிக்க, தனித்தனியாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியாய், இனம் இனமாய், ரட்சிக்கப்படுற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரீவைவல்களுக்குள்ளே மனுக்குளம் கடந்து வர, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட, பரிசுத்த பிதாவின் கோபம் தனிய, எரிச்சல் தனிய, அவருடைய மனதுருக்கமும், அவருடைய இரக்கமும், அவருடைய தாயவும், அவருடைய நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் நிரப்ப, தேவனுடைய சமூகத்திலே பிரதானமே பெறும் கண்காணிமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே திருப்பி நாட்டி நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்யப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற பரிசுத்த பிதாவே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் சித்தமுள்ளவராய் இருக்கிற பரமபிதாவே, சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் போங்கள் என்று கட்டளை கொடுத்து போன இயேசு கிறிஸ்துவே, இருபத்தோரான் நூற்றாண்டு மக்கள் யாவரும் உமக்கு சீஷர்களாகவும் உமக்கு கனி கொடுக்கிற உண்மை உள்ள கருதுரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம புருஷர்களாகவும் திகழும்படிக்கு இந்த மாலை வேளையிலும் மத்தியான வேளையிலும் பிதாவே, கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக, கனடா தேசத்தின் அறுவடைக்காக, கனடா தேசத்தின் மீட்புக்காக, கனடா தேசத்தின் பாதுகாப்புக்காக, நேற்று தினத்திலும் கோட்டினேஜிலே எங்கள் பட்டண எங்கள் ப்ரொவின்ஸிலே ஒரு ஷூட்டிங் நடந்து போலீஸ் ஒருவர் மறித்திருக்கிறார். இன்னும் ஒரு போதும் அந்த ஷூட் செய்த மனகனம் மறித்திருக்க, அப்படியா இருக்கிற இந்த நாட்கள் எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக, எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக, எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரி 266 தேசத்து குடிகளும் வாழ்கிற பட்டணத்தின் சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, அறுவடைக்காக, நித்திய ஜீவனுக்காக, சதாகாலங்கள் உயிருள்ள தேவனை சேவிக்கிற சேவிப்புக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம். புற ஜாதியினர், புற மார்க்கத்தினர், புற இனத்தினர், எத்தியோசியர், எப்படியாய் ஒவ்வொருவரும் கத்தருடைய அன்பை ருசிக்க, கத்தரை கண்டடைய, கத்தரை பெற்றுக்கொள்ள, பெட்டர் லைஃப் தேடி வந்த ஒவ்வொருவரும் கத்தருக்குள்ளே கலிகூந்து மகிழ தேவனை பெட்டர் லைஃபாய் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள, வீடுகள், வாசல்கள், வாகனங்கள், சொத்துக்கள், சுகங்கள் எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனும் ரட்சிப்பும் கூட கடந்து வர அவர்கள் தேடி சேர்த்ததை பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்கென்று நியமித்து அவர்களையும் கத்தருக்கென்று நியமித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அடியேனை முப்படியாய் உப்பு கொடுக்கப்பட்ட பொருத்தனைகள், தீக்கசனங்கள், வெளிப்பாடுகள், மறைபொருட்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட கத்தோட சமூகத்தில் உப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி என்று கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ பூமிக்காய் அனுதினமும் ஜெபித்து வருவோம். இப்படியா இலங்கை தேசத்தை எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தராகி தேவனுடைய கரமங்கள் தேசத்தில் அமரட்டும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இரட்டிப்பாய் எங்கள் தேவன் இலங்கை தேசத்தை மகிழப்பட மகிழ்ச்சியாக்குவனும். திக்கட்ட பிள்ளைகள், விதவர்கள், தனிமையானவர்கள், சிறுமையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மன்னந்தவர்கள், அங்கையினர்கள், அடிமைகள், சுயாதீனர்கள், பலவான்கள், ராஜாக்கள், அதிபதிகள், ஐஸ்வர்யவான்கள், சிறு பிள்ளைகள் யாவரும் ரட்சிப்பை சுந்தரிக்க ரட்சிப்பின் அதிபதியாமங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபிமிட்டு ஜெபிக்கிறோம். நார்த்தர்ன் ப்ரொவின்ஸ், சவுத்தர்ன் ப்ரொவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், ஊவா ப்ரொவின்ஸ், நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இயேசுக்கு என்று அறிக்கை செய்து ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் கத்தோட சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதோ அங்கெல்லாம் வியாதிகள் நீங்கும், தரித்திரம் நீங்கும், குறைவுகள் நீங்கும், இன்னுமாய் பாவமன்னிப்பு உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும். இப்படியா சுவிசேஷத்தை மறுதளிக்கிறவர்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி குணப்பட்டு நித்திய ஜீவனை சொந்தரிக்க கத்தோட சமூகத்திலே கனி கொடுக்கும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஸ்ரீலங்காவின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேடா தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐந்து கண்டத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். டென்மார்க் தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். குவைத் தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவிஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரான்ஸ், லண்டன், இத்தாலி தேசங்களின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மகிமைப்படும்.
கர்த்தர் ராஜ்ய பணி பூமி எங்கும் நிறைவேற்றப்பட, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட,

ஏற்கழிவுகள் செயற்கழிவுகள் மாம்சத்தின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் இருந்து பூமியானது நீங்களாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை சுழாதபடி தேவனுடைய கோபாக்கினைக்கும் ஆக்கினைக்கும் தப்பிவிக்கப்பட ஆக்கினைக்குள்ளாக தீக்காத தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் உப்புரவாக்கி கொண்ட தேவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் 21வது நூற்றாண்டு மக்களும் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிக்கை செய்து தொழுது கொள்கிறோம். என் பிள்ளைகள் கிறிஸ்துவின் சீஷர்கள், முத நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், முத அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவோட ஊழியத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், இப்பொழுது தேவோட ஆலயத்திலே தூணாக நிறுத்தி நாட்டி நிலைநிறுத்தி ஆசை வைத்து செபிக்கிறோம். கத்திர ஊழியத்திலே ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி செபிக்கிறோம். கத்தர் ராஜ்யத்துக்கு நோயாமல் உழைக்க ஆண்டவரே சமூகத்தில் உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போக அப்போஸ்தலாக தீக்கசிகளாக சுவிசேஷங்களாக போதகளாக மேய்ப்பலாக இந்த கண்டத்திலும் புறப்பட்டு போய் பூமியின் பிரபுக்களாக கனி கொடுக்க தேவனே நம்முடைய சமூகத்திலே ஆபிரகாமுக்கள் சகல வம்சங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே சகல வம்சங்களையும் ஆசிர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சொந்தத்துக் கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 37:22 கத்தாவே பூமியை என்றென்றைக்கும் சொந்தத்துக் கொள்ள கர்த்தருடைய கருத்துல சகல ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். பூமி மத நிறைவும் உலகம் மதன் குடிகளும் கர்த்தருடைய என்ற வார்த்தையின்படி பூமி நிறைவிலும் கர்த்தருடைய குடிகளிலும் உலகம் மதன் நிறைவிலும் ஆண்டவருடைய ராஜ்ய பாரத்திலும் ராஜரீகத்திலும் ராஜ்ய மேன்மையிலும் தேவனை மகிமைப்படும்படி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அடையாளங்கள் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணம் அதிகமாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தேவரின் வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றி நல்ல காலங்களை நல்ல சமயங்களை நல்ல நாட்களை நல்ல மனுஷர்களை நல்ல தேவனாகிய நீர் உருவாக்க பார்த்தர் என்று சொல்லி உமை நாங்கள் தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே பணிந்து கொள்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரை சேவிக்க தூடியை துள்ளு கொள்ள ஆராதிக்க ஆண்டவரே பூமியின் மகிமை பெரிதாயிருக்கும்படி பிந்தின மகிமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து பிந்தின ஆவி நிறைவுக்குள்ளே ஒப்பு கொடுத்து பிந்தின தேவனுடைய ராஜ்யத்தின் எழுப்புதலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்படும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவர்களாய் மாற்றப்படும்படி கிறிஸ்துவின் இரத்தத்தையும் கிறிஸ்துவின் ஜீவனையும் சாட்சி வைத்து தொழுது கொள்கிறோம். தம்மில் தாமே ஜீவனையுடைய தேவன் ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படவும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பரிபூர்ணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கொடி நன்றிகளையும் கோடா கொடி சோத்தங்களை கோடா கொடி துதிகளையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நித்திய வாசியை மகிமைப்படுத்துகிறோம். நீண்ட ஆயுசுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பயபக்திக்குரியவரே பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாய் கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஜீவனினால் மீட்கப்பட்ட ஜீவ பரிபூர்ணத்தினால் காக்கப்பட்ட மனுஷராக கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு உட்படுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆதி ஆதாமில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கு இந்த 21வது நூற்றாண்டு 2026வது ஆண்டே இந்த மத்தியான வேளையின் நாள் வரைக்கும் கர்த்தர் உண்டாக்கின ஜனம் உண்டாக்கினதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவன் மனுஷரை உருவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்ட தேவன் இந்த 21வது நூற்றாண்டுக்காக தேவன் கம்பீரிக்கும்படி தேவன் ஆர்ப்பரிக்கும்படி தேவன் அக்களிக்கும்படி 26வது ஆண்டிலும் சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்று சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்கும்படி இந்த 23வது தேதியிலும் இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தாவே 3:03 மாலை மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்தி கர்த்தாவே உம்முடைய எழுப்புதல் பற்றி பிடிக்கும்படி தேசங்கள் நாடுகள் கண்டங்கள் பட்டணங்கள் உலகங்கள் யாவும் கர்த்தருக்கு கொடுக்கும்படி தேவர் ராஜ்யத்தின் பணியிலே தேவடைய எழுப்புதலின் மகிமையிலே தேவடைய பிந்தின மகிமையிலே தேவர் ராஜ்யத்தின் மர்ப மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படுகிற மீட்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இதுவரை பூமியிலே தேவன் உருவாக்கின பரிசுத்த வான்கள் செலுத்தின கிரயங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஜீவியங்கள் கர்த்தர் ராஜ்யத்துக்காக ஆண்டவர் உழைத்த உழைப்புகளை நினைவு கூர்ந்து கர்த்தாவே கோபாக்கினை குறைக்கப்பட அநீதியெல்லாம் பாவம் என்று சொன்னீர். அநீதிக்கு உடன்படாதபடி அக்கிரம செய்கைக்கு உடன்படாதபடி அவபக்திக்கு உடன்படாதபடி நீதி நியாயம் செய்ய வேலை வந்ததென்று நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே கணக்கு ஒப்புவிக்கும்படி ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தேவனை சேவித்து தேவனுக்கு சாட்சியாக வாழ மனவாளனே
அப்படி அமர்வ மகிமைக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த ஒரு விஷயங்கள் பாவங்களை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் அக்கிரமங்களை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் மீறுதலை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் குற்றங்களையும் குறைவுகளையும் சீரடுகளையும் அவபக்திகளையும் மென்னியும் கேத்தாவி மென்னியும் அப்பா. எங்கள் புருஷர்கள் ஸ்திரீகள் வாலிபர்கள் கன்னியர்கள் பெரியோர் சிறியோர் யாவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் அநீதிகளையும் அக்கிரம ஸ்திரீகளையும் அவபக்திகளையும் மன்னித்து நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே நீதியும் நியாயமும் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் என்று தகுதிப்படுத்துறது அவனுடைய தகுதிக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்முடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல ஜனங்களை மூடி செபிக்கிறோம், சர்வ பூமியை மூடி செபிக்கிறோம், சகல ஜாதிகளை மூடி செபிக்கிறோம், சகல பாஷ்யக்காரை மூடி செபிக்கிறோம், சகல கோத்திரத்தாரை மூடி செபிக்கிறோம், மாமிசமான யாபியரை மூடி செபிக்கிறோம். ஆண்டவரே சிந்தப்பட்ட திருரத்தமே ஆவி ஆத்தம சரத்தை குற்றமிட்டதாய் காக்க வல்லமுள்ள திருரத்தமே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருரத்தமே பரலோக திருரத்தமே மகிமையின் திருரத்தமே ஒன்றான மெய்தேவனுடைய திருரத்தமே இனி ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பில்லை என்று சொல்லி ரத்தம் சிந்தி மறைத்துய் தெழுந்து இவ்வளவாய் அன்பு கூந்த எங்கள் அன்பு தேவனே உடைய அன்பின் மனதுருக்கத்தில் கிருபையின் மாட்சிமை சகல ஜனங்களை நிரப்ப பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோ, ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோ, ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை நித்திய தேவனே உம்மை உயர்த்தி இந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம், சத்திய தேவனே உம்மை உயர்த்தி இந்த உண்மையோடு ஆராதிக்கின்றோம், நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை இகோவையே பார்த்து கொண்டு உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம், இகோவனிசியே வெற்றி தருவீர் உந்த உண்மையோடு ஆராதிக்கின்றோம், இகோவையே பார்த்து கொள்வீர் உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம், வெற்றி தருவில் உந்தன் உண்மையோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை உந்தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம்,
സമാധാനമേ തെന്നാവിയോട് ആരാധിക്കുന്നു. ഉന്മയോട് ആരാധിക്കുന്നു. യഹോവശാലോ സമാധാനമേ തെന്നാവിയോട് ആരാധിക്കുന്നു. കൂടെ ഇരുപ്പുണ്മയോട് ആരാധിക്കുന്നു. ആരാധന ആരാധന ആരാധന ആരാധന ആരാധനൈ ആരാധനൈ ഉന്തൻ നാഭിയോട് ആരാധിക്കുന്നു. ആരാധനൈ ആരാധനൈ ഉന്തൻ ഉന്മയോട് ആരാധിക്കുന്നു. ആരാധനൈ ആരാധനൈ ഉന്മയോട് ആരാധിക്കുന്നു. ഉന്തൻ നാവിയോട് ആരാധിക്കുന്നു. യഗോ വറാപ്പാ സുഖം തരുവിൽ ഉന്തൻ നാവിയോട് ആരാധിക്കുന്നു. പരിശുദ്ധരെ കുന്തൻ ഉണ്മയോട് ആരാധിക്കുന്നു. ആരാധന ആരാധന ആരാധനൈ ആരാധനൈ ഉന്തൻ നാവിയോട് ആരാധിക്കുന്നു. ആരാധനൈ ആരാധനൈ ഉന്തൻ ഉന്മയോട് ആരാധിക്കുന്നു. യഹോവയെ നോക്കും എങ്കും നിറയുന്നു ഉന്തൻ നാവിയോട് ആരാധിക്കുന്നു. സർവ വല്ലവരെ ഉന്തൻ ഉന്മയോട് ആരാധിക്കുന്നു. യഹോവയെലോകീം തെക്കും നിറഞ്ഞ ഉന്തൻ നാവിയോട് ആരാധിക്കുന്നു. സർവ വല്ലവരെ ഉന്തൻ ഉന്മയോട് ആരാധിക്കുന്നു. ആരാധനൈ ആ

உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உந்த நாபியோடு ஆராதிக்கின்றோம். நாபியோடு ஆராதிக்கின்றோம். வல்லவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். உந்தன் நாபியோடு ஆராதிக்கின்றோம். சர்வ வல்லவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை இந்த நாபியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம்.

அதி மந்த மும்மானவரே உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம். வழியில் சத்தியமும் ஜீவனும் நீரே உந்த உண்மையோடு ஆராதிக்கின்றோம். அபியுமந்தமும் மாணவரே உந்த உண்மையோடு ஆராதிக்கின்றோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே உந்த உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆபியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை நாபியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை உந்த உண்மையோடு ஆராதிக்கின்றோம்.

நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இப்படியான பாடல்களை பாடி துதித்த பரிசுத்தவான்களுடைய ஊழியங்கள் சலிக்க, தேசங்கள் சலிக்க, உள்ளங்கள் சலிக்க, தேவனே நம்முடைய சமூகத்தினர் விட்டு போன ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்பட எழுப்புதலை கண்டடைய, அறுவடையை கண்டடைய அவியானவரை உம்முடைய கரம் அமர்ந்து பெரிய காரியங்களை செய்ய நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்திய தேசத்தை எழுப்பலுக்காக ஜபிக்கிறோம். சர்வபூமியின் எழுப்பலுக்காய் நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி மனவாளனை ஆராதிப்பதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் உயர்த்துவதும் போற்றுவதும் வாழ்த்துவதும் வணங்குவதும் தேவனுடைய பூர்ண சத்குண கட்டாகி அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்பதும் தீக்காயசும் ஜீவனும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் ஆசிர்வாதமும் நன்மையும் கிருபையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கனி கொடுக்க ஒருவராய் பெரிய காரியங்களை சேர தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எதிராடிய சூழ்ச்சிகள் உலகத்தின் அதிபதி அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள் அந்திகரிசின் ஆவிகள் கள்ளத்தீக்கசின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் மிருகத்தின் ஆவிகள் லூசிபரன் ஆவிகள் பாகால் வணக்கங்கள் பாகால் சிலைகள் பாகால் சுலோகங்கள் பாகால் மாந்தியங்கள் பாகால் பலிபிடங்கள் பாகால் ஆராதனைகள் ஆண்டவரே மனுஷ வணக்கங்கள் இப்படியா இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு உண்டான மெய்தேவனை சேவிக்கிற துதியும் ஆராதனையும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் பூமி கத்தோட மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கவும் பூமி கத்தோட மகிமையினால் நிறைந்திருக்கவும் பரிசுத்தாவின் பிந்தின மகிமைக்குள்ளாக சர்வ ஜனங்களை சகல தேசங்களையும் சகல நாடுகளையும் சகல கண்டங்களையும் சகல ஜாதிகளையும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசு வைத்து செபிக்கிறோம். எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் எங்கள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசிர்வதியும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சௌர சௌர்களின் ஆசு வைத்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் எதிர்நிறத்துக்கு பாத்திரமாய் இருக்கிற ஒவ்வொருவரை நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் மாற்றி திருப்பி உப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஒன்றான மெய்தவனுக்கு கனி கொடுக்கிற பரிசுத்த ஜாதியாய் பரலோக பிரஜைகளாய் நீதிமான்களாய் பரலோகத்தின் தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற நித்திய வழிக்குள்ளும் நித்திய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய சுவிசேஷத்திற்குள்ளும் மீட்கப்பட்டவர்களாய் காக்கப்பட்டவர்களாய் மறுபடியும் கிறிஸ்தேசுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் அன்றாட தேவனுடைய சமூகத்திலே கனி கொடுக்கிற நீதிமான்களாய் திகழும்படிக்கு பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் அபயமிட்டு நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கோடா கொடி நன்றிகள், கோடா கொடி சோத்திரங்கள், கோடா கொடி துதிகளை செலுத்தி புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பேரப்பிள்ளைகளாய் மருமக்களாய் உற்றாராய் உறவினர்களாய் நண்பர்களாய் சொந்த பந்துகளாய் ஜாதிகளாய் பாஷ்யக்காரராய் கோத்திரத்தாராய் மாமிசமான யாபியராய் சர்வபூமியாய் சகல ஜனங்களும் கனி கொடுக்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சங்கமம் மூலியங்கள், கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரேயர் எஃப்எம் மூலியங்கள், மியூசிக் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் எஃப்எம் மூலியங்கள், இன்னுமாய் கத்தாவை இயேசப்பா ஜிஃபன் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் கத்ரா இயேசுவ வார மூலியங்கள், ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் ஜெபக்குழுக்க, யுனைடெட் பெண்டிகோஸ்ட் சர்ச் ஊழியங்கள், ஹோப் சேஞ்சுவரி ஊழியங்கள், பிலடெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரி நாதா ஊழியங்கள், புதுவால் ஊழியங்கள், கேஸ்தமனி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மணவாட்டி ஊழியங்கள், மெய்யான ஒளி, ஜீவ ஒளி, இன்னுமாய் கத்தாவை இயேசவா புதுவாழ்வு, கத்தோடைய சபை, சுவிசேஷ சபை, ஜீசஸ் கோல், ஜீசஸ் ரிடீம், ஜீசஸ் மீட்ஸ், இன்னுமாய் கேத்தாவே இயேசப்பா எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்க, ஹோப் சேஞ்ச் ஊழியங்களில் விசேஷத்த அற்புதங்களை செய்யும் அடையாளங்களை செய்ய எழுப்புதலை கட்டிடும் ஐயா. வேலை செய்கிற ஜனங்களுக்கு வேண்டிய சுகபல ஆரோக்கியத்தை திட நம்பிக்கை விசுவாசத்தை தாரும் அவியானவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ரீக்கரபந்த உரபதிலறி நன்றி செலுத்துறோம் அப்பா. வேலை செய்கிற உண்மையோடு உத்தமத்தோடும் தேவ பயத்தோடும் தேவ பரிசுத்தோடும் ஆண்டவரை வேலை செய்கிற உன்னத பலத்தினால் நிரப்பும் புருஷர்களாய் ஸ்திரிகளாய் கனி கொடுக்க மணவாளனை காத்தரும் பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், பராமரிப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், ரட்சிப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும், தேவடைய உண்மையும் நீதியும் உத்தமும் நேர்மையும் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். தேவனை வலது பரிசுத்தில் கொண்ட ஜனமாய் அசைக்கப்படாத ஜனமாய் அழிவுக்கு நித்திய ஜீவனுக்கு அழிவுக்கு விலக்கி நித்திய ஜீவனுக்கு காக்கப்பட்ட ஜனமாய் மீட்கப்பட்ட ஜனமாய் புத்தி உள்ள ஆராதனை சேர பரிசுத்தவான்களாய் திகழ ஆவியோடு உண்மையோடு கரத்தோடும் கர்த்தரை சேவிக்க காலம் வந்தது, வேளை வந்தது, நேரமும் வந்தது. இன்றைய இரட்சணியினால் இன்றைய அனுக்குற காலம்
ரட்சணிய நாளில் உதவி செய்து அனுக்குற காலத்திலே சுவி கொடுத்தேன் என்று இந்த ரசவி கொடுத்து மாமிசமான யாவருக்கும் ரட்சிப்பை கேட்டு நித்திய ஜீவனை கேட்டு ஒன்றான மெய்தவுடைய சமூகத்திலே கனி கொடுக்க பரிசுத்த பிதாவியோட சமூகத்திலே வாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கொடி நன்றி பலிகள், கோடா கொடி சோத்திர பலிகள், கோடா கொடி துதி பலிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கேத்தாவை நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே எம் தஞ்சம், நீரே எம் போட்டை, நீரே எம் ராஜகன், நீரே ராஜா, நீரே எம் தஞ்சம்,

நாம் வைத்தெழுவோம் நாள் முழுவதும் நாம் அன்பை செவிப்போம் வாழ்நாடெல்லாம் உமது எல்லாவற்றிலும் நாம் உம்மை நேசிப்போம் என்று வீச்சி

0: நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த மாதத்துக்குரிய இரட்டிப்பான நன்மைகள் வந்தட்டவனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இரட்டிப்பான ஆசிர்வாதங்கள், இரட்டிப்பான சுதந்திரங்கள், இரட்டிப்பான ரட்சிப்புகள், இரட்டிப்பான பரிசுத்தங்கள், இரட்டிப்பான நன்மைகள் வந்தட்ட. நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி தொழுகொள்கிறோம் ஐயா. கட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே. அரணுக்குரிய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், வெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னது. சகல தினசுகள் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி சர்வபூமி இந்தவன் சதா காலங்களில் உள்ளதவனேந்த வலமையினால் நிரப்பி நடத்தும் என்று இவனையும் நடத்தலுக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி பலிகளும், கோடா கோடி சூத்திர பலிகளும், கோடா கோடி துதி பலிகளும், புகழ்ச்சி பலிகளும், கீர்த்தி பலிகளும், ராஜ்யத்தின் பலிகளும், ஆனந்த பலிகளும், சமாதான பலிகளும், துதி பலிகளும் செலுத்தி சத்துக்கள் முன்பிலே, என் பிள்ளைகளுடைய சத்துக்கள் முன்பிலே, என் பேர பிள்ளைகளுடைய சத்துக்கள் முன்பிலே, என் மருமக்களுடைய சத்துக்கள் முன்பிலே பத்தர் 11,000 பண்ணி நன்மையும் கிருபையும் பின்தொடர்றது உங்களுடைய கடாட்சம் விளங்க ஆதி அன்புக்குள்ளே மனு குலத்தை திருப்பி ரெட்டிப்பான அன்புகளால் நிரப்பி வாழ்த்தி ஆசுபைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விண்ணப்பம் பண்ணுவாரு பார்க்க பூமி எங்கும் உலாவுற கத்தோடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த பிதாவே, இந்த சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். விண்ணப்பத்தோடும் மன்றாட்டோடும் துதியோடும் ஆராதனையோடும் பாடல்களோடும் இந்த சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த கிழமை முழுவதற்கு மங்கள் தேவன் தந்த நல்ல மலைக்காய் சிந்தின ஆவியானவருடைய ரெயினுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம் கேட்டாமே, நன்றி செலுத்துகிறோம். கடந்த கிழமை முழுவதிலும் தந்த லேத்தர் ரெயினுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கேட்டாமே. தேவனங்கள் 266 தேசத்து குடிகளிலும் எழுப்புதல மறுபடியும் விளங்க 12 பில்லியன் கோடி மக்களுக்காக நாங்கள் சொல்லித்து வந்தோம். இந்த 12 பில்லியன் கோடி மக்களிலும் மீண்டிருக்கிற இறக்கம் பெற்ற ஜனம் என்று சொல்லி 9 பில்லியன் கோடியாய் ஆண்டவர் இந்த கொரோனாக்கு பின்பாக இன்றைக்கு 2026 ஆண்டிலும் இருக்கிற ஜனம் கர்த்தர் ரட்சிப்பை சொந்தரிக்க, நித்திய ஜீவனை சொந்தரிக்க சதா காலங்களும் உயிருள்ள தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளும், சோத்திர பலிகளும், துதி பலிகளும், புகழ்ச்சி பலிகளும், கீர்த்தி பலிகளும், ராஜ்யத்தின் பலிகளும், ஆனந்த பலிகளும், நன்றி பலிகளும் செலுத்தி ஆவியானவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றும் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. வார்த்தை என்றும் வறுமையாக திரும்புவது இல்ல, இயலாதது என்பது அவர் அகராதியில் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாததொன்றும் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. அவர் வார்த்தையினாலே உலகம் உண்டானது, அவர் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டானது, அவர் வார்த்தையினாலே குருடன் கண் திறந்தது, அவர் வார்த்தையினாலே செவுடன் காது கேட்டது, அவர் வார்த்தை ஒன்று போதும்.
1: சங்கமம்
0: நிலைமையை மாற்ற அவர் வார்த்தை ஒன்று போதும், எம் துக்கத்தை போக்க. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. அவர் வார்த்தையினாலே பாவத்தை மேற்கொள்வோம், அவர் வார்த்தையினாலே சத்துருவை வெல்வோம், அவர் வார்த்தையினாலே தோழிகளை முறிப்போம், அவர் வார்த்தையினாலே வாழ்க்கையிலே செய்வோம். அவர் வார்த்தை ஒன்று போதும் உன்னை விடுதலையாக்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் உன்னை பரலோகம் சேர்க்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் நம்மை விடுதலையாக்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் நம்மை பரலோகம் சேர்க்க. கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. கூடும், எல்லாம் கூடும், ஒரு தேவனால் கூடாததொன்றும் இல்ல. கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தையால் கூடாததொன்றும் இல்லை.

தேங்க்யூ ஜீசஸ். நம்மளோட வாத்து என்ற ஜெபத்துல வந்திருக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று எங்கள் தேவன் ஆகிய கர்த்தருடைய இரட்டிப்பான நன்மைகளை சொந்தரிக்க நம்பிக்கையுடைய சிறைகளாய் நம்பிக்கை உடையவர்களாய் நம் நம்பிக்கையோடு ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கர்த்தரை செவிக்கவும் எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாவரும் இதோட சமூகத்திலே இதோட ஊழியத்திலே இதோட பிரசன்னத்திலே இதோட மகிமையிலே இதோட வரங்களிலே கனிகளிலே ரட்சிப்பிலே பரிசுத்தத்திலே மிகுந்து வளரவும் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா ஜாதிகளிலும் ஊழியத்தில் இணைந்திருக்கிற யாவரோடும் கூட தேவனுடைய மகிமையும் கிருபையும் ரட்சணையும் வல்லமையும் விளங்க எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் தந்திரோபாயங்கள் அநியாயங்கள் மாம்சத்தின் கிரியர்கள் பிசாசின் கிரியர்கள் அழிக்கப்பட்டு ஆவியானவர்களாலே மறுபமாக்கப்பட்ட மனுக்குலமாய் ஒன்றான மெய்தவனை சேவிக்கிற நித்திய ஜாதியாய் பரலோக பிரஜைகளாய் திகழ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் அபியமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்தி தொழுது கொள்வோம். இன்றைய நாளிலும் வாசிக்க வேண்டிய கர்த்தரோட வார்த்தை ஏசாய 61 அதிகாரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சுறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இறுதிய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுத்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தையும் தம்முடைய தேவன் சீக்கிரமாய் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டை நிலைநிறுத்தி வாழ்த்தி ஆசை வைத்து செபிக்கிறோம். யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ அவர்கள் ஆறுதல் அடையட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துயரத்திலிருந்து நீங்களாகி சீர்படுத்தப்பட வேண்டும். இருக்கிற சாம்பலுக்கு பதிலாக கர்த்தருடைய நாமத்திலே சிங்காரம் உண்டாகட்டும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் உண்டாகட்டும். ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவே எஸ் அப்பா கர்த்தரனை அனுப்பினார் என்று மணவாளன் சொல்லி அனுப்பின காரியனை அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவள் என்று மணவாளன் என்னை அழைத்து சொன்ன காரியம் வருகையை கொண்டாடு வருகிய பரலோகத்துக்கு எடுத்து செய்தியை பிரசங்கிக்கு என்று சொல்லி மணவாளனை ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி மறுபடுத்தி பொற்கிடன் தந்து விடுவள்ளி நட்சத்திரம் தந்து வெண்வஸ்திரம் தந்து ஜாதிகளை இரும்புக்கோளால் ஆளும் மாளிகையை தந்து நித்திய ஜீவனை தந்து மறுபம் தந்து தேவன் சொன்ன காரியம் இது. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவளாய் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. ஒரு வெறுமனை வரவில்லை, அவனவன் கரத்தின் கிரியக்கேற்ற பலனோடு கூட வருகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இரட்டிப்பாய் பெற்று பங்கை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையுடைய சிறைகளாய் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய பட்சத்திலே திரும்ப கனி கொடுக்க ரட்சணியமும் வல்லமை மகிமையும் உடைய தேவட சமூகத்திலே தாழ்மைப்பட அவருடைய மகிமைக்கன்ற நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நாம் யாவரும் கனி கொடுக்க இந்த மகிமையின் வார்த்தைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நெடுங்காலமாய் பாலமாய் கிடந்த பட்டணங்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எட்டிப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திர உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்ட காரணமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாக பலன் வரும். உங்கள் இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் நாங்கள் தேசத்தின் இரட்டிப்பான சொந்தத்தை அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. எங்கள் தேசத்தில் நேற்று ஒரு கலக்கம் கோட்டினேஜ் பட்டணத்திலே மிகுந்த கலக்கம் உண்டாயிற்றது. நாம் டிராஃபிக் அந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு
கத்தாவே ரட்சியம் ரட்சியம் ரட்சியம் என்று இத்தனை காலமாய் ஆண்டு கணக்காய் மனத்தியால கணக்காய் இந்த ஊழியத்திலே வந்திருந்து கத்திர நோக்கி ரட்சிப்புக்காக நாம் கத்திர பாதத்திலே காத்திருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடி, பிசாசின் கிரியைகள் வெளிப்படாதபடி ஆவியிலே பிழைக்க, ஆவியிலே செயல்பட, ஆவியானவருடைய மகிமைக்கு பாத்திரமாய் திகழ தேவனே, ஓடின ஓட்டம் விருதாவாகாதபடி விடுதலையோடு களிப்போடு மனரமியத்தோடு மன மகிழ்ச்சியோடு கனி கொடுக்க தாழ்மைப்படுகிறோம். கத்திராகியனா, நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன வழியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று மனவாளுடைய நித்திய உடன்படிக்கைக்குள்ளே மனுக்குலத்தை ஒப்பு கொடுத்து நாம் செபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையும் இன்றைய நாளிலே இசாயா 61:8 இப்படியாய் வருகிறது. கர்த்தர் மனுக்குலத்தோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவாராக. இந்த 26 கூட மனவாளு நித்திய உடன்படிக்கை பண்ணுவாராக. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சுதந்திரமானதர் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவளை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசுவாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 9 தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். 1000 தலைமுறைக்கு உடன்படிக்க உண்மை இரக்கத்தை காக்கிறது. அவருடைய சமூகத்திலே உண்மையும் இரக்கமும் தயவும் உடன்படிக்கையும் காக்கப்படும்படிக்கு மனவாளனை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கலிகூறுகிறது. மணவாளன் அவர்ண ஆபரணங்களை தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று இந்த மகிமையின் வார்த்தையின்படி இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கத்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வைகளை தரிப்பாராக. கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை ஆபரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளால் தன்னை அலங்கரித்து சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எமக்கு உடுத்தி நீதியின் சால்வைகளை எமக்கு தரித்தார் என்று, கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தவும் கர்த்தருடைய நீதியின் சால்வுகளை தரிப்பிக்கவும் மணவாளன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. அல்லேலூயா. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல, தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியின் துதியை முளைக்க பண்ணுவார் என்று மணவாளன் தந்த இந்த மகிமையின் வார்த்தையின் படிக்க, கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பட்டயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிர ஆராதனைகள், கஞ்சாக்கள், அபீதிகள், ட்ரக்ஸுகள், மதுபோதைகள், சிகரெட்டு, சினிமாக்கள், நாடகங்கள், அருவறுப்புகள், அக்கிரம செய்கள், அநியாயங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பூமி பூண்டுகளை விளைவிப்பது போல, தோட்டம் தண்ணில் விதைக்கப்பட்டவர்களை விளைவிப்பது போல, நான் பண்ணி 14 பொட்டிலே விதை விதைத்தேன். ஏப்ரல் மாதத்திலே பூ விதை விதைத்தேன், ஆனால் என் 2 மரம்தான் இருக்கிறது, மற்றது 1-2 முளைத்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தோட்டம் தன்னில் விதைவிக்கப்பட்டதை முளைப்பது போலவும் கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியை துதியை முளைக்க பண்ணுவார் என்று, எல்லா வாலிபர்களிலும், எல்லா கன்னியர்களும், எல்லா பெரியோர்களும், எல்லா சிறியோர்களும் நீதியின் துதியும் விளைய, நீதியின் துதியை கர்த்தராகி ஆண்டவர் விளைவிக்க பண்ணாவிட்டால் அதை ஒருவராலும் விளைவிக்க முடியாது. தேவன் விளைவிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படிக்கு கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீக்கர்சனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீக்கர்சனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த மக்கினி புகைக்காடு ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். கிறிஸ்துவின் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு பரிசுத்தாவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே பொழிந்தருளப்பட்ட நாட்களிலே முதலாவது திருச்சபை பேதுருடைய பிரசங்கத்திலே அவர்கள் இதை கேட்ட பொழுது குத்தப்பட்டவளாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திலே நான் கொஞ்சம் வாக்குத்தத்தங்களை வாசிக்க போறேன். கர்த்த நீதியை துணிய முளைக்க பண்ணி ரட்சிப்பை ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முளைக்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கரத்தலை ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருதிசயம் அதிசயப்பட்டு புரிக்கும். கடற்கரையின் தில்லான கூட்ட உன்வசமாக திரும்பும். ஜாதியுடைய பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதியர் உம்மை சேவிப்பார்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எங்கள் எல்லோருக்குள்ளும் எங்கள் எல்லோருடும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 1 யோவான் 5:20 மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமான எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறிஞர். எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது. அவருக்கே மகிமை மகிமை. ரோமர் 11:36 எல்லாவற்றையும் உண்டாக்கிறது நல்லதென்று கண்ட தேவனுடைய சமூகத்திலே தேவரை சகலத்தையும் செய்ய வல்லவர் நீசை இணைத்த தடுபடாது அறிந்திருக்கிறோம். யோபு 42:7 கேத்தாவே சகலத்தையும் செய்ய வலிமுள்ளதோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சமஸ்தமும் உண்மை செவிக்க மனவால் உதவி செய்ய வேண்டும் என்று விட கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி. நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. Glory to God.

நன்றி செலுத்துறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்தத்தை தடைபடாத என்று அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்தின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக தேவட கட்டளையின்படி தேவட கற்பனை நியமம் கை கொள்ளப்பட ஒன்றான மெய்தேவனை செவிக்க சதா காலங்கள் உயிருள்ள தேவனுக்கு குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூமியின் சகல குடும்பத்துக்காக தமது கிருபையை உண்மையை நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டதென்று, பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை காணும்படிக்கு நீதியின் துதியை முளைப்பிக்கிற தேவனுக்கு முன்பாக சர்வ ஜனத்திலும் எழுப்புதலை கூறி, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று தேவனை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி சதா காலங்க உயிருள்ள தேவனை சேவித்து பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. நேற்று தினத்திலே கோடி நேஜிலே மிகுந்த பயம் உண்டாயினது. அப்படி அல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் தீமைக்கு விலகலாம், தீமையை விட்டு விலக வேண்டும். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக என்று சங்கீதம் 33:8 பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருக்க, கர்த்தருடைய பயம் ஜனங்களுக்கு முன்பாக செல்ல, நீதி நியாயம் கை கொள்ளப்பட, பரமண்டங்கள் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முடியாமல் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் பெறுவதாக, பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, சகல ஜாதிகளின் சிஷ்யத்துவத்தின் பூரண நிறைவு உண்டாக, அன்பான தேவனை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூற, உன்னை போல் புறை நேசி என்று யாவரை நேசித்து கனி கொடுக்க, பரிசுத்த பிதாவை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆவியாடும் 9 வரங்களாலும் ஆவியாடு 9 கனிகளாலும் சகல ஜனங்களிடம் நிரப்பப்பட, திருச்சபைகள் எல்லாம் எழுப்புதலை கண்டதென்று ஜபைகள் கூடி கூடி ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் மீட்கப்பட தேவனை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வாருங்களின் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று, பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற பிதாவின் புத்திரராய் கனி கொடுக்க, புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்ற பரிசுத்தவான்களாய் திகழ, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீரன் ஜனங்களாயிருப்பீர்கள் என்று லேவியராம் 26:12 தேவனங்கள் ஜனங்கள் தேவனாய், நீரங்கள் தேவனாய், நாமும் ஜனமாய். லேவியராம் 26:12 கனி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். மேலும் பர்வத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷருடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு குடைந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:1-3 வார்த்தைகளின்படி, எங்கள் தேவனும் எங்கள் மீட்பரும் எங்கள் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இருண்டாக்கின் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள், பொது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று கர்த்தரை தொழுது கொள்ளவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், பூமியின் பிரபுக்களாய் கனி கொடுக்கவும், ஆண்டவரே உமது சமூகத்திலே கூடிக்கொள்ளதோடு அன்பின் கட்டளை கை கொள்ளப்பட, அன்பான பிரமாண கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் வந்தடைய, விரோதங்கள் பகைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இனப்பேதங்கள் மொழிபேதங்கள் நிறப்பேதங்கள் மதபேதங்கள் வேற்றுமையின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் இல்லாதபடிக்கே, ஆவியினாலே மறுரூபமாக்கப்பட்ட மனுஷர்களாக, ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்ட மனுப்புத்தராக திகழ ஆவியானவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி, தேவனை தேவனால் பிறப்பவர்களாய் விசுவாசத்தை ஜெயிக்கிறவர்களாய், ஆண்டவரே இயேசப்பா உலகத்தை ஜெயிக்கலாய், விசுவாசத்தில் பலப்படுறவர்களாய், விசுவாசத்தின் வரம் விசுவாசத்தின் கெனி விசுவாச கேடகம் இரட்சணியத்தின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து இரட்சணியமும் வல்லமையும் விளங்கும்படியாய்,
இறைவனை நம்முடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கையினால் தேசம் அனைத்தையும் காத்துக்கொள்ளும், பூமி அனைத்தையும் காத்துக்கொள்ளும். அது உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை உட்படுத்துவேன் என்று ஏசாய 61 அதிகாரத்தில் இன்றைய நாளின் வார்த்தை உறுதிப்படுத்தினீர். என் ஜெபத்துக்கு பதில் தந்தீர். உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் உது கிருபை விலகாமலும் உடைய மனதுருக்கமும் இரக்கமும் தயவும் நித்திய ஜீவனமும் பூர்ணமாய் உண்டாகவும் சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம். இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராமிச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தர்காண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவுக்கு, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாமக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திபுரா இயேசுவுக்கே, மேகாலயா பெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் திபுகார் இயேசுவுக்கே, ராமச்சர் தீவுகள் லட்சத்தீவுகள் இயேசுவுக்கே, 5 கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரரும் இயேசுவுக்கே, கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சொந்தமாக்கும் சுதந்தரிப்போம் உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, 5 அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா ஐரோப்பா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐரோப்பா இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, லண்டன் இயேசுவுக்கே, ஜெர்மன் இயேசுவுக்கே, இத்தாலி இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, இப்படியா சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இயேசுவுக்கே, 5 கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ ஜனங்களும் இயேசுவுக்கே, குபெக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டாவா அல்பேட்டா இயேசுவுக்கே, ஹலிஃபாக்ஸ் 3 டெரிட்டோரி இயேசுவுக்கே, நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே, வான்கூவர் நியூ பிரவுன்ஸ்விக் இயேசுவுக்கே, பிரின்ஸ் வினிபேக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, நியூஃபவுண்ட்லேண்ட் எட்மின்டன் இயேசுவுக்கே, சாசக்ஸ்வான் மினிடோபா இயேசுவுக்கே, இந்தியா ஃபோர் கிரைஸ், வேர்ல்ட் ஃபோர் கிரைஸ், ஹோல் கனடா ஃபோர் கிரைஸ், ஸ்ரீலங்கா ஃபோர் கிரைஸ், எவ்ரி ஒன் ஃபோர் கிரைஸ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், பிகாஸ் கிரைஸ்ட் டை ஃபார் அஸ் அவர் சின் அண்ட் டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில், லீடர்ஸ் நாட் இன் டு டெம்டேஷன், யூஸ் அஸ் இன் யுவர் கிங்டம், தைஸ் இஸ் த கிங்டம் அண்ட் க்ளோரி அண்ட் பவர் and wisdom and honor forever and ever in the name of Jesus Christ. All things are possible to you, Lord. Nothing is impossible to you, Lord. Protection and glory fill the earth. Salvation and glory fill the earth. Honors and prosperity fill the earth. Worship the Lord Almighty. Seek Him and serve Him in the mighty name of Jesus. Spirit and truth in the mighty name of Jesus. Salvation belongs to you, Lord. Honor belongs to you, Lord. Love belongs to you, Lord. Prosperity belongs to us, Lord. Send us the prosperity. Send us the salvation. Send us the revival all among the earth in the mighty name of Jesus. This 21st century for you, Almighty God. In the mighty name of Jesus Christ. Hallelujah. Nandi, nandi, nandi, nandi, nandi. கோடா கோடி நந்திகளையும் கோடா கோடி சோத்திரங்களையும் கோடா கோடி துதிகளையும் செலுத்தி நந்தியோடு கூட துதிக்கிறோம். செல்லத்திரை குமாரசாமி, பபி, அஞ்சலோ, கஜீவ் கணவன் பிள்ளைகள், பபி கணவன் பிள்ளைகள் யாவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய சுவிசேஷ அழைப்புக்காக, அவருடைய ஊழிய அழைப்புக்காக, இவருடைய மனம் திரும்புதலுக்காக, அவருடைய ஞானஸ்தானத்துக்கு, அவருடைய பாமென்னு பிரிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். செல்லத்துறை சரோஜினி மகாதேவனுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, தேவ பக்திக்காக, தேவ நீதிக்காக, தேவ நியாய
நியாயத்துக்காக பட்சபாதம் இல்லாதபடி, பிள்ளைகளுக்குள்ளே பேதம் இல்லாதபடிக்கு உண்மையாய் ஜீவிக்க, தேவோட உண்மையும் உத்தமம் நீதியின் நேர்மையும் பரிசுத்தம் பக்தியும் கடைபிடிக்கப்பட தேவோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரஜி சத்யா லண்டன்லேருந்து வந்தவோட பிள்ளைகளும் ரெண்டு ஆண் பிள்ளைகள் மனைவியோடு கூட வந்திருக்கார்கள் டொரண்டோக்கு. கேத்தா வந்து திருமணம், சரோடைய பிள்ளை மகனுடைய திருமணத்துக்காக வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மகனுடைய திருமணத்தையும் காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணாதபடி, எங்கள் பிள்ளைகளுடைய அபகரித்து கொள்ளாதபடிக்கும் கத்த நடுநின்று சத்ய குடும்பத்துக்கும் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கும் என் ஜோனத்தான்.

யாவரும் பாக்கியவான்களாய் திகழும்படி இரண்டாம் வருகைக்குரிய மணவாளுடைய திருமண வீட்டுக்கு அழைப்பித்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. குசேலன் மனைவி பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக, பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக, குசேலன் மனைவியுடைய ரட்சிப்புக்காக, லவன் மனைவி பிள்ளையுடைய ஆசீர்வாதமான ரட்சிப்பின் சுதந்திரத்துக்காக, லோஜி கணவன் நந்தனுடைய சமாதானத்துக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளையுடைய திருமணங்களுக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தி தொழுகிறோம். உதயன் தயா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இந்தி குமுதா கணவன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, ஞானஸ்தானத்துக்காக, மனம் திரும்பதை குணப்படுற குணப்படுதலுக்காக நன்றி செலுத்துறோம். குமுதா மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஆண்டு சாரி குமுதன் மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி, மனம் திரும்புதலுக்காக, மெய்யான தேவனை கண்டடைகிற சுவிசேஷ அழைப்பின் நிறைவுக்காக நன்றி செலுத்துறோம். குகா இலங்கைநாதன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோன்றோடி இருக்க வீடு ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, மனம் திரும்புதலுக்காக, ஞானஸ்தானத்துக்காக, அபிஷேகத்துக்காக, சுவிசேஷ அறிவிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி தொழுகிறோம். சத்யா சந்திராக்கா கஜனா கணவன் பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்பின் மீட்புக்காக, உடைய சகோர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட, உடைய சகோல் யாவரும் ஞானஸ்தானம் பெற, உடைய சகோல் யாவரும் மனம் திரும்பி சபைகளிலே சேர்க்கப்பட, சத்தியத்திலே வளர, இந்த குடும்பத்தும் ரட்சிப்பை சுந்தரிக்க பண்ண வேணும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். சந்திரா அண்ணா மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, மீன் கணவனுக்கு கற்பத்தும் கனி உண்டாக, காஞ்சிக்கு திருமணம் உண்டாக, பாவண்ணா குடும்பத்தின் ரட்சிப்பை நடுப்பதற்காக, லோனண்ணா குடும்பத்தின் ரட்சி எடுப்பதற்காக, ஞானஸ்தானங்களுக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ராணியா கமிலானி பிள்ளைகளுடைய கணவன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, ஆறுதலுக்காக, விடுதலைக்காக, ஜெயத்துக்காக, சுகத்துக்காக, கிருபா கணவன் பிள்ளைகளுடைய ஆதி அன்புக்காக, ரட்சிப்புக்காக, சௌரமைகளை தாய் தாய சௌரங்களை ஞானஸ்தானத்துக்குள்ளும் ரட்சிப்புக்குள்ளும் நடத்தும்படிக்கு செபிக்கிறோம். தோவியக்காட தெய்வீக சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக செபிக்கிறோம். மாளியக்கா தேச பிள்ளைகளுடைய சாவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக, ரட்சிப்புக்காக சோத்திரம் துதிக்கிறோம். ஆனந்தர்களுக்காக, அபிஷேகத்துக்காக துதிக்கிறோம். பவானி அக்கா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். குணமாமியுடைய வியாதி பட்டிருக்கிற அவம் ஆண்டவரே, கடைசி கால வியாதியோ தெரியாது, கடைசி காலமோ தெரியாத ஆண்டவரே, வயதான தாயாரும் கரத்தில் ஆறு பொம்பளை பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையும் பெற்ற தாய் குணமாமா நித்திரடைந்திருக்கிற கத்தருக்குள்ளாக குணமாமியும் ரட்சிக்கப்பட, ஞானஸ்தானம் பெற ரதி போயிருக்கிற அவையும் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். கணவனை இழந்த சகோதரி ஆண்டவரே, ஏசப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விஜயா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, திருமணங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துறோம். கௌசி கணவன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, பாவமன்னிப்பு நிச்சயத்துக்காக, எனக்கு விரோதமா எழும்பாதபடி, என் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பாதபடி, என் பேர பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பாதபடி, எனக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை திருடி கொள்ளாதபடி, கத்தவளை சந்திக்கும்படி இதோடைய சந்திப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன பாபா பெரிய பாபா கணவன் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சித்துக் கொள்ளும் அபிஷேகியும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மனம் திரும்பவும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறவும் தேடிச்சேத்தெல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்று நியமித்து, இவர்களை நியமித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ரூபாக்கா கணவன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். லீலாக்கா பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக ரட்சிப்புக்காய் ஆண்டவரே, ரூபாக்கோட பிள்ளைகளுடைய வெளிநாட்டு ஊழு பிரயாணங்களுக்காய் திருமணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய தம்பி மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் அபிஷேகத்துக்காய் மனம் திரும்பலுக்காய் நன்றி செலுத்துவோம். சின்ன தம்பி ஜெகனுடைய பாரிசவாத சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், மனைவி பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், மனம் திரும்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். இஸ்ரேலா ஜோனத்தானுடைய ரட்சிப்புக்காய், பிள்ளைகளுடைய அபிஷேகத்துக்காய், உடைய அழைப்பு நிறைவேற்றத்துக்காய், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்களுக்காய், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காய், தெய்வீக சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய், ஜோன் பிந்தியாவுடைய எழுப்புதலுக்காய், கற்பத்தின் கனிக்காய், அரசாங்க உத்தியோகத்துக்காய், ஏனோக்கு மகன் ஏனோக்கு மேகன் மேசியா ஏஞ்சலினா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காய், நன்மைக்காய், எழுப்புதலுக்காய், அறுவடைக்காய், சமாதானத்துக்காய், டேனியல் திருமணத்துக்காய், ஜோஷுவா திருமணத்துக்காய், ஆசீர்வாதத்துக்காய், கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி, அகிலன் பிள்ளைகள் செல்வி திலுக்ஷன் ரெபேக்கா திலுக்ஷி ஜோஷுவா சாரி திலுக்ஷன் ஜோஷுவா திலுக்ஷி ரெபேக்கா எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா ரச்சிங்காண்டவரை. இன்னும் என் மேலும் கத்திற்காக பிழைக்க திருமணமாகாமல் கத்திருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று ஒப்பு கொடுத்த ரெபேக்கா திலுக்ஷியே திலுக்ஷன்

0: யோசுவா முடக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகூட பணிப்பை நினைத்து ரட்சித்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், பயன்படுத்தும், மயமைப்படும், சாட்சியாய் வழிநடத்தும் நன்றி செலுத்துறோம். மனுஷியா ரூத் சேரமான் மாட்டில் சேரமான் சாலும் ஷாட்டாக்களுடைய ஊழிய அழைப்புக்காக, ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, தேவ பக்திக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அகிலதா சாரான் காந்தன் அபிரகாம் கனானி கசாம் சாதோக் சலோமி யோசுவா பலபேருக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கனி விளங்கும்படிக்கு, உடைய பரிசுத்தம் விளங்கும்படிக்கு, உடைய நீதி விளங்கும்படிக்கு, தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலக மந்திரவாதிகளை சூனியக்காரரை நாடாதபடிக்கு, கத்தரை நாடி தேடி, கத்தட ஊழியக்காரரை நாடி தேடி, கத்தருக்கு சாட்சியாக வாழ தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியா ரட்சிக்கும்படியாய் ஜொபிக்கிறோம். சுதேந்திராக்கா கணவன் பிள்ளைகள், ரதியக்கா கணவன் பிள்ளைகள், மாலாக்கா கணவன் பிள்ளைகள், வசந்தி கணவன் பிள்ளைகள், ஈஸ்வரன் மனைவி பிள்ளைகள், நந்தன் மனைவி பிள்ளைகள், அபிஷேகத்துக்குள்ளும் மனம் திரும்புதலுக்குள்ளும் ரட்சிப்புக்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் பக்திக்குள்ளும் விளங்க ஒப்பு கொடுக்கிறோம். கமலாரியனாம் மயூரன் பிள்ளைகளோட ரட்சிப்பின் அபிஷேகத்துக்காய், ஊழிய அழைப்புக்காய், தெரிந்து கொள்தலுக்காய், முன்குறிப்புக்காய், சமாதானத்துக்காய், ராஜா மனைவி பிள்ளை ஜோஷுவாவுடைய ஆசீர்வாதத்துக்காய், ரட்சிப்புக்காய், எழுப்புதலுக்காய், ஜெரீனுடைய கர்ப்பத்தின் கெனிக்காய், பிரியா மகன் கற்பத்தின் கனிக்காய், பிரிய பென் மகனுக்கா இன்னொரு கற்பத்தின் கனி உண்டாக, ரச்சனையும் விளங்க, அதிசயம் விளங்க, ஊழிய அழைப்பிலே பங்கு கொள்ள, ஆஸ்திரேலிய தேசத்தை எழுப்புதலுக்காய், சக்குரு சாந்தி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய், கமல்ஜியாவுடைய ரட்சிப்புக்காய், சமாதானத்துக்காய், பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய், ரகு மனைவி பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய், பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காய், பிள்ளையுடைய மனம் திரும்புதலுக்காய், கடவுள் மனைவியுடைய ஐக்கியத்துக்காய், உமா சத்யனாவுடைய ரட்சிப்புக்காய், கிஷோக் துளசியுடைய திருமணங்களுக்காய், ரட்சிப்புக்காய், அபிஷேகத்துக்காய், மல்லிகா செந்துள்ள ரட்சிப்புக்காய், பரிசுத்தத்துக்காய், தேவ பயத்துக்காய், ருஜி நந்து பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய், பரிசுத்தத்துக்காய், எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கஜன் தெய்வீக சுகத்துக்காய், திருமணத்துக்காய், நிரோஜ் மனைவிட பிரிவினை நீங்க ரட்சிக்கப்படும்படிக்கே, கபில் மனைவிடைய தர்ப்பத்தின் கனிக்காய், அசுவாத்துக்காய், ரட்சிப்புக்காய் தேவனே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. பிரம்லா பாபா திபோராவுடைய ரட்சிப்புக்காய், பிரவீன்சன் பிருந்தாவுடைய, பிரவீன்சன் சாமுவேல் பிருந்தா ரிபேக்காவுடைய தரம் சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய், குடும்ப ஐக்கியத்துக்காய், குடும்ப ஒற்றுமைக்காய், குடும்ப ரோன்மனத்துக்காய், சிந்தைக்காய், திருமணங்கள் ஆசிர்வதிக்கப்பட, தேவனுடைய கற்பத்தின் கனிகள் உண்டாக, தேவ பக்தி உள்ள ஸ்தானமாய் கனி கொடுக்க, ஊழிய அழைப்பை நிறைவேற்றத்துக்காய் நன்றி செலுத்துறோம். பிள்ளைகள்பியா ஊழியத்தேன் ஆண்டவரே பாசப்பா ஆலைக்கு பேலை கிரமணனுடைய திருமணத்துக்கு போக்குவரத்துக்காய், பிரயாணத்துக்காய், ஊழிய தேவைக்காய், ஆண்டவரே சொந்த தேவைக்காய், சபை புதுப்பித்து பலது பார்த்து திருத்தி கட்டப்படும்படியாய், பிள்ளைகள்பியா தபையின ஆத்மாக்களுக்காய், மந்தைகளுக்காய், சபையின் எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இன்னும் அநேகம் அநேக மந்தைகளை வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கூட்டி சேர்த்து சபையை நிரப்பி, சபை புதுப்பித்து பழுது பார்த்து கட்டப்படி ரெனிவேட் பண்ணி வாங்கப்பட மணவாளன் ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு, இந்த ஊழியக்காரனுக்காயுடைய ஊழிய அழைப்புக்காய், குடும்ப ரட்சிப்புக்காய், சௌரக உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகளுடைய ரட்சிப்புக்காய், அபிஷேகத்துக்காய், சமாதானத்துக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தோட ஆவியானவர்களை பள்ளத்தாக்கில் மேல் இறங்குற மிருக ஜீவன்களைப் போல பிழைப்பார பணினார் ரட்சி. இப்படியே தேவரின் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று, கத்தருக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாகும்படி தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தும்படியாய், அவியானவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இழைப்பார பண்ணினார் என்று செனியா இயேசு கிறிஸ்து அறிவி திரைவித் என்று சொல்லி, கத்தரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி, Lord Jesus Christ coming very soon என்று சொல்லி, கத்துட வருகைக்கன்று எல்லா மிஷம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய வருகை தாமதித்து வருகிறது. உள்ளவும் அழிக்கவும் திடம் வஞ்சிக்கவும் வருகிற சத்துருன் குடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகி நித்திய ஜீவனை சுதந்தரிக்க, ஆவியானுடைய மறுபத்துக்குள்ளே நிரப்பப்பட, ஒரு பர்வத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து பரிசுத்த மகிமை உள்ள நம்முடைய சிங்காசனத்திலிருந்து எல்லா மனுஷத்தரையும் ரட்சித்துக் கொள்ளி, மறித்தோரும் சிறியோரும் தேவனுக்கு முன்பாக பெரியோரும் ஆனவர்கள் நியாயப்பித்து படையும்படிக்கு கத்தருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஐக்கத்துடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய், நித்திய ஜீவனை சொந்தரிக்கிறவர்களாய், தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு கனி கொடுக்கிறவர்களாய், பிசாசன் கிரியைக்கும் மாம்சத்தின் கிரியைக்கும் உடன்படாதபடி ஆவியிலே பிழைத்தவர்களாய் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். யோவான் 3:17 படிக்கு உலக ரட்சிப்புக்காக இன்றைய நாளும் பிதாவே உம்மை நோக்கி நீர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமது நோக்கம் நிறைவேற்றப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் எங்கள் ஊழியங்களிலும் உமது ரட்சிப்பை காண, உடைய நித்திய ஜீவனை காண, உம்முடைய சமாதானத்து உடன்படிக்கையை காண, உடைய நித்திய வழியை காண, உம்முடைய சுவிசேஷத்தின் ராஜ்யத்துக்குள்ளே ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளவும் நித்திய சுவிசேஷத்துக்கு உடன்படவும் உட்படவும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விசுவாசிக்கவும் நீ உண்டவனாகிய கர்த்தரின் கட்டளை எல்லாம் கை கொண்டு அவர்கள் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று உபாகம் 28:9 சர்வ ஜனமும் கர்த்தருடைய கட்டளைக்கன்று கற்பனைக்கன்று நியமத்துக்கென்று விறகாகவும் தோட வார்த்தை அக்னியாகவும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று கர்த்தராகிய தேவன் உபாகம் 28:9 தமக்கு பரிசுத்த ஜனமாக சகலரை நிலைப்படுத்தும்படி அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு கர்த்தருடைய கற்பனைகளையும் கற்பனைகளையும் செய்யும்படி ஆணையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், எஜமானவனை நோக்கி நல்லது உண்மையை உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், நிஜமாடிய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று உங்கள் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபர்கள் கன்னியர்கள் பெரியோர் சிறியோர் யாவரும் மத்திய 25:21 மனவாளனை உடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க உடைய திருரத்தமும் உடைய நித்திய ரட்சிப்பும் உடைய நித்திய வழியும் உடைய நித்திய சுவிசேஷமும் உடைய நித்திய உடன்படிக்கைக்கு உட்படுத்தி எஜமானவனை நோக்கி நல்லது உன்னை ஊத்தவும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குறதுவனாய் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பாத்திரமான்களாய் திகழும்படி எப்பொழுதும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு கூட அனுதினமும் கர்த்தரை தேட பெருந்திண்டியினாலும் உலக கழிவுகள் நாளிலும் இருதயம் பாரம் அடையாதபடி இரட்சணியத்தினாலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் ஊழிய நிறைவினாலும் ஊழிய அழைப்பின் பங்குதாரர்களாய் கனி கொடுக்கும்படி அப்போஸ்தலாய் தீக்கசியாய் சுவிசேஷகளாய் போதகனாய் மேய்ப்பனாய் இன்டர்சீட் பிரேய வாரியர்ஸாய் ஜப வீரராய் உபவாச வீரராய் ஜாமக்காரராய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை வீரராய் குவாயஸாய் லீடர்ஸாய் எல்டர்ஸாய் மூப்பராய் ஊழியர்களாய் ஊழியக்காரிகளாய் கனி கொடுக்க சகல ஜனங்களை நாட்டி நிலை நிறுத்தி இஜமாடிய சந்தோஷத்துக்கு பாத்திரவான்களாய் திகழ பிதாவே பரிசுத்த பிதாவே சர்வலோகத்தின் எஜமானனை நம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். சூப்பர் நேச்சுரல் உன்னிப்பித்தன் பிளஸ்ஸிங்கை கூறி வேர்ல்ட் ரிவைவ்களை கூறி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். ஜனங்கள் யாவரும் வணங்குவாருமே, தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும், உம்மைத்தான் பாடுவோம் உயிருள்ள தேவனே என்று சொல்லி கர்த்தர் சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி நன்றி நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகன் மகிமைகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துறோம். கர்த்தாவே பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இத்தனை மகிமையிலே சகல ஜனங்களை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து சர்வபூமியின் எழுப்பதில் மறுபு மகிமைக்காய் நன்றி செலுத்தி அந்தப்படி எது வசாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற உன்னத பரிசுத்த நிலை ஒரு நொடி பொழுதில் உண்டாகும். அந்த ஒரு நொடி பொழுதின் மறுரூபத்துக்காக மகிமை மேல் மகிமைக்காக ஒரு அபஷகரபதிலர கஷந்தே நித்திய மகிமைக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தாவே இவை இனிமேல் சம்பவிக்க வேண்டியதாய் இருக்கிறபடினால் எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் எல்லோரும் கர்த்தரை சேவிக்கிற பரலோக பிரஜைகளாய் திகழ விண்ணப்பம் பண்ணுவார் உண்டோ என்று பார்க்க திறப்பில் நிக்க ஒருவனை தேடினேன் என்று தோன்ற தேவனுக்கு முன்பாக நாம் அனைவராய் இணைந்து தேவட சமூகத்திலே விண்ணப்பத்தோடும் மன்றாட்டோடும் துடியோடும் ஆராதன ஜெபத்தோடும் பிதாவே இந்த சமூகத்திலே கனி கொடுக்க வந்து மட்டுமை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறோ, பிரச்சனை பிளவுகள் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் சமாதானம் உண்டாகும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி தேவடைய சமாதானத்து உடன்படிக்கை கூறுறோம். ஐசாக் சாராக்கு சமாதத்து உடன்படிக்கை கூறுறோம். ஜோன் பிந்தியாவுக்கு சமாதத்து உடன்படிக்கை கூறுறோம். மேனோக் மேகனுக்கு சமாதத்து உடன்படிக்கை கூறுறோம். ஜோஷுவாக்கு டேனியோட திருமணத்துக்கு அந்த தேவன் வைத்திருக்கிற மேனைவிக்கு அந்த குடும்பங்களுக்கு சமாதத்து உடன்படிக்கை கூறுறோம். அடியாடு குடும்பத்தில் இருந்தவருடைய சமாதானத்து உடன்படிக்கை கூறுகிறோம். இப்படியா கத்திருக்கு எங்கெங்கெல்லாம் பிரிவினைகள் பிளவுகளோடு காணப்படுறாளோ, அவனவன் சொந்த மனைவியை சொந்த புருஷனை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேசங்களிலே யார் யாரோடையும் போலாம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆணும் பெண்ணுமாயும் செய்கிறார்கள், பெண்ணுமானுமாயும் செய்கிறார்கள், ஆணும் பெண்ணும் பெண்ணுமாயும் செய்கிறார்கள், ஆணுமானுமாயும் செய்கிறார்கள். ஆனாலும் கத்தோட வார்த்தை அவனவன் சொந்த புருஷனை சொந்த மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறபடியால் நித்திய ஜீவனை சுந்தரிக்க ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் மகிமையிலே அன்பின் கட்டளையை விட்டு போன தேவனுடைய அன்பின் கட்டளையிலே கற்பனையிலே நியமங்களிலே புருஷர்களும் ஸ்திரிகளும் வாலிபர்களும் கன்னியரும் பெரியோரும் சிறியோரும் கசப்பெற்றவர்களாய் கசப்பு வைராக்கியங்கள் அற்றவர்களாய் மாந்திரங்கள் பிலிசுனியங்கள் விக்கிராராதனைகளுக்கு உடன்படாதவர்களாய் மாமிசத்துக்கு உடன்படாதவர்களாய் பிசாசுக்கு உடன்படாதவர்களாய் கத்தடைய சுவிசேஷத்திற்கு உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து தொழுது கொள்கிறோம். லார்ட் ஜீசஸ் இஸ் கமிங் வெரி சூன், ஹலேலூயா. அவர் வருகிற நாளிலே நாம் மறுபோமாக பயபக்திக்குரியவரை பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாய் ஊழிய அழைப்புகள் முன்குறிப்புகள் தெரிந்து கொள்கள் நித்திய ஜீவன் சதா காலம் உண்டாகும்படிக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். உங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் துதிகள் ஆராதனைகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வேண்டிய தேவ பாதுகாப்பு தேவ ரட்சிப்பு நித்திய ஜீவன் உண்டாகும்படி பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். தேவனுடைய மகத்தான நாம மகிமைப்படுவதாக இந்த 10வது ஆண்டு நிறைவிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனை தங்கியிருந்து தரித்திருந்து நிலைத்து அந்த ஆராதிக்கத்தக்க வாசஸ்தலத்தை கட்டி கொள்ளும் படிக்கு தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் மறைபொருட்கள் தீக்கசனங்கள் அழைப்புகள் தெரிந்து கொள்ளுதல் முன்குறிப்புகள் தேவடைய யோசனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும்படி தேவடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சகல துதிகன மைமைகளை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. அமீன், அமீன், அமீன். ஓ ஜீசஸ் கமிங் சூன், கத்ரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இயேசு கிறிஸ்து வியனே பிரண்டோ சென்யா இயேசு கிறிஸ்து அறிவி திரவி படுதிங்ஸ் படாஸ் இயேசு சாம்சே இத்தகா இக்பனின் எனவா ஜீசஸ் விக்டரிங் கம் பருக்கபா பிஷ்யம் அடோனாய் எல்மசி ஜெயந்தி கரீம் தினி அப்தலிங் குப் தத்தரி சிடேபேஸ் தோஸ் எப்சிடா சிடோமா சவையனே அகிப் செபேத் மெனக்கரி சனிதா கல்சனிகே சைனீஸ் சகல மொழிகளிலும் எஜிப்திலும் ஆண்டவரே இன்னுமாய் கெத்தாவே கிரீக்கிலும் இன்னுமாய் பங்களாதேசிலும் இன்னுமாய் அராபிக்கிலும் இன்னும் ஹீப்ரூவிலும் இன்னும் டச்சிலும் சிங்களத்திலும் பிலிப்பினோவிலும் பிரெஞ்சிலும் ஸ்பானிஷிலும் தமிழிலும் இங்கிலீஷிலும் இன்னும் பூமியில் இருக்கிற சகல மொழிகளிலும் 1027 மொழிகள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே நீர்தான் அறிவியர், ஒரே மொழியில் மனுஷனை உருவாக்கினீர். மனுஷனுடைய பெருமை நாளை மொழிகளை தாறுமாறாக்கி பெந்து கோத்தே நாளிலே அநேக மொழி பேசுகிற ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒரே ஆவியை பொழிந்து ஆவியானவரே ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சகல ஜாதிகளாய் மீட்கப்படும்படி இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சாட்சி வைத்து ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் வந்த இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை சாட்சி வைத்து கிறிஸ்து இயேசு நித்திய உடன்படிக்கையை சாட்சி வைத்து ஏசாய 61வது அதிகாரத்தை சாட்சி வைத்து கர்த்தர் சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். கோடி கோடி நன்றிகள் கேட்டுக்கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே ஆசு கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவை அடைகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனும் தீக்காயசும் சமாதானமும் பாவம் என்ன நிச்சயமும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி கர்த்தருடைய வாழ்த்தை வார்த்தையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு உண்டான பெரிய தேவனுக்கு கனி கொடுக்க சாட்சிகளாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த செய்களை செய்யும்படி பலத்த அற்புதத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்தங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி எங்கள் குமாரசாமி மாமா எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் எனக்கும் கணவனுக்கு. கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய 94வது வயதிலும் ஞானஸ்தானம் பெறவும் அபிஷேகம் பெறவும் கர்த்தரை பின்பற்றவும் கர்த்தருடைய நாமத்தில் அவரையும் கர்த்தருக்கென்று தந்து நாங்கள் நன்றி செலுத்தி தொழுகிறோம். என் தாய்க்கும் என் தாயுடைய சகோதரி பெரியம்மா ரஜுடைய அம்மாக்கும் திருமணம் செய்து வைத்தார். இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுக்கு நன்மை செய்த தகப்பனாய் இருக்கு. இந்த சுகிருக்கு இதை செய்திகளோ அது எனக்கே செய்திகள்ன்றதோட வார்த்தையின்படி கர்த்தருக்கு செய்த நன்மையாய் அவருக்கு ரட்சிப்பை தேவன் சுந்தரிக்க மெய்யான தேவனை கண்டடைகிற பாக்கியத்தை கொண்டடைற இந்த 96 வயது 94 வயது வரையும் கர்த்தர் சுகபல ஆரோக்கியத்தோடு காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி கடைசி காலத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறேன் என்று சொன்ன அவரை போய் சந்திக்க அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவும் கர்த்தர் அடியனுக்கு தயவு தரும்படியாய் அடியாளிலே என் மாமனார் 3 நாள் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலிலே நாங்கள் 3 நாளைக்கு பிறதா முடிவு சொல்வோம் என்ற எமர்ஜென்சியில வைத்திருந்தார்கள். ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய நிறைய வயர்கள் எல்லாம் பூட்டி வைத்திருந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில நாங்கள் எல்லாம் அழுதழுது ஜெபித்தோம். கர்த்தர் இணைப்பிலே விண்ணப்பம் வைத்து ஜெபித்தோம். கர்த்தர் அவரை சுகப்படுத்தி பலப்படுத்தி 94 வயதை கடக்கும்படிக்கு கிருபை பாராட்டி நேற்பதற்காக நன்றி செலுத்தும். தீக்காய்சுக்காய் அனுதினமும் கேட்டு வருகிறோம். ரட்சிப்புக்காய் அனுதினமும் கேட்டு வருகிறோம். நித்திய ஜீவனுக்காய் அனுதினமும் கேட்டு வருகிறோம். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் கடிகளும் இருநட்ட கிளைகளும் என்னும் முது நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுமாய் இருப்பார்கள் என்று நம்முடைய வார்த்தையின்படி கேட்டாவே சகல ஜனங்களையும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சிறிய ஜாதியாய் பெரிய ஜாதியாய் கனி கொடுக்கும்படிக்கு பலத்த ஜாதியாய் கனி கொடுக்கும்படி சின்னவராகிய நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறோம் கேத்தாவே. எங்களுக்கல்ல கேத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமும் ஒன்றே மைமைப்பட அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணமாக்கவும் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கிரிகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவிக்கிறேன். ஹலிலூயா. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள் விண்ணப்பு வைத்து அடியாலையும் ஒப்பு கொடுக்க குடும்பங்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் கணவன் வீட்டார் மனைவி வீட்டார் எங்கள் பப்ளிக் கிரியேட்டர் கர்லின் கிஜே என் சோசியல் ஒர்க்கர் கத்தர்னா சென்டமான் என் டாக்டர் சைக்கியாட்ரிக்ஸ் சர்வஸ் டாக்டர் சர்வஸ் ஜான் இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவும் அபிஷேகம் பெறவும் இவர்கள் கத்தட மகிமையை கண்டடையவும் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் லோயர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் வேலைக்கு போயிருக்க ஜோஷுவா ஆசீர்வதிக்கப்படவும் வேலை சேர பெலன் உண்டாகவும் சம்பள உயர்கள் பதவிகள் உண்டாகவும் தேவ பக்தி உண்டாகவும் டேனியலுக்கும் வேலை கிடைக்கவும் கத்தோட சமூகத்துல மனுஷதே உண்டாகவும் தோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளையும் இன்றைய நாள்ல வெளியில போயிருக்கிறான். அதற்காக நான் கத்திற்கு நன்றி செலுத்த கத்துடைய நாமும் அமைப்பட ஊழியத்துக்கு வேண்டிய பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட மாதம் மாதம் காணிக்கை அனுப்புவோம் என்ற பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட வீட்டை விட்டு அப்போ பாத்துல போடுவோம் என்ற பொருத்தனை நிறைவேற்றப்பட நகையை அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்ற பொருத்தனை நிறைவேற்றப்பட அமீன் கத்தாயேசு வார் மாளிய கட்டுமானப்படி நிறைவேற்றப்பட இருக்கத்தக்க நல்ல வீட்டை இதவன் கட்டி தரும்படி என் 5 பிள்ளைகளுக்கும் வீடு கட்டி தரும்படி கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பொல்லாத மனுஷன் அறுப்புண்டு போவதை உன்கண் காணும் என்று நாம் எல்லாருக்கும் ரட்சிப்பை கிறிஸ்துவின் ஜீவனை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம் ஜீவனை அழித்து போட சத்துக்கள் போடுற திட்டத்தில் அவர்கள் வைக்கப்படும்படிக்கு கத்தோட நாமம் அமைப்படுது பரிசுத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து பூமி எங்கும் பிரபுக்களாகுது ராஜ்ய பணியை 5 கண்டத்திலும் நிறைவேற்ற தாழ்த்தி ஒப்பு கொடுத்து 246 தேசத்திலும் ஒளிபரப்பாகிற இந்த ஊழியங்கள் 266 தேசத்துக்கும் வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்க சங்கம ஊழியங்களை ஆசிர்வதிக்கிறோம். கோஸ்பல் எஃப்எம் பிரைஸ் எஃப்எம் பிரேயர் எஃப்எம் மியூசிக் எஃப்எம் ஆமீன் எஃப்எம் பல்லிமனல்கள் ஏஞ்சல் டிவி ஜிஃபன் எஃப்எம் ஆமீன் கத்ராஸ் வாரம் ஸ்கைப் ஜபக்குழுக்கள் யுனைடெட் பெண்டி கொச்சி கொச்சி ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலதெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வார்நாத ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள் கெஸ்மனி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மனவாட்டி ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கும். சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் காஸ்பல் எஃப்எம் பிரேஸ் எஃப்எம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே ஜீசஸ் கோல் ஜீசஸ் ரீம் ஜெபத்தோனி கர்த்தர் சபை சுவிசேஷ சபை எல்லாவற்றையும் கெத்செமனே ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பேர் பேராய் தனித்தனியாய் சுமந்து நாங்களும் ஆனதினமும் ஜெபிக்கிறோம் கேத்தாவே. காரணம் ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இப்படியாய் மாமிசமான யாவரும் கர்த்தரத்தில் வந்தறிய தேவாவியான சகல ஜனங்களுக்குள் இறங்க தேவ மகிமை விளங்க தேவ கிருபை விளங்க தேவ திட்டம் செய்யப்பட எங்கள் சித்தமெல்லாம் ஆண்டவரே உடைய சித்தம் ஒன்றே ஆக கடவுதென்று கர்த்தருடைய சித்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் ஒரு பரிந்துரைப்பு ஜபத்தை செய்ய அடியாளை தகுதிப்படுத்தி நிலைநிறுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய கரம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு நடத்த நித்திய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து வரும் காலங்களை சமயங்களை நாட்களையும் கெத்தாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யறங்கள் தேவனுடைய சமூகத்திலே வாழ்த்தி ஆசை வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணார எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த மகத்தான நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஏத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சகல ஜனத்துக்கும் தரிப்பிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பரிசுத்த அலங்காரத்தினால் பரிசுத்த உடன்படிக்கையினால் பரிசுத்த மகிமையினால் சகல ஜனங்களும் நிரப்பப்படுவதாக. கிறிஸ்து இயேசு நித்திய உடன்படிக்கைக்கும் நித்திய சுவிசேஷத்திற்கும் நித்திய மகிமைக்கும் நித்திய வழிக்கும் உட்பட்ட வழி ஜனங்களாய் வழியும் சத்தியமும் ஜீவனையும் உடைய எங்கள் தேவட சமூகத்திலே ஜீவனையும் தீக்காசியம் கூறி வாழ்த்தி ஆசிரியத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
1: நன்றி சொல்லுகிறோம். உங்களை நிறமா ஜபத்துல நடத்தின அருமையான ஆகில அம்மாவும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுதாமே அருமையான சௌரிய ஆசிர்வதிங்க, அவங்களோட குடும்பத்தை ஆசிர்வதிங்க, அவன் செய்யற ஊழியங்களை ஆசிர்வதிக்கும்படியா அநேருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா நல்ல சோகலத்தை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. கர்த்தராமே இந்த ஊழியத்தில் எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி சொல்லு துதிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் எடுத்து போடுங்க. அந்த நோய்கள் பலவீனங்கள் விடாதபடி ஆண்டவரே சரீரத்தில் நல்ல சுத்தத்தை கொடுங்க. அப்பா ஆசிர்வதிங்க. மட்டுமா இந்த இணைப்பில கொண்டு வந்து ஜெபத்துல வழி நடத்தினதுக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையா நாகல அம்மாவே நாங்கள் ஆசிர்வதிக்கவே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. God bless you.
0: Thank you, yeah. God bless you too. Bye.
2: உண்மை உள்ளவரே நன்றியப்பா இயேசுவே. உயிரோடு இருந்தவரே நன்றியப்பா இயேசுவே. உலகத்தை ஏற்றவரே நன்றியப்பா இயேசுவே. ஆண்டவரே சாத்தான நீங்க தோற்க அடித்தவரே நன்றி சொல்லுறவையா. விளந்து கொண்ட தேட ரட்சிகம் அந்த தேவகுமாரனேப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசையா, நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்யற தேவனே உமக்கு நன்றி சொல்லுறமையா. எலியாவின் தேவனே சோத்திரம், சோத்திரம், சோத்திரமையா. நன்றி அப்பா இயேசு ராஜாவுக்கு நாங்க நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜனே சோத்திரம், சோத்திரமையா. ஆவியானவரே உங்களை சோத்திரம், அச்சாரமானவரே சோத்திரமையா. உங்கள் அடைக்கலமும் எங்கள் பெருமாய கத்திர நான் உயர்த்துறேன் இயேசுவே, உயர்த்துறேன் இயேசுவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா இயேசுவே. ராஜாவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே நன்றி அப்பா. சாரோனின் தோஜாவே நன்றி ஆண்டவரே. எங்கள் லீலி புஷ்பமே அப்பா சோத்திரம் ஆண்டவரையா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஆளுக செய்கிறவரே நன்றி சொல்லுறமையா, நன்றி சொல்லுறமையா. அச்சாரமானவரே நன்றி சொல்லுறமையா. எங்கள் அடைக்கலமே நன்றி சொல்லுறோம். எங்கள் பெலனே நன்றி, கோட்டையே நன்றி, உங்கள் கண்மலையே நன்றி அப்பா, நன்றி ஐயா. வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் வணங்குறோம் இயேசுவே. நாங்கள் ஆராதனை செய்கிறோமே, ஆராதனை வேந்தன ஐயா. நீங்கள் ஆராதனை ஆவியானவர் ஆராதனைக்குரியவரே ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனே, எங்களை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவர் ஐயா. ஓ பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் ஐயா, துறம் ஐயா, அற்புதரே ஐயா, துறம் அதிசயமானவரே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. முடிவழி நட்சத்திரமே உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே விடுதலையை தந்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. ஓ அப்பா நன்றி, நன்றி, நன்றி தேவனே. நன்றி சொல்லி துதிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரையா. நன்றியா அவள் சோத்திரங்களை செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. பெரியவரே நன்றி அப்பா. உன்னதரே நன்றி அப்பா. உயர்ந்தவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமானவரே சோத்திரமையா. நன்றி, நன்றி யார் தோதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி யார் தோதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. போதுமான உண்மையுள்ள

Vai.

இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சுவண்டு கொண்டாலும் சிலுவை கொண்டு கொண்டாலும் சிலுவை துதி செல்வோம் ஆதி

ராஜாவே சோத்ரம், இயேசுவே சோத்ரம், சோத்ரம் சோத்ரம் ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, இயேசுவே ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசையா, அற்புத தேவனே நன்றி ஆண்டவரையா, அதிசயங்களின் தேவனே அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசையா, உமக்கு நன்றி இயேசு ராஜாவே, நன்றி ரட்சகரே, நன்றி மீட்பரே, நன்றி எங்கள் மேய்ப்பரே, நன்றி எங்கள் போதகரே, நன்றி எங்கள் வழிகாட்டி அப்பா, எங்கள் துணையாளரே ஆண்டவரே, நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரையா, இயேசுவே வாக்கு சோத்திரம், பிதாவே சோத்திரம், ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவே, மகிமையுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, மாறாத தேவன் இயேசுவே, மறவாத கர்த்தர் இயேசுவே ஐயா, உன்னதமான கர்த்தர் இயேசுவே, உயர்ந்த கர்த்தர் இயேசுவே ஆண்டவரையா, அப்பாவை துதிக்கிறோம் ராஜா ராஜாதிராஜாவேத்திரமாவியானவரையா, ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஓ நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா, நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, நன்றி அப்பா, சுதிர பலி சுதிர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு, சுதிர பலி சுதிர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என்

நன்றி ஐயா, உங்களுக்கு பிறந்த நன்றியே. நன்றி ஐயா, சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் மகிமையும் அப்பாவுக்கு. சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும்

நன்றியா, எங்களுக்கு உடையும் தந்தே. நன்றியா இயேசுவே, நன்றியா, நன்றியா இயேசுவே. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. அன்பு குந்தீர் நன்றி ஐயா, அன்பு குந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, எங்களையும் அரவணைத்தீர் நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. இயேசு ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ராவே நன்றி செல்கிறோம் ஆவியானவரே. அன்பு ஊற வைத்தவரே அப்பா, உங்கள் மேல அவ்வளவாய் அன்பு ஊந்தவரே இயேசுவே. நன்றி அப்பா, தகப்பனே நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு கத்தர நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம் எங்கள் மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே இயேசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவனே நன்றி அப்பா, ஈசாக்கின் தேவனே நன்றி அப்பா, எங்கள் யாக்கோபின் தேவனே நன்றி, இஸ்ரவேலின் தேவனையா. என்னை காண்பவரே, என்னை காக்கிறவரே இயேசுவே, இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீங்கள் உறங்கு வரும்பில தூங்கையா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜாவை. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. என்ன கண்மலையே துதிக்கிறோம், என்னை காண்பவரே துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே எங்களை காக்கிறவரே அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்ல தூங்கலையா இயேசுவே, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, என் பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே அப்பா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாற்றையும் செய்யாண்டரே, எங்களுக்கு பலனுண்டு சொன்ன தகப்பன நாங்கள் ஏற்றுகிறோம் ஐயா ராஜா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. என்னை காண்பவரே சோத்திரம், என்னை காக்கிறவரே சோத்திரம் அப்பா. உங்களை காக்குற தேவன், நீங்கள் உறங்குவதும் இல்ல தூங்கலையாப்பா இயேசுவே, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. ஆண்டறியாம் சாமை வந்தவரே துதிக்கிறோம், சாத்தானை தோற்கடித்தவரை துதிக்கிறோம் ஆண்டறியாம். அவளை கிரியல அழித்து ஜெயத்தை எடுத்தவரே அப்பா, ஜெயக்கொடியானவர், ஜெய கிறிஸ்துவானவரே ஆண்டவரே சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டறியாம். இந்த நாள் எங்களுக்கு தந்தவரே இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றி அப்பா ஆண்டறியாம். அல்லே இந்த புதிய நாளே அப்பா காணச்சத தேவனே, சோத்திரம் ஆண்டோரியா, நன்றி அப்பா. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டோரியா. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. ஜெபங்கட்டி நன்றி ஜெயம் தந்தி ஐயா, ஜெயம் தந்தி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு இயேசுவே. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் புகழுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா இயேசுவே, நன்றி ஐயா. கூட வைத்தீங்களே நன்றி அப்பா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர், பாட வைத்தீர் ஐயா. சொத்திர பலி, சொத்திர பலி அப்பாவுக்கு, புதிய ஜனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. இயேசுவே ஆண்டறியா நன்றி அப்பா. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு,
துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா, இயேசுவே அனலாக்கினவரே, அனலாக்கி எங்களை எரிய விடுகிறவரையா, அபிஷேகித்தவரே நன்றி அப்பா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா, எங்களையும் அனலாக்கினீர் நன்றி ஐயா, இயேசுவே சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு, இயேசுவே நன்றி நன்றி நன்றி ஐயா, ஓ சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன்

முனை பெற்றந்தே நன்றி ஐயா. சுத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு இயேசுவே. சுத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரையா. ஓ நன்றி அப்பா இயேசுவே ஐயா. இந்த பாதம் தஞ்சமா ஓடி வர செய்தவரையா நன்றி ஆண்டவரையா. ஓ இயேசு ராஜா, எனக்கு அடிக்கப்பட்டவரே, என் நோய்களை சுமந்தவரே, என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே இயேசுவே, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால் அப்பா எல்லாவற்றையும் செய்ய அப்பா. உங்களுக்கு பலன் தந்தவரையா, உங்கள் பலவீனத்தை உங்கள் பல பூர்ணமாய் விளங்கு செய்தவரையா, உங்கள் நோய்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரையா, உங்கள் சாப நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு முறி அடித்தவரை, பரம்பரை சாபங்களை முறியடித்தவரையா, சாப பாவ நோய்கள் பழக்கங்கள் இந்த மாற்றினவராண்டையா, விடுதலை தந்தது எனக்காய், ஜீவனை கொடுத்தவரே ஐயா, எனக்காய் அடிக்கப்பட்டவர் இயேசு, எனக்காய் நொறுக்கப்பட இயேசு, எனக்காய் ஆண்டு ரத்தம் சிந்தினவர் ஐயா, சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா, என் பெருணம், என் கோட்டை மாணவரே நன்றி, என் கண்மலை ஆண்டவரே நன்றி, என் முற்பரானவரே நன்றி, என் மேய்ப்பரானவரே நன்றி, என் போதகரானவரே நன்றி அப்பா இயேசுவே, என் வழிகாட்டி ஆண்டவரே இயேசுவே, என் துணையாளரையா, நான் நம்பி இருக்கிறவரே ஜெகுவார் அப்பாவே ஆண்டவரே, ஜெகுவா ரூபாவே அப்பா, இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றி அப்பா, இந்த பகல் கூட எங்களோடு கொண்ட தெய்வம் ஆண்டவரையா, நன்றி ஆண்டவரே, சோத்திரமையா சோத்திரமையா, உண்மை துதித்து உண்மை கனப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர், நீர் ரட்சகரையா, நீர் மீட்பர், நீர் மேய்ப்பர், நீர் போதகர், நீர் வழிகாட்டியா இருந்தவரையா, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தவரே இயேசுவே, உங்கள் அக்கிரமங்கள்லாம் முடிந்தவரே இயேசுவே, உங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்தவரே இயேசுவே அப்பா, எங்களை பிளப்படுத்துற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தந்த சுகந்த ஆரோக்கியம் தந்தவரே அப்பா, எனக்காய் யுத்தம் பண்ணு, எனக்காய் வழக்காடுகிற அப்பா, யுத்தத்தில் வல்ல தேவனே உண்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், நன்றி ஆண்டவரே இயேசுவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரையா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவே நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல், நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல், ஐயாவும் பாதம் எந்த அனுதினம் ஓடி வந்தேன், ஐயாவும் பாதம் எந்த அனுதினம் ஓடி வந்தேன், ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நான் கருவினா பயன்படுத்தும் போல், நாராவும் கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், புது பாடல் தந்து ஆசீர்வதியும் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், நாதாவும் திருக்கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன், போதுமையா
பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போல் எங்கே நான் செல்ல

இயேசுவே நன்றி நன்றி நன்றி ஆண்டவரையா, இயேசுவே நன்றி அப்பாதாப்பனே, ஓ நன்றி சொல்லுறமையா, நன்றி சொல்லுறோம் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய், நன்றி அப்பா இயேசுவே பரிசுத்தாவியானவரே நன்றி சொல்லுறனையா, கன்மலையாய கிறிஸ்துவே உமக்கு நன்றி, என்னை காண்கிறது என்னை காக்குறது ஐயா அப்பாதாப்பனே, நீங்க உறங்குவதில்ல இயேசுவே, தூங்குவதில்ல பாப்பா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா, நன்றி ஆபிரகாமின் தேவனுக்கு நன்றி, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவனையா, இஸ்ரவேலின் ராஜாவை துதிக்கிறனையா, துதிக்கிறனையா, அன்னத்தை செய்து முடிக்கிற தேவாதி தேவனே துதிக்கிறனையா, அடைக்கலமான தேவன், பலனான தேவன் இயேசுவே, கோட்டையான தேவன் இயேசுவே, கண்மலையான தேவன் இயேசுவே, என் மேற்பரானவரே, என் மேற்பரான இயேசுவே, என் போதகரானவரே இயேசுவே, என் வழிகாட்டியும் என் துணையுமான கர்த்தரவியத்திறனையா, நானே வழி நானே சத்திய நானே ஜீவன் இயேசுய்யாப்பா, உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னவர் நான் துதிக்கிறேன் ஆண்டறியா, எனக்காய் அடிக்கப்பட இயேசுவே, உம்முடைய காயங்களினால தழும்பலினால எங்களை சுதந்தந்து விளந்தந்து ஆரோக்கியந்தவரையா, நிர்மூலமான நீங்க கட்டுற தேவனா இருக்கிறீங்க இயேசுய்யா, வாழ நீங்கள் பயனிலமாக்குற கத்தரா இருக்கிறீங்க பாண்டறியா, ஓரி பல பிரபக்கர பாண்டுரே நன்றியப்பா, அப்பா உம்மை துதிக்கிறேன், ராஜா துதிக்கிறேன், ஆவியானவரே துதிக்கிறனையா, அசைவாடும் ஆவியானவரே அப்பா நன்றி, ஓ தண்ணீர்களை கடக்கும்போது நன்னோடு கூட இருப்பேன் சொன்னவரியா, அக்னி நடக்கும் போது நீ வேகாது இருப்பேன் சொன்ன, அக்னி உண்மையில் குரல் பதிலே என்று சொன்னவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி சொல்லி துதிக்கிறேன், நன்றி சொல்லி துதிக்கிறனையா, அன்பு நேசரை துதிக்கிறனையா, ஆவியானவரை துதிக்கிறோம் ஐயா, ஓ ஆட்கொண்டவரை துதிக்கிறோம், பரிசுத்தரே நித்திய ஜீவனை தந்தவர், ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தினப்பா, ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறனையா, நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்ட, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு பலனுடன் சொன்னவரே, சுகந்தந்தவரே, ஆரோக்கியம் தந்தவரே அப்பா நன்றி அப்பா, அடைக்கலமே நன்றி, பலனே நன்றி, கோட்டையே நன்றி, கண்மலையே நன்றி, என்னை காண்பவரே நன்றி அப்பா, உங்களை தாங்கி வந்த தெய்வம், உங்களை தாப்பி விட்ட தெய்வம், உங்களை ஏந்தி சுமந்து வந்த ராஜா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி மகிமையெல்லாம் அமக்கே செலுத்துறோம் ஐயா, துதியெல்லாம் அமக்கே செலுத்துறோம் ஐயா, ராஜாதி ராஜா வையத்துறோம் ஐயா, ராஜா நன்றி நன்றி அப்பா, ஆபிரகாமின் தேவனே நன்றி அப்பா, ஈசாக்கு ஜாக்கோபனுடைய தகப்பனே உமக்கு நன்றி செல்லுறமையா, எந்த கண்மலை ஆனவரே உண்மை துதிக்கிறனையா, என்னை காக்கும் கேடகமே உண்மை துதிக்கிறோமையா, உங்களை வெளியடைத்து பாதுகாத்து கொண்ட தெய்வமானதையா, நன்றி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ராஜா, நன்றி அப்பா, உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை எல்லாத்தையும் நாங்க செலுத்துறோம் ஆண்டறியா, நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறமையா, இடை விடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே.

நன்றே நன்றே இடைவிழா நன்றே உமக்கு தானே, இணையில்லாதே உமக்கு தானே, உமக்கு தானே, இணையில்லாதே உமக்கு தானே. உமக்குத்தானே இணையில்லாது உமக்குத்தானே, நிம்மதி தந்தி பிறந்த மானீரே நிம்மதி தந்தி சிறந்த பாணீர் உமக்குத்தானே, இணையில்லாதே உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதே உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதே தொடை தீரத்தானே இணையில்லாதே வேட்டி வேந்தன் நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லாதேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, உமக்குத்தானே அநாதி தேவன் நன்றி ரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி

நந்தி நந்தி நந்தி இயேசுவே, நந்தி இயேசுயா, கத்தர உயர்த்தரமையா, இடை விழா நந்தி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே இயேசுவே நந்தியப்பா, ஓமயத்துறோம் மையத்துறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துறோமையா, உடைய நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே. தேவனே ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரையா, இறக்கம் நிறைந்தவரே, மனதுக்கம் நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, மாறாதவர் மறவாதவர் இயேசுயப்பா, நந்தி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அரசாளு தெய்வமே சோத்திரம், எங்களை ஆட்கொண்டவரே சோத்திரம், எங்களை விடுதலை ஆக்கினவரே சோத்திரம் ஐயா. கத்தாவே இந்த காலை வெளிக்க அந்த புதிய நாளுக்காய் நந்தியப்பா. அதிகாலை வழியில் கத்திர தேடுக கண்டுகொள்வான் சொன்னீங்க, பதிகாலையில் உங்களுக்கு வழிபட்டங்கள் ஆண்டவர் இயேசுவே சோத்திரம் ஐயா. ஓ நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயாப்பா. இயேசுன் ரத்தன்யம், இயேசுன் ரத்தன்யம், இயேசுன் ரத்தன்யம், இயேசுன் ரத்தன்யம், இயேசுன் ரத்தன்யம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தன்யம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தன்யம், ரத்தன்யம் ரத்தன்யம் ரத்தன்யம் ரத்தன்யம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா, வல்லவர் நல்லவர் நீங்க போதுமானவரே துதிக்கிறோம் ஐயாப்பா. எங்கள் புகழிடமானவரே துதிக்கிறோம் ஐயாப்பா, எங்கள் அரணானவரே துதிக்கிறோம், அடைக்கலமானவரே துதிக்கிறோம் ஐயா, என் கோட்டையும் என் தஞ்சவமான இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவையா. மனதுருகன் தெய்வமே துதிக்கிறோம் ஆண்டவையா. பரிசுத்தாவியானவரே எனக்காய் வழக்காடுகிறவரே, எனக்கு அயுத்தம் பண்ணுறே, யுத்தத்தில் வல்லவரே, சேனைகளும் கத்திருப்பது உங்கள் நாமம் எடுத்தனவையா. இஸ்ரவேலின் தேவனையும் துதிக்கிறனையா, எலியாவின் தேவனையும் துதிக்கிறேன், எல்சாவின் தேவனையும் துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனையும் துதிக்கிறோம் ஐயாப்பா. பரிசு பரிசுத்தரே படைத்தவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, ஜீவமாக்கத்தை வெளிப்படுத்தினவர் ஐயாப்பா. ஜீவனின் அதிபதியே துதிக்கிறேன் ஐயா, ஜீவாதிபதியை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா. ஓ வல்லமுள்ள பிதாவே உமக்கு நன்றி நந்தியப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகள மகிமையில அம்மக்கே செலுத்துறோம் ஐயா, துதிக்க பாத்திரங்கள் ஏத்துறோம் ஐயா அந்த வேலையில ஐயா. ஆண்டவரங்கள் தந்த ஊழியங்களுக்காய் சோத்துறோம் ஐயா. ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற காய்ப்பிரவில் சின்ன ஊழியங்களை ஆசீர்வதித்தப்பா அந்தப்பா, நான்கு மாதங்களும் காணப்பா ஆண்டவரே, கண்ணில் மணியப்படும் ஊழியங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த ஆறு அஞ்சாம் மாசத்திலும் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுறோம் ஐயாப்பா.

ஓ ஊழியங்களுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அழைத்தவரே சோத்திரம் இன்னும் தொடர்ந்து நடத்துங்க வந்த நாள்ல நாலாம் தேதியில எங்களை கொண்டு வந்து நடத்துறீங்களே சோத்திரம் காலை பொழுதை காணித்தவரே சோத்திரம் இந்த புதிய நாளை தந்தவரே சோத்திரம் வாழ்நாள் ஒரு நாள் எங்களுக்கு கூட்டி தந்தவரே சோத்திரம் பாடம் பெற்று ஜீவனை தந்தவரே தயவு பாராட்டினவரே உயிரோடு இப்பவரை உயிர்ப்பித்து தந்தவரையா ஆண்டவரே எங்கள் நாடிகள் நரம்புகள் தசைகள் தசனார்கள் நரம்பு மண்டலங்கள் ரத்தோடனாளங்கள் ரத்த குழாய்கள் எலும்புகள் தசைகள் எல்லாம் உயிரை சேர்ந்தவரை உள்ளான உறுப்புகள் வழியான உறுப்பை பாதுகாத்தவரையா நன்றி அப்பா நீர் தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசிரியங்க நாளும் இந்த ஊழியங்கள்ல தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நன்றி உடன் ஊழியர்களுக்கா லேடிஸ் மேன் எல்லாருக்கா நன்றி அருமையான ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாரும் நாங்கள் உம்முடைய கரங்கள் எப்பொழுது நாளும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரையா அவர்களை நீங்களே ஆசிர்வதிங்க அவர்களை எங்களை வழி நடத்துங்க எங்களை தாங்கிக் கொள்ளும்படியா ஏந்தி கொள்ளும்படியா சுமந்து கொள்ளும்படியாய் அப்பாட பாத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புப்படுத்துறாங்க ஜெபிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா பரிசுத்தரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் வல்லவரே மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா ஆவியானவரே நன்றி தொடர்ந்து நடத்துங்கப்பா தொடர்ந்து வந்து ஜெபிக்கப்படுறாங்க ஒவ்வொரு தரப்பினரையும் ஒப்புக் கொடுக்கணும் ஐயா ஊழியர்களை விசுவாச குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க வானொலியில கட்டுக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு அப்படியா இன்னும் கத்தாவே இயேசப்பா இந்த நாட்கள் ஐயா ஆண்டவரே நம்முடைய கரத்துல எல்லா ஊழியங்களும் பேஸ்புக் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் யூடியூப் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பிரேசபம் பிரேரபம் மியூசிக் எப்பவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சங்கமேசம் ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த கஸ்பிலிட்டி ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அவற்றை நடத்துற எல்லா ஊழியர்களையும் குடும்பங்களே கத்தர் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ராஜாண்டரியா ஆசீர்வாதத்தின் ஊற்றே துதிக்கிறனையா ஆசீர்வாதமான மழை பொழியும் என்று சொன்னவர் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையா வல்லமையின் ஆவியார் வல்லமையின் ஆவியார் ஒரே சோத்திரம் ஐயா உங்களை வழி நடத்துற ஆவியார் ஒரே சோத்திரம் ஐயாப்பா பிறக்கந்தறிந்த ஆவியானுரே சோத்திரம் இயேசுவே மனதுருகும் தெய்வம் மனதுருகும் தெய்வம் ஆண்டதே சோத்திரம் ஐயா மகிமையெல்லாம் அமக்கே செலுத்துறோம் துதியெல்லாம் அமக்கே செலுத்துறோம் தட்சணிய கொம்பே எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவரே தட்சணிய கண்மலை அப்பா மே துதிக்கிறேன் ஐயா நன்றி அப்பா வழி நடத்துங்க ராஜா வழி நடத்துங்க ஆவியானது எங்களை நீங்களே வழி நடத்துங்க ராஜா வழி நடத்துங்க ஆவியானதியா வழி நடத்தும் வல்லதுவாம் போய் துதிக்கிறேன் ஆண்டரே நன்றியப்பா ஓ மகிமை எல்லாம் அமக்கே செலுத்துறோம் ஆண்டரியா துதியெல்லாம் அமக்கே செலுத்துறோம் ராஜா சோத்திரம் ஐயா தொடர்ந்து அப்பா அங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டரே ரத்த கொடைகளா மூடுதும் அந்த 10 வருஷங்களுக்குள்ள நீங்க நடத்துற தயவுகளுக்காய் சோத்திரம் அந்த 10 வருஷங்களே நாங்கள் மட்டுமாய் கடந்து வர கிருபசுவதுவனையா இந்த ஊழியத்தை அப்பா உடைக்கிற பிசாசுகளை நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறோம் ஐயா ஊழியங்களுக்குள்ள வர்ற பிள்ளைய தடை பண்ற பிசாசுகளை உயர்ப்பா இயேசுவின் நாமத்துல நாங்களப்பா எல்லாவற்றையும் விரட்டி போடுறோம் ஆண்டறியா நீர் உயர்ந்த தேவனா இருக்கிறீங்கப்பா நீர் அடைக்கலமான தேவன் பெலனான தேவன் கோட்டையான தேவனா இருக்கிறீங்கப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடிக்கிறவரையா தொடர்ந்து நீரை நடத்தும்படியா அழைப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அந்த அருமையான வேலையிலையா கத்தாவே அப்படியா ஒவ்வொரு ஊழியர்களுடைய சுகங்கள் பிலங்களுக்காய் அணை நடத்துற பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா அந்த இணை ஊழியங்கள்ல பொறுப்பாய்ந்து செயற்படுத்துறான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றியுமான ஐயாவை உடைய கருத்துல ஒப்புகிறோம் ஐயாக்கு நல்ல சுகபலங்களை தாங்கப்பா ஆண்டவரே அவருடைய அந்த வயிற்று பிரச்சனைகள் தெரியா அவருடைய பலவீனத்துல உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டறியா இந்த வயிற்று போக்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் கட்டுப்பட்டு போடுவையா ஆண்டவரே வயிற்று நோவல் எல்லாம் இயேசு நாமத்தில் சரித்திரத்தை வெளியேறட்டும் இயேசு நாமத்தினால ஐயாவுடைய உயிர்ப்பிக்கிற வெள்ளம் உயிர்த்தெழுந்த மகிமையின் வெள்ளமே உங்களுடைய ஜீவன் ஐயாவை தொடர்ந்து மாண்டுவதை கத்தாவையா உங்களுடைய காயப்பட்ட கருத்தை வைக்கிறேன் ஆணிகள் பட்ட கருத்தை வைக்கிறேனையா தழும்புகள் பட்ட கருத்தை நான் வைக்கிறேனையா ஐயாக்கு இந்த வேலையிலும் நல்ல சுகத்தை வெள்ளத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தவரப்பா வெள்ளையத்தை வெள்ளா இருக்கப்பா நீங்க வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டறியா நன்றி அப்பா எல்லா உபாவைகளும் அகன்று கோட்டு ஜேசுவன் நாமத்தினால அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை காத்து கொள்ளுங்கப்பா இஸ்தருக்கு அவர் நாளுக்கு கொடுத்த கற்பத்தையும் கணிக்காய் சுகத்திரம் ஐயா பிள்ளைக்கு நல்ல சுகலம் ஆரோக்கியங்களை கொடுத்த ஆண்டறியா தாய் பிள்ளையின் கற்பத்திலே சுகமாயிருக்க பலனாயிருக்க ஆண்டரே நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டரே நல்ல பரிபூரமான பிள்ளையாய் சுகமா இந்த பிள்ளையை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுக்க எஸ்தருக்கு ஆண்டறியா நீர் வெள்ளனை கொடுக்க முடியாது கணவனை மாசம் வைத்து ஜெபிக்கிறார் கலைச்செல்வி குடும்பங்களை நாங்கள் ஆசிரியை ஜெபிக்கிறோம் ஐயாப்பா நன்றி அதுபோல ஐயா சில வேலைகள் போக்குவரத்துல ஆசிர்வதிங்க ஆண்டறியா வழிநடத்துங்க ஸ்கைப்பில் சில ஊழியங்களை ஆசிர்வதிங்க ஸ்கைப்பில் செய்கிற எல்லா பொருளாதார உதவிகளையும் ஆசிர்வதிங்க ஆண்டதே அவரு கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க கொடுங்கப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்படியாய் கத்த தடைகளை நீக்கிறவரை இருக்கிறீங்க தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் மேற்பருமான இயேசுவின் நாமத்துல என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் ஆண்டு அதே போல ரவியை அவன் ஜெபிக்கிறோம் ஐயா இவருடைய பயணங்களுக்காக ஜபிக்கிறோம் ஐயா அவர் அஞ்சாம் தேதி போற பிரயாணங்களை கத்திர ஆசிர்வதிங்க சோலமாய் இந்த தேசத்துல போய் மீண்டும் தண்டை காரியங்களை முடித்து சோலமாய் வெறுமட்டும் ஐயா அவரை ஆசிர்வதிக்கும்படியாய்

இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் ஆண்டவே, யா உங்களுக்கு நன்றி சொல்றேன் யா. நன்றி ஆண்டவ இயேசுவே, நன்றி நன்றி நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரியா, நன்றி சொல்லுறேன், நன்றி சொல்லுறேன், நன்றி சொல்லுறனியா. ஏனும் இந்திய மதமானத்தை அப்படியே தொடர்ந்து வருகிறான ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க. நாளைய நாளும் வந்து ஜபிக்கப்பற மெரியம்மா குடும்பத்தை உடைய கருத்துல புறம் தயாருக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. அவனை வழி நடத்துங்க, அவசர ஊழியங்களை ஆசிர்வதிங்க. அவருக்கு ஆண்டரே அப்பா இன்னும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டரே. அவரோட அப்பா அவட பிள்ளைங்களை பொண்ணுமா விளங்கணும் கிருப செய்ய வேணுமா நாங்கள் ஜபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே தொடர்ந்து ஜபிக்கிறான ஆண்டவரே அப்பா. ஆனா அம்மாவை உப்பு கொடுத்த அம்மாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுத்த அப்பா. அந்த இருமல்கள் சளியிருந்த அம்மாவுக்கு விடுதலையை கொடுத்த அம்மாவை நீங்க தாங்குங்க. அம்மாவை நீங்க விலைப்படுத்த முடியா ஜபிக்கிறான. தேவைகளை சந்தித்து கொடுங்கப்பா. இன்னும் அவட மகன் குடும்பங்கள் அங்கத்தை ரட்சிக்க முடியா ஜபிக்கிறவையா. அதே போல அப்பா சுரேஷ் பாசையா குடும்பங்களுக்கு ஜபிக்கிறோம் ஆண்டவையா. அவர்களை நாங்கள் இயேசுவே உடைய நாமத்துல ஆஸ்வதிக்கிற ஊழியங்களை ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவே. இந்த பணிகளை ஆசிரதிக்கிறோம். பாசுரை போக்குவரத்துக்காக ஜபிக்கிறோமையா. கிருஷ்ணாவை மாசவதிக்கிற பிள்ளைகளை ஆசிரதிக்கிறோமையா. அதுவரை வீழா குடும்பத்தை சகனாவை நாங்கள் ஆசிரியத்தை ஜபிக்கிறோமையா ஆண்டவையா. கத்தாவை பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே அதிகமா உபரையும் கத்தை தாங்கும்படியா ஜபிக்கிறோம். சோதியம்மா குடும்பங்களை ஒப்பு கொடுமையா. சோதியம்மா பகுதிக்க பிரயாணங்கள கூட இந்த கத்தர் மஞ்சக்கா மாசுரைத்து அவன் மீண்டு வாங்கிவிடு வந்து சேர அவருடைய பாதுகாத்துக் கொள்க. பிள்ளைகளை காத்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து வந்து ஜபிக்கிற தரிசிய குடும்பத்தை மீண்டும் ஒப்பு கொடுக்குறேன். மகளை குடும்பத்தையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோமே. அது போல ஆடை வந்து ஜபிக்கிறான அப்ப பாச குடும்பத்தை அப்ப யோசி அவருடைய ஒப்பு கொடுவார்கள். நாங்கள் இயேசு நாமத்தினால ஆசிர்வதிக்கிறோம். பாஸ்டருக்கு நல்ல சுபலங்களை ஆரோக்கியங்களுக்கு தாங்குங்க. சௌரிக்கு நல்ல சுபலங்களை ஆரோக்கியம் கொடுத்து தாங்கி தேவைகளை சந்தித்து கொடுங்க. சில ஊழியங்களை ஆசிர்வதிங்கப்பா. அத்தாவே அதே போல ஆண்டு ஒரே கத்தாவே இன்னுமாய் இயேசுவே ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து ஆண்டு ஜெபிக்கிற கலாமாவை குடும்பத்தை நாங்கள் எப்ப கொடுக்குறோம் ஐயா. அன்றுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் சூத்திரோட திருமண காரியங்களை ஆசிர்வதிங்க. கலாமாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா. அந்த பிரசங்கள் கூடி குறையாதபடிக்கு அசோலமா இருக்க நீங்க உதவி செய்யும்படி அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படி அம்மாவின் குடும்பம் அம்மாவின் குடும்பங்களை மொத்தமாக குடும்பங்களை கத்திர ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரையா. நன்றி அவ அப்படியா தொடர்ந்து வந்து ஜபிக்கிறான கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடு. அருமையான சௌரி சர்மிளாவே அவட மகன் குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமையா. அவர்கள் வந்து ஜபிக்கிற அந்த சிங்கள இணைப்பை ஆசிர்வதிங்க. சிங்களத்துல உடைய நாமத்தை மாமைப்படுத்துற பிள்ளைகளை கத்தோல் ஏத்தியோட ஊழியங்களை ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டியா. அப்படியா தொடர்ந்து வந்து ஜபிக்கிறான அன்றே கத்தாவே. சேவியர குடும்பத்தை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடு. பாச சேவியரோடும் அவருடைய மனைவியோட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளோட ஆண்டரை கூட இருந்தவர்களையும் கத்தர ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஜெபிக்கிற கமலிசம்மாவை குடும்பத்தை அப்பா அவருடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் வைப்ப. அம்மாவின் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய பிரயாணங்களை பாய்க்கப்படி சவலமாய் கொண்டு வந்து சேர்த்த தேவன் தொடர்ந்தும் உடைய ஊழியங்களை இருந்து செய்யப்பா. நீ நேர காலங்களை கொடுத்து இன்னும் விலைப்படுத்த முடியாத குடும்பமா அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தொடர்ந்தும் ஆண்டு வரை வந்து ஜெபிக்கிறான அகிலாவை குடும்பத்தை நம்முடைய கரத்தில் வைப்பிக்கிற அகிலாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுங்கப்பா. அவருடைய கணவனை ரட்சிங்க, பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. குடும்பத்தை ரட்சித்து வழி நடத்துங்க. அந்த ஆண்டு வரை திருமணத்து காரியம் புறப்படுவது மகனே என் குடும்பத்தை எங்கத்தர ஆசீர்வதிக்கும்படியாய். ஆண்டவரே அகிலாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த இட நேரங்களில் வந்து உடைய நாமத்தை உயர்த்த மகளுக்கு பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து மகளை தாங்கும்படியா தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டதையா. நன்றி அப்பா நன்றி. அப்படியா தொடர்ந்து வந்து செபிக்கிறான ஆண்டவரே சுமிதாவை குடும்பத்தில் நாங்கள் நம்முடைய கருத்தில் மகளுக்கு நல்ல சுபலங்களை கொடுங்க, ஆரோக்கியங்களை கொடுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியா கணவனை ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டதையா. உமக்கு நன்றி. அதே போல ஆண்டரே தொடர்ந்து வரப்புறான பாஸ்டர் ராஜகுரு ஐயா குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயாவையும் அவருடைய அம்மாவையும் ஆண்டவரையும் அவருடைய குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆசிர்வதிங்க. பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி. அப்படியே தொடர்ந்து வந்து ஜெபிக்கிறான ஆலோசனை ஐயா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஜோசம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசிர்வதிக்கிறோம். அப்படியே வார்த்தை தியானம் பண்ற அமர்ராஜா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டரை கத்தாவையா. சவரில் எழுதி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டரை கத்தாவையினும் செல்வம் பாஸ்டர் சவரி தேவரா குடும்பத்தை நாங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டரை கத்தாவை. அதே போல வேணுமான ஜோன் பாஸ்டரோட மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அவளை குடும்பங்களை ஆசிரியர் ஊழியங்களை ஆசிரியக்கிறோம் ஐயா. அடைய சபைகளை ஆசிரியக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும்
வந்து இணைந்து செய்த எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களை இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசிரியர்கள் பாசின் ஐயா குடும்பங்களை மேலினை ஆண்டுகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய ஊழியங்களை அந்த ஒரிசா மாநிலத்துல ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்துல எல்லாம் செய்கிறார்கள் ஆண்டவரே கத்தா ஐயா. ஆண்டவரே கத்தாவின் அவர்களை ஆசீர்வதிக்கிறாத்த வழி நடத்துங்க ஆண்டவையா. ஓ நல்ல சுபலங்கள் எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. அது போல கத்தாவே இன்னும் ஆண்டவரே நினைப்புல வர பிள்ளைகள் தடைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகள் மாப்பா நோய்களினால் வர முடியும் அமல அமுதாவுக்கு ஜபிக்கிறனையா ஆண்டவே சூர்ராமாவுக்கா ஜபிக்கிறோம் ஆண்டவையா. இன்னும் ஆண்டவரே சோத்திர பள்ளிகளை செலுத்துறான ஒவ்வொரு திரு பிள்ளைகளையா கத்தாவே ஆண்ட ஜன குடும்பங்களுக்கு ஜபிக்கிறோம். விஜயாண்டிக்கு ஜபிக்கிறோம் ஐயா. விஜய் அன்னைக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவை கத்தாவே. இன்னும் ஆண்டவரே சாப்பா ஜபசாந்திக்கு ஜபிக்கிறோம் ஆண்டவையா. இன்னும் ஆண்டவர் இந்த சோத்திர பள்ளி நம்முடைய நாமத்தை உயர்த்துற எல்லா குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. அப்படியா கோஸ்டல் ஊழியங்களை அப்பா அப்பா அம்மா நிபுணர் ஒப்புக்கொடுக்கிறோம் ஊழியங்களை ஒப்புக்கொடுற குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. நீங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உடைய பழத்திலே பானனை தாழ்த்தி ஜபிக்கிறேன் ஆண்டவரையா. நீர் பெருகவன் நாங்கள் சிறுவம் ஆண்டவரே உடைய நாமம் ஒன்றையும் ஒன்றைய கட்டமையா. நீர் கூட இருந்து நடத்தும்படியா நான் ஜபிக்கிறேன் ஆண்டவையா. எங்களை பிளப்படுத்த கிறிஸ்தவ எல்லாவற்றையும் சொன்னவையா நீரை அப்படி எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இயேசு நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா சங்கமம் எஃப்எம்முக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். லெசி ஐயாவுக்காக மனைவி ரீட்டாவுக்காக பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளை ஊழியர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவையா. எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க வெள்ளப்படுத்துங்க தடை பண்ணி எப்பா தடையா இருக்கிற காரியங்களை நிவர்த்தியாக்கி ஆண்டரை இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. இந்த ஆண்டரையை சூமுக்கு இன்டர்நெட்டுக்கு ஆண்டு கடன் பாதைகளுக்கு இன்னும் ஆண்டரே அப்ப அந்த வானொலிகளுக்கு கட்ட வேண்டிய பணங்களை கட்டி முடிக்கத்தக்கதான கொடுக்கிற உள்ளங்களை கத்துற ஆசிரியங்க. இன்னும் அப்பா இருக்கிற மீதியான மாதங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கத்தர ஏற்படுத்தி இந்த ஊழியர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய வருகை வரை நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் இயேசு நாமத்தினால் தாழ்த்தி வெப்புகளை செவிக்கிறேன். ஏ அப்பா அங்க ஜீவனுள்ள அல்ல தாப்பனே சோத்திரம் ஆண்டரையா. திருச்சிலமையாவுக்கா நன்றி ஐயாவை ஆசிர்வதிக்கிறனையா. ஆண்டவர் என் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜபிக்கிறனையா. நீரே அப்படியே அந்த ஸ்காய்ஃபிலிம்ஸுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டரே கத்தாவே. உங்கள் சந்ததி மேல கூட ஆவிய ஊற்றுங்க இயேசு. உங்கள் சந்தானங்கள் மேல கூட ஆசீர்வாதங்களை ஊற்றுங்க இயேசப்பா ஆண்டரையா. நன்றி அப்பா நன்றியுள்ள மனது ஓடு துதிக்கிறனையா. நன்றியுள்ள இதயத்தோட ஆண்டவரை துதிக்கிறேன் கனப்படுத்துறேன் மகிமைப்படுத்துறேன் ராஜா உமக்கு நன்றி. நீரே தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க கத்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாமே இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறனையா. நன்றி அப்பா கோடாகுடி சூத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டரியா. துதிகள மகிமை பொருள் எல்லாம் அம்மாக்கே நாங்கள் செலுத்துறோம் ஆண்டரியா. சர்வ வல்லவரை உயர்த்துறேன் சாவ வென்றவரை உயர்த்துறேன் உயிரிழந்தவரை உயர்த்திய பயனை தாழ்த்துறேன். நீர் பெருகவன் நாங்கள் சிறுவமுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட முடியா கர்த்தர் வல்லமையான மகிமையான காரியங்களை செய்ய முடியாக நசரனார் இயேசு நாமத்தில் என்னை தாழ்த்தி உங்களை ஜபிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள என்ன தாப்பனே ஆமேன் ஆமேன். கர்த்தர் ராமேங்கள் ஜெபத்தை கேட்டறாண்டு இருக்கிறாங்கள். நன்றி செல்வோம். கர்த்தருடைய நாமம் ஒன்று இந்த காலவெளிலும் மகிமைப்படுவதாக ஆமேன். நாங்கள் அப்படியாக நின்னாலும் வேத வாசிப்புக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். நின்னாலும் வாசிக்கும்படியாக வச்சுக்கொண்ட வேத பகுதியானது வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் நாங்கள் வாசித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டிய தம்முடைய ஊழியக்காரர்கள் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமயமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும்
என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாய சாவாம் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தோமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதானது சத்தத்தை கேட்டேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பின்னவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை இந்த புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்காமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிகியா எனும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்த்து திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பறைய பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இருக்கிறதையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறாது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இவை பிழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தார் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கிறதாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ இவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. கிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்ய உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாறு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் சொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்தபேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகளிலும் பின்பு செய்த கிரிகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன்பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீக்கரசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்று ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடன் வேச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நான் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரம்பரை பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவழியந்தம் என் கிரிகளை கை கொள்கிறவனுக்கு
அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் கொடுத்தது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இடுப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். வெடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதையும் காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம். சர்வதேச சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவன் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை இஸ்ரப்படுத்து. உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாய். ஆகிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் தர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து எங்களுடைய கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவர்களுடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காலுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது. பிரதேமியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவரில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவிதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து வணங்கி நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருக்கிறவரைய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காலுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. லவோதிக்கிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உன்னையும் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானென்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் ஐஸ்வர்யனாகும் படிக்கு நெருப்பிலே புடமுடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் காணாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் இடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வையிட படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியினர் தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமே கத்தர்தாமே ஆசீர்வதிப்பராக. மற்ற நேரமாக நாங்கள் வழிபடுத்தல் அதிகாரங்களை நாங்கள் வாசித்தோம். ஆகிய இந்த வாசித்தல் நின்றது எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிரிப்பாராக. கார்பரேஷன் எல்லாருக்கும் நன்றி.

Praise the Lord. Praise the Lord.

0: My praise, Lord.
1: நெற்றி மன்றம் மன்றம் மாறாதவரே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே உம்மை துதிக்கிறோம். நேற்று மன்று மன்றம் மாறாதவரே உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் கேத்த நல்லவரையா கோப்பின் தேவன் உயர்ந்து அடைக்கலாம். ஆண்டு இரண்டு சர்மாஜி இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே இந்த நல்ல கால விளையிலும் இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சுட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹலோ, பிரைஸ் லார்ட்.

ஃபெடரர்ல விளையாண்டு அதே போல சங்கமம் வானொலியின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நல்ல கால வேளையிலே மினிஸ்ட்ரியை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தாயாருக்காக தகப்பனருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காகவும் மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வீத வார்த்தைகளின்படி நல்ல கால வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த கால வேளையில் நம்மத்தில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, எமக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். உன்னதமானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன். சேனிகளின் கர்த்தாவே, இந்த கால வேளையிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படுத்துக்கு நீங்கள் தான் மீது உயது ஆவியானவரே, நீங்க மாத்திரமே பொருட்படுத்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த நிர்போதமானவர். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனையுமை துதிக்கிறேன். ஜீவதன் நிர ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன். நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் பெருலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன். மனதுருக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன். நேற்று மன்றும் மன்றும் மாறாத தேவாதி தேவனை ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தரக்கப்படும், தேடுங்கள் கடைவீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் அதை உங்கள் நான் எங்களிலே பிதா மகிமைப்படும்படியாய் அதை நான் உங்களுக்கு தெரிவேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோதரிக்கிறோம். இரக்கம் உள்ளது உனே, உம்மை துதிக்கிறேன். மகத்துவமானவரும் மாறாதவரும் ஆகிய அன்பின் பெருலோக பிதாவை உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவை உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நன்றி ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ நன்றி, எங்களை சுத்திகரிக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு காய்ந்த பூமியிலே வந்து உங்களுடைய சரீரத்தை கொடுத்து, அடிக்க கொடுத்து, ஆண்டவரே பிக்க கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்காய் மது ரத்தத்தை சிந்தி, எங்களுக்காய் சிலுபையிலே அறையப்பட்டு, எங்களுக்காய் சிலுபையிலே ஜீவனை கொடுத்து, எங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு, எங்களுக்காய் மறுபடியும் எழுந்திருக்கிற ஆண்டவரின் செயலுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல காலவுகளிலும் ஸ்தோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோதரிக்கிறேன். ஊரி போய் சந்தரல பந்தரளி பியந்தரல பந்தரளி பியந்தரல பரிவளவா. அல்லேலூயா, நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோதரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, உம்மை துதிக்கிறேன். கிருபையின் பாத்திரமே, உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே, இங்க போதும் உங்க சமூகம் எனக்கையாமே, இங்க போதும் உங்க சமூகம் எனக்கையா. புது பலன் தருகிறீ, புது அன்பை பொழிகிறீ, புது அன்பை பொழிகிறீ. அனிதரும் மரங்களால் செழி தூங்க செய்கிறேன். பைசலோர் நன்றி ஆவியானவரே. தனிதரும் மரங்களாய்
என்னை செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் ஆமென், நன்றி ஆண்டவரே. எப்போ நான் வந்து நிற்பேன், உன் திருமுகம் கண்டு நான் பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா.

போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. நன்றி ராஜா. தேய ராஜாவே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். அனதருகும் தெய்வமே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பகைமையின் பாத்திரமே மெய் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அதிசயமானவரே மெய் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகத்துவமானவரே மெய் துதிக்கிறேன். அல்லேலூயா. நிமிஷந்தர லபந்தர லிபியந்தர லப மலபந்தர லிபியந்தூர லபந்தூர லிபியந்தர லவர் இளவா ஆவியானவரே, ஆவியானவரே ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே கூடான கூடி அன்பின் பரலோக தகப்பனே எம்மை துதிக்கிறேன். பரிசுத்தரே எம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். மனதிறக்கம் உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். ஜீசஸ் அல்லேலூயா. நல்ல தெய்வம் எம்மை துதிக்கிறேன். ஜீவ தண்ணீர் ஆவியானவரே எம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்மை பாடுவேன், உம்மை என்றென்றும் சோதரிப்பேன். முழு மனதால் சுத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், உம்மை என்றென்றும் சுத்தரிப்பேன். அல்லேலூயா. என் உயிரே என் இயேசுவே மனதால் சுத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. அமேன் சொல்லுவோம். இந்த நல்ல காலங்களிலும் யாரெல்லாம் இந்த நல்ல இழப்பில் இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம்.

அசைக்க படுவதில்லை நானே. சத்திரம் சத்திரம் சத்திரம் இந்தேவா உம்மை பாடுவேன், உம்மை என்றென்றும் சோதரிப்பேன். உண்மையாயுமை கூப்பிடும் இன்றும் பதிலுண்டு. அமேன் சொல்லுவோம். உண்மையாயுமை கூப்பிடும் நெருங்கி அருகில் வந்தீர்.

எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. துன்பத்திலே நான் அமர்ந்திட்ட போதும்

இயேசுவே தேவா உம்மை பாடுவேன், உம்மை என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே இந்தேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். பிரைசலோர் நன்றி ஆண்டவரே, மீ ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்த நல்லவர், யாக்கோபு இந்த உயர்ந்த அடைக்கலாம். ஜீவ தண்ணீர் ஆவியானவரே, வற்றாத நதியாய் வாரம் போதவரே, இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். மனதிற்கும் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, ஊர் பிஷந்தரள வல்ல வல்ல வந்தரளி வியந்தரள வரிவேலவா. அல்லேலூயா. நல்லவர், வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறார். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். மகிமை அடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மீட்பினை உம்மை துதிக்கிறேன். அப்பா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மன்பை

உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். ஆண்டவரே, உம்மை நம்புகிற நாங்கள் எல்லாமே பாக்கியவான்கள். இந்த காலவேளையிலே ஆண்டவரை யாரெல்லாம் பரிசுத்த தேவனை ஆண்டவர் என்று சொல்லி நம்புறீர்களோ, இயேசுவே கர்த்தர் என்று யாரெல்லாம் இந்த காலவேளையில் அறிக்கையிடுகிறீர்களோ, அவர்கள் எல்லாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன். அப்பா, உம்மை ஸ்தோதரிக்கிறேன். உம்மை நம்பு நாங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் திருப்பி என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை நம்பு நாங்கள் பாக்கியவான். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன். ஜீசஸ், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன். மனதுருக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே, உம்மை துதிக்கிறேன். நித்திய பிதாவே, உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே, உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அதிசயங்கள் செய்கிறவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபையின் பாத்திரமே ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. நினைப்பில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நல்ல கால விளையிலும் மறுபடியும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த இணைப்பிலே இருந்து இணைந்திருக்கிற உப்பர் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் அவைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையாய் நடத்துங்க. அப்பா, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாய் பேர்வீராய் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கமம் வானொலியிலும் ஆண்டவரே கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், டியூஷனில் கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. ஆண்டவரே, இந்த வானொலிக்காக, சங்கமம் வானொலிக்காக ஆண்டவரே, எஸ்கேப் மினிஸ்ட்ரியின் வானொலிக்காக ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி, யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். யார் ஆசீர்வதியும் ஐயா? ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பிறாக, நீர் ஆசீர்வதிப்பிறாக, ஆசீர்வதிப்பிறாக. வல்லமை உள்ளவரே, நீர் ஆசீர்வதிப்பிறாக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரே, இந்த ஊழியம் உலகத்திலே விரிவடைய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சகலதை நன்மைக்கு இதுவாய் மாற்றி கொடுக்கும்படிக்காக நாங்கள் செப்பிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கான பணத்தொகைகள் ஆண்டவரே நிர்புதமாய் சந்திச்சு சகல தடைகளை நீங்களாக்கி கர்த்த பெரிய காரியத்தை செய்யும்படிக்காய் ஆண்டவரே நாங்கள் உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒன்றுமாகி இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நன்றி ஆண்டவரே. அன்பின் பெருளுக பிதாவே, இந்த நல்ல உலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய அரசு வருக, உம் சித்த நிறைவேறுக. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் எம்முடைய சித்த நிறைவேறுக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்த கர்த்த காரியங்களை வாய்க்க பண்ணி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த மினிஸ்ட்ரியோடும் ஆண்டவரே
கர்த்தாவே, இந்த சங்கமம் பரவழியோடும் இணைந்திருந்து ஆண்டவரே பொருட்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களை இளையரசுகளை நான் உடையத்தில் நான் மூடுகிறேன். கர்த்தர் பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. கர்த்தர் பொறுப்படுங்க. வல்லவரே, நல்லவரே, பொறுப்படுங்க. கிருபை உள்ளவரே, நீங்கள் நடத்தும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுத்து செப்பிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்கு பண்ணி கொடுங்கப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த எஸ்கே பிரேயர் மினிஸ்ட்ரி நடத்துகிற அன்பு தாயார் மஞ்சள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் இணைந்து முடி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவி, எடுத்து பயன்படுத்துங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இந்த கடைசி காலமா இருக்கிறபடி நாளே ஆண்டவரே, மாம்சம் அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி வாழ்வர்கள் தரிசனங்களை காணட்டுக்கும், சிற்பனங்களை காணட்டுக்கும். ஆண்டவரே, அவர்களை நாங்கள் இந்த நாட்களே அப்பா சோதரிக்கிறேன். நம்முடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். அதிசயமானவரே ஒப்புக் கொடுக்கிறேன். சோதரிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவே.

பயன்படுத்துங்க. கணவன் மனைவியாய் கர்த்தருக்கு உறவைத்து பயன்படுத்தும் படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, மஞ்சள் அம்மாவுடைய உடல் சுக ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு தாப்னே தகப்பனாருடைய உடல் சுக ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்கு பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்தி வீராக சகலதை நன்மைக்கு இதுவாய் நீங்கள் மாற்றி தரும்படியாய் நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் இணைந்து ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்க. பணத்தேவைகள் தேவைகளை சந்திங்க. புதிய புதிய நபர்கள் இந்த இணைப்பில் இணைந்து உண்மை உள்ளவர்களாக இணைந்து ஆண்டவரை ஜெபிக்க கூடிய உண்மையுள்ள மனிதர்களை ஆண்டவரையே தரிப்பீராக கொடுப்பீராக. ஆண்டவரையே இந்த வானொலி நிகழ்ச்சியில் சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்த கிருபை பாராட்டுங்க. பகிர்வை பாராட்டுங்க. பகிர்வை பாராட்டுங்க. ஆண்டவரே, மை ஸ்தோதரிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்கு பண்ணி தரும்படிக்காயுமே துதிக்கிறேன். நாமத்தை ஏற்றுகிறேன். கர்த்தர் நல்ல பரபர்கிருபி என்றும் உள்ளது. ஆமேன். ஆண்டவரே, இந்த நல்ல வழியிலும் உடைய நாமம் மகிமையேற்று ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த நிஷ்டிக்காக கேள்வி அணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அவர்களுடைய கையின்றி அரசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவையும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வல்லமையுள்ள விரையம்மை துதிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிற விரையம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவையும்மை துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவையும்மை துதிக்கிறேன். இரக்கமுள்ள விரையம்மை துதிக்கிறேன். மனதுருக்கமுள்ளவரே அதரமாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அன்பின் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நேற்று மன்று மன்று மாறாதவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே புதிய புதிய நபர்களை ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே வந்து சேரட்டுக்கும். அர்ப்பணிப்பாய் ஜபிக்கிற ஜப வீரர்கள் வந்து சேரட்டுக்கும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்தும்படி காய் கர்த்தாவே உம்முடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். என் தகப்பனே, தகப்பனேயும்மை ஸ்தோதரிக்கிறேன். என் தகப்பனேயும்மை ஸ்தோதரிக்கிறேன். என் ராஜனேயும்மை ஸ்தோதரிக்கிறேன். ஜீவன் உள்ளவரையுமே துதிக்கிறேன். அப்படியாக ஆண்டவர்

சுகம் தருபவரே சுபுத்திரம் ஏசையா.

ப்ரைஸ் லோர்ட். ஆமென். கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்டும். நன்றி கேட்ட நல்லவர், மற்ற நிறமாய் வைத்த விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். நாமமாகி மேலாய் கூட கூடி நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறேன், ஆண்டவரே மை துதிக்கிறேன். வல்லமையுள்ளவரே.

Uri pescando quelli mi andare alla pandora li mi andare alla pandora li mi andare alla pan. Amen nella cala con lei. Parte già non si ricordo che il grom è nella vera per dirvi anche nulla. Amen. Alleluia. Alleluia. Amen. In தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நீங்கள் உயர்ந்தவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்களாக. நல்லது இந்த நல்ல கால வேளையிலும் ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை முழுமையாய் நம்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியபதிகளாய் இந்த நல்ல வேளையிலும் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வேதனைகளோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, பிரச்சனைகளோடு இருந்து செபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் நல்ல காலவேளையில் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் நீங்களை நோக்கி பார்க்கிறோமா? இயேசுவே என்று கூப்பிடுகிறோமா? அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவர். அமேன். அல்லேலூயா. நாங்கள் ரோமருக்களின் புத்தகம், சுவிசேஷ புத்தகம் 2 அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை ஆசீர்வதித்துவார். அல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன என்பார் தேவன். இந்த நாட்களிலும் அவரை தட்டுகிற, அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒளியரங்கமாயிருக்கிற தேவன். அமேன். அவர் உங்களுக்கு முன்பதாய் அவர் ஒளியரங்கமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கின்றவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கின்றவைகளை உவைகளோ அவைகளை நீயே செய்கின்றபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகின்ற தீர்ப்பினாலேயே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கின்றாய். இப்படிப்பட்டவைகளை செய்கின்றவர்களுக்கும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சந்தியத்தின்படியே இருக்கின்றது என்று அறிந்திருக்கின்றீர்களா? இப்படிப்பட்டவர்களை செய்கின்றவர்களை குற்றவாளிகளை என்று தீர்க்கும் அவைகளை செய்கின்றவன் நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கொள்ளலாமோ என்று நினைக்கின்றாயோ? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயோ? ஆமென். அல்லாமலும் தேவதேவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகின்றது என்று அறியாமல் அவருடைய தயவை பொறுமையும் நீடிய சாந்தமுமாய் இவைகளை ஐஸ்வர்யத்தையும் அசட்டை பண்ணுகின்றாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்பட்டதாகவும் இருக்கும்
ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் ஓவாக்கினையினால் உன்னை உனக்காக கோபாக்கினை கிளையே குவிக்கின்றாய். உண்மையிலே கோபாக்கினையின் தன்னலை குவிக்கின்றாயே தேவனே, அவனுடைய கிருபையை தேவனே அவருடைய கிருபைக்கு உட்பட்டவர்களாய் அவருடைய பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையாயும் தேடுகின்றதற்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமேன். தேடுகின்றவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நியாய தீர்ப்புக்கு கீழ்படுகின்றவர்களாயிருக்கின்றவர்களே உக்கிரகோபம் கீழே வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாப்புக்கு செய்கின்ற எந்த மனுஷனும் ஆத்மாவையும் பாதாளத்திலும் வியாகுலத்திலும் உண்டாகும். முன்பு யூதர்களிலும் பின்பு கிரேக்கர்களிலும் எவன் நன்மை செய்கின்றவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இவர்களானாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் பாவம் செய்கின்றவர்களினாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்திலேயே கெட்டு போவார்கள். இவர்களாகிலும் நியாயப்பிரமாணத்தை எண்ணத்திற்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கின்றவர்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலேயே அக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை நீதிமான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படியே செய்கின்றவர்களே நீதிமான்களாய் இருப்பார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணத்தின் அல்லாத உரையாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கின்றபோது நியாயப்பிரமாணத்தில் அவர்களை தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் கூட சாட்சியாய் இருக்கின்றவர்களும் இருந்தாலும் குற்றமில்லாமலென்றும் அவர்களுடைய சித்தங்களை ஒன்றோடொன்றும் தீர்க்கதரிசிகளிலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரிகைகளையும் இருதயங்களில் எழுதியிருக்கின்றது என்று காண்கின்றோம். ஆமேன்.
என் சுவிசேஷத்தின்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மனுஷருக்குடைய அந்தரங்கமான காரியங்களை குறித்து நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இது விளங்கும். ஆமென். ஆண்டவரே, இந்த ஜீவன் வார்த்தைகளுக்கு ஆகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயற்பட வேண்டும் என்பதை குறித்து நீர் எழுதியிருக்கிற நல்ல கிருபைக்கு ஆய்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் பரலோகப்பிதாவே, நல்ல வேளையிலும் ஆண்டவரின் தொழுகிறேன். என்றும் உள்ளது விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட வீர வார்த்தைகளின்படி வரப்போகிற கோப ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாய், வரும் கோப ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படிக்காய் ஒரு விஷய கண்களை மூடினவர்களாய் ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். விசேஷமாய் இந்த நல்ல கால வேளையிலும் கூட அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, தேவருடைய நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை மகளே, இந்த நல்ல கால வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமை அடையும் படிக்காய், உம்முடைய சத்தியத்தின் படி கர்த்தாவே உம்முடைய பாதப்படி பெறுகிறோம். உம்முடைய சத்தியத்தின் படி பாதப்படி பெறுகிறோம். நன்றி பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமம் மகிமை அடைய உம்முடைய ராட்சியம் இந்த நாட்களிலே நம்முடையத்திலே காரியங்களை வாய்க்க பண்ணி தரும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் நல்லவரவர் திருவி என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவரவர் திருவி என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவரவர் திருவி என்றும் உள்ளது. ஆண்டவரே என் காருண்யம் என்னை தாங்குகின்றது. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இரக்கம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்தவரையை துதிக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டானதற்காக மெய் ஸ்தோதரிக்கிறேன். கிருபையும் ரட்சகரையும் மெய் ஸ்தோதரிக்கிறேன். மகிமை அடையும் மேசுபாஜனே, மாறாத நல்ல மீட்பினையும் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்த நல்லவரவர் திருவி என்றும் உள்ளது. கர்த்த நல்லவரவர் திருவி என்றும் உள்ளது. கர்த்த நல்லவரவர் திருவி என்றும் உள்ளது. அடியனுக்காக ஜெபிக்கிறேன், மனைவிக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகள் சைவுக்காக, ராஜுவுக்காக, சாலமுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தெய்வ திட்டங்கள் மத்தியில் நிறைவேறட்டும். குடும்பமாய் ஆண்டவரை எடுத்து வெல்லமையாய் பயன்படுத்தும், வெல்லமையாய் பயன்படுத்தும். இரக்கமுள்ளவரையே வெல்லமையாய் பயன்படுத்தும். அதிசயமானவரையும் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீசஸ் அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவையும் துதிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரே, ஆண்டவரன்றமாகி இயேசுவே, ஊரி போய் அந்தரளபலபலபலபந்தரளிபந்தரளபனிமந்தரளபா. கர்த்தாவே, விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பொறுப்படுங்க. எங்களுக்கு கொடுத்த ஊழியங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. ஊழிய எல்லைகளை விரிவாக்கி தாங்கப்பா, விரிவாக்கி தாங்க. புதிய புதிய ஆத்மாக்களை ஆண்டவரே அனுதினமும் கொண்டு வந்து சபையில சேருங்க, சேருங்க, சேருங்க, சேருங்க. ஆண்டவரே கிருபியாய், கிருபியாய் நீர் பொறுப்படும், கிருபியாய் நீர் பொறுப்படும், கிருபியாய் நீர் பொறுப்படும். ஆண்டவரே துதிக்கிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். நீரை இரக்கமாய் ஆண்டவரே இறங்கி வந்து கர்த்த காரியங்களை வாய்க்கு பண்ணி திறம்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வடக்கில் இருந்து, தெற்கில் இருந்து, மேற்கில் இருந்தும், கிழக்கில் இருந்தும் திரளான ஜனங்களை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஆண்டவரே ஊழியங்களை விஸ்தாரப்படுத்துங்க. தாங்க இங்கே கிளை சபைகளை உண்டு பண்ணி தாங்க ஆண்டவரே. ஊழியங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டுக்கும். தகப்பனையும் உடைய கிருபையும் நாம மகிமை அடைய உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு மிஷன் தூரலிமையாக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, மூத்த மகனும் முருகன், இரண்டாவது மகனும் முருகன், மூன்றாவது மகனையும் முருகன். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும், உமக்கு பயப்படும் பயம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் திருவை பாராட்டும். ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பிள்ளைகள் அன்பு கூறாத படிக்கு தடுத்து நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்க. ஆண்டவரே, மனிதர் நாளை பெறுகிற பொருளாத அவ்வப்பேர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துங்க. எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இலங்கை பகுதியிலே காணப்படுகிற எல்லா திருச்சபைகளையும் ரத்த கூட அனுப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் முழு ஆண்டவரே ஊழியங்களை நீங்க பொருட்படுத்த ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தாங்கப்பா, அதிசயங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இலங்கை தேசம் முழுவதிலும் காணப்படுகிற மறைமுகமான தாக்குதல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக, வாலிபர்களுடைய மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக, வாலிபர்களுடைய மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே, வாலிபர்களை பொருட்படுங்க, பொருட்படுங்க, பொருட்படுங்க, பொருட்படுங்க. ஆண்டவரே, பொறுப்புறுங்க. கர்த்தாபிஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்முடைய நாமத்தை ஏத்துகிறேன். இரக்கமுள்ள பிரே கூடான கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி இயேசு. அன்பின் தகப்பனே, உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கருத்தியாய் பொறுப்புங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசுவே, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறேன். நாதா, இரக்கமுள்ளவரே, எங்கள் குடும்பத்தை பொறுப்படுங்க. எங்களுடைய ஊழியங்களை பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஊழியக்காரர், புதிய புதிய ஊழியக்காரர் உருவாக உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இது உங்க ஊழியம். நான் என் கலங்கணம் அழைத்தவரே, உண்மை உபவர் உங்க ஊழியம். நான் என் கலங்கணம் அழைத்தவர் நீங்க, நடத்தி செல்வீங்க உங்க ஊழியம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கிருபை நாத்திர கர்த்தாவே, துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயக்கமுள்ளவரே, மகிழ்ச்சித்திருக்கிறேன். நல்ல கால வேளையிலும் தகப்பனே, உலகம் முழுவதிலும் நடக்கிற சாத சபைகளுக்கு ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமா இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, பாகிஸ்தான், ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களையும் எடுத்துக் கொண்டீர்களாய் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபியாய் பொறுப்படுங்க. ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்லவரே, மெய் துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே, மெய் துதிக்கிறேன். மனக்குறுக்கம் உள்ளவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று கொண்டு மன்று மாறாதவரே, மெய் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறோம். ஒரு விஷயந்தரளவந்தரளிவியந்தரளவங்களை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. கிருபியாய் நீர் நடத்தும்படியாக நான் உப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், உப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். காண்டு கருண்யம் உள்ளவரே, மெய் துதிக்கிறேன். அதிசயமானவரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதையும் மட்டும் நிறமாய் மது பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டி பெறுகிற கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசம் முழுவதையும் பொறுப்படுங்க. தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே கொலைகள், கொள்ளைகள் நடத்தப்படுவதாக, தடைகள் விலகுவதாக. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதிசயமானவரே, ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜாயபேரலோகத்தேவனையும் துதிக்கிறேன், துதிக்கிறேன். பரிசுத்த தேவனையும் துதிக்கிறேன். அதிசயங்கள் காணப்படுகிறவரே, ஸ்தோத்திரம். ஓரி மல வந்தரளி வியந்தரள வந்தொருளி வியந்தரள வரிகள வரவா. அல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே, அல்லேலூயா.

0: யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவர் அல்லேலூயாம். யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவர் நன்றி இயேசுவே. என்னாலும் நன்றி இயேசுவே. மற்ற நேரமும் கூட இருந்ததற்காக நன்றி இயேசுவே. நான் முழுது நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ராயிசலோடு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பின் பிதாவை எம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே எம்மை துதிக்கிறேன். அன்பாகவும் அம்மேத்வாமானவரே எம்மை துதிக்கிறேன். ஆதியும் அந்தவமானவரே எம்மை துதிக்கிறேன். ஜோதிகளின் பிதாவை எம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆண்டவரே எம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு வேஷ் அந்தர வல்ல வல்ல வல்ல வந்தரளிவி அந்தர வல்லவ. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று கொண்டது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று கொண்டது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று கொண்டது. கர்த்தர் நல்லவர் மீதியாக இருக்கிற ஒவ்வொரு கால நேரங்களையும் என் தகப்பன் நீங்க பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். மீதியான வருகிற ஒவ்வொரு நேரங்களையும் காலங்களையும் நீங்கள் பொருட்படுத்த ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் நான்
1: ஜெபிக்கிறேன். சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள இவ்விதமா எப்பொழுதும் கர்த்துடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்துடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதின இரண்டாம் நிருபம் 1 அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கியர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவளா இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துபவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது

Nada, no quiero escuchar.

Thank you.

புடமிட்டு வெள்ளை புடமிட்டு அதோ நான்

I'm going to go to the hospital.

சிப்பே உனக்காக.

ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 21ஆம் தேதியில் சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் ஆரம்பமாகின்றது.

இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டர்னர் நேரப்படி மாலை 6:45 இலங்கை இந்தியா புதன்கிழமை காலை 4:30 கேட்கலாம் என்பதை சங்கம வானொலி அன்புடன் அறிய தருகிறது.

இன்றைய நாளிலே வார்த்தைகள் உழைச்ச நேரத்திலே நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜபம் சிஸ்டர் மீகலா வாஸ், ஜபம் பாடல் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, துதி ஆராதனை ஜப பாடலுடன் வேதத்தியான பகுதியை நடத்த வருகிற சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, உங்களுக்கான ஜபம் சிஸ்டர் டாலி. இன்று தேவ செய்தியை கடந்து செல்வோம். இன்றைக்கு தேவ செய்தி முதலாவது செய்தியை 70 குழுக்கள் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா 8 மணிக்கு. இரண்டாவது செய்தியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ, 8:30 பாஸ்டர் நைல்ஸ் காப்ரோ ஒன்டாரியோ. ஆமேன். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையில் வெளிச்ச நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்த சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.

0: வருவார் எல்லாம் கண்டு அவர் தான் அந்த வழி நடத்துவார். அங்க இலங்கையில சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் சீக்கிரம் வருவார். மோகனாபாஸ் பிரைஸ் லார்ட் மைக் ஆன் பண்ணுங்க.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உற்சாகமாக வார்த்தை வெளிச்சத்தை நிகழ்ச்சியை நடத்த வருகிறீர்கள். ஸ்ரீலங்கா எமது மண்ணில் இருந்து இன்றைய நாளிலே ஆவியான உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை இந்த தடையின்றி நடத்துவார். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முயற்சி வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹாலேலூயா. இன்றைய நாள்ல சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்களை வருகின்ற இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த வேளையில வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள்ல வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் நடுவில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில இருந்து இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பிக்கிறபடினாலே அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில நாங்கள் ஜெபித்து ஆரம்பிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த வேளையை நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாள்ல நீர் கொடுக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அநேக துதிகள் பாடல்கள் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை உம்முடைய பாதத்தில நாங்கள் வைக்க வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த வார்த்தையின் வெளிச்சமானது விழுந்து பெரிதான பயிரை முளைப்பிக்க போகிறவனாலே ஸ்தோத்திரம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறவனாலே ஸ்தோத்திரம். சுகங்கள் பலங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாம் இறங்குறவனாலே ஸ்தோத்திரம். மனதில துக்கத்தோடும் வேதனையோடும் வந்திருக்கிறவர்கள் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வருகிற துதிகள் ஆராதனைகள் ஜபங்கள் வசனங்கள் வார்த்தைகளை கேட்டு பலனடையத்தக்கதாக உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக. உமக்கு நன்றியையும் துதியையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: இயேசு மாத்திரம் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. உற்சாகமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹலேலூயா. இந்த வேளையில இந்த ஆராதனையை நடத்தும்படியாக அநேக சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இதோடு இணைந்திருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். முதலாவதாக நாங்கள் சிஸ்டர் கருணாவை நாங்கள் அழைப்போம், துதி ஆராதனை செய்யும்படியாக. அவர் தேவனோடு இணைந்து எங்களையும் தேவனோடு இணைக்கும்படியாக துதி ஆராதனைக்குள் எங்களை நடத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வரவேற்கிறோம். சிஸ்டர் நடத்துங்க.
1: நன்றி அப்பா, நன்றி. உடம்பை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, ஒரு தகப்பன் தான் பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் உண்மை தள்ளினாலும் கத்தாவே நீரங்களை அப்பா புதிய இஷ்டவிலர்களாக தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்கும்படியாய், உண்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய், எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை உம்முடைய பாதத்தண்டையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அப்பா நீர் நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீர். தூபம் போல எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஆராதனைகள், துதிபலிகள் எல்லாம் தூபம் போல உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம். எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. இந்த உலகத்திலே கத்தாவை நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனம் சொல்கிறது, நிர்வாணியாய் வந்தான் நிர்வாணியாய் போவான் என்று. தகப்பனே அதன் பிரகாரமாக இந்த உலகத்திலே இந்த ஆத்மா ஊழியத்தை தவிர தகப்பனே இந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றுமில்லை சுவாமி. உம்முடைய பரமராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை புதுப்பிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே கழுவி சுத்தம் பண்ணுகிறவர், நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொடுக்கிற பிள்ளைகள், பாடல்களை பாடுகிற பிள்ளைகள், தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சௌரன் பிரதற்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும் வழியாய் அவர்களோடு கூட நடக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறீர் தகப்பனே. அவருடைய குடும்ப காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னங்கத்தாவே மைந்திரணங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க தகப்பனே. எல்லா ஆசீர்வாதமும் முடியது. அது போல சௌரிய நடத்துகிற சௌரிய உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் நீர் உற்சாகப்படுத்தி உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் நிரப்பி ஆண்டு கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சௌரிய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொருவருக்காகவும் பேர் பேராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் வழி நடத்துகிறவராயிருக்கிறீர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். அப்போ வார்த்தைகளை கொடுக்கும் போது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய், ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாய் நீர் பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுங்க. வேஞ்சல்சம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியா உம்முடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நீர் அவர்களை உயர்த்துகிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வழியில் நடக்கும்படியாய் அவர்களுடைய இருதயங்களிலே நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தொடர்ந்து சபை மக்களையும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒன்று கூடியமை ஆராதிக்கும்படியாய் மீண்டும் எல்லாரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் ஒருவரே எல்லாவற்றையும் நடத்துகிறவர் அப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுகிறவர் நீர் சுவாமி அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர். அப்பா, எல்லா இருதயங்களையும் நீங்க பேசும்படியாய் நாங்கள் கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நகரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த தேசம் உம்மை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, குத்தினவர்களும் உம்மை காண்பார்கள் என்று சொன்னபடி இறுதி நாளில் அந்த ஜனங்கள் உம்மை காணப்போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும், ஜனங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும். அப்பா, ஒரே சாட்சியா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறு கூட்டம், இந்த உலகத்தை ஆளும்படியாய் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் மேசியாவை காண முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியம் அந்த தேசங்களுக்குள்ளே கடந்து போகட்டும். உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அப்பா, உமக்கு பயப்படும்படியாய் அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் இழுத்துக்கொள்ள உம்மிடத்தில் வல்லமை உண்டு. ஒருவனை நீர் இழுக்காவிட்டால் அவன் உம்மிடத்தில் வர முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இழுத்துக்கொள்ளுங்க, மன்னித்தருளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் நீர் காங்குறீங்க ஆண்டவரே. அந்த இடத்துல யுத்தங்களை ஓய பண்ணுகிறீங்க. ஈட்டியை முறிக்கிறவர் நீர், வில்லை ஒடிக்கிறவர் நீர். கர்த்தாவே, தகப்பனே, அப்பா, உமக்கு எதிராய் செய்கிற காரியங்களினாலே தேசங்கள் அழிக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, அதை அவர்கள் உணரும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை காணட்டும், சுகம் பலம் அடையட்டும் ஆண்டவரே. அதுபோல போதை வஸ்துக்களினால் அடிமைத்தனம் பண்ணுகிறவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் நீர். விடுதலையாக்குங்க, ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, சிறையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு போய் சேரவும் ரட்சிப்பை காணவும் அந்த சிறை கதவுகளுக்கூடாக அவர்களுக்கு நீர் சத்தியத்தை அனுப்பி விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கும் கேட்க

0: அநேக காரியங்களை குறித்து சகோதரி ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாய் இறங்கி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இது ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் கிரேஸ். அவர் வந்து துதி ஆராதனை தியானத்துக்குள்ளாக எங்களை நடத்துவார். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவரோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். தேவனை உற்சாக மனதோடும் துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். என்னோட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவானது. நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம். வாங்கள் உற்சாகத்தோடு தேவனை சிஸ்டர் கிரேஸோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். ஆமேன்.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், பரிசுத்த நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம் ஆண்டவரே. மொயத்துறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் நீர் வழி நடத்துற ஆண்டவரே. மனித பிரகாரம் இல்ல, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதா பரிசுத்த ஆவியானவர். எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை, விடுதலை உண்டு ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா நாமத்திலும் மேலானவர் எல்லாம்.

ஜீவனுள்ளநாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள

ஒன்றியாண்டு ராஜாகும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து

ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், எங்கும் நிறைந்த ஜெகோவாயலோகிம் ஆராதனை உமக்கேம், எங்கள் நீதிய ஜெகோவாசிக்கேனோம் ஆராதனை உமக்கேம், எங்கள் நீதிய ஜெகோவாசிக்கோ.

உமக்கேம் ஆராத ஆராதனையேம் அப்பா அப்பாம் உங்களுக்குத்தான் உங்களுக்குத்தான். அதிகாலையில் அன்பு நேசரேம் உம் திருமுகம் தேடேம் அர்ப்பணித்தேன் என்னையேம் ஆராதனை துதி சோஸ்.

நிதய துடிப்பாக மாட்டும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீர நன்றிகளதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீர நன்றிகளதும்

0: सुराजन के आवियान தேவன் கே நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஆவியான தேவன், ஆராதனை பிரியமுள்ள தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரே உண்மையே உயர்த்துகிறோம். நன்றி செலுத்தி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளுக்கான வார்த்தையை நான் தியானிக்கும் போது எப்பொழுதும் இந்த வார்த்தைகளோடு நான் கூட நேரம் தியானிக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைகளின் ஒவ்வொரு வசனங்களுக்காக உண்மையில் இருக்கிற என் ஆவியும், ஏசாயா 59:21 வசனம், உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில நாங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் கூட இந்த சமகாலங்கள்ல எங்க போயினம் எங்க வரினம் என்று நன்றான நேரத்திலும் ஆண்டவற்ற வார்த்தை சொல்ற பிரகாரம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலன் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் சொல்லி இந்த சின்ன ஆக்களுக்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக இந்த வார்த்தைகளை நாங்கள் வாயில அவர் அழின வார்த்தை இது முதல் என்றென்றைக்கு முன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாய சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று அப்படியாக சந்ததி சந்தானங்கள் எப்படி இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு ஊடாக ஆண்டவர் பேசினார். நாங்கள் இந்நேரம் அதில் ஒரு திகிலும் ஒரு பயமும் எப்படி வாலிப பிள்ளைகள் இந்த நாடுகள்ல எல்லாம் அவைக்கு கண்ணால பார்க்கிறது காதில கேட்கிறது சூழ்நிலைகள் எல்லாமே மாறா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கண்ணை வச்சு ஆலோசனை சொல்ற ஆனா எங்களுடைய ஒரு பங்கு இருக்கு என்னண்டா அவைகளை நாங்கள் சரியான நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்றாரு. அந்த வழியை காட்டி விடணும் தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்துக்குள்ள வந்து வார்த்தை அந்த தியானம் பண்ணி தாய்மாரோ தகப்பன்மாரோ எல்லாரும் கூடி இருந்து ஜெபிச்சு அந்த ஆராதனையை செய்து அந்த பிரசன்னம் அந்த பிரசன்னம் அந்த கட்டுக்கள் உடையும் கட்டுண்டோர்க்கு விடுதலை இருதயத்துல எந்த ஒரு வேண்டத்தகாத எண்ணங்கள் அது எதிராளியன் கொண்டு வந்து போடுற கண்ணிகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது நாங்கள் ஜபிச்சு கொண்டிருக்கும் போது அந்த கண்ணி எப்படி விலகுதண்டு இல்லாமல் விலகிடும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எப்பொழுது போனாலும் கையிட்டு செய்யற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாப்பு தெய்வீகமான தேவரகமான வாழ்வு தேவரகமான பாதுகாப்பு தெய்வீக பாதுகாவல் பராமரிப்புகளை நாங்கள் உட்படுத்தும் போது அந்த மாயை பேசும் வாய் யார் யார் சிநேகிதரா இருந்தாலும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் அது திருமணமா இருந்தாலும் அந்த யார் யாரோட சேரணுமெண்டு தேவன் சொல்லி இருக்கிற பிரகாரம் யாரோட சேரணுமெண்டு சொல்லி சொல்லி இருக்கிற பிரகாரம் நாங்கள் அதை பார்த்து அஞ்ஞானிகளோட பிணைக்கப்படாதபடிக்கு திருமண வாழ்வுக்காக மற்றும் பிள்ளைகளின் நாளாந்த வாழ்வுக்காக என்ன பார்க்கிறார் கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கிறார் எந்த டிவைஸா இருந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் சின்ன குழந்தைகள்ல இருந்து நாங்கள் கவனிச்சு கொண்டு வரணும். ஆண்டு கண்ணின் இச்சைகள் மாமிசத்தின் இச்சை எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு விலக போகணும், மாயான ஆக்களோட சிநேகிதர் வேண்டாம் அப்படியான இந்த வார்த்தைகளை இந்த இளம் பிள்ளைகளுக்காக இந்த சமகாலங்கள்ல வாலிப பிள்ளைகள் திருமணமான பிள்ளைகள் எந்தெந்த இடத்துக்கு போகிறார்களோ வாகனங்கள் ஓட்டும் போதோ இந்த மோட்டார் பைக் கண்டு எடுப்பார்கள் அப்படி போகலாம் என்று அதுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த தேவன் ஒவ்வொரு வார்த்தையை தந்திருக்கிற அந்த வார்த்தை கூடாக தியானம் பண்ணும்போது தேவன் அந்த பாதுகாப்பை அனுப்புவார். நாங்கள் இங்க இருந்து ஜபிக்கணும் தேவன் அந்த இதுல இருந்து அவர்களை விலத்தி பாதுகாத்து வழி நடத்தி எங்க இப்ப ஒரு கரும்பு ஒன்று இருக்குது என்றால் அந்த கரும்பை வந்து நாங்கள் சாறு எடுக்க மட்டும் அதுக்கு அந்த தடி மாதிரி தான் இருக்கும், அதை பார்த்தால் ஒரு கல்லு மாதிரி. ஆனால் அதை உள்ளுக்குள்ள உள்ள சாறு அந்த உறிஞ்சி அடிக்கைக்குள்ள அந்த இருதயத்தில் எப்படி ஒரு ருசி எப்படி வருகிறதோ அதே மாதிரி நாங்கள் உறிஞ்சி வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஊடாக அந்த பிள்ளைகளுக்கு ஊடாக நாங்கள் கதைச்சு பேசி இருத்தி வச்சு ஜபிக்கும் போது தேவன் பலத்த காரியங்களை செய்வார். இந்த பூமியில வாழும் போது அவர்தான் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களை இந்த வார்த்தை கூடாக தேவன் என்னோடு பேசினார். அதை நான் பகிர்ந்து கொண்ட இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்று சொல்லி இந்த ரேடியோக்கு ஊடாக தேவன் என்னை பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதி கன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், அழகாக வார்த்தைகளை சொன்னீர்கள். தேவனை துதிக்கும் துதி எங்களுடைய வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உங்களுடைய சந்ததிக்காக நாங்கள் கட்டாயமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையின்படி தேவன் தாமே அவருடைய வார்த்தையின்படி எங்கள் சந்தானத்தின் மேல் அவரே அவருடைய ஆவியை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறபடி நான் அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கத்தரி துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாவம் பண்ணுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையும் ஜெபமும் துதியும் ஆராதனையும் கொண்டு வந்திருக்கும், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தரிக்கே ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரத்தை. அவர்கள் வந்து தேவனுடைய மகிமையை தேவனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அநேகம் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இருக்கிற எல்லா வியாதிகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாக சிஸ்டர் ஜெபிக்கிற வழியில நாங்கள் அவரோடு சேர்ந்து ஒருமனப்படுவோம். இந்த நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம், சில நாட்களுக்கு முன்பதாக ஃபாதர்ஸ் டே வந்தது. அந்த ஃபாதர்ஸ் டேல எத்தனையோ ஃபாதர்ஸ் மேர் தகப்பன்மார் தனிமையில் இருந்து பிள்ளைகள் தங்களை பார்க்க வருகிறதில்லை என்று அழுது கொண்டிருப்பார்கள், தனிமையில் இருப்பார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.
2: தேங்க்யூ சிஸ்டர் மேலா. தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட், வி தேங்க்யூ லார்ட் ஃபார் தட் வண்டர்ஃபுல் வே லார்ட் இன் விச் யூ கேம் லார்ட் அண்ட் ப்ராட் ஃபோர்த் லார்ட் ஜீசஸ் த டிவோஷனல் வேர் லார்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் பிளஸ் லார்ட் அப் டு 1000 ஜெனரேஷன். And Lord, we thank you for that blessing, Lord, oh God. And we claim that blessing over our children, Lord, unto Lord Jesus, third and fourth generation, and beyond that, up to 1000 generation. You have promised that, Lord. So we claim that in the name of Jesus. We decree and declare that upon our inheritance, Lord, in Jesus' name. Now I pray, Lord, even as we just finished, Lord, and I gave out a word also on Father's Day yesterday, Lord. And all the blessings, Lord, that we have already bestowed upon them as the body of Christ, Lord, standing in the gap upon the men, Lord, that you have, Lord, given such a leadership, Lord, for the families, Lord, oh God, and also for the single parents, Lord, that have, Lord, become single fathers, Lord, that are still, Lord, having the responsibility over their children, Lord, but not being able to connect with them properly or somehow something is, Lord Jesus, hindering them, Lord, whichever way it is, Lord, we give them also to you, Lord, oh God, as single parents, Lord, as single fathers, Father, Lord, that your grace and your love and your mercy will, Lord, enwrap, Lord Jesus, around them and give them, Lord, such grace alone, Lord, to lead and guide them, put their faith and their trust in you, Lord, and stand, Lord, oh God, upon the foundation of your very promise for them, Lord, that you would never leave them nor forsake them, that your promise and your love and your mercy and your grace is upon them, Lord, giving them, Lord, such faith to believe and to know, Lord, that they belong to you, Lord, especially when they belong to your kingdom, Lord, Lord, that you would give them insight and wisdom for the guidance, Lord, to connect with the children and, Lord, be a kind of father you have called them to be, Lord, just like all the rest of the fathers that are living with their own families, Lord, and their children, Lord, they have all Lord Jesus, called out, Lord Jesus, to bring forth, Lord, that which is of yours, Lord. Therefore, we pray, Lord, for that wonderful guidance and the grace alone that can, Lord, bestow upon their hearts and lives with your wisdom upon them, Lord, to be the kind of leaders they are called out to be, Lord, in their homes, I pray in Jesus' name. Now also, Lord, bring the listeners to you, Lord Jesus, and pray for the listeners at this time, Lord, no matter, Lord, oh God, where they are at, Lord, different time zones in different parts of the world, oh God, that you have given us 210 nations, Lord, from Sangamam Tamil Radio Gospel, oh God, as it comes through, Lord, oh God, into these nations, Lord, as they are listening, Father, that you would, Lord, minister to them. So far, they have been already been ministered, Lord, through the handmaidens of the Lord that have been coming and bringing forth, Lord, wonderful worship and praise and thanksgiving, and also sharing, Lord Jesus, a devotional, and also, Lord Jesus, to be able to pray, standing in the gap, Lord. And this is all nothing but your work, Lord. And it's, even as I am praying for the listeners, Lord, Sister Dolly would come also and pray for the work that is going on for the workers, Lord, and for the pastor that I'm lined up to come and bring forth the word, Lord. So we bring them all to you, Father, even as the teamwork is going on along with Sister Merla, Brother Mahendra, and he's also, Lord Jesus, along with her, Lord, hosting this today, Lord. We give them to you as well, Father, and also Brother Leslie, Lord, as he's doing all the work that it takes, Lord. This is none of man. This is nothing but of any of us, Lord, doing anything that is capable of us to be able to accomplish, but only through the power of your Holy Spirit that you're emanating through them, Father, especially with Brother Leslie doing all the recordings and to go into the next network that is going to go on into YouTube and the Facebook, Lord. Many that would come and, Lord, listen to it and be blessed, Lord. Many souls would also be impacted because of that, Lord. This is, Lord, nothing but, Lord, your work of the Holy Spirit. Media network that is called out for the end days ministry is the work of the Holy Spirit. So I give them to you. Also, Lord, thank you, Lord, for the ministry that, Lord, comes through, Lord, with coordinate the programs and all the rest of the, what Sister Rita does, Lord, alongside. Lord, we thank you for her ministry and her call as well. Give her much of her grace and your wisdom, your strength, and everything that it takes, Lord, for her to accomplish the task you have bestowed upon her own life as well. And also thank you, Lord, for Brother Mahendran, who helps as well, Lord, as he, Lord Jesus, connects with the people and coordinates the program as well, Lord, through Nitya Valicham and Bartain Valicham and all the rest of what it takes, Lord. And thank you, Lord, for what you gave the vision, Lord, to Brother Leslie, Lord, for the weekend meetings as well, Father, that is touching many people across the land and the seas, Lord, across the nations of the world, where 92 other radio stations are also connecting with him, Lord. So this is nothing but your work. This is nothing but the guidance and the vision that you have given him, Lord. Such a wonderful way to bless many, Lord, especially, Lord Jesus, Saturdays and Sundays when many are at home, Lord, they can connect and be blessed by it. And on Sundays, if people cannot attend churches because of their capacity of not being able to move, or Lord Jesus, through their state of disability or any other way, Lord, they have been, Lord, under a shelter, not been able to move out. Lord, I pray, Lord, that this would continue, Lord Jesus, to go into their places where they are at, even hospitals and other places, that the people like the listeners that are very right now, this very moment listening, would pass this word on to the rest of the acquaintances, friends, family, that they will all come and connect with it and be blessed by it. In Jesus' name, I pray. Now, we also thank you, Father, for the way you are, Lord, oh God, ministering to the wonderful people that have joined, Lord. This is the bottom line. This is the very work that we are into, Lord, because except the Lord built the house, they that build it will build it in vain, you have said, Lord. Therefore, we brought, bring forth your power, you bring forth your presence into their lives, Lord, even as you're building their lives up, Lord, and minds, Lord, theirs, physically, mentally, emotionally, and renewing their minds, Lord, and drawing them closer to you, I pray in Jesus' name. Amen and amen.
1: ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி வார்த்தையும் வெளிச்சத்து கூடாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். சிஸ்டர் ஜெபித்தவர் ரஞ்சினி அலங்காரமணி. ஹாலேலூயா.
2: Thank you, sister. Thank you, sister Mela. God bless you.
1: கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் இருக்கும் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படி சிஸ்டர் ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் எட்டுனபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியின் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஒரு தகப்பன்மாரும் தாய்மாரும் சிங்கிள் மதர்ஸ் சிங்கிள் ஃபாதர்ஸ் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இந்த வார்த்தை விழுந்து அநேக காரியங்களை இந்த நாட்கள்ல செய்ய போகிறபடியால் கத்தரிக்கே கூடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்தா நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமான காரியங்கள் நாங்கள் நேர பார்த்து கொண்டிருக்கிற வழியில ஒரு வானொலியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று போகுது என்றுதான் நாங்கள் நினைப்போம். ஆனாலும் அவர்கள் எத்தனையோ தியாகங்களுக்குள்ளாக அவர்கள் நித்திரையை தியாகம் பண்ணி அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் தியாகம் பண்ணி செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் கனப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த வேளையில அழைப்போம் சிஸ்டர் டாலியை அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக.
2: ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
2: ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களை அப்பா உங்களுக்கு உங்களுக்குரிய பாத்திரர்களாக மாற்றி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரை நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே. அப்பா உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உங்களை நீங்களோட சித்தத்தின்படி அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே யாவரும் பாத்திரர்களாக உங்களுக்கு ஏற்ற வாசனையில் செலுத்தி ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக அழைத்தீர்கள் ஆண்டவரே. அப்பா எங்கள் உள்ளங்களை அப்பா எங்கள் இருதயத்துல பரிசுத்தமா இருப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை அழைத்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு செய்தியை ஒவ்வொரு வார்த்தையிலும் கொண்டு உங்களுடைய கவிதை மூல கவிதைகள் மூலமாக அப்பா வந்து உங்களை நாமத்தை ஏற்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். யாவரும் பகிர்ந்து கொடுக்கிற உங்களோட நாமத்தை அப்பா தினமும் அவர்கள் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவரை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறித்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நாங்கள் தேவன் உயிருள்ள தேவன் அவள் ஜீவனுள்ள தேவன். Because he lives we can face another day. அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் நாங்கள் இன்னொரு நாளை மறுநாளை நாங்கள் சந்திக்க முடியுமா இருக்கிறது. அதுபடியா அவருடைய பலனை குறைந்து போவில்லை. அவருடைய கிருகைகளை இன்னும் எங்களுக்குள்ள அப்பா நீங்க நிறைவேற்றி வர்ற கிருபைக்காக நன்றி. ஒரு சிறிய பாட்டியா கத்தரை கொடுத்தபடியா நான் அதை பாடுறேன். ஆராதிப்போம் நான் ஆராதிப்போ ஆர ஆண்ட

ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு

0: ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். அப்பா, உங்களை நாங்கள் உங்களுக்கு முன்பாக பணிந்து குனிந்து நீங்கள் தந்த மகா பெரிதான இந்த அந்த இந்த கிஃப்டை அப்பா இந்த கனியங்களுக்கு நீங்கள் தந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உங்களை ஆவியோடு மும்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் ஒரு புதிதான வல்லமை கிருபையும் அபிஷேகத்தினால் இந்த மாலை நேரம் நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். யா எல்லா கன மகிமை உங்களுக்கே ஒரு என்று கூறி யாவரையும் கூட திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமையும். இந்த வேளையில ஊழியர்களுக்காக ஜபித்தவர் சிஸ்டர் டாலி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஊழியர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜபித்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்குரிய தாழ்ந்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்ல கட்டளிடுவார். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தாக நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். இந்த வேளையில நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போக முன்பதாக கர்த்தரை துதிக்கும் துதியினாலும் அவருக்கு ஆராதிக்கும் ஆராதனையினாலும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அவர் இந்த ஆராதனையில மகிழ்ந்திருப்பார். அதே போல சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையையும் வசனத்தையும் ஆராதனையையும் துதியையும் கேட்டு அவர்கள் உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் பெற்று கொண்டிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தா நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையானவர்களோடு இந்த நாள்ல பேசும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வருகிற வார்த்தைக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை விட்டு கொடுப்போம். முதலாவது எங்கள் வார்த்தையை கொண்டு வருகிறவர் பாஸ்டர் விக்டர் பால். இந்த வார்த்தையை கொண்டு வருவர். நாங்கள் அந்த வார்த்தையோடு இணைந்திருப்போம். பாஸ்டர் விக்டர் பாலை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேண்டுவோம்.
2: கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாள் நம் சபை கூடுகிற தேவன் ஆசீர்வதித்தார். அவர் நம்ம செபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம் செபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமானதை நம்ம ஆசீர்வதித்தார். அல்லையா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லையா, அப்ப இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஸ்வர்யத்தின் தேவன். கடந்த வாரத்துல என்ன பார்த்தோம்? சமாதானம் என்று சொன்னால் இயேசு, இயேசு சொன்ன பணம். இயேசு இருந்தா, இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். அல்லேலூயா. அப்போ சமாதானம் இல்லை அப்படின்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத இடத்துல பணம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, செழிப்பு இருக்காது, உயர்வு இருக்காது. இயேசு இல்லாத இடத்துல என்ன இருக்கும்னு சொன்னா கடன், வறுமை, தரித்திரம், கோபம், எரிச்சல், சந்தோகம், துணிவாதம், கீழ்ப்படியாமை, செவமின்மை, துதி இருக்காது, ஆராதனை இருக்காது, தோற்றம் இருக்காது. இங்க இயேசு இல்லாத இடத்துல, இயேசு இருக்கிற வீட்டுல என்ன இருக்கும் சொன்னா சமாதானம் இருக்கும், பணம் இருக்கும், நகை இருக்கும், கிச்சன்ல அரிசி குறையாம இருக்கும், எண்ணெய் மாவும் குறையாம இருக்கும், காய்கறிகள் குறையாம இருக்கும், அரிசி பருப்பு தானிய வகைகள் குறையாம இருக்கும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். வேற என்ன சொல்லுகிறது? தாவீது என்ன சொல்ற? கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் நிரம்பி வழியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் டூவீலர் வாகனத்துல பெட்ரோல் தாங்கல என்ன நிரம்பி வழியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் பாக்கெட்ல பணம் நிரம்பி வழியும். இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், விடுதலை இருக்கும், மோதிரம் இருக்கும், உயர்வு இருக்கும், தோத்திரம் இருக்கும், துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், பாட்டு இருக்கும், கரங்களை பற்றி கத்திரமும் நம்மதான் அதை உண்டாக்கணும். இதை நம்ம தான் உண்டாக்கணும். இயேசுவை விசுவாசித்து ஜபம் பண்ணி சம்பந்தம் இல்லாம ஜபம் பண்றது. உன் வாய விரிவாய் திற அதை நன்மையினால் நிரப்புவேன்றார். வாய விரிவாய் திற நன்மையினால் நிரப்பணும். இப்ப வாய திறந்தாலே ஏதாவது ஒரு குறையா பேசுறது, குற்றமா பேசுறது, அது இல்லைன்றது, இது இல்லைன்றது. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களை பாருங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரன், கிறிஸ்தவ விசுவாசிகளை ஒரு சபையில போய் பாருங்க, ஒரு ஊழியக்காரன் போயிருங்க, ஒரு ஊழியர் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் வந்து நீ என் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னா அறிவிப்பு கொடுக்கறத என்ன கொடுக்கிறாரு ஊழியக்காரன் கூட்டத்துல? நீங்க சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகள் இருக்குமானால் அவைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஒரு ஆள் எந்திரிச்சு வர்றாரு, என்ன சொல்றாருன்னா, வர்றது யாரு சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும் வந்து என்ன, வாயில வர்றது பூராமே நெகட்டிவா தான் இருக்கும், ஒரே வலி, ஒரே வேதனை, வண்டி ஓட்ட முடியல, ஊழியத்தில் போக முடியல, வண்டி பழைய வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, பெட்ரோல் போட முடியல, காசு கிடைக்கல, திடீர்னு வயிற்று வலி, ஆஸ்பத்திரி போன பைபாஸ் ஆபரேஷன், என் மனைவிக்கு முடியல, என் மனைவி நடக்க முடியல, என் பிள்ளைக்கு டிசி கட்ட முடியல, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். இது சாட்சியா? கர்த்தர் அவர் என்னைக்கு கூட தான் இருக்காரு. வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. மாற வேண்டியது யாரு, நீதான் மாறணும். சாட்சி சொல்லுண்டா இத்தனை குப்பைகளை குப்பை தொட்டியில கொட்டணும் மாதிரி கொட்டிட்டு கிடைக்கல, இத்தனை காரியங்களிலும் நடுவிலும் இயேசுவன் கூடவே இருந்தாருங்கயா. இது எல்லாமே சிலுவையில முடிஞ்சுப்பா, வலிகள் சிலுவையில முடிஞ்சு, வேதனை சிலுவையில முடிஞ்சு, தரித்திர சிலுவையில முடிஞ்சு, எல்லா நோய்களும் சிலுவையில முடிஞ்சு, எல்லா பாவ சாபங்கள் சிலுவையில முடிஞ்சு, கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எனக்கு வலி வர்றது மாதிரி இருந்துச்சு, ஆஸ்பத்திரி போனேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டாக்டர் ஆச்சரியப்பட்டாரு, போன் பண்ணிட்டு போனேன், ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கும் மகிமையா, பைபாஸ் அறுவை சிகிச்சை மகிமையா, அது இல்லையா? அப்ப இந்த மாதிரி உன் வாயை விரிவாய் திறந்து இயேசு நல்லவர் சொல்லணும், இயேசுவை புகழணும், இயேசுவை உயர்த்தணும். எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காய் ஒடுக்கப்பட்டீர், எனக்காய் நெருக்கப்பட்டீர், எனக்காய் தரித்திரமானீர், என் சாபத்தை சிலுவையில் சுமந்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்தீர், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் கனத்துக்குரியவனா இருக்கிறேன், என் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வலிக்கிறது. இதுதான் சாட்சி, கர்த்தரை மகிமைப்படுத்துற சாட்சி. கரங்களை கட்டி கட்டவங்க ஆள் இல்லையா? நீங்க விரும்பினா இதை தருவார் கர்த்தர், நீங்க விரும்பினா, நீங்க விசுவாசிச்சா தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவர்களுக்குள்ள ஆக்குற தேவன், இல்லாத நேரத்துல கூட இருக்கிறவைகளை போல தூக்குங்க. தேவன் தாராளத்தின் தேவன், என் தேவன் பெருக்கத்தின் தேவன், என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், என் தேவன் என்னை உயர்த்துகிற தேவன் சொல்லி பேசுங்க. தேவனை பத்தி பேசுங்க, விசுவாச பத்தி பேசாதீங்க, அல்ல இல்லையா? அப்ப கடந்த வாரத்துல பணம் என்ற இதை பார்த்தோம், இந்த வாரத்துல ஐஸ்வர்யத்தை பக்கம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தேவன், ரோமர் பத்து, ரோமர் பத்து பன்னிரெண்டு என்ன சொல்லுகிறது, ரோமர் பத்து பனிரெண்டுல வசனம் என்ன சொல்லுகிறது, பனிரெண்டாவது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணரா இருக்கிறார். அல்லையா? ஐஸ்வர்ய சம்பரணா இருக்கிறார். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் பணம் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் என்றால் பணம். ஒரு ஒரு ஐஸ்வர்யம் வீட்டுல தங்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் இல்லை. ஐஸ்வர்யம் சிவம் என்ற ஐஸ்வர்யம், ஆராதனை என்ற ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும் போது உலக ஐஸ்வர்யத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவார் தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், பெருக்கத்தின். அதற்காக நேரம் செலவிடணும். சும்மா எங்க பார்த்தாலும் கண்ணு குத்து, காது குத்து, கண்ணு குத்து, அங்க போறேன், இங்க போறேன், சொந்தக்காரனை பார்க்க போறேன், ஒரு உப்பு கல்லு கூட ஆகாது. கடைசியில வந்து தெருவில் தான் நிக்க வேண்டியது வரும், அல்ல இல்லையா? வெறுமையாத்தான் மனுஷனை பிரியப்படுத்தினா, எதற்காக தேவன் அழைத்தார், எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், எதற்காக தேவன் ரத்தம் சிந்தினார், ரத்தத்தில் கிரயத்துல கொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்ம மனிதர்களை பிரியப்படுத்தி, மனிதர்களை தேடி உடாடி ஓடி, குப்பைகளை தேடி ஓடணும்னு சொன்னார், கடைசியில நம்ம வெறுமையாத்தான் இருக்க முடியும். அல்லையா? பெருமையா நின்றுட்டு அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரர் இருக்கிறான், அதெல்லாம் வேத்தாமல் தான் நல்லா இருக்கிறான்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். அல்லையா? நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம்? பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லையா? நம்மளை விட்டு பிரிஞ்சு போறவன் போறட்டும், நம்மகிட்ட வராதவன் வராம இருக்கட்டும், நம்மளை கைவிடாதவன் கைவிடாம இருக்கட்டும். அல்லையா? நேற்று என் தங்கச்சி மக போன் பண்ண, முதலாவது போன் பண்ண, என் தங்கச்சி மக மக வந்து வயசுக்கு வந்துருச்சு. சனிக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் வச்சிருக்கோம், கட்டாயமா வந்துருந்தேன். கட்டாயமா வரமாட்டோம். அல்லையா? கட்டாயமா வரமாட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஊழியம் இருக்கு, சனிக்கிழமையெல்லாம் நான் செவம் பண்ணணும், ஆண்டோட வார்த்தை ஆயத்தப்படுத்தணும், காலையில ஆராதனை நடத்தணும், ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும். நான் சனிக்கிழமை வந்து உனக்கு 80 கிலோ டிராவல் பண்ணி அங்க வந்து நீ போடுறத சிக்கன் கறியும் கோழி கறியும் திண்டுட்டு நைட்ல தூக்கம் கட்டு டிராவல் பண்ணி வந்து நான் படுத்து வரைஞ்சி காலையில தேவனை மறுதளிக்காம விசாச மகிமைப்படுத்த என்னால முடியாது. நான் வரமாட்டேன், காது குத்துக்கு வரமாட்டேன், கண்ணு குத்துக்கு வரமாட்டேன், கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன், டைம் இருந்தா வருவேன். அல்ல இல்லையா? ஒரு அர்ப்பணிப்பு, இப்படித்தான் வாழணும். ஏன்னா மனிதர்களை பிரியப்படுத்தி பிள்ளைகளை பிரியப்படுத்தி வாழ்ந்தா தேவனுடைய அழைப்பு போயிடும். அல்ல இல்லையா? தேவனுடைய அழைப்புல நிலைத்து நின்றால் பிள்ளை எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க, சந்ததி எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க. தேவனுடைய அழைப்பை விட்டுட்டு தேவனை மறுதளித்து தேவனுடைய ரட்சிப்பை விட்டு மனிதர்களை பிரியப்படுத்தினால் கடைசியில பெருமைதான் மிச்சம். அல்ல இல்லையா? அப்ப ஐஸ்வர்யம் என்று சொன்னால், ஐஸ்வர்யம் என்று சொன்னால் போனோம். நான் சொல்றேன், மரணம் மரணம் நடந்து கூட உணர்வடையில் சொன்னா கர்த்தர் எப்படி மன்னிப்பாரு? மரணமே நடந்து வச்சு இன்னும் உணர்வடையில் சொன்னா, இன்னும் தெளிவடையில் சொன்னா, இன்னும் நம்ம ஆண்டவரை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல சொன்னா, ஆண்டவரை தேடல சொன்னா, இன்னும் என்ன நடக்கும்? மரணமே நடந்துருச்சு. எதுக்கு? உணர்வடையணும். அல்லையா? அல்லையா? உணர்வடையுங்கள். தேவனை தேடுவதற்கு உணர்வடையுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு உணர்வடையுங்கள். தேவனை தேடுவதற்கு உணர்வடையுங்கள். மரணத்துக்குத்தான் மதிப்பு. மத்த எவனுக்கும் மதிப்பு கிடையாது. கரங்களை தெரிய கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக ஆராதிக்கும் போது ஐஸ்வர்யத்தை திறந்தவன். ரோமர் 10:12, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும், ஞாயிற்றுக்கிழமை எப்படி வரும் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்கணும். வந்து ஆலயத்துல வந்து முதலாள உட்காரணும். 10 மணிக்கு ஆராது, 10 மணிக்கு ஆராதுன்னா 9:30 வந்து உட்காரணும். அல்ல இல்லையா? ஆராதனைக்கு எப்படி வரணும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை புலி மாதிரி வரணும். புலி என்ன வேகத்துல வரும்? புலி மாதிரி ஆராதனைக்கு வரணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆம மாதிரி வீட்டுக்கு போகணும். ஆனா இப்ப இருக்க கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிறிஸ்தவ எப்படி இருக்கான்? ஆம மாதிரி ஆராதனைக்கு வர்றான். பாட்டுத்தானே நடக்கட்டும், செவன் தானே நடக்கட்டும், செய்தி தானே நடக்கட்டும். நமக்கு தான் பைபிள் படிக்கிறோம், நமக்கு தெரியாத வசனமா? காணிக்க போடையில போனா போதும், முடிவுச்சவம் பண்ணையில வர்றதெல்லாம் இருக்கு. ஆராதனைக்கு பாக்குறத நான் சொல்றேன். அல்ல இல்லையா? அப்ப ஆராதனைக்கு வர்றது புலி மாதிரி வரணும். அஜயோ அந்த பாடல் போயிருமே, ஒரு பாடல்ல உங்களுக்கு வசனம் கிடைக்குங்க. ஆராதனையில பாடுற பாட்டுல உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்க தேவைக்கு ஒரு பதில் அந்த பாட்டுல இருக்கும். ஆராதனையில ஒரு வார்த்தை வரும், ஜெபத்துல ஒரு வார்த்தை வரும். அல்ல இல்லையா? ஆராதனை தான் மகிமை. ஆராதனையில விடுதலை உண்டாகும், ஆராதனையில கட்டுகள் விடையும். தானியல சொன்ன, ராஜா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பி வைக்க வளம் இருந்தார். புலி மாதிரி வந்து ஆளுக்கு முதல்ல உட்கார்ந்து ஆராதனை. ஆராதனை முடிஞ்ச பிறகு 4 பேர்கிட்ட பேசி, அக்கா எப்படி இருக்கிறீங்க, அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளை எப்படி இருக்கு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவரை கேடும். 4 பேர்கிட்ட பேசி நம்ம ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு பழகி முகவரிகளை பகிர்ந்து வீட்டுக்கு ஆம மாறி போகணும். அல்லா. அப்படியாப்பட்டவங்களைத்தான் கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார், அப்படியாப்பட்டவங்களைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லா, சும்மா ஏனோ தானண்டு வர்றது ஏனோ தானண்டு போறது அப்படி இருக்கூடாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதுக்கு வர்றது? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வர்றோம். கற்றுக்கொண்டு அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சாச்சு, அப்ப வாரம் முழுவதும் இஷ்டம் போல வளரலாமா? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை காலையில நீங்க உங்க வீட்டுல ஆராதிக்கணும், குடும்ப சபத்துல நீங்க ஆராதிக்கணும், தினந்தோறும் உங்க வீட்டுல தேவனை ஆராதிக்கணும், குடும்ப சபம் நடக்கணும், குடும்பத்துல ஆராதிக்கணும். அப்படி செய்யும் போதுதான் ஆராதனை மகிமை விடுதலை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ஆராய்ச்சிட்டு ஏதோ 10 ரூபாய் காணிக்க போட்டு போறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை திட்டமாய் சொல்வேன், புரிந்து கொள்ளுங்கள். அல்லா, நீங்க என்னை கோவித்தால் அதை பத்தி கவலை கிடையாது, அதான் உண்மை. ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற தேவன். உபாகமம் 28 உபாகமம் 8 அதிகாரத்தை திருப்புவோம். உபாகமம் 8 உபாகமம் 8:17 வசனங்கள். உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் புதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீங்க சம்பாதிச்ச பணத்தை குறித்தோ, நீங்க கட்டின வீட்டை குறித்தோ, நீங்க செஞ்ச காரியங்களை குறித்தோ பெருமைப்படுறோம். இது என்னாலதான் நடந்தது, இதை நான் தான் செஞ்சேன், இது நான் இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு பெருமை பேசுனா அங்க கிருபையை புடுங்கிடுவாரு, ஆசீர்வாதத்தை புடுங்கிடுவாரு, பலனை புடுங்கிடுவாரு. அல்லேலூயா. என்ன சொல்லணும், ஒரு காரியம் செஞ்சா, பிலிப்பியர் 4:13 சொல்லணும், ஒரு காரியம் உங்க மூலமா நடந்தா இது நான் செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் யார் மூலமா வருது? இயேசுவின் மூலமா வருது, கல்வாரி சிலுவையின் மூலமா வருது, கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் மூலமா வருது என்று சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே இந்த கடன்களை அழைக்கி அடைக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே இந்த தான தர்மங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை கட்டி கத்தரன் அல்லேலூயா. நீங்க செய்யலங்க, உங்களை கொடுக்கிற இயேசு செய்யறார். அல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்தணும், உங்களை மகிமைப்படுத்த கூடாது. அப்போ பணம் இல்லாததுக்கு காரணம் என்ன? விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பணம் இல்லைன்னு சொல்லி தடுமாடுறாங்க, பணம் இல்லை ஆசீர்வாதம் என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்றேன். உபாகமம் 8:16-19:20 உபாகமம் 8:16-19:20 16 வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். மனாந்தரத்துல சாப்பாடு ஊட்டல, மனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பனை கொடுத்தேன், மனாந்தரத்துல மேகஸ்தம்பத்தை கொடுத்தேன், மனாந்தரத்துல தண்ணி கொடுத்தேன், மனாந்தரத்துல அப்பம் கொடுத்தேன், மனாந்தரத்துல காடை கொடுத்தல, அப்படியாப்பட்ட தேவனை நீ மறக்க கூடாது. தேவனை மறந்ததுனாலதான் கடன் வறுமை தரித்திரம் சொல்றாரு, உன் தேவனை மறவாமல் அப்படிங்கிறார். 19 வசனம், 20 வசனம், 19:20 உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த சாதிகளை போல நீங்களும் அழிவீர்கள். மரணம் அழிவீர்கள். வேற தேவர்களை சேவிக்கிறது சும்மா இஷ்டப்படி, காது குத்து, கண்ணு குத்து, அந்த சடங்காச்சாரம், இந்த சடங்காச்சாரம், போகாட்டி சொந்தக்காரன் பதச்சிருவான், நீ விழுந்து கிடந்தா சொந்தக்காரன் வருவானா உன்னை தூக்க, உன்னை காப்பாத்த சொந்தக்காரன் வருவானா, 1 லட்சம் ரூபாய் இலவசமா உனக்கு சொந்தக்காரன் தருவானா? உனக்கு 1 லட்சம் இல்ல, 1 கோடி ரூபாய் உனக்கு இலவசமா தருவா? 10 பைசா உன் சொந்தக்காரன் உனக்கு இலவசமா தருவானா? கடனா தருவானா? நீ படுத்து கிடந்தா உன்னை வந்து பாப்பானா? உன்னை கூப்பிட்டு போவானா நினைச்சு பார்க்கணும். உன்னை கூப்பிட்டு போறது யாரு? இயேசு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது உன் கண்ணை வைத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றாரு. தேவ தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கிற தேவன், பணிபடை ஆவிகளை அனுப்பி உனக்கு பணிபடை செய்கிற தேவன், இயேசுவே இறங்கி வந்து உன் பக்கத்துல இருந்து உனக்கு வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யவே வந்தேன்னு சொல்லி அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து இயேசு வந்து உனக்கு உதவி செய்கிறாரே, அப்ப வேற தேவர்களை சேவிக்கிறவனோடு உனக்கு என்ன அந்நிய முகத்துல உனக்கு என்ன பிணைப்பு? அந்நிய முகத்துல அவிசுவாசிகளோடு உனக்கு என்ன பிணைப்பு? நீ என்னையோடு நான் உன் தேவனாயிருப்பேன்னு சொல்றாரு. அலமையா சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், தோத்து போனதுனால பேசிட்டு இருக்கிறேன், இழந்து போனதுனால பேசிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டதுனால பேசிட்டு இருக்கிறேன், நான் ஊழியக்காரன் வந்த பிறகு பல முறை தற்கொலைக்கு நேராக போனதுனால பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னார் நான் இருக்கிறேன், அப்ப நான் என்ன செய்யணும்? என் வசனத்தின்படி வாழு. அலமையா வசனத்தின்படி வாழு. நான் உன்னை உயர்த்துவேன், உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும்படி செய்வேன் சொல்லி இயேசு சொன்னதுனால இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். கடங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஏ வறுமை, அப்ப ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறார். பொருளாதாரம் யாரு? இயேசு. பணம் யாரு? இயேசு. ஐஸ்வர்யம் இயேசு. இயேசுவை தேடுங்கள் பிழைப்பீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும், வீடு வாசல் உங்களுக்கு கொடுக்கப்படும், பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மனிதர்களை தேடாதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. தேடாதீங்க தயவு செய்து. மனிதர்களோடு சாவகாசம் வச்சாதீங்க. சொந்தக்காரனா இருக்கட்டும், பந்தக்காரனா இருக்கட்டும், பழையங்க பேசிக்கங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, புரிஞ்ச அவனுக்காக உதவி செய்யுங்க. பிணைப்பு, பிணைப்பு இருக்க கூடாது. பிணைப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்நிய நுகத்துக்கும் பிணைப்பு இருக்க கூடாது. தேவன் சொல்லுகிறார், இனி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அந்நியன் புசிக்காத இருப்பான. கர்த்தர் கொடுக்கிற பணத்தை ஒரு பைசாக கூட நீ அந்நியனுக்கு கொடுக்க கூடாது. சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, பந்தக்காரன் சரி, கொடுத்தா பணத்தை தரமாட்டார். பணம் என்ற ஆசீர்வாதம் வராது, வரவே வராது. அதை எப்படி செலவு பண்ணணும், எங்க கொடுக்கணும், எங்க வைக்கணும் அப்படிங்கிற கர்த்தர் கத்துக் கொடுப்பார். ஞானத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தசமபாகம் கொடுக்கறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி எங்க கொடுக்கணும், ஏன் சபை, ஏன் ஊழியக்காரன், ஊழியக்காரன் உன் பாஸ்டர் திருடனா இருந்தா அவனுக்கு தசமபாகத்தை கொடுக்க கூடாது சபையில. நல்லா கவனிச்சுங்க, உன் சபை ஊழியக்காரன், உன் சபை பாஸ்டரு திருடனா இருந்தா, பொய்யனா இருந்தா, சுயநலவாதியா இருந்தா, ஆடம்பரம் அவை மட்டும் நல்லா இருந்துட்டு விசுவாசிகளை பூரா ஏழையா வச்சிருந்தா அந்த ஊழியக்காரனுக்கு தசமபாகத்தை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடு, கருத்தனை கொடு, உண்மையா இருக்கிறவனுக்கு கொடு, உண்மையான ஊழியங்களை பார்த்து கொடு, விசாரித்து கொடு, ஜெபம் பண்ணி கொடு. ஆண்டவர் எங்க வழி நடத்துறாரோ அங்க உன் தசமபாகத்தை கொடு, உன் காணிக்கையை கொடு. நான் கொடுத்துட்டேயா? அது கர்த்தர் பார்த்துக்குவார். உண்மையைத்தான் பார்ப்பார் கர்த்தர், அவனை பார்க்க மாட்டார், திருடனை பார்க்கவே மாட்டார். உன் கையில நான் பணத்தை கொடுக்குறேன், உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், அறிவை கொடுக்குறேன், புத்தியை கொடுக்குறேன், செபிக்கக்கூடிய கிருபை. நீ ஜெபம் பண்ணி நீ தான் திசையும் பண்ணணும், நீ தான் தீர்மானம் எடுக்கணும். உன் காணிக்கைய உன் தசமபாகத்தை எப்படி செலவழிக்கணும், எங்க கொடுக்கணும், எங்க ஊழியம் செய்யணும் சொல்லி அதுக்கான ஞானத்தை அறிவை கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை தான் ஐஸ்வர்யத்தை தரும். தேவனை மகிமைப்படுத்தும் போது ஐஸ்வர்யம் தரும். இரண்டாவது சரியா, இரண்டாவது சம்பாதிக்க பலன் தருகிறவர். சரிங்களா? அப்போ தேவனுடைய மூன்றாவது, இயேசுவின் தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் வரும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால, இந்த அவர் டீ கடையில் இருக்கிறாரு, ஒரு பொழுது நின்று டீ அடிக்கிறதுனால ஐஸ்வர்யம் கிடையாது. உலகத்தான் தான் வேலை செய்யறான், உலகத்தான் தான் வேலை செய்யறான், ரென்ட் சொல்றான், ரென்ட் கழுவுறான், டாய்லெட் கழுவுறான், வீட்டு வேலை செய்யறான், விவசாய வேலை செய்யறான், கூலி வேலை செய்யறான், கட்டட வேலை செய்யறான், எலக்ட்ரி வேலை செய்யறான். அப்ப எல்லாரும் அதெல்லாம் வேலை செய்யலையா? நீங்க மட்டும் வேலை செய்யறீங்களா? வேலை செய்யறதுனால ஆசீர்வாதம் இல்ல, கையிட்டு செய்யற வேலைய தேவன் ஆசீர்வதிக்கும் போதுதான் ஐஸ்வர்யம். அல்ல இல்லையா? நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன்றாரு. தேவனுடைய தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்ல இல்லையா? அப்ப ஆசீர்வாதம் எப்படி வருது? 2 Corinthians 8:9 இயேசுவின் தரித்திரமே நம்மை ஐஸ்வர்யம் ஆக்குறது. எடுத்துக்கொள்வோம் 2 Corinthians ரெண்டு குழந்தையார் அருமையான வசனம், ரெண்டு குழந்தையார் ரெண்டு குழந்தையார் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தரித்திரனார். இதை நீங்க விசுவாசிக்கணும், இதை நீங்க பேசணும். இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் பணக்காரனா இருக்கிறேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ரட்சாதிபதியா இருக்கிறேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன். ஏராளமான பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான பணம் ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான பணம் ஏற்கனவே வங்கி கணக்குல பெருகிருக்கிறது. வங்கி கணக்குல ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது, ஆனா உங்கள் வாய விரிவாக தருது இந்த மாதிரி பேசணும். இல்லை தொல்லை கஷ்டம் வரல கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு சாந்தி கஷ்டப்பட்டுட்டே இரு, ஆண்டவர் ஒரு பைசா கூட தரமாட்டார். ஒன்னு இல்லாதவைகளை இருக்கலை போற தருகிற தேவன், ஏராளமான பணம் தேவனுடைய கிருபையினால் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பேசி கர்த்தரை துதி, ஆண்டவர் உடைய கிருபையினால் என்னை ஆசீர்வதிக்கிறீர் துதி, உடைய கிருபையினால் என் தேவைகளை சந்திக்கிறீர் துதி, உடைய கிருபையினால் பணத்தை கொடுக்கிற துதி, உடைய கிருபையினால் என் வேலையை ஆசீர்வதி துதி, உடைய கிருபையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், உடைய கிருபையினால் வங்கி கணக்கை ஆசீர்வதிக்கிறீர். இதை விட்டுட்டு வாயை திறந்து விரிவா திறந்து தேவனை புகழ்றதை விட்டு குப்பை தொட்டியில குப்பை போடுற மாதிரி பைப்பா சாப்பிடுச்சு அந்த வலி இந்த வலி, கடன் வாங்குறேன் கடன் வாங்காட்டி என்னால சமாளிக்க முடியாது. புண்ணியவாளை நல்ல மகராச கேட்ட உடனே குடிச்சாரு இந்த வார்த்தை இயேசுக்கு சொல்லி பாருங்க, கடை வட்டிக்கு கடை கொடுத்துருக்கான், ரன் வட்டிக்கு கொடுக்குறான், தவண வட்டிக்கு கொடுக்குறான், என்ன சொல்றது அவனை புகழ்றது மகராசை. அந்த ஐயா கேட்ட உடனே கொடுத்தாரு, அவனுக்கு வருமானம் இருக்கு கொடுக்குறான், 10,000 ரூபாய் வாங்கினா முதல்ல 3,000 ரூபாய் எடுத்துக்கிறியா, தவண வட்டிக்கு வாங்குறீங்க 10,000 ரூபாய் வாங்குறீங்க 3,000 ரூபாய் எடுத்துக்கிறியான், யாருக்கு லாபம், வாங்கினவனுக்கு லாபமா கொடுக்கிறவனுக்கு லாபமா? தினந்தோறும் 100 நாளைக்கு 100 ரூபாய் கட்டணும், 13,000 ரூபாய் கட்டணும், 10,000 ரூபாய் கடனுக்கு நீ 13,000 ரூபாய் கட்டுற, இதுக்கு மகராசன் கட்டவுடனே கொடுத்துட்டாரு. புத்தி வேணா, புத்தி குப்பையாவா இருக்கு. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் நிரம்பப்பட்டு கடன்ல சிக்கலாமா? சேகரன் நீங்களா கடை வாங்காதீங்க, கடை வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்காதீங்க. அங்க இருக்கிற அட்டையெல்லாம் தவண அட்டையெல்லாம் தூக்கி போட்டு, அந்த நாங்கெல்லாம் ஒரு நேரத்துல தவண அட்டையை தூக்கி போட்டு நாங்க வீட்டுக்குள்ள காலில் போட்டு மிதிச்சேன். இந்த சாபம் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா, நீ தவண கடையில நீ தவணக்காரன் கூட அவங்களை மூஞ்சியை பாக்குறேன், என்ன நல்லா இருக்கீங்களா அக்கா, நல்லா இருக்காங்களா, என்ன வாங்கவே மாட்டோம்ன்றீங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு. அல்ல இல்லையா, என்னைக்கு நீங்க பிசாசை எதிர்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவன் உங்களை மட்டும் ஓடி போவான். நீங்க இன்னைக்கு போய் உங்க தவண அட்டையெல்லாம் எடுத்து அவன் காலில் போட்டு மிதிங்க. ஆமா, உங்களோட பணம் இல்லாதனாலே பணம் வாங்குறீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா நீங்க தவணை வாங்குவீங்களா, உங்களுக்கு மீண்டும் மிஞ்சி பணம் இருந்தா நீங்க கடன் வாங்குவீங்களா? அப்ப நீங்க பணம் எதுங்க, கடனை எதிர்த்து நெல்லுங்க, போராட்டத்தை எதிர்த்து நெல்லுங்க, பிசாசை எதிர்த்து நெல்லுங்க, நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா எதிர்த்து நெல்லுங்க. அல்ல இல்லையா, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்ப நான் ஓடி போவான வசனம் சொல்லுதுல, வசனத்துக்கு கீழ்படிங்க, கடன் வாங்குற இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க, இப்படித்தான் வாழ்வேன் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்க வங்கி கணக்கை பெருக பண்ணுவார், கரங்களை கர்த்தரை தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் விசாசு உங்களை விட மாட்டான், நீங்க தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் விசாசு உங்களை விட்டு போக மாட்டான். அல்ல இல்லையா, எத்தனை இரவுகள் கண்ணீர் வெடித்திருக்கேன் தெரியுமா, எத்தனை இரவு கண்ணீர் வெடித்திருக்கிறேன். இன்னைக்கு நான் கண்ணீர் விடுத்து கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, எதற்காக நான் அழைத்து எதற்காக தெரிந்து கொண்டு தேவனோடு பேசிக்கிட்டே இருங்க, தேவனோடு உறவு அடைத்தேருங்க, தேவனோடு பழகிட்டே இருங்க. எவன் டைம் எந்த ஊழியக்காரன்ட்டோ உங்க பிரச்சனையை சொல்லி கேட்காதீங்க, எந்த ஊழியக்காரன் போய் தலைமையிட்டாதீங்க. கேவலம் கேவலமா இருக்கு, வர ஒரு ஊழியக்காரனை பார்த்தா, ஒரு ஊழியக்காரன் வந்தா போதும், அவனை பார்த்தா போதும், ஒரு கூட்டத்துல போய் அவன்கிட்ட போய் பைபாச குத்த பேசுறது, வேதனையா இருக்கு அந்த வேதனையா இருக்குன்னு பிள்ளை சொன்ன விளையாக்க மாட்டான்றியா, என் பிள்ளை படிக்க மாட்டான், கீழ்படிய மாட்டான்றியா. தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக, அல்லையா, நான் மதுரைக்குள்ள நடக்கிறத இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அல்ல இல்லையா, அதனாலதான் நான் எந்த கூட்டத்துக்கு போறதில்ல, எந்த எவன் கூட்டத்துக்கு போறதில்ல, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு நான் போறது கிடையாது. 3-4 வருஷம் ஆச்சு, எந்த ஊழியக்காரன்ட்டு நான் அப்ப போறது கிடையாது. அல்ல இல்லையா, ஏன்னா என் ஊழியக்காரனா அப்படித்தான் பேசுறான், விசுவாசிகளும் அப்படியே நெகட்டிவ் பைபாச பத்தி தான் பேசுறான், பைபாச அறுவை சிகிச்சை பத்தி தான் பேசுறான். அல்ல, சிலுவை பத்தி பேசுறது இல்ல, சிலுவை ரத்தத்தை பத்தி பேசுறது இல்ல, சிலுவை மரணத்தை பத்தி எவனுமே பேசுறது இல்ல. வருஷத்துல 40 நாள் எந்த காலம் ஒன்னு பேர் வச்சிருக்கான், இவன் தெரியல. அந்த 40 நாள் மட்டும் பேசுறான், மத்த 320 நாள் நெகட்டிவா தான் பேசுறான். அவனோட சேர்ந்தா நம்மள எப்படி இருப்போம்? ஓட்டாண்டியா தான் இருப்போம், தோல்வியா தான் இருப்போம், ஏமாற்றம். நல்ல நண்பர்களுக்கும் நல்ல துதிக்கிற செபிக்கிறவங்களோடு சேருங்க. அலலுயா அலலுயா, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவன் தரிக்கிறோம் ஐஸ்வர்யத்தை தரும், அதை விசுவாசி. இன்னைக்கு ஒரு வாரம் இல்லாம இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடன் இருக்கலாம். எங்களுக்கும் கடன் இருந்துச்சு, பவன் அட்டை ஒரு அடுத்து வச்சுக்கோங்க, சும்மா இல்லை. இன்னைக்கு ஒரு இது கிடையாது. சில வருஷங்களா எங்களுக்கு பவன் அட்டை கிடையாது, வட்டி கடன் கிடையாது, பவனை கிடையாது. ஏதாவது கஷ்டம்னா ஒரு நகை அடகு வச்சு இது பண்ணிக்கிறோம், காசுகளை திருப்பிக்கிடுவாங்க. இப்ப அதையும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நகை அடகு வச்சாலும் வட்டி தானே, அந்த சாபத்தை சபிக்கிறேன். நகக்கடனை உண்ணு வடுகிற சாத்தானே, உன்னை இயேசுவ நாமத்துல சபிக்கிறேன் சொல்லி சபிக்கிறேன். எல்லாம் நிர்மலமாகிட்டு இருக்கு, எல்லாம் விடுதலை ஆகிட்டு இருக்கு. அலலுயா. இவர் அவங்களுக்கு சொல்லித்தாரு, நீங்கள் அதை மாதிரி பின்பற்றுங்க. அலலுயா. நீங்க எதிர்த்து நிற்காத வரைக்கும், தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட மாட்டான். கண்ணிய வச்சு போட்டு எடுத்து நிற்பா இருப்பான். அலலுயா. 3, தேவனுடைய தரித்திரம் ஐஸ்வர்யாக்குறது. 4, கடைசியாக தேவன் ஐஸ்வர்யம். தேவனே ஐஸ்வர்யமா இருக்கிறார், தேவனே மகிமையா இருக்கிறார். 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையும் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையில, மறுமையில் அல்ல, மறுமையில் அல்ல, மகிமையில் அல்ல, இம்மையில் இருந்தா இன்னைக்கே நிறைவாக்குவார். கரங்களை நீங்க சொல்ல ஆரம்பிங்க, நீங்க பேச ஆரம்பிங்க, இன்னைக்கே உங்க வட்டி கடன் இல்லாம போகும், நகைக்கடன் இல்லாம போகும், கடை இல்லாம போகும். இன்னைக்கே தேவன் உங்களுக்கு கதவை திறப்பார், வானத்தை திறப்பார். நீங்க சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் வானத்தை உங்களுக்காக திறப்பார், இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் நிரம்பி வழியை செய்வார். இது சத்தியம், சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது உண்மை. இது எவன பேசின பிரசங்கத்தையே கட்டு நான் பேசிட்டு இருக்கல. நான் வாசித்து, நான் கீழ்ப்படிந்து, நான் கண்ணீரோடு செவித்து, நான் பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவங்களைத்தான் இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எவன் கொடுத்த பிரசங்கத்தையோ நான் குறிப்பிடுத்துவது உங்களோட பேசிட்டு இருக்கல. அல்லேலூயா. நைட்டு சனிக்கிழமை படுக்கும்போது கருத்த 2:00, மறுபடியும் 4:00 எந்திரிச்சிட்டேன். அல்லேலூயா. படிக்கிறேன், சேவம் பண்றேன்.

0: ஆனால் அவர் நிசத்துல அவர் ஏழை கிடையாது, இந்த உலகமே அவருக்கு சொந்தம். கரங்களை கட்டி கட்ட உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரன், அவன் பேர் ஏச்சு. உலகத்திலே மிகச்சிறந்த பணக்காரன், அவன் பேர் ஏச்சு. அல்லேலூயா. உலகத்திலே மிகச்சிறந்த ஐஸ்வர்யவன், அவன் பேர் ஏசு. அல்லேலூயா. உலகத்திலே மிகச்சிறந்த செல்வ செழிப்பான ஒரு கடவுள், அவன் பேர் ஏசு. அல்லேலூயா. திருப்பதி உண்டியல்ல, உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். சபரிமலை கோயில்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். பழனி கோயில்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். ஆனா உலகம் முழுவதும் வானத்தை திறந்தால் உலகம் முழுவதும் பணம் கொட்டும். அல்லேலூயா. பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. வானம் என கூறியது, பூமியையோ மனுத்தரனுக்கு கொடுத்த இந்த அறிவு நமக்கு வரணும். இந்த உலகம் என் தேவனுக்கு சொந்தம், இந்த பணம் எல்லாம் என் தேவனுக்குரியது, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என் தேவனுக்குரியது, என் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற எனக்கு இவைகள் எல்லாம் சொந்தம் என்று நீங்கள் உரிமை பாராட்டி தேவனை புகழ்ந்து தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவனை தோத்திரம் பண்ணும் போது ஐஸ்வர்யமும் கனமும் புகழும் மகிமையும் உங்கள் இல்லத்துக்களை வந்து நுழங்கும். அல்லேலூயா. இயேசு ஏழை கிடையாதுங்க. இயேசு கோழை இல்ல. அறிவில்லாத ஊழியக்காரன் சொல்றான், சத்தியத்தை அறியாத ஊழியக்காரன் சொல்றான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாருந்து. சத்தியத்தை அறியாத ஊழியக்காரன், சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறியாத ஊழியக்காரன், இயேசுவை அறியாத விசுவாசிகள் ஏழையா இருக்கிறாங்க, கடல்ல இருக்காங்க. சரியா? இயேசு ஏழை கிடையாது. நான் ஏன் ஊழியக்காரன் கூட்டத்துக்கு போறதில்லை? மகத்தீவான பிரசங்கமா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நானும் ஏழையா போய் நானும் கடல்ல சிக்கி ஊழியக்காரன் ஆன பிறகு நான் தற்கொலைக்கு நேராக போன பாரு, எவ்வளவு பெரிய கேவலம். அப்பத்தான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அப்பத்தான் இயேசு என் இருதயத்தை திறக்க ஆரம்பிச்சார். அப்பத்தான் இயேசு என் கண்களை திறக்க ஆரம்பித்தார். மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர்கள் பெற்ற அப்ப நலம் பிறப்புகளை
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்து பாஸ்டர் விக் சப்போல் இந்தியா. தொடர்ந்து சிஸ்டர் மேகலா தொடருங்க.
2: தேங்க்யூ பிரதர். அழகான ஒரு பிரசங்கத்தை நாங்கள் கேட்டோம். கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தின் சம்மனர் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் எங்களுடைய உள்ளத்துல வராதபடி நாங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். என்ன தேவன் வந்து ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாண்டு. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமானது. முதலாவது நாங்கள் ஆண்டவரை உண்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற வழியில, அவருக்கு ஆராதனை செய்கிற வழியில இந்த காரியங்கள் இந்த சத்தியமோ பண்றோம் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பலனை தர. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும், அதாவது சங்கமம் வானொலி கூடாகவும் வார்த்தையின் வெளிச்சத்து கூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பெரிதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. பாஸ்டர் விக்டர் பாலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அழைக்கிறோம் சிஸ்டர் கிரேஸை. சிஸ்டர் கிரேஸ் முதன் முதலாக இந்த வானொலியில தன்னுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், சங்கமம் வானொலி கூடாகவும் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே சகோதரியை வாழ்த்துகிறோம். சிஸ்டர், உங்களோட வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க.
3: தேங்க்யூ சிஸ்டர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் அல்ல, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த இடத்திலுமா பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வாயில போடுற, இருதயத்துல போடுற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஜீவனுள்ள வசனம், கால்களுக்கு தீபம், எப்பொழுதும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனோடு இருந்து அந்த வார்த்தையே தேவனாயிருந்து இந்த நாட்களில் ஜீவ வசனங்களை நாங்கள் சொல்லும்படியாக தேவனங்களை தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தாவியானவர் தாமே இந்த இடத்திலுமா வழி நடத்துறதுக்காய் நன்றி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதிய ஞானியாக்குறதுமா இருக்கு. உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து